லாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ், அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல் வழங்கும் வசந்த விடியல் நிகழ்ச்சியில் சேவை செய்திகள், கரூர் டைலா செல் சென்டரின் பூந்தளிர் நேரம் கேட்கலாம். காலை 7 மணிக்கு இதமாக இணைவோம் சுகமான காலையில் நிகழ்ச்சியில் பாட்டும் பதமும். 7:30க்கும் கேட்கலாம் சுகமான காலை நிகழ்ச்சியில் உமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார். பிரித்திவி விமன்ஸ் இனவர் இன்று அன்று கேட்கலாம். காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம் நிகழ்ச்சியில் புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:30க்கும் கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம் நிகழ்ச்சியில் சைபாலின் இன்று ஒரு தகவல். இன்றைய மனதோடு ராகம் அழைக்கிறது குழந்தைகளை. காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், அனில் பாஸ்தா, குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில். 9:30க்கு அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வர்ஸ், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில் இன்றைய வண்ணம் தெரிந்து கொள்ளலாம். பொறியியல் கலந்தாய்வு 2026 மற்றும் பாடப்பிரிவுகளை தேர்வு செய்வது பற்றி சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் நாமக்கல் மகேந்திரா பொறியியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் வி சண்முகம் அவர்கள். காலை 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல் வழங்கும் வியத்தகு இந்தியா. முற்பகல் 11 மணிக்கு அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் லேக் எஃப்எம் ஏரிச்சாலையில் இருந்து, நண்பகல் 12 மணிக்கு சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல் வழங்கும் இல்லம் தேடி வரும் பண்பலை. 12:30க்கும் கேட்கலாம் இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியில் ஜெம் கேன்சர் சென்டரின் மாய வழி நீள வழி. நெஞ்சும் நிறைக்கும் கானங்களோடு 1 மணிக்கு தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிரண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை. 1:30க்கும் கேட்கலாம் நெஞ்சில் நிறைந்தவை. 2:15க்கு பொன்னியின் செல்வங்கள், 2:30க்கு டோல் தமாக்கா தூள், 3 மணிக்கு உயிர் எழுத்து நிகழ்ச்சியில் பாட்டும் பதமும். மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக், அனில் பாஸ்தா, தாராபுரம் விஎஸ்எம் சூரியன் பிராண்ட் அரிசி, சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வண்ணத்தூரிகையில் செப்புகசம் தமிழ். 4:30க்கு புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள், டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர் வழங்கும் செப்புகசம் தமிழ். இடைக்கால மெட்டுக்களோடு மாலை 5 மணிக்கு சித்திரச்சவானம். 5:30க்கும் கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் சித்திரச்சவானம் நிகழ்ச்சியில் நாவல் நீரும் ஆலய தரிசனம். மாலை 6 மணிக்கு கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியில் புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:30க்கும் கேட்கலாம் கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியில் பண்ணையும் பசுமையும். இன்று சிறுதானிய உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சிறுதானிய பயிர்கள் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சிவக்குமார் அவர்கள். 7:00 தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் சேவை செய்திகள். 8:00 இளையோர் பங்களிப்பில் இளமை பேசுகிறது. இன்றைய விளையாட்டுகள் தொட்டு தொட்டு 1, 2, 3. இரவின் மடையில் தாளாட்டாக 9:00 கொடைத்தின்றல். இன்று தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் செக்கானலை கிராம மக்களுடன் ஒரு அழகிய சந்திப்பு. 10:00 கரூர் மாவட்ட நேயர்களின் நினைவுகளோடு நினைவே சுகம். 11:00 இடைவிட இசை மழையாக இரவு சிறகு. மணிக்கு ஒரு முறை செய்தி சுருக்கமும், நிகழ்ச்சிகளுக்கு இடையில் செய்திகளும் கேட்கலாம். இவையாவும் உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று வளமர காத்திருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். இணைந்தீர்கள் கோடை பண்பலை 100.5 நள்ளிரவு 12 மணி வரை ரசித்திடுங்கள் நிகழ்ச்சிகள் அனைத்தையும். இறைவனை இறை கீதங்களால் பூஜித்து நிறைவுக்கு வருகிறது அருள் மாலை. கோடை பண்பலை 100.5 கேட்கலாம் வசந்த விடியல் நிகழ்ச்சி வருமுன் செவி கொடுப்போம் செய்திச் சுருக்கத்திற்கு.

வாசிப்பவர் முகமது. பிரதமரின் ஆயுள் காப்பீட்டு திட்டம் உட்பட மூன்று சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் 27 கோடிக்கும் அதிகமானோர் பதிவு செய்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு நிதிசார் பாதுகாப்பை வழங்குவதாக மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்தார். கண் மருத்துவத்தில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சராக திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். சென்னையில் உள்ள நேரு உள் விளையாட்டரங்கில் இன்று காலை 10 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. முதலமைச்சராக பதவியேற்கும் திரு விஜய்க்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன்

0: பேர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். வரும் 13 தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். இந்த பதவியேற்பு விழாவை பொதுமக்கள் காணும் வகையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 23 இடங்களில் எல்இடி திரைகள் வாயிலாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. பதவியேற்பு விழாவையொட்டி நேரு உள் விளையாட்டரங்கம் அமைந்துள்ள பகுதி உட்பட முக்கிய இடங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புதிதாக ஆட்சியமைக்க உள்ள திரு விஜய் தலைமையிலான அரசுக்கு முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் அநேக இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழலில் போர் நிறுத்தத்திற்கான 14 அம்ச திட்டத்திற்கு ஈரானின் முறையான பதிலுக்காக காத்திருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் கீழப்புளியங்குடி பகுதியில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல்லை பாதுகாக்க மேற்கொள்ள வேண்டிய கூடுதல் நடவடிக்கை குறித்து ஆட்சியர் திரு விஷு மகாஜன் ஆய்வு மேற்கொண்டார். IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி கோடை பண்பலை 100.5.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: அன்பான காலை வணக்கம் நேர்களே, காலம் என்னும் பெருங்கடல், அதில் கரையோரம் கட்டி வைத்துள்ள கலங்கரை விளக்கம் நம் வாழ்க்கை. அதனை பொழிப்போடு நகர்த்திட இயற்கையோடு இணைந்து வாழ்த்துகிறது கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல் நிகழ்ச்சியில் மகிழ்வோடு இணைகிறேன் உங்கள் லட்சுமி நாகேந்திரன். நிகழ்ச்சியின் தொடக்கமாக குவளையம் குரல் நெறி அறிந்திட குரலின் அமுதம் பருகிட பொதுமறை பொழிவு.
2: பொதுமறை பொழிவு அதிகாரம் நல்குறவு குரல் எண் 1043.

0: வறுமை என்கிற ஆசை குடிவழி வந்த செல்வத்தையும் புகழையும் ஒரு சேர இல்லாமல் செய்துவிடும். குறள் எண் 1043, அதிகாரம் நல்குறவு.
1: தொல்வரவும் தோளும் கெடுக்கும் தொகையாக நல்குறவு என்னும் நசை.
0: வறுமை என்கிற ஆசை குடிவழி வந்த செல்வத்தையும் புகழையும் ஒரு சேர இல்லாமல் செய்துவிடும். குறள் எண் 1043, அதிகாரம் நல்குறவு.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
4: கோடைப்பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டு தாவணி, மதுரை.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டு தாவணி, மதுரை.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்
2: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.

0: திண்டுக்கல்லில் நாக்கியே அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோணியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
1: 2026-27 ஆண்டிற்கான யுஜி மற்றும் பிஜி படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
0: பிஜி பிரிவில் எம்ஏ தமிழ், இங்கிலீஷ், எம்காம், எம்காம் சிஏ, எம்எஸ்சி மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் ஏஐசிடி அங்கீகாரம் பெற்ற எம்பிஏ அண்ட் எம்சிஏ பாடப்பிரிவுகளுக்கும் சேர்க்கை நடைபெறுகிறது. சென்ட் ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
2: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், தரமான கல்வி, இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதியுடன் ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன் நடைபெறுகிறது. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டு தாவணி, மதுரை.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டு தாவணி, மதுரை.

0: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ். டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
1: மதுரை மக்களே, உங்களுக்கு கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா?
2: இப்போவே பிரீத்தி மருத்துவமனை வாங்க. அங்க நடக்கிற இலவச மருத்துவ முகாம்ல டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை கவுன்சிலிங், நீரிழிவு நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் மூலம் வர சிறுநீரக பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் சிறப்பு மருத்துவர் ஆலோசனை மற்றும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க.
1: May 8, 9, 10 மற்றும் 15, 16, 17 வெள்ளி சனி ஞாயிறு மட்டும்தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை.
2: கால் 8220782333.
3: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
5: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டு தாவணி, மதுரை.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டு தாவணி, மதுரை.
7: கோடை பண்பலை 100.5 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ், மதுரையின் ஆலய விழா. வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ், மதுரை. இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ், மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: ஏசி ஃபேன் ஏர் கூலர்னாலே நம்ம ஊர் ஃபேமஸ் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும்.
1: நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வேதாரண்யேஸ்வரர் கோயிலை தரிசிக்கலாம் என்று

என்றால் வேதங்கள் சம்பந்தப்பட்ட வனம் என்று பொருள். தமிழில் திருமறை காடு, அதாவது வேதங்களே மரங்களாக மாறி இப்பகுதியில் மகேஸ்வரனை வழிபட்டிருக்கின்றன. வேதங்கள் மனித ரூபமெடுத்து இத்தலத்தில் உறையும் ஈசனை வழிபட்டதாகவும் இந்த பெயருக்கு இன்னொரு காரணம் சொல்லப்படுகிறது. வேதங்கள் மட்டுமல்ல, வேத முனிவர்களும் தொழுதீத்தும் அற்புத தலம் இது. இவர்களில் முதன்மையானவர் அகத்தியர். கையிலையில் ஈசனின் திருமண நிகழ்ச்சியை காண சென்ற ஈரேழு உலகத்தோரால் அவர்களுடைய எடையை தாங்க இயலாமல் அந்த வடப்பகுதி தாழ்ந்துவிட அதனால் தென்பகுதி மேலெழுந்து விட்டது. இது கண்டு பதறிய தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட அவர் அகத்தியரை அழைத்து, நீங்கள் தென்பகுதிக்கு சென்று உங்கள் தவ வலிமையால் இந்த பூமியை சமநிலைக்கு கொண்டு வாருங்கள் என்று கேட்டுக்கொண்டார். முனிவருக்கோ வருத்தம், தன் ஒருவனால் மட்டும் மகாதேவனின் மன நிகழ்ச்சியை காண இயலாது போகிறதே என்று. அதை புரிந்து கொண்ட பரமேஸ்வரன், நீங்கள் தென்பகுதியில் எந்த இடத்தில் நிலை கொள்கிறீர்களோ அங்கே என் திருமண கோலத்தை காண்பீர்கள் என்று உத்தரவாதம் அளித்தார். அதன்படி அகத்தியர் தேர்ந்தெடுத்தது வேதாரண்யத்தை, பின்னாளில் அகஸ்தியன் பள்ளி என்று பெயர் கொண்ட இடத்தை தான். இங்கே ஒரு வன்னி மரத்தடியில் அவர் தியானத்தில் ஆழ்ந்தார். விரைவில் உலகம் சமநிலை அடைந்தது. இது ஈசன் திருவுளப்படி நடந்தது. ஆனால் தன் திருவுளப்படி திருமண தரிசனம் காண இயலுமா? அவர் வேதாரண்யத்துக்கு வந்து இறைவன் வேதாரண்யேஸ்வரரை உளமுருக பிரார்த்தித்துக் கொண்டார். பளிச்சென்று கைலைநாதனின் கல்யாண காட்சி அவர் கண்முன் விரிந்தது. அகமகிழ்ந்தார் அகத்தியர். முனிவருக்கு மேலும் சிறப்பளிக்கும் வகையில் அவரும் அங்கேயே தனி சன்னதி கொள்ளவும் அவர் அகஸ்தீஸ்வரர் என்று அழைக்கப்படவும் விதி செய்தார் மகாதேவன்.

சித்திரை மாத சப்தமி திதியில் அகத்தியருக்கு சிவபெருமான் காட்சியருளும் நிகழ்ச்சி இப்போதும் நடத்தி காட்டப்படுகிறது. ஒருமுறை திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரரும் வேதாரண்யத்துக்கு வந்தனர். கோயிலின் பிரதான வாசல் அடைக்கப்பட்டிருந்தது. அர்ச்சகர்களும் பக்தர்களும் பக்கத்திலேயே திட்டி வாசலை அமைத்துக் கொண்டு அதன் வழியே போய் வந்து கொண்டிருந்தார்கள். மனித ரூபத்தில் ஈசனை வழிபட்ட வேதங்கள் சில காலத்துக்கு பிறகு கலியுகம் பிறந்துவிடும் என்பதால் இனி அங்கேயே தொடர்ந்து இறைவனை வழிபட விரும்பவில்லை. அதோடு கலியுக பாவிகள் யாரும் பெருமானை காணக்கூடாது என்ற ஆதங்கத்தில் வாசலை நிரந்தரமாக அடைத்துவிட்டு சென்று விட்டனவாம். ஆனால் தேவார தலைவர்கள் இருவரும் நேர்வழி சென்றே நாயகனை தரிசிக்க விரும்பினார்கள். உடனே திருநாவுக்கரசர் ஒரு பதிகம் பாட பளிச்சென்று கதவு தாள் திறந்தது. இருவரும் மகிழ்ச்சியுடன் உள்ளே சென்று எம்பெருமானை பாடி பரவசமுற்றார்கள். கோயிலை விட்டு வெளியே வந்தபோது திருஞான சம்பந்தர் ஒரு பதிகம் பாட திறந்த கதவு மூடிக்கொண்டது. அன்று முதல் கோயிலுக்கு வரும் அனைவரும் பிரதான வாசல் வழியாகவே போய் வர ஆரம்பித்தார்கள். ஆளுக்குரு திசையாக பார்த்து கொண்டிருக்காமல் இங்கே நவகிரகங்கள் ஒரே வரிசையில் அணிவகுத்திருப்பது வித்தியாசமான காட்சி. அதாவது நவக்கோள்களும் ஈசனின் திருமண காட்சியை அகத்தியரும் ஒரே திசையை நோக்கி கண்டு கழித்தனவாம். பொதுவாக வடக்கு நோக்கி தரிசனம் தரும் துர்க்கையம்மன் இங்கே திருப்பங்க சொருபியாய் தெற்கே பார்த்திருப்பதற்கும் இதுதான் காரணமாம். இந்த கோயிலின் இன்னொரு விசித்திரம், இங்கே தனி சன்னதி கொண்டிருக்கும் சரஸ்வதி வீணை இல்லாமல் தோன்றுவதுதான். கங்கை, யமுனை, நர்மதி, சிந்து, காவேரி போன்ற புண்ணிய நதிகளில் நீராடிய பலனை அளிக்க வல்லது மணிக்கர்ணிகை. கோயிலில் மூலவர் வேதாரண்யேஸ்வரர், லிங்க ரூபமாக அருள் பாலிக்கிறார். இதுவரை நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வேதாரண்யேஸ்வரர் கோயிலை தரிசித்தோம்.

0: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆழைய உலா. வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.
1: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க அனில் பாஸ்தா.
2: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
4: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ். டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்
5: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி.
6: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
7: காவேரி கல்வி நிறுவனங்கள் மேச்சேரி சேலம்.
8: இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: விவரங்களுக்கு 9524936156.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
9: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
10: எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
1: GTN காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல்.
11: GTN காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல் தொடர்புக்கு 7397933313.
1: வழங்கும் வசந்த விடியல்.
5: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
6: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.

0: பேருந்து
1: வசதி உண்டு. GTN College of Technology திண்டுக்கல். தொடர்புக்கு 7397-93313.
2: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன். இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
3: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
2: இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் இங்க இருக்கா?
3: ஏன் இல்ல, ஆல் இண்டியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒன்னா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
4: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965233999.
5: Shiva Textiles and Summer Vibes. இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ், மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டீ ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்.
6: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
7: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
8: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டு தாவணி, மதுரை.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ். இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டு தாவணி, மதுரை.

0: மழை மொழியில் மனம் நனைய கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
1: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர்.

0: நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு சின்ன தம்பி ரொம்ப அழகா கியூட்டா வந்திருக்காங்க. அவங்களே இப்ப நம்ம சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: சஞ்சய்.
0: சஞ்சய், என்ன படிக்கிறீங்க?
1: 4ஆம் வகுப்பு.
0: எந்த ஸ்கூல்ல?
1: புனித மரியாதை தொடக்கப்பள்ளி.
0: அந்த பள்ளிக்கூடம் எந்த ஊர்ல இருக்கு?
1: கொடைக்கானல்.
0: அழகா கையில ஒரு கயிறு கட்டிருக்கீங்களா? இது எதுக்காக கட்டிருக்கீங்க?
1: சும்மா.
0: அந்த கயிறு எனக்கு தந்துறீங்களா? அழகா இருக்கு. அந்த கயிறு கிளி பச்சை கலர்ல இருக்கு. எனக்கு தந்துறீங்களா?
1: பாட்டு.
0: நல்ல கணக்கு சொல்லுவீங்களா? என்ன கணக்கு ரொம்ப பிடிக்கும்? கூட்டலா, கழித்தலா, பெருக்கலா, வகுத்தலா?
1: கூட்டல்.
0: நீங்க கூட்டல் கணக்கு எது போட்டாலும் செஞ்சிருவீங்களா? சரி சரி, நீங்க குட்டி செல்லமா இருக்கீங்க, படிச்சு பெரிய ஆளானதும் என்ன வகுப்புறீங்க?
1: போலீஸ்.
0: போலீஸ் என்ன செய்வீங்க?
1: ராடிகளை பிடிச்சு உள்ள போடும்.
0: உங்க வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்க?
1: அப்பா, அம்மா, தம்பி.
0: சரி, அப்பா பேர் என்ன?
1: சந்திரன்.
0: அம்மா பேரு?
1: முத்துலட்சுமி.
0: அப்பா என்ன வேலை பாக்குறாங்க?
1: கலவி.
0: அம்மா என்ன பண்றாங்க? அப்புறம் ஒரு சிறந்த காவல்துறை அதிகாரியாக கொடை பண்பலையின் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
2: மழலை மொழியில் மனம் மகிழ்ந்தோம். கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.
3: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
4: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்
5: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
6: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
7: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
6: அனில் சோயா சங்க்ஸ்.

0: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ். டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
1: திண்டுக்கல் ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
2: நோ கேபிடேஷன். கவுன்சிலிங் கோட் 5545. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிஎஸ்இ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். கவுன்சிலிங் கோட் 5545.
1: பேருந்து வசதி உண்டு. ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல். தொடர்புக்கு 7397-93313.
3: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்.
4: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்.
3: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு.
4: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை.
3: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்
4: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
5: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
6: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன்

0: 9999.
1: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
2: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டீ ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ் சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
4: திண்டுக்கல்லில் நாக்கியே அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
5: 2026-27 ஆண்டிற்கான யூஜி மற்றும் பிஜி படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
4: பிஜி பிரிவில் எம்ஏ தமிழ், இங்கிலீஷ், எம்காம், எம்காம் சிஏ, எம்எஸ்சி மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் AICTE அங்கீகாரம் பெற்ற MBA அண்ட் MCA பாட பிரிவுகளுக்கும் சேர்க்கை நடைபெறுகிறது. சென்ட் ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
6: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
7: தொடர்புக்கு 9524936156.
8: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், தரமான கல்வி, இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதியுடன் ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன் நடைபெறுகிறது. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
9: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டு தாவணி, மதுரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டு தாவணி, மதுரை.
10: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 அணில் பாஸ்தா, DSP உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ், அம்மன் TRY TMT கம்பிகள், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை, குமாரபாளையம், எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், GTN காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, திண்டுக்கல்.
11: வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.

செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். இம்மாதம் 13 தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உத்தரவிட்டுள்ளார். மக்களுக்கு குறைந்த செலவில் காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அநேக இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். சென்னையில் உள்ள நேரு உள் விளையாட்டரங்கில் இன்று காலை 10 பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. முதலமைச்சராக பதவியேற்கும் திரு விஜய்க்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன் 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். முன்னதாக தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை நேற்று சந்தித்த திரு விஜய் தமக்கு 120 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு வழங்கும் கடிதங்களை சமர்ப்பித்து மாநிலத்தில் ஆட்சியமைக்க அழைக்குமாறு உரிமை கோரினார். இதனையடுத்து ஆளுநர் திரு அர்லேக்கர் திரு விஜயை முதலமைச்சராக நியமனம் செய்ததற்கான ஆணையை பிறப்பித்தார். மேலும் வரும் 13 தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். புதிதாக ஆட்சியமைக்க உள்ள திரு

0: விஜய் தலைமையிலான அரசுக்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்த பதவியேற்பு விழாவை பொதுமக்கள் காணும் வகையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 23 இடங்களில் எல்இடி திரைகள் வாயிலாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. பதவியேற்பு விழாவையொட்டி நேரு உள்விளையாட்டு அரங்கம் அமைந்துள்ள பகுதி உட்பட முக்கிய இடங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மக்களுக்கு குறைந்த செலவில் காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் தொடங்கப்பட்டு 11 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய நிதியமைச்சர், குறைந்த செலவில் மக்களுக்கு காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். வங்கிகள் மற்றும் காப்பீட்டு நிறுவனங்களின் களப்பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் அர்ப்பணிப்பு மிக்க முயற்சிகளின் காரணமாக இத்திட்டங்கள் வெற்றி பெற்றுள்ளதற்கு திருமதி நிர்மலா சீதாராமன் பாராட்டு தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி, சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு நிதிசார் பாதுகாப்பை வழங்குவதாக தெரிவித்தார். கண் மருத்துவத்தில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள ராணுவ மருத்துவமனையில் கண் மருத்துவ மேம்பாடு குறித்த 2 மாநாட்டை தொடங்கி வைத்து பேசினார். மருத்துவர்களின் திறன் மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வு காரணமாக ஏராளமானோருக்கு பார்வை கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டை கட்டமைப்பதிலும் மனிதாபிமான சேவைகளை வழங்குவதிலும் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களின் சேவை முக்கிய பங்கு வகிப்பதாக திரு சஞ்சய் சேத் கூறினார். கடற்கரையை தூய்மைப்படுத்தும் இயக்கம் மக்கள் இயக்கமாக கொண்டு செல்ல வேண்டியதன் அவசியத்தை மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், தூய்மையான கடற்கரை பாதுகாப்பான கடற்கரை என்ற பிரச்சார இயக்கம் செப்டம்பர் 12 முதல் ஒரு வார காலத்திற்கு நடைபெறும் என்று கூறினார். பிருத்வி திட்டத்தின் கீழ் மக்கள் பங்கேற்புடன் கடல்நீர் தர மதிப்பீடு, குப்பைகளை அகற்றுவது மற்றும் கடற்கரை அரிப்பு தடுப்பு போன்ற மத்திய அரசால் மேற்கொள்ளப்பட்டு வரும் நீண்டகால நடவடிக்கைகள் குறித்தும் அவர் விரிவாக எடுத்துரைத்தார். அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்களின் உதவியுடன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான முன்மாதிரியாக இந்தியாவில் கடலோர பாதுகாப்பு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் அநேக இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனையொட்டிய கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த 5 பரவலாக மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், கரூர், நாமக்கல், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த 24 தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் கோடை விடுமுறையையொட்டி சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. ஆண்டுதோறும் கோடை சீசனையொட்டி நடைபெறும் மலர் கண்காட்சிக்காக முன்னேற்பாட்டு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இந்த ஆண்டு சிறப்பு அம்சமாக உள்ளூர்வாசிகள் மற்றும் சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் ஜெரோனியம், சைக்ளமன், பால்சம் மற்றும் பல புதிய ரக ஆர்னமெண்டல்கள், ஆசியாட்டிக் லில்லி, இன்கா மேரிகோல்டு, ஃபேன்சி, பெட்டோனியா, சன்ஃப்ளவர், ஜெர்பரா, கிரைசாந்தியம் போன்ற செடிகள் ஜப்பான், அமெரிக்கா, ஜெர்மனி மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளிலிருந்தும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பெறப்பட்டு உற்பத்தி செய்யப்பட்ட 1,00,000 மலர் செடிகள் பூங்காவின் பல்வேறு பகுதிகளில் நடவு செய்யப்பட்டது. இந்த மலர் செடிகளில் தற்பொழுது பல வண்ண மலர்கள் பூத்து குலுங்கின்றன. அடுத்த வாரத்தில் மலர் கண்காட்சி நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுவதால் மலர் தொட்டிகளை மாடங்களில் அடுக்கி வைக்கும் பணிகளில் பூங்கா ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். நாளுக்கு நாள் சுற்றுலாப் பயணிகள் வருகை அதிகரித்து வருவதால் மலர் கண்காட்சி நடக்கும் நாட்களில் கடந்த ஆண்டை விட அதிகளவில் சுற்றுலாப் பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. உதகையிலிருந்து சரவணன்.
0: இருவரி செய்திகள். ஹார்முஸ் நீரிணை பகுதியில் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்யும் வகையில் HMS டிராகன் போர்க்கப்பலை அப்பகுதிக்கு அனுப்ப உள்ளதாக பிரிட்டன் தெரிவித்துள்ளது. மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழலில் போர் நிறுத்தத்திற்கான 14 அம்ச திட்டத்திற்கு ஈரானின் முறையான பதிலுக்காக காத்திருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது.

0: தெரிவித்துள்ளது. யுக்ரைன் உடனான போரில் ரஷ்யா வெற்றி பெறும் என்று அந்நாட்டு அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் உள்ள கைபர் பக்துன்வா மாகாணத்தில் தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையேயான துப்பாக்கி சூடு மற்றும் தற்கொலைப்படை தாக்குதலில் 3 காவலர்கள் உயிரிழந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் கீழப்புளியங்குடி பகுதியில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகளை பாதுகாக்க மேற்கொள்ள வேண்டிய கூடுதல் நடவடிக்கை குறித்து ஆட்சியர் திரு விஷு மகாஜன் ஆய்வு மேற்கொண்டார். 108 வைணவ தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என போற்றி வணங்கப்படும் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் ஆலயத்தில் சித்திரை திருவிழாவையொட்டி நம்பெருமாள் தங்கு கருட சேவை வெகு விமரிசையாக நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே யானை தாக்கி விவசாயி ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 229 ரன் எடுத்தது. சுப்மன் கில் 44 பந்துகளில் 84 ரன்னும் சாய் சுதர்சன் 36 பந்துகளில் 55 ரன்னும் எடுத்தனர். 230 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 16.3 ஓவரில் 152 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி மாலை 3:30 தொடங்குகிறது. மற்றொரு போட்டியில் பெங்களூரு அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி ராய்ப்பூரில் 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பெங்களூரு அணி 1-0 என்ற கோல் கணக்கில் ஜம்ஷெட்பூர் அணியை வென்றது. இன்று மாலை 5 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரள அணி முகமதன் அணியையும் இரவு 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியையும் எதிர்கொள்கின்றன. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் 15 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவைச் சேர்ந்த 9 வீரர்கள் பல்வேறு பிரிவுகளில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மாநில அளவிலான ஆடவர் ஹாக்கி போட்டிகள் நேற்று தொடங்கின. இம்மாதம் 13 தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் 32 மாவட்ட அணிகள் பங்கேற்கின்றன. இப்போட்டியில் சிறப்பாக விளையாடும் வீரர்கள் புவனேஸ்வரில் நடைபெறும் தேசிய சீனியர் ஹாக்கி போட்டியில் தமிழகம் சார்பில் விளையாட தேர்ந்தெடுக்கப்படுவர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். இம்மாதம் 13 தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உத்தரவிட்டுள்ளார். மக்களுக்கு குறைந்த செலவில் காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அநேக இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: இது உங்கள் கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது வசந்த விடியல்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.

0: கோடை பண்பலின் ஒரு புள்ளி ஐந்தில் அனில் பாஸ்தா.
1: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
3: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ். டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
0: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்
4: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி.
5: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
0: சேலம், தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
6: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம்.
7: இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: விவரங்களுக்கு 9524936156.
0: சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
8: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
0: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
9: எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
0: GTN College of Technology, திண்டுக்கல்.
10: GTN College of Technology, திண்டுக்கல். தொடர்புக்கு 7397793313.
0: வழங்கிய வசந்த விடியல்.
11: நிறைவு பெறுகிறது வசந்த விடியல். இனி இதமாக இணைவோம் சுகமான காலையில்.
12: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ் வாணி கொடைக்கானல் பண்பலை 100.5.

நான் சொல்ல போறத என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? நாம ரொம்ப ரொம்ப நல்லவங்களா இருந்தாலும் யாராவது ஒருத்தருடைய வாழ்க்கையில நாம வில்லனாவோ வில்லியாகவோ கெட்டவங்களாகவோ இருப்போம். இது மறுக்கவே முடியாத உண்மை. ஆனா இந்த ஒருத்தருடைய வாழ்க்கையில மட்டும் நாம என்னைக்குமே ஹீரோ ஹீரோயின் தாங்க. அட யாருப்பா அதுன்னு கேக்குறீங்களா? கருவுல சுமந்து நம்மள ஒரு கதாபாத்திரமாக்கி வெளி உலகத்துக்கு அடையாளப்படுத்தி வெள்ளந்திரியா இன்னும் இருக்கிற நம்ம அம்மா தாங்க அது. அம்மா அப்படின்ற புத்தகத்துல வெறுப்பவர்கள் அப்படின்ற இடத்துல 1000 பேர் இருந்தாலும் பிள்ளைகள் அப்படின்ற இடத்த மட்டும் பாருங்களேன். அன்பு, நேசம், பாசம், காதல், கருணை, நம்பிக்கை, இதை தவிர ஒண்ணுமே இருக்காது. 4 சவத்துக்குள்ள நம்மள கழுவி கழுவி ஊத்தினாலும் 4 பேர் மத்தியில நம்மள விட்டு கொடுக்காம பேசி ஓசியிலே நமக்கு கஞ்சிய ஊத்தி காதல் அப்படின்ற காத்தை ஏசி மாதிரி நம்ம மேல வீசி காலத்துக்கும் நம்மள காப்பாத்துற கற்பக விருட்சமான கலங்கரை விளக்கான அன்பின் அர்த்தமான அத்துணை அன்னையர்களுக்கும் பாசமான பாதம் தொட்டு அன்னையர் தின வாழ்த்துக்களை கூறி சுகமான காலை நிகழ்ச்சியில் இணைகிறேன். நான் சுகன்யா மாத்தாண்ட பூபதி. உற்சாகமான சந்தோஷமான காலை வணக்கம் நேர்களே.

7:07 ஆயிடுச்சுங்க. கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியில இணைஞ்சு முதல் பாடலே ஒரு அட்டகாசம் மாதிரி பாடல் கேட்டோம். அதாவது இன்னைக்கு மதர்ஸ் டே, இன்னைக்கு ஆச்சு ஒரு நாள் அம்மா கிட்ட திட்டு வாங்காம இருக்கணும் அப்படின்னா அப்பப்ப இந்த மாதிரி பாடல்களை கொடுக்கணும். பேபி நீ பஞ்சாமிரதம், நீ தேவாமிரதம் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். இனிமேல் எந்த கோபமா இருந்தாலும் நம்ம அம்மால அப்படி சிரிச்சுட்டே போயிருவாங்க. சரி பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் ஆச்சு, நல்ல சந்தோஷமா இருக்கட்டும் சரிங்களா. 7:08 ஆயிடுச்சுங்க, இன்னொரு பாட்டு வருது, வாங்க கேட்டு வந்துடலாமா.

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: வழங்கும் மனதோடு ராகம் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
3: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
0: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
4: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
6: மனதோடு ராகம் உங்களுக்காக தான் வளமிர காத்திருக்கு. உங்கள் கோடை பண்பலை 100.5 அதனால உங்களுக்கு பிடிச்ச பாட்டை மட்டும் கேட்காம எங்க அறிவிப்பாளர்கள்லாம் கேட்கறதுக்கெல்லாம் நீங்களாம் பதில் சொல்லணும். பின்னாடி இருந்து உங்க அப்பா அம்மாலாம் சொல்றதை கேட்டு கேட்டு நீங்க பதில் சொல்லக்கூடாது, சரியா? எந்திரிச்சிட்டீங்களா? சீக்கிரம் எழுந்திருங்க. இன்னைக்கு காலையில 8 மணிக்கு மனதோடு ராகம் உங்களுடைய விருப்பத்துல வர இருக்கு, சரியா? கொடைக்கானலின் முன் இணைப்பான 0-4-5-4-2 இணைச்சிட்டு 24-24-24-24-24-26 அப்புறம் 24-24-29 இந்த எண்கள்ல வந்துருங்க, சரிங்களா? 7:14 ஆயிடுச்சு. வாங்க ஒரு ஜாலியா ஒரு பாட்டு கேட்டு வரலாமா?

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: வழங்கும் மனதோடு ராகம் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
3: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
0: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
4: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
6: ஏழு மணி இருபது நிமிஷம் ஆயிடுச்சாலே என்ன வரப்போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆமாங்க, பாட்டும் பதமும். இன்னைக்கு இந்த பாடல்ல இந்த வார்த்தைக்கு இப்படிலாம் அர்த்தம் இருக்கா அப்படின்னு நானும் கேட்டு தெரிஞ்சுக்க போறேன், நீங்களும் தெரிஞ்சுக்கணுமா? அப்போ வாங்க கேட்டுலாமா. 7:20 ஆயிடுச்சு. கோடி பண்பல் 100.5 பாட்டும் பதமும் கேட்கலாமாங்க.
0: நம் கோடை பண்பலை 100.5 பாட்டும் பதமும்.

என்னதான் கஷ்டப்பட்டு படித்து மார்க்ஸ் எடுத்தாலும் அந்த மார்க்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அதை விட பெரிய கஷ்டம் என்ன துறையை தேர்ந்தெடுக்கலாம் என்ன படிக்கலாம் ஆள் ஆளுக்கு ஒன்று ஒன்று சொல்லுவாங்க. இது எடுக்கலாமா அது எடுக்கலாமா இந்த காலேஜ் ஜாயின் பண்ணலாமா அந்த காலேஜ் ஜாயின் பண்ணலாமா இந்த மாதிரி எக்கச்சக்கமான குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கும் இல்லையா? அதெல்லாம் தீர்க்கறதுக்கு தாங்க இன்னைக்கு காலையில 9 மணிக்கு உங்கள் கோடி பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி உங்களுக்காக கொண்டு வந்திருக்கும் தலைப்பு என்ன தெரியுமா? தெரிந்து கொள்ளலாம் பொறியியல் கலந்தாய்வு 2026 மற்றும் பாட பிரிவுகளை தேர்வு செய்வது பற்றி அப்படின்ற தலைப்புல வரப்போதுங்க. சிறப்பு விருந்தினரா வர காத்திருக்கிறாங்க நாமக்கல் மகேந்திரா பொறியியல் கல்லூரியின்

0: படிக்கலாம், என்ன படிக்கலாம், ஆள் ஆளுக்கு ஒன்றுன்னு சொல்லுவாங்க. இது எடுக்கலாமா, அது எடுக்கலாமா, இந்த காலேஜ் ஜாயின் பண்ணலாமா, அந்த காலேஜ் ஜாயின் பண்ணலாமா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கும் இல்லையா? அதெல்லாம் தீர்க்கறதுக்கு தாங்க இன்னைக்கு காலையில 9 மணிக்கு உங்கள் கோடி பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி உங்களுக்காக கொண்டு வந்திருக்கும் தலைப்பு என்ன தெரியுமா? தெரிந்து கொள்ளலாம் பொறியியல் கலந்தாய்வு 2026 மற்றும் பாட பிரிவுகளை தேர்வு செய்வது பற்றி அப்படின்ற தலைப்புல வரப்போதுங்க. சிறப்பு விருந்தினரா வர காத்திருக்கிறாங்க நாமக்கல் மகேந்திரா பொறியியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் வி. சண்முகம் அவங்க. உங்களுடைய கேள்விகளையும் விளக்கங்களையும் சந்தேகங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இன்று காலை 9 மணிக்கு. இப்போ ஒரு அட்டகாசமான பாட்டு வருது, வாங்க நம்ம டான்ஸ் ஆடிட்டு வந்துடலாம்.
1: Yo mama, you know how me nerky say the dance floor, baby.

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: வழங்கும் மனதோடு ராகம் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
3: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
0: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
4: நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
6: கோடை பண்பலை நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் கார்த்தி பேசுறேன். பண்பலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க, சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் கேட்டுக்கிட்டே இருங்க.

உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழியாய்ந்தில் நாவுக்கு சிக்காத அமிர்தமாக, நாசிக்கு சிக்காத வாசமாக, கண்ணுக்கு சிக்காத நிறப்பிரிகையாக, ஸ்பரிசமில்லா தீண்டலாக செவி நிறைக்க இசை சரம் தொடுக்கும் தினமும் பிற்பகல் 3 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழியாய்ந்தில் உயிரெழுத்து. நிகழ்ச்சிக்கு நேர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களும் பொழிப்புரையும் இணைத்து அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், உயிரெழுத்து பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு. தினமும் 1 மணி நேரம் உங்களுக்கானது, உங்கள் விருப்ப பாடல்களுக்கானது. கேட்டு ரசிப்போமா? தினமும் பிற்பகல் 3 மணிக்கு கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.

0: இனியும் தொடர்ந்து கேட்க நம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.

ஒரே பரபரப்பா கேட்டுட்டு இருக்கிறோம் காலை நேரத்துல கூடி பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சி. இப்ப 7:30 ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு 9:00 கொடைத்தன்றல் வர காத்திருக்குங்க. இன்னைக்கு ஒரு சிறப்பு விருந்தினர்கள்லாம் வரப்போறாங்க. என்னங்க சிறப்பு விருந்தினர் தான் சொல்லுவீங்க, விருந்தினர்கள்னு சொல்றீங்களே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அப்படின்ற இடத்துல சொக்கநலை கிராம மக்களோட சந்திப்புங்க. அவங்களாம் என்ன சொல்றாங்க, என்ன மாதிரி பாடல்கள்லாம் கேட்கறாங்க, அவங்க ஊரை பத்தின அனுபவங்கள், நம்ம கோடைப்பண்பலை பத்தின அனுபவங்கள், இதெல்லாம் எப்படி சொல்றாங்க, என்ன பாடல்கள்லாம் கேட்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இன்னைக்கு 9:00 தவறாம கோடைப்பண்பலை 100.5 கொடைத்தன்றல கேளுங்க. 7:31 ஆயிடுச்சு, வாங்க ஒரு பாட்டை கேட்டு வந்துடலாம்.

0: ஷிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி-ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ் சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க ஷிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும். மட்டுதாவணி மதுரை.
1: சுட சுட வெயில் சூப்பர் கூல் ஸ்டைல் சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
2: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சரதாஸ்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: வழங்கும் மனதோடு ராகம் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
6: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
3: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
7: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
9: நாங்கெல்லாம் யார் தெரியுமா, பெரிய ஜிகிடி கில்லாடிங்க. எங்க கிட்டலாம் எந்த விளையாட்டுக்கு போக சொன்னாலும் நாங்களா போய் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தாங்க வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு நினைக்கிற ஜிகிடி கில்லாடிகள்லாம் அப்ப இன்னைக்கு தவறாம 4 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை 100.5 வண்ணத்தூரிகையில சிப்பக செந்தமிழ் வர இருக்குங்க, வந்து கலந்துக்கோங்க. 7:37 ஆயிடுச்சு. வாங்க, இந்த காந்த கண்ணலகி எப்படி இருக்காங்க பாத்துட்டு வந்துடலாமா?

0: பயிற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: வழங்கும் மனதோடு ராகம் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
4: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
1: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ் இன் மனதோடு ராகம்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ்.
1: பண்பலை 100.5 போமாக்ஸ்.

0: பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
3: அண்ணா வணக்கம்.
4: வணக்கம் அமைச்சரே, வாருங்கள் வாருங்கள். இன்றைக்கு என்ன சிறப்பு அமைச்சரே?
3: இருமலுக்கு நீங்கள் சிறப்பு குடிப்பதுதான் சிறப்பு அண்ணா.
4: அமைச்சரே, நான் அதை கேட்கவில்லை ஐயா. இன்று May 10, அதற்கு ஏதேனும் சிறப்பு இருக்கிறதா என்று கேட்க வந்தேன்.
3: ஓ, நீங்கள் அப்படி கேட்கிறீர்களா மன்னா? இன்று May 10 நேஷனல் ஷ்ரிம்ப் அல்லது பிரான் டே.
4: என்ன அமைச்சரே, வர வர நீங்கள் என்னை மரியாதை இல்லாமல் பேச துவங்கி விட்டீர்கள்.
3: மன்னா மன்னா, நான் எப்போது அப்படி பேசினேன்?
4: பின் என்ன அமைச்சரே, போகிற போக்கில் ஏதோ டே என்றெல்லாம் சொல்லுகிறீர்கள்.
3: மன்னா, இன்று May 10 தேசிய இறால்கள் தினம் என்பதை ஆங்கிலத்தில் சொன்னேன்.
4: ஓ அப்படியா, நாம் தான் அவசரப்பட்டு விட்டோமோ. சரி சரி அமைச்சரே, எனக்கு புரிந்தது. நீங்கள் தெளிவாக இருக்கிறீர்களா என்று நான் சோதித்து பார்த்தேன்.
3: சமாளிக்கிறார் பாருங்கள்.
4: சரி அமைச்சரே, இறால்களுக்கெல்லாம் ஒரு நாளா? அப்படி என்ன இறால்கள் சிறப்பு வாய்ந்தவை?
3: என்னமண்ணா இப்படி கேட்டு விட்டீர்கள்? இறால் சாப்பிடுவதால் நம்முடைய உடலுக்கு எவ்வளவு நன்மைகள் கிடைக்கின்றன தெரியுமா?
4: அப்படியா, சொல்லுங்களேன் கேட்போம்.
3: மன்னா, இறால் உணவில் புரோட்டீன்கள், வைட்டமின் D, வைட்டமின் B3, துத்தநாகம் போன்ற பல சத்துக்கள் இருக்கின்றன. அதில் கார்போஹைட்ரேட் இல்லை என்பதால் உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் இறால் உணவை விரும்பி சாப்பிடலாம் என்றும் சொல்கிறார்கள். மேலும் இறாலில் அயோடின் சத்து அதிகமாக இருப்பதால் உடலில் தைராய்டு சுரப்பி சுரப்பதற்கு அது உதவும் என்றும் கூறப்படுகிறது.
4: ஓஹோ,
3: கண் பார்வை குறைபாடு, மாஸ்குலர் டீஜென்ரேஷன் என்று சொல்லப்படும் கண் பார்வை சிதைவு மற்றும் கண் வலி ஆகியவற்றிலிருந்து நாம் குணமாவதற்கு இந்த இறால் மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்று கூறுகிறார்கள். தலைமுடி உதிர்வை கட்டுப்படுத்தி முடி நன்றாக வளர்வதற்கு உதவி புரியும் இந்த இறால் உணவில் Omega-3 எனும் நன்மை செய்யும் கொழுப்பு சத்து இருக்கிறதாம். அது Omega-6 எனும் தீமை செய்யும் கொழுப்பு சத்தை சமன்படுத்துகிறதாம். அது மட்டுமல்லாமல் புற்றுநோய்க்கு எதிராக போராடும் தன்மையுடைய கனிமங்கள் கூட இந்த இறால் உணவில் இருக்கிறதாம் அண்ணா. இறால் உணவு மூளைக்கு செல்லும் ஆக்சிஜன் அளவை அதிகப்படுத்தி மூளையில் இருக்கும் செல்கள் உயிர்ப்புடன் இருக்க உதவி செய்வதோடு மூளை தொடர்பான நோய்கள் நம்மை அண்டாதவாறு காக்கிறது அண்ணா.
4: அப்படியா அமைச்சரே?
3: இறால் உணவில் புரதம், பொட்டாசியம், கால்சியம் போன்ற பல சத்துக்கள் இருப்பதால் எலும்பு சிதைவு போன்ற நோய்கள் ஏற்படாமலும் நம்மை பாதுகாக்கிறதாம். நிறைவாக ஒன்றுமண்ணா, இறால் சாப்பிடுவதால் சரும நோய்கள் ஏதேனும் இருந்தால் அவை நீங்கிவிடுமாம். தோளில் உள்ள சுருக்கங்கள் நீங்கி தோல் பல பல வென்று ஆகிவிடும் என்கிறார்கள்.
4: ஓ பலே பலே. சரி அமைச்சரே, இந்த இறால் சாப்பிடுவதால் ஒரு சிலர் அரிப்பு ஏற்படுகிறது என்று சொல்லுகிறார்களே, அவர்களுக்கெல்லாம் என்ன சொல்லலாம்?
3: அது போன்ற பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு தான் ஏற்படும். அவர்கள் உரிய மருத்துவரை அணுகி மருத்துவரின் ஆலோசனையின்படி இறால் உணவை எடுத்துக் கொள்ளலாம். மொத்தத்தில் மனித உடலுக்கு பல வகைகளிலும் நன்மை பயக்கிறது இந்த அசைவ அருமருந்தான இறால்கள் மண்ணா.
4: அருமை அருமை அமைச்சரே. இந்த May 10 தேசிய இறால்கள் தினத்தில் இறால்களால் நம் உடல் பெறக்கூடிய நன்மைகளை அழகாக தொகுத்து சொன்னீர்கள். சிறப்பு சிறப்பு.
3: சரி, என்ன மன்னா, மதிய உணவிற்கு இறால்கள் தானே தெரியும், தயார் செய்ய சொல்லிவிடட்டுமா?
4: பலே பலே அமைச்சரே, இப்போதுதான் நீங்கள் என்னுடைய அமைச்சர் என்பதை நிரூபித்திருக்கிறீர்கள். ஆனால் அமைச்சரே, எனக்கு ஒரு சந்தேகம்.
3: என்ன மன்னா?
4: நாம் நன்றாக வெளுத்து கட்டினால், அதாவது உணவு சாப்பிட்டால் நம்முடைய உடல் வளர்கிறது. ஆனால் நாம் நன்றாக உணவு சாப்பிட்டாலும் அதற்கு உதவி செய்யும் பற்களோ நாவோ வாயோ வளர்வதில்லையே, அது ஏன்?
3: என்ன?
0: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள் வழங்கிய தக்குமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன். நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கிக் கொண்டிருப்போர்
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷ் ஆன லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ், மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும். மதுரை.

7 மணிக்கு உங்கள் கோடி பண்பலை 100.5 நீங்க ஆசை ஆசையா கேட்க போற ஆசையில் ஒரு குக்கும் இல்லைங்க. ஆசை ஆசையா இந்தந்த நிகழ்ச்சிகள்லாம் நல்லா இருந்துச்சுங்க, இந்தந்த அறிவிப்பாளர்கள்லாம் நல்லா பண்ணாங்கங்க அப்படின்னு உங்களுடைய விமர்சன கடிதங்களோடு வலம் வரக்கூடிய தங்கள் அன்புடன் வர காத்திருக்கு. அதெல்லாம் நீ சொல்லல எங்களுக்கு தெரியணும்னு அவசியமே இல்லம்மா, சனி ஞாயிறு ஆயிட்டாலே நாங்கள் அதை தான் கேட்போம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக நம்ம சொல்லணும்ல, வராம கேட்டுருங்க. இன்றிரவு 7 உங்கள் கோடி பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். இப்ப மீண்டும் ஒரு செம்ம சாங் வருதுங்க, வாங்க கேட்டுட்டு வரலாம்.

0: செட்டிநாடு பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி
1: கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் தனி அக்கறையுடன் ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மதுரை பைபாஸ் ரோட் ஆட்டாம்பரப்பு கரூர். அட்மிஷனுக்கு 9952410253.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும். தாவணி மதுரை.
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: வழங்கும் மனதோடு ராகம் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்

0: காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
1: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
0: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.

0: கோடை பண்பலை 100.5 பிரித்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிரித்வி விமென்ஸ் இனவர்
1: பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி
0: இன்று
2: மே 10
0: உலகமான தாய்
2: உயிரான தாய்
0: உறவாகவே வந்தாய்
2: அதனால்
0: உணர்வுகள் அனைத்திலும் கலந்தாய்
2: உன்னத தாய்
0: அதனால் தான் என்னுயிரில் மலர்ந்தாய்
2: கருவில் சுமந்தாய்
0: கனவுகளிலும் தவழ்ந்தாய்
2: உன்னுருவை தந்தாய்
0: அதனால் என்னையே மறக்கச் செய்தாய்
2: அனைத்துமான என் தாய்
0: அனைத்தாய்
2: உன் அன்பை தரத்தாய்
0: தாய்மை என்பது மட்டுமே உண்மை
2: மற்றதெல்லாம் நம்பிக்கை மட்டுமே
0: தாய்மை என்பது மட்டும் உண்மை
2: மற்றதெல்லாம் நம்பிக்கை மட்டுமே
0: என்னைக்கு இல்லை அன்னைக்கு என்றொரு நாள்
2: இன்றைக்கு மட்டுமல்லாமல்
0: என்றும் வாழ்த்த வயதின்றி
2: வணங்கி சொல்கிறோம்
0: இனிய அன்னைய நாள் வாழ்த்துகள் யாழ்ப்பாண கரவெட்டி மேற்கில் பிறப்பு
2: தமிழ் இலக்கிய விமர்சகர்
0: திறனாய்வாளர்
2: சமூக சிந்தனையாளர் என்ற சிறப்பு
0: தமிழ் இலக்கிய வரலாறு
2: இலக்கணமும் சமூக உறவுகளும் என்பன இவரின் படைப்பு
0: படித்த காலத்திலும் பின் வானொலி நாடகங்களிலும் நடிப்பு
2: இதனால் இளங்கையர் கோனின்
0: விதானையார் நாடகத்தில் கதாநாயகனாக இடம் பிடிப்பு
2: இவரை கௌரவிக்க தமிழக அரசின்
0: திருவீக்க விருது அப்போதே அறிவிப்பு
2: 1932
0: தமிழறிஞர் கார்த்திகேசு சிவதம்பி பிறந்த நாள்
2: இன்று
0: குர்ராம் ஷஹாபுதீன் என்ற பெயர் தந்தது பெற்றோரால்
2: ஷாஜஹான் என்ற பெயர் வந்தது முகலாய மன்னராக பொறுப்பேற்றதால்
0: திருமணம் செய்து வைத்தனர் அவரின் 15 வயதில்
2: அர்ஜுமன் பானு பேகம் என்பவரே மணப்பெண்ணாக வந்தாள்
0: அழகிலும் அறிவிலும் மன்னர் வியப்பும் கொண்டதால்
2: தன் மனைவிக்கு தந்த பட்டம்
0: மும்தாஜ் மஹால்
2: அதனின் பொருளோ
0: அரண்மனையின் மணிக்கல்
2: அவரின் நினைவால் உருவானது
0: தாஜ்மஹால்
2: எழுந்து நிற்கும் அந்த பேரழகு ஆனதோ
0: பளிங்குக்கல்
2: 1612
0: மன்னன் ஷாஜஹான் மும்தாஜ் மஹாலை திருமணம் புரிந்த நாள்
2: என்று
0: பிரான்சின் மன்னனாக
2: 1774 முதல் 1792 வரை ஆட்சி
0: பிற்கால ஆட்சி முறையால் மக்கள் மனம் சலிப்பாச்சு
2: கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டதின் காரணம்
0: பிரெஞ்சு புரட்சி
2: இது போர்பன் மரபின் கடைசி மன்னராட்சி
0: முதல் நெப்போலியன் பிரான்சின் ஆட்சியை பிடித்ததே வரலாற்று சாட்சி
2: 1774
0: மன்னன் 16 லூயி பிரான்சின் அரசனாக முடிசூட்டிய நாள்
2: என்று
0: கிழக்கிந்திய கம்பெனியின் நலனுக்காக மட்டுமே பயனானது
2: இந்தியாவின் வளங்கள்
0: இதனால் கண்டுகொள்ளப்படவில்லை
2: இந்திய குடிமக்களின் நலன்கள்
0: மேலும் ஆனது இந்திய கைவினை பொருள்களின் நலிவு
2: செல்வ சுரண்டல்கள்
0: அதில் அதிக அளவில் பொருள்களை உற்பத்தி செய்தன எந்திரங்கள்
2: உருவானது இந்தியாவில் பல பிரிட்டிஷ் சந்தைகள்
0: இந்திய பொருள்களுக்கு பிரிட்டனில் விதிக்கப்பட்டது அதிக வரிகள்
2: கோபம் கொண்டனர் இந்தியாவில் உள்ள மக்கள்
0: போருக்கு உடனடி காரணமாக அமைந்தது
2: துப்பாக்கி ரவைகள்
0: கிளர்ச்சியாளர்கள் கூடினர்
2: இந்தியாவின் மீரட் என்ற இடத்தில்
0: இந்தியாவின் முதலாவது விடுதலை போர்
2: அல்லது சிப்பாய் கழகம் என்று அழைக்கப்படுகிறது
0: சுதந்திர வரலாற்றில்
2: 1857
0: உத்தரப்பிரதேசத்தின் மீரட் என்ற இடத்தில்
2: இந்திய விடுதலை போராட்டம் ஆரம்பித்த நாள்
0: இன்று

0: மேடை பேச்சில் வல்லவர்.
1: பேசுவதற்கு முன் பலமுறை தானாக பயிற்சி செய்வார்.
0: இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற ஒரே பிரிட்டிஷ் பிரதமர்.
1: பதவியாலும் திறமையாலும் பல பதக்கங்கள் பெற்றவர்.
0: போர்த்தந்திரம் மிக்கவர் என்பதை இராணுவத்தில் இருந்த போதே நிரூபித்தார்.
1: முதல் உலகப் போரிலும் இரண்டாம் உலகப் போரிலும் நேரடி பங்கு கொண்டார்.
0: 1940
1: வின்சென்ட் சர்ச்சில் இங்கிலாந்தின் பிரதமராக பதவியேற்ற நாள்
0: இன்று. இனவேற்றுமைக்கு குரல் கொடுத்ததால் 27 ஆண்டுகள் சிறைவாசம்.
1: தென் ஆப்பிரிக்காவின் குழு சிற்றூர் இவர் பிறந்த தேசம்.
0: இளமையில் குத்துச்சண்டை வீரனாகவே வாழ்க்கையில் பிரவேசம்.
1: நெல்சன் என்ற பெயர் தந்தது
0: முதலில் படித்த ஆசிரியரின் நேசம்.
1: சோதனையும் வேதனையும் கடந்து வந்து
0: தென் ஆப்பிரிக்காவின் அதிபர் பதவி தந்தது.
1: கருப்பர் இன வாழ்வில் மகிழ்ச்சி நின்றது.
0: உலகே அவரின் போராட்டத்தை கண்டு வியந்து நின்றது.
1: 1994
0: தென்னாப்பிரிக்காவின் முதல் கருப்பின ஜனாதிபதியாக
1: நெல்சன் மண்டேலா பொறுப்பேற்ற நாள்
0: இன்று. கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு வைத்தோம். பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
2: பிருத்வி விமன்ஸ் இன்னவர் Your perfect partner. Prithvi. Prithvi. Woman's Innovator. Your perfect partner. இதுவரை கேட்டோம் கோடி பண்பலை உருப்புழையைந்து சுகமான காலை நிகழ்ச்சியின் அப்பகுதியை வழங்கியோ
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.

எளிமையா இருக்கிறதுக்கு எளிமையா ஒரு வழி சொல்லுவாங்க. இதையும் கண்டுக்காம என்ஜாய் பண்ணுங்க. அது போதுன்னு சொல்லிட்டு சுகமான காலை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். சுகன்யா மாத்தாண்ட பத்தி நன்றி. வணக்கம் நேர்களே. இனி உங்கள் கூட பண்பலை 100.5 மனதோடு ராகம் குழந்தைகளுக்காக வரும் முன்பு கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

0: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமரின் ஆயுள் காப்பீட்டுத் திட்டம் உட்பட மூன்று சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் 27 கோடிக்கும் அதிகமானோர் பதிவு செய்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு நிதிசார் பாதுகாப்பை வழங்குவதாக மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்தார். கண் மருத்துவத்தில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சராக திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். சென்னையில் உள்ள நேரு உள் விளையாட்டரங்கில் இன்று காலை 10 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. முதலமைச்சராக பதவியேற்கும் திரு விஜய்க்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன் 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். வரும் 13ஆம் தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டுமென்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். இந்த பதவியேற்பு விழாவை பொதுமக்கள் காணும் வகையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 23 இடங்களில் எல்இடி திரைகள் வாயிலாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. பதவியேற்பு விழாவையொட்டி நேரு உள் விளையாட்டரங்கம் அமைந்துள்ள பகுதி உட்பட முக்கிய இடங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புதிதாக ஆட்சியமைக்க உள்ள திரு விஜய் தலைமையிலான அரசுக்கு முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் அநேக இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழலில் போர் நிறுத்தத்திற்கான 14ஆம் அம்ச திட்டத்திற்கு ஈரானின் முறையான பதிலுக்காக காத்திருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் கீழப்புளியங்குடி பகுதியில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகளை பாதுகாக்க மேற்கொள்ள வேண்டிய கூடுதல் நடவடிக்கை குறித்து ஆட்சியர் திரு விஷு மகாஜன் ஆய்வு மேற்கொண்டார். IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. சீனாவின் ஷாங்காய் நகரில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சாஹில் ஜாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றார். இதுடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி கோடை பண்பலை 100.5.

அதாகப்பட்டதே. கொளுத்தும் கோடை வெயிலிலே, சுட்டரிக்கும் சூரிய ஒளியிலே உங்களை எல்லாம் குளிர்விக்க

0: அதேதான் அதேதான்.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள் கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: வழங்கும் மனதோடு ராகம்
6: இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
7: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் திண்டுக்கல்.
8: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
9: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
8: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
7: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
1: வணக்கம் நேர்களே, வாழ்த்துக்கள் குழந்தைகளே. வார்த்தைகள் இல்லா மொழியில், வண்ணங்கள் இல்லா ஒளியில், பறவைகள் போல் பறந்து புதிதாய் உலகை காணும் குழந்தைகள் பங்களிப்பில் கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். மனதோடு ராகம் நிகழ்ச்சியில் குழந்தைகள் வரலாம். 2424242426242249 முன்னிணைப்பிற்கு 0542. இது உங்கள் கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். குழந்தைகளோடு மகிழ்வோடு இணைகிறேன் உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன். வருக வணக்கம். வணக்கம்
10: வணக்கம்
1: வணக்கம்
10: வணக்கம் மேம்.
1: யார் பேசுறீங்கம்மா?
10: தேனி மாவட்டத்திலிருந்து ரூபேஸ்வரன் பேசுறேன்.
1: ரூபேஸ்வரன், என்ன பண்றீங்க கண்ணா?
10: என்ன மேம்,
1: என்ன படிக்கிறீங்க?
10: ஓ, நாப்பு முடிச்சு
1: என்னாச்சு? அப்படியா, நீங்க போய் விளையாடுவீங்களா? வீட்டுல யார் இருக்கா? வீட்டுல யாரெல்லாம் இருக்காமா? பக்கத்துல யாரோ சொல்லி தராங்கல்ல ரூபேஸ்வரா? ஓ,
10: தம்பி.
1: ஓ, நீங்க இந்த தம்பியா? இந்த தம்பி வந்து ரொம்ப அழகா பேசுறீங்களே, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? கேக்கலாமா? ஓ, நன்றிமா.

0: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம். போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
0: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
3: நீங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் முழுவதும் உண்மைதான் பேசுவது என்று தீர்மானித்துவிட்டால் அன்றைய தினம் நமக்கு நரகம்தான். காரணம், சாப்பாடு நன்றாக இல்லை என்று மனைவியிடம் சொல்ல முடியுமா? உங்கள் பேச்சு நன்றாக இல்லை என்று என்னிடத்தில் யாராவது நேருக்கு நேர் சொல்ல முடியுமா? நீங்கள் போட்டிருக்கிற இந்த உடை சகிக்கவில்லை என்று யாரிடத்திலாவது நாம் மனம் திறந்து சொல்ல முடியுமா? உங்கள் பாட்டு கேட்கும்படியாக இல்லை என்று உண்மையை பேசிவிட முடியுமா? நாம் என்ன செய்கிறோம்? பொய் சொல்ல தொடங்குகிறோம். வாழ்க்கையில் பிறரை காயப்படுத்திவிடக்கூடாது என்பதற்காக பொய் சொல்கிறோம், அல்லது சில உண்மைகளை சொல்லாமல் விட்டு விடுகிறோம். நான் உண்மைகளை பற்றி 2 வகை பிரித்து சொல்வது உண்டு. பொய் சொல்லுவது என்பது வேறு, சில உண்மைகளை சொல்லாமல் விட்டு விடுவது என்பது வேறு. பொய் சொல்லுவது என்பது கொஞ்சம் தவிர்க்க வேண்டிய ஒன்று, ஆனால் சில உண்மைகளை சொல்லாமல் விட்டுவிடுவது நல்லது. வாழ்க்கையில் சில குழப்பங்கள் நடந்திருக்கலாம். இதை போய் யாரிடத்திலாவது சொல்லி அதன் மூலமாக அவருடைய முழு வாழ்க்கையே வீணாகி போய்விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நாம் சில உண்மைகளை சொல்லாமல் இருந்து விடலாம். ஒரு வேடிக்கைக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். சில கணவன்மார்கள் மனைவிக்கு தெரியாமல் தன்னுடைய தாயாருக்கு பணம் அனுப்புவார்கள், அல்லது தன்னுடைய தம்பிக்கு படிப்பதற்கு செலவுக்கு பணம் அனுப்புவார்கள். இதை மனைவியிடம் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. சொல்லிவிட்டு ஒரு பெரிய கலகத்தை எப்படி சந்திக்க முடியும்? சொல்லப்படாத உண்மைகள் என்ற அளவில் அதை புதைத்து விட வேண்டியதுதான். சொல்லிவிட்டால் சிக்கல் வரும் என்று தெரிந்தால் சில நன்மைகளை செய்வது

0: இருக்கு. சில சமயத்தில் உண்மைகளை சொல்லாமல் இருந்து விடுவது என்பது தவிர்க்கக்கூடிய ஒன்று. இன்னும் ஒரு கோணத்தில் இந்த உண்மைகளை எடுத்து ஆராய்வது என்று சொன்னால், சில சமயங்களில் பொய்க்கு ஒரு பலம் இருக்கிறது. அதை என்ன சொல்லுகிறார்கள், யூட்டிலிட்டி வேல்யூ என்று குறிப்பிடுகிறார்கள். எப்படி தெரியுமா, ஒரு பீரோவுக்குள்ளே ஒரு இனிப்பு பண்டம் இருக்கிறது. குழந்தை அது வேண்டும் என்று கேட்கிறது, சாப்பிட வேண்டும் என்று கேட்கிறது. இப்போது நாம் அந்த இனிப்பு உனக்கு ஒத்து வராது, சாப்பிட்டால் இருமல் வரும், உனக்கு பல்லிலே கூச்சம் வரும், உன்னுடைய பல் விழுந்துவிடும், நூற்றுக்கணக்கான உண்மைகளை அந்த குழந்தைக்கு விளக்கி சொல்லலாம். எந்த குழந்தையாவது கேட்கப் போகிறதா? அம்மா உடனடியாக ஒரு பொய்யை கையாளுகிறாள். என்ன கையாளுகிறாள், உள்ளே ஒரு பூதம் இருக்கிறது என்று கதையை ஆரம்பிக்கிறாள். இந்த பூதம் இல்லைதான், பொய்தான், ஆனால் உபயோகமான பொய். எவ்வளவு உபயோகம் தெரியுமா, சர்க்கரை சாப்பிடாதே என்கிற அறிவுரையை விட உள்ளே பூதம் இருக்கிறது என்ற அறிவுரை குழந்தையை கண்டிப்பாக காப்பாற்றுவதற்கு துணை செய்கிறது. எனவே எப்போதும் உண்மைதான் பேச வேண்டும் என்று இந்த உலகத்தில் கட்டாயமில்லை. சில சமயங்களில் சில நன்மைகளுக்காக உண்மை பேசலாம். எனக்கு தெரிந்து இதை நன்றாக ஒப்புக்கொண்ட பெரிய மனிதர் வள்ளுவர்தான். இந்த உலகத்தில் பொய் சொல்வது கூட பரவாயில்லை, அது உண்மையிலேயே நன்மை தரும் என்றால் புரைதீர்ந்த நன்மை தரும் எனில் பொய்மையும் வாய்மை இடத்த என்று புத்திசாலித்தனமாக பேசுகிறார் திருவள்ளுவர். இதை வைத்துக் கொண்டு பொய் சொல்லலாம் என்று தீர்மானிக்க கூடாது. சில நன்மைகளை உலகத்தில் கொண்டு வருவதற்காக நாம் சில நேரங்களில் பொய்யை பயன்படுத்தினாலும் குற்றமில்லை என்று சொல்கிறார்கள். ஒரு வீட்டுக்கு சாப்பிட போகிறோம், சாப்பாடு நன்றாக இல்லை என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதற்காக பொய்யாக புகழ்ந்து ஆஹா இது போன்ற தேவாமிர்தம் உலகத்தில் நான் சாப்பிட்டதே இல்லை என்றும் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக இப்படி சொல்லலாம், உணவு பசிவேளைக்கு கிடைப்பது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஒரு நல்ல நேரத்தில் பசியாக இருக்கிற போது ஒரு உணவு கிடைத்தால் அது எப்படிப்பட்ட உணவாக இருந்தாலும் அது தேவாமிர்தமாகத்தான் இருக்கும் என்றால் பிரச்சனையே இல்லை. பசி நேரத்தில் எதை சாப்பிட்டாலும் அது தேவாமிர்தமாகத்தான் இருக்கும் என்பது உண்மைதான். இந்த உணவு இப்போது தேவாமிர்தம் இல்லை என்பதும் உண்மைதான். எனவே உண்மைகளை கூட எப்படி பேசுவது என்பது ஒரு மிகப்பெரிய கலை.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்
3: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
4: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
5: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
4: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்,
6: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர். For admission call 999-4396014.
7: படிக்கும்போது ஸ்டூடெண்டா, முடிக்கும் முன்பே பிளேஸ்மெண்டா,
8: கரூர் செட்டிநாடு பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி, கவுன்சில் கோட் 2630.
9: செட்டிநாடு
10: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
11: கோபுரம் மஞ்சள் தூள் குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
12: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
13: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
14: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டிகல் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
15: இது
14: மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
15: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
14: இது மிஸ்டர் கோல்ட், 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
15: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
14: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
16: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
17: ஹாய், ஹலோ எவ்ரிவன், நான் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல 3rd இயர்.
18: நான் 2nd இயர். நான் 1st இயர் BSc நர்சிங் படிக்கிறேன்.
17: எங்களை போலவே 2026ல நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
18: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
17: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் கோடு 1010.
18: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம்.
19: சோ நீங்களும் பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
20: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
4: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
5: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு?

0: ஒரே குழப்பம்.
1: ஆர்விஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
2: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் ஆர்விஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: மேலும் இணைந்து வழங்குவோர்
5: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர், சேலம்.
6: இந்த கோடையை

0: முந்தி வரும் கவிமுகள் இது உங்கள் கோடை பண்பலை ஒரு புள்ளி ஐந்து தந்து கொண்டிருக்கிறது. மனதோடு ராகம் குழந்தைகளோடு வருக. வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? என்ன சொல்ல? உங்க பேர் என்னமா? கச்சபதிங்களா? என்ன படிக்கிறீங்க? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? அம்மா
1: பட்டி.
0: அம்மா பட்டியா? ஆஹா, என்ன எந்த ஊர்ல இருக்கீங்க? வீட்டில் யார் இருக்கா?
1: அம்மா.
0: ம்.
1: அப்பா.
0: ம்.
1: அண்ணா.
0: ஆஹா, இந்த லீவ் எப்படி இருக்கு கண்ணா உங்களுக்கு? ஜாலியா இருக்கா? இந்த லீவ்ல என்ன பண்ணீங்க? விளையாண்டுகிட்டே இருக்கீங்களா? சரி, இப்ப என்ன பாட்டு கேக்குறீங்க? ரைம் சொல்றீங்களா? சொல்லுங்க. காரு யாரு? சூப்பரா சொன்னீங்க. கிளாப் பண்ணிரலாமா? குரல் சொல்றீங்களா? அழகு, சிறப்பா சொன்னீங்க. என்ன பாட்டு கேக்கலாம்? என்ன பாட்டு வேணுமா?
1: பாட்டு
0: பாடல் கேப்போமா? நன்றி கண்ணா.

0: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்.
1: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களில் இருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்.
0: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு.
1: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை.
0: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
1: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
2: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன். ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன். மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
3: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர். டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
4: உங்களுக்கு சுகர், பிபி இருக்கா, கால் வீக்கம், கிட்னி ஸ்டோன்ஸ், சிறுநீர் பிரச்சனைகள் இருந்தா நம்ம பிரீத்தி மருத்துவமனைக்கு வாங்க. சிறுநீர் மற்றும் சிறுநீரக நலத்திற்கான இலவச மருத்துவ முகாம் நடக்குது.
5: இந்த முகாம்ல அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், RFT, சிறப்பு மருத்துவர் ஆலோசனை, ரத்த சர்க்கரை மாதிரியான இன்னும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க.
4: May 8, 9, 10 மற்றும் May 15, 16, 17 வெள்ளி, சனி, ஞாயிறு மட்டும் தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை. கால் 8220782333.
6: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர், திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960 14.
7: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி, நாமக்கல்.
8: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
7: மேலும் இணைந்து வழங்குவோர்
9: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
10: இந்த கோடை

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
0: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
0: மேலும் இணைந்து வழங்குவோர்
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
4: இந்த கோடை

0: காவடி பண்பலை 105 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
0: வழங்கிய மனதோடு ராகம்
3: இணைந்து வழங்கியோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
4: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
5: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
6: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
5: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
4: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9439604.
0: கோடைப்பன் விலை 105 இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
7: வைக்கிங்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தமிழ் மலரும் நந்தவனம், இது உங்கள் கோடை பண்பலை நூறு புள்ளியை இந்த தந்து கொண்டிருக்கிறது. மனதோடு ராகம் குழந்தைகளோடு வருக. வணக்கம்.
2: திண்டுக்கல் மாவட்டம் வடமரேந்து இது அனுஷ்டி பேசுறேன். அக்கா,
1: யார் பேசுறீங்க தம்பி?
2: தனுஸ்ரீ.
1: தனுஸ்ரீ, எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கோம்.
1: என்ன, நைட் 8 மணிக்கு வரலையா?
2: இல்லக்கா.
1: ஏன்?
2: நான் தூங்கிருவேன்.
1: ஓ, சரி. என்ன படிக்கிறீங்கம்மா?
2: 5th.
1: ஆ, 5ஆம் வகுப்புலேருந்து 6ஆம் வகுப்பா, 4ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பா?
2: 5ஆம் வகுப்புலேருந்து 6ஆம் வகுப்பு.
1: இந்த விடுமுறை எப்படி இருக்குக்கண்ணா உங்களுக்கு?
2: சூப்பராக இருக்குக்கா.
1: என்னெல்லாம் செஞ்சீங்க?
2: விளையாண்டு படிச்சு.
1: ஆ,
2: நல்லா எழுதிட்டே இருப்பேங்க்கா.
1: எழுதிக்கிட்டே இருக்கீங்களா? எத்தனை பக்கம் எழுதி வச்சிருக்கீங்க?
2: 10 பக்கம்க்கா.
1: ஓ, சூப்பர் சூப்பர். என்ன பாட்டு கேட்கலாமா?
2: முட்டை கலக்கிக்கா.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
0: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
0: மேலும் இணைந்து வழங்குவோர்
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
4: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
5: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
3: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
5: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
1: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.
2: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
3: தமிழக அரசால் பெண்களுக்காக கொடைக்கானலில் நிறுவப்பட்ட அனைத்தரசா மகளிர் பல்கலைக்கழகத்தில் 2026-27 கல்வியாண்டிற்கான இளங்கலை, முதுகலை மற்றும் ஒருங்கிணைந்த பாடப்பிரிவுகளுக்கு மாணவியர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் விவரங்களுக்கு www.madrasawomensuniv.ac.in என்ற இணையதள முகவரியை அணுகவும்.
4: பெருந்தின் நிறைவு வெற்றிலை பாக்கு, விரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.

0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடிப்பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
0: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
0: மேலும் இணைந்து வழங்குவோர்
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
4: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
5: அன்பின் அலை, இது உங்கள் கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். குழந்தைகளோடு வருக. வணக்கம்.
6: வணக்கம்.
5: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
6: கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். தாத்தா வீட்டுக்கு வந்திருக்கேன்.
5: கோயம்புத்தூர்ல இருந்து
6: கேரளாக்கு வந்திருக்கேன்.
5: ஓ, உங்க பேர் சொல்லுங்கம்மா.
6: ஸ்ரீமதி.
5: ஸ்ரீமதி, என்ன படிக்கிறீங்க?
6: தேர்ட் முடிச்சு ஃபோர்த் இருக்கா.
5: கேரளா எப்படி இருக்கு?
6: என்னக்கா
5: கேரளா எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா?
6: நல்லா இருக்குங்கா.
5: கோயம்புத்தூர் பிடிக்குமா கேரளா பிடிக்குமா?
6: என்னக்கா
5: கோயம்புத்தூர் பிடிக்குமா கேரளா பிடிக்குமா உங்களுக்கு?
6: ரெண்டுமே பிடிக்கும்.
5: ரெண்டுமே பிடிக்குமா? சரி, நிகழ்ச்சி என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு நமக்காக?
6: ட்ரெயின்ஸ் பாட போறேன்க்கா.
5: பாடுங்க.
6: கருப்பு நிலா நீதான் மறைந்ததியே, பகலவனாய் மனதில் நிறைந்தேவே, விருதுப்பட்டி நகரினிலே தமிழ் மகனாய் பிறந்தாயே, நாட்டு மக்கள் மனதில் என்றும் தலைமகனாய் வாழ்ந்தாயே.
5: என்ன பாடல் கேட்கலாங்க?
6: டிராகன் படத்துல இருந்து ஒரு பாட்டு கொடுங்க.
5: பாடல் கேட்போமா? நன்றிமா.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை நொறுபுள்ளியில் சைபால்
2: முகத்தில் பருவா சைபால் சொரியா கிளங்கோ சைபால் இதழில் அடையா சைபால் சேர்த்து புண்ண சைபால்
0: சைபால்
1: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
3: எங்க எங்க போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்டேன். எனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தரை பார்த்து ஆஸ்பத்திரிக்குன்னார். எந்த ஆஸ்பத்திரிக்குன்னேன், மாட்டு ஆஸ்பத்திரிக்குன்னார். என்ன விஷயம்னே, மாமனாருக்கு உடம்பு சரியில்லை, அதுதான் மாட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரேன்னார். அட பாவி, அதுக்கு அந்த ஆஸ்பத்திரிக்காக போவாங்க அப்படின்னு ஆச்சரியமா. அட அது இல்லைப்பா, முதல்ல எங்கள் குடும்ப டாக்டர் தான் தேடிக்கிட்டு போனேன். அவர் அந்த நேரத்தில் அவர் வளர்க்குற நாய்க்குட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அதை தூக்கிக்கிட்டு மாட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாராம் சொன்னாங்க. அதனால் அங்கே போய் அவரை சந்தித்து விஷயத்தை சொல்லிவிட்டு வர்றேன்னார். அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. பொதுவாக நமக்கு தெரிஞ்ச வரையில் டாக்டர்கள் ரெண்டு வகை. நமக்கு வைத்தியம் பண்ணுற டாக்டர்கள் ஒரு வகை, நம்மக்கிட்ட இருக்கிற ஆடு மாடு கோழிக்கு வைத்தியம் பண்ணுற டாக்டர்கள் ஒரு வகை. இப்போ தான் எனக்கு தெரியும் இன்னொரு வகையான டாக்டர்களும் உண்டுங்கிறது. அது யாருன்னா, பூச்சிகளுக்கு வைத்தியம் பண்ணுற டாக்டர்கள், அதாவது பூச்சி டாக்டர்கள். வெளிநாடுகளில் அப்படிலாம் கூட சில பேர் இருக்கிறாங்க. பிரிட்டனில் யார்க்ஷயர் வட்டாரத்தில் ராதர்ஹாம் அப்படின்னு ஒரு ஊர், அங்கே ஒரு விலங்கியல் மருத்துவர், பேர் டாக்டர் லான்ஸ் ஜெப்சன். அவர் ஆஸ்பத்திரி வாசலில் பார்த்தீங்கன்னா தினமும் நிறைய பேர் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. கையில் கண்ணாடி குடுவை, தகர டப்பா இப்படி ஏதாவது இருக்கும், அதுக்குள்ளே ஏதாவது பூச்சிகள் இருக்கும். அதுக்கு வைத்தியம் பண்ணுறதுக்காக வந்தவங்க தான் அவங்கெல்லாம். சிலந்தி பூச்சி, பல்லி, தேழு, பாம்பு இப்படி ஏதாவது இருக்கும். பொழுதுபோக்காக சில பேர் நாய், பூனை, கிளி, மைனா, புறா இப்படி ஏதாவது வளர்க்குறாங்கல்ல, அது மாதிரி இப்போல்லாம் தேழு, பல்லி, பாம்பு, பூச்சி இதையெல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். இது ஒரு புது ஃபேஷன். இப்போ கூண்டுக்குள்ளே டப்பாக்குள்ளே போட்டு வளர்க்குறது, அதுக்கு ஏதாவது நோய் வந்துட்டுதுன்னா வைத்தியம் பண்ணுறதுக்கு டாக்டர்கிட்ட வந்துட வேண்டியது, இப்படி இந்த பழக்கம்லாம் நிறையா வந்துட்டுது. ரத்தம் உறிஞ்சிற அட்டைகள் கூட இவங்கக்கிட்ட வைத்தியத்துக்கு வருதான். சிலந்திகளில் செங்கால் சிலந்தின்னு ஒரு வகை. மத்திய அமெரிக்க காடுகளில் இது அதிகம். சிலந்திகள்லேயே ரொம்ப விலை உசந்தது இந்த ரகம்தான். கால்களில் சிவப்பு கோடுகள் இருக்கும். இந்த இனம் வந்து இப்போ குறைஞ்சிக்கிட்டே வர்றதுனால சர்வதேச விதிகளின்படி இவற்றின் ஏற்றுமதி இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டிருக்குது.

0: அதனால் இதை வளர்க்குறவங்க வீட்டுக்குள்ளேயே இனவிருத்தி மூலமாக பெருக்கி விற்பனை பண்ணிட்டு வராங்களாம். அந்த வகை சிலந்திகள் தான் இப்போ வைத்தியத்துக்கு அதிகமாக வருதான். சரி, இதுக்கெல்லாம் எப்படி வைத்தியம் பண்ணுறாங்க? முதல்ல அதை வந்து குளிர்பதன பெட்டியின் வழுவழுப்பான சுவரில் விட்ட உடனே அதெல்லாம் மெதுவாக இறங்கி வரும். அப்போ அதன் நோயை கண்டுபிடிக்கிறது சுலபம். அப்புறம் அதுக்கு கிருமிகளை கொல்லக்கூடிய மருந்துகளையோ வலி நிவாரண மருந்துகளையோ கொடுப்பாங்க. கால் உடைஞ்ச சிலந்திகளுக்கு பசையை கொண்டு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. சில சிலந்திகளுக்கு உடஞ்ச காலை எடுத்துட்டால் புதிய கால் வளர்ந்துடும். சிலந்திகளை வந்து மனிதர்கள் கையில் எடுக்கிறப்போ அது பயந்து போய் கீழே குதிக்குது, அதனால் கால் உடஞ்சுடுது, இல்லைன்னா வயிறு சேதமடையுது. அந்த நிலைமையில் வர்ற சிலந்திகளுக்கு மயக்க மருந்து கொடுத்து ஆப்ரேஷன்லாம் கூட பண்ணுறாங்களாம். பார்த்தீங்களா, பூச்சிகளுக்கு வந்த வாழ்வே. நம்ம ஊர்லேயும் வீடுகளில் பூச்சிகள் வளர்க்குறது உண்டு. ஒருத்தர் வந்தார், எனக்கு 3000 கரப்பான்பூச்சி அவசரமாக தேவைப்படுது, எங்கே கிடைக்கும்னு கேட்டார். கரப்பான்பூச்சியா, அது என்னத்துக்குன்னு கேட்டோம். அது வந்து வேறு ஒன்றும் இல்லை, நான் குடியிருக்கிற வாடகை வீட்டை காலி பண்ண போகிறேன். வீட்டு சொந்தக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வீட்டுக்கு நான் குடி வந்தப்போ எப்படி இருந்ததோ அதே நிலைமையில் விட்டுட்டு போகணும்னு வீட்டுக்காரர் சொல்லியிருக்கிறார், அதனால தான் கேட்டேன் அப்படின்னார்.
1: கோடை பந்தலை 100.5 சைபால்
2: முகத்தில் பருவா
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல். இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: இன்று உங்கள் பணிகளும் பயணங்களும் சிறக்க வாழ்த்துகிறது கோடை பண்பலை. 1:58 50 நிமிடம் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உஷா சன்ஃபோர் ஆயில், அனில் பாஸ்தா, குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில் இன்றைய வண்ணம் தெரிந்து கொள்ளலாம். பொறியியல் கலந்தாய்வு 2026 மற்றும் பாடப்பிரிவுகளை தேர்வு செய்வது பற்றி சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் நாமக்கல் மகேந்திரா பொறியியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் வி சண்முகம் அவர்கள். இன்று காலை 9 வானவில்
5: கரூர் செட்டிநாடு பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி கவுன்சிலிங் கோட் 2630.
6: அறிவியல் கல்லூரி மதுரை பைபாஸ் ரோட் ஆட்டாம்பரப்பு கரூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
1: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
1: மேலும் இணைந்து வழங்குவோர்
4: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
5: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
6: கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம் வருக. வணக்கம்.
7: உற்சாகமான காலை வணக்கம் அக்கா.
6: வணக்கம் தம்பி. யார் பேசுறீங்கம்மா?
7: மதுரை மாவட்டம் திருமங்கலம் மட்டம் திரளி கிராமத்திலிருந்து கு தமிழாச்சி பேசுறீங்கக்கா. இனி அன்னையர்கள் தினம் நல்வாழ்த்துக்கள்.
6: வாழ்த்துக்கள் கண்ணா. அழகு அழகு, உங்க பேச்சு எப்பவுமே அழகா இருக்கும் தமிழரசன். இப்ப என்ன படிக்கிறீங்க?
7: 3ஆம் வகுப்பு.
6: என்ன சொல்ல போறீங்க இப்ப நம்ம எல்லாம் கேக்குறதுக்கு?
7: புறநானூறு 183வது பாடல். உட்டுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றனின முனியாது கற்ற நன்றே. பிறப்பு ஓரன்ன உடன் வைத்துள்ளும் சிறப்பின் வாழால் தாய் மனம் திரியும். ஒரு முடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகை எல்லாது அவரும். அறிவுடையோன் 6 அரசன் செல்லும். வேற்றுமை தெரிந்த நாட்காலும் கீழ்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் ஒருவன் அமர்ந்தன் வருமே. பொருள்கா ஒரு தாய் வயிற்று பிள்ளையாயினும் சிறந்தவன் தன்னை தாய் மதிப்பால். ஒரு குடி பிறந்த பலவே ஆயினும் அறிவுடையோரை அரசன் மதிப்பான். கீழே உள்ளோன் கல்வியின் சிறப்பின் மேலே உள்ளோன் பணிவாய் மதிப்பான். உதவிகள் செய்தும் மிருகம் கொடுத்தும் ஆசான் யாரேனா

0: தொடங்கி வேலை கடந்து கல்வி கற்புடி திருப்புடை தகவல் ஆரிய படையினை கடந்த பாண்டியன் அறிவுடை மன்ன நெடுதலியனின் பாடல் அன்றும் இன்றும் என்றும் வாழும் புறநா நூற்று புதைபொருளாகும்.
1: அழகு அழகு அழகுமா, சிறந்த பேச்சாளராக வருவீங்க நீங்க. தமிழரசன்,
0: என்ன
1: பாடல் கேட்கலாமா?
0: பைசன் படத்துல இருந்து ஒரு பாட்டு
1: கேட்போமா? நன்றிமா.

ஆயிடா இனி பதுங்காத, தேடுடா நீ தயங்காத, விளையாடுடா

ஏ உன்னத்தான் வாடா, உனக்கு கால மாடம் கதை சொல்றேன் வாடா. ஏ உன்னத்தான் வாடா, ஒரு கொம்பு மாடம் கதை சொல்றேன் வாடா. ஏ வாடா.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கேட்டுச்சு வைத்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் வழங்கிய மனதோடராகும்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
2: பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை மனதை மயக்கும் குழந்தைகளின் பேச்சில் கட்டணமில்லாமல் அவர்கள் உலகில் பயணித்த உள்ளங்களுக்கும் பங்கு பெற்ற முயற்சித்த கேட்டிருந்த உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி நிறைவு பெறுகிறது மனதோடு ராகம். மீண்டும் மனதோடு ராகம் பாடும் நாளை காலை 8 விடைபெறுகிறேன். உங்கள் லக்ஷ்மி ராகேந்திரன். மற்றும் நிகழ்ச்சி சந்திப்போம் நேர்களே. இனி அலைவரிசை 100.5 கேட்கலாம். வானவில் நிகழ்ச்சி வரும் முன் செவி கொடுப்போம் செய்திச் சுருக்கத்திற்கு.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. தமிழக முதலமைச்சராக திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். சென்னையில் உள்ள நேரு உள் விளையாட்டரங்கில் இன்று காலை 10 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. முதலமைச்சராக பதவியேற்கும் திரு விஜய்க்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவிப்பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன் 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். வரும் 13ஆம் தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டுமென்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். புதிதாக ஆட்சியமைக்க உள்ள திரு விஜய் தலைமையிலான அரசுக்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்த பதவியேற்பு விழாவை பொதுமக்கள் காணும் வகையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 23 இடங்களில் எல்இடி திரைகள் வாயிலாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. இந்தியா டிரினிடாட் டொபாகோ இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிரதமரின் ஆயுள் காப்பீடு திட்டம் உட்பட 3 சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் 27 கோடிக்கும் அதிகமானோர் பதிவு செய்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு நிதிசார் பாதுகாப்பை வழங்குவதாக மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்தார். கண் மருத்துவத்தில் இந்தியா உலகில் முன்னணி நாடாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பல இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 108 வைணவ தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என போற்றி வணங்கப்படும் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் ஆலயத்தில் சித்திரை திருவிழாவையொட்டி நம்பெருமாள் தங்க கருட சேவை வெகு விமரிசையாக நடைபெற்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. சீனாவின் ஷாங்காய் நகரில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சஹில் ஜாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நீர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி கொடைக்கானல் பண்பலை 100.5.

0: இன்னது கானம் இது உங்கள் கோடை பண்பலை
1: தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ்,
1: எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
2: வழங்கும் வானவில்
0: இணைந்து வழங்குவோர்
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்ய ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
5: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
6: காலத்தின் சாளரத்தில் கனவுகளை ஏந்தி பறக்கும் மாணவ கண்மணிகளுக்கென வண்ணம் பூசி விரிய பல நிறங்களை தந்து உதிக்கிறது இன்றைய வானவில். தரும் தலைப்பு: தெரிந்து கொள்ளலாம் பொறியியல் கலந்தாய்வு 2026 மற்றும் பாடப்பிரிவுகளை தேர்வு செய்வது பற்றி நிகழ்ச்சி வரவிருக்கிறது. சிறப்பு விருந்தினராக இணைகிறார் நாமக்கல் மகேந்திரா பொறியியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் வி சண்முகம் அவர்கள். உறவுகள் அழைக்கலாம் கொடைக்கானலின் முன் இணைப்பான 0454242 இணைத்து 24 24 24 24 24 26 மற்றும் 24 24 29 என்று எண்களில். நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்கிறார் ஜே பி ரமேஷ்குமார்.
7: நன்றிகள் பல சுகன்யா மார்த்தாண்ட பூபதி. மறக்காத உறவுகளுக்கு மனம் கனிந்த அன்பின் வணக்கங்கள் நேயர்களே.

பன்னிரண்டாம் வகுப்பு முடித்து வாழ்வின் அடுத்த படிநிலைக்கு தயாராகும் அத்தனை மாணவ நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி பள்ளி வாழ்க்கை நிறைவுக்கு வந்துவிட்டது. இனிதான் உங்களின் உண்மையான பயணம் தொடங்க இருக்கிறது. திரும்பிய பக்கமெல்லாம் நீங்கள் இந்த பாடத்தை தேர்ந்தெடுங்கள், அந்த பாடத்தை தேர்ந்தெடுங்கள் என்ற அறிவிப்புகள். இன்னொரு பக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களும் சொந்த பந்தங்களும் நீ இதை தேர்ந்தெடு, அதை தேர்ந்தெடு என்று ஒரு கூட்டம். ஆனால் ஒன்று மற்றும் மாற்ற முடியாத உண்மை, இப்போது எந்த பாடத்தை தேர்ந்து எடுக்கிறீர்களோ அதுதான் நீங்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். அதில் ஒரு அங்கமாய் இருக்கும் பொறியியல் துறை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ளும் வழியில் நமது கோடை பண்பலை 100.5 இன்றைய வானவில்லில் தந்திருக்கும் தலைப்பு தெரிந்து கொள்ளலாம் பொறியியல் கலந்தாய்வு 2026 மற்றும் பாடப்பிரிவுகளை தேர்வு செய்வது பற்றி. சிறப்பு விருந்தினராக நாமக்கல் மகேந்திரா பொறியியல் கல்லூரியின் புல முதல்வர் வி சண்முகம் அவர்கள் நம்மோடு தொலைபேசி வழியை இணைந்திருக்கிறார். நாமக்கல் மல்லசமுத்திரம் மகேந்திரா பொறியியல் கல்லூரியில் புல முதல்வராக பணியாற்றிக் கொண்டிருக்கும் நமது சிறப்பு விருந்தினர் பொறியியல் துறையில் 36 ஆண்டுகளாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்.

பொறியியல் சார்ந்து பல்வேறு ஆராய்ச்சி கட்டுரைகளை தந்திருப்பதோடு பல ஆராய்ச்சி மாணவர்களுக்கு வழிகாட்டியாக வளம் வந்து கொண்டிருக்கிறார். பொறியியல் சார்ந்த நம்முடைய கேள்விகளுக்கு விளக்கம் தர காத்திருக்கும் சிறப்பு விருந்தினரை இருகரம் குவித்து இன் முகத்துடன் வரவேற்கிறது நம் கோடை பண்பலை 100.5 நேச நேயர்களின் நெஞ்சார்ந்த வணக்கங்களோடு. அன்பின் காலை வணக்கங்கள் ஐயா. வணக்கம் ஐயா. கோடை பண்பலை 100.5 மாண உறவுகள் எல்லாம் எப்பொழுது கலந்தாய்வில் கலந்து கொள்ள வேண்டும், அதற்கான கட்டாப மதிப்பெண்கள் எவ்வளவு இருக்கிறது என்ற விவரங்களை கேட்டுக்கொள்வதற்காக நெய்ய உறவுகள் வரிசையில் காத்திருக்கிறார்கள். அன்பு உறவுகளே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு பாடப்பிரிவினை தேர்ந்தெடுக்கும் பொழுது நாம் கட்டாயம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பண்பலையில் இணைந்திருப்போம் மாணவர்களோடு.

0: தொலைபேசியில் சற்று பழுது இருந்ததால் ஐயாவின் தொடர்பு துண்டித்து விட்டது. இப்பொழுது ஐயாவை சந்தித்து விடலாம். அன்பின் காலை வணக்கங்களோடு ஐயா. 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவருக்கு மனம் நிறைந்த வாழ்த்துகளோடு. பொறியியல் துறையில் சேர நினைக்கும் ஒவ்வொரு மாணவருக்கும் இந்த ஆண்டு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் ஐயா.
1: கோடை பண்பலை நிலையத்தாருக்கும் என்னுடன் சேர்ந்து இணைந்திருக்கும் திரு ரமேஷ் அவர்களுக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அவர்களை ஊக்கப்படுத்தி தேர்ச்சி பெற செய்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கு. அனைவருக்கும் நன்றி. பிளஸ் டூ முடிவுகள் மார்ச் 8ஆம் தேதி வெளியிடப்பட்டு இப்பொழுது என்ஜினியரிங் அட்மிஷன்ஸுக்கான ஆன்லைன் பதிவுகள் இப்பொழுது நடைபெற்று பதிவுகள் 3/5/2026 என்று ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2/6/26 வரை சமர்ப்பிக்க இறுதினால். அதற்கு முன்பாக அதல் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யலாம். அந்த பதிவேற்றம் செய்ய இறுதி நாள் 6/6/2024. இந்த பதிவு செய்வதற்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் TNEA 2026 அதனுடைய டோட்டருடைய வெப்சைட்ல நம்ம போனால் அதுல நம்ம இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் இருக்கும். நம்மளுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டு எல்லா சர்டிபிகேட்டுமே 10th+2 கம்யூனிட்டி சர்டிபிகேட், இன்கம் சர்டிபிகேட், போஸ்ட் மா ஸ்காலர்ஷிப் அதாவது முதல் பட்டதாரி அதோட சர்டிபிகேட், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ஆதார் கார்டு, நம்ம ஆதார் கார்டில் இருக்கிற பேரும் சர்டிபிகேட்ல இருக்கிற பேரும் நம்மளுடைய பிறந்த தேதி வருஷம் மாதம் எல்லாமே சரியாக இருக்கும் பட்சத்தில் நம்ம எல்லாருமே அதில் அப்டேட் பண்ணலாம். ஸோ இதுக்கான வாய்ப்புகள் 2/6/2020 வரைக்கும் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2026 வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அசல் சான்றிதழ் பதிவேற்றம் செய்ய கடைசி நாள் வந்து 6/6/2026.
0: தொடக்கத்திலே ஒரு நல்ல விளக்கத்தை தந்திருக்கீங்க. உங்கள்கிட்ட ஐயம் கேட்கறதுக்காக நேய உறவுகள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக, வணக்கம். இணைந்திருக்கிறோம் வானவில்லில், வணக்கம். இணைப்பில் வந்துட்டீங்க, உங்க பேருங்க?
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் வட்டம் தேர்வன்பட்டியிலிருந்து கிரிதரன் பேசுறேன்.
0: கிரிதரன் ஐயா, கேளுங்க ஐயாட்ட உங்களோட ஐயன் நானு.
2: குட் மார்னிங் சார். நான் இப்போ 12th முடிச்சிருக்கேன்.
1: ஓகே,
2: இன்ஜினியரிங் படிக்கிற ஐடியால தான் இருக்கேன் சார்.
1: சொல்லுங்க.
2: அதான் இந்த கவுன்சிலிங்ல வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன மாதிரி ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் இருக்கு, அதான் என் டவுட்டு.
1: இல்ல இல்ல, அதாவது இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்ல ஸ்காலர்ஷிப்ங்கிறது வந்து முதல் பட்டதாரி வாய்ப்பு. நம்மளுடைய குடும்பத்துல அப்பா சைட்லயோ இல்ல அம்மா சைட்ல, அதாவது தாத்தா பாட்டிகள் யாரும் படிக்காம இருந்து நம்ம குடும்பத்துல இது வரைக்கும் யாரும் பட்ட படிப்பு

0: படிக்காம இருந்தா அது அரசாங்கத்தோடதிலிருந்து அந்த முதல் பட்டதாரி வாய்ப்பு அந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். இரண்டாவது என்னன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து பிளஸ் டூ வரைக்குமே கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் இல்ல கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல படித்திருந்தா அந்த மாணவர்களுக்கு முழு கல்வி கட்டணமும் அரசே ஏற்கும், அது ஒரு வாய்ப்பு இருக்கு. பின்பட்ட வகுப்பினராக இருந்தால் அவங்களுக்கு வந்து இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் இருக்கு, அந்த ஸ்கீம்லயும் நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே அவங்களுக்கு இன்ஜினியரிங் எலிஜிபிலிட்டி இருக்கும்போது நீங்க இப்போ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்ல வந்து நீங்க அப்ளிகேஷன் நீங்க சப்மிட் பண்ணீங்கனாக்க தேவையான சான்றிதழ் அனைத்துமே நீங்க அதுல பதிவேற்றம் செஞ்சு 6/6/2020 டைம் இருக்கு, நீங்க அதுக்குள்ள ரெகுலரா நீங்க அந்த
1: இந்த விஷயங்களாம் ஐயா வந்து தொடர்ந்து பார்க்க சொல்லி கேட்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம் பண்பலையோடு.
2: கோடி பண்பலை 100 உஷா சன்ஃபிளவர் ஆயில்
3: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
2: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்
3: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
6: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
7: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
8: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
9: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
8: அனில் சோயா சங்க்ஸ்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
6: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
10: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT-இன் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை
6: அம்மன் TRY TMT கம்பிகள்.
7: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
8: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
9: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
8: அனில் சோயா சங்க்ஸ்.
11: கார்த்திக் இதுதான் ஒரு ரூம், இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
12: வாவ்,
11: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
13: இயர்ஸ் இல்ல ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
14: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: தெற்காசிய
15: மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
16: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
17: தரமான கல்விக்கும் ஒளிமயமான எதிர்காலத்திற்கும் ஒரே திறவுகோல் கரூர் ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டாம்பரப்பு, கரூர். அட்மிஷனுக்கு 9952410253.
12: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
18: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
12: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு

0: கல்வி நிறுவனங்கள் குமாரபாளையம்.
1: ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
2: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
3: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
2: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
3: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
2: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
3: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
2: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
5: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
6: ஹாய், ஹலோ எவ்ரிவன். நான் பிரீத்தி, நர்சிங் காலேஜ்ல 3rd இயர்.
7: நான் 2nd இயர். நான் 1st இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
6: எங்களை போலவே 2026ல நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
7: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
6: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலியமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலியமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் கோடு 1010.
7: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம். சோ நீங்களும் பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
8: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும். மட்டு
9: திண்டுக்கல்லில் நாக்கி அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
10: 2026-27 ஆண்டிற்கான யுஜி மற்றும் பிஜி படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
9: பிஜி பிரிவில் எம்ஏ தமிழ், இங்கிலீஷ், எம்காம், எம்காம் சிஏ, எம்எஸ்சி மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் ஏஐசிடி அங்கீகாரம் பெற்ற எம்பிஏ அண்ட் எம்சிஏ பாடப்பிரிவுகளுக்கும் சேர்க்கை நடைபெறுகிறது. சென்ட் ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
11: திரவியம் கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி பெரிய குளம் +2 மதிப்பெண் அடிப்படையில் 25%, 50% மற்றும் 75% கட்டண சலுகை உண்டு. மாநில அளவில் விளையாட்டில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கட்டணம் முற்றிலும் இலவசம். அனைத்து இளங்கலை மற்றும் முதுகலை பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. செல் 7373710626.
12: சுட சுட வெயில் சூப்பர் கூல் ஸ்டைல் சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்
13: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சரதாஸ்.
14: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், எம்பிஏ, எம்சிஏ மேலாண்மையியல், பிஎட், எம்எட் கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
13: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 1 7.
15: நேரம் 9:21 துளிகள். இணைந்திருக்கிறோம் வானவெளியில். இன்றைய வண்ணமாக தெரிந்து கொள்ளலாம் பொறியியல் கலந்தாய்வு 2026 மற்றும் பாடப்பிரிவுகளை தேர்ந்தெடுத்து செய்வது பற்றி. சிறப்பு விருந்தினராக நாமக்கல் மகேந்திரா பொறியியல் கல்லூரியின் புல முதல்வர் வி சண்முகம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஐயா, இந்த ஆண்டு பொறியியல் கலந்தாய்வு எப்படி நடக்க இருக்கிறது? இது சார்ந்து மாணவர்கள் கட்டாயம் செய்ய வேண்டியவை என்ன, செய்யக்கூடாதவை என்ன ஐயா?
16: அதாவது மாணவர்கள் பொறியியல் தேர்வு செய்யும் பட்சத்தில் முதல் செய்யக்கூடிய வேலை என்ன, நம்ம கோர்ஸ் படிக்கணும், எந்த காலேஜில் படிக்கணும், எந்த இடத்துல பண்ணணும், நம்மளுடைய பொருளாதார சூழ்நிலை என்ன, இதையெல்லாம் மனசில் வைத்துக்கொண்டு மாணவர்கள் பொறியியல் படிப்பு தேர்வு செய்யணும். பெரும்பாலும் அவர் வந்து அடுத்தவங்களோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் தான் அந்த கோர்ஸ் எடுக்கிறாங்களே தவிர அவங்களோட சுய சிந்தனையோடு இல்லை அவர்கள் ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சு அதிகம் செய்யறதில்லை. ஸோ அதனால மாணவர்கள் வந்து இந்த கலந்தாய்வுக்கு நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் இது பண்ணலாம். இல்லைன்னா எந்த காலேஜில் அவங்க எந்த கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க மேனேஜ்மெண்ட் போட்டாலையும் அவங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே வாய்ப்பு. செய்யக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தாக்க, முதல்ல பொறியியல் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம என்னவா ஆக போகிறோம், எந்த கோர்ஸ் படிச்சாக்க நமக்கு ஃபியூச்சரில் வேலை வாய்ப்பு இருக்கும், அதில் நம்ம நமக்கு என்னென்ன இதில் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அது எல்லாமே மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும்.
15: இந்த விஷயத்தெல்லாம் மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஐயா சொல்லி இருக்கிறீங்க. ஏன் இப்போ இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக, வணக்கம்.
17: வணக்கம் ஐயா.
15: வணக்கம், யார் பேசுறீங்க?
17: ஐயா, நான் தேனி மாவட்டம் கேகேபட்டியிலிருந்து கார்த்திக் குமார் பேசுறேன். ஐயா
15: கேளுங்கய்யா.
17: ஐயா, இப்ப என் பையன் வந்து +2 487 மார்க் எடுத்திருக்காரு.
15: சரிங்க.
17: இத வந்து இன்ஜினியரிங்ல வந்து நாங்க வந்து

0: வைக்கலாமா இல்ல ஐடி அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அந்த படிப்பு படிக்க வைக்கலாமான்ற ஒரு குழப்பம் இருக்கு.
1: இந்த ஐயா சொல்ற கேட்டறலாம்
2: இல்ல
0: கேக்குறேங்க.
2: நீங்க சிவில் இன்ஜினியரிங் வந்து இப்ப கடந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க நல்ல ஒரு வரவேற்பும் வேலை வாய்ப்பும் அதிகமாக இருக்கு. அதனால சிவில் அப்படிங்கறது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு தாங்க. நீங்க இன்ஜினியரிங்க்கு வந்து என்ன கட் ஆஃப் இருக்கு அப்படின்னு பாருங்க. அதுல மேத்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இது மூணு சப்ஜெக்ட பேஸ் பண்ணி 200க்கு என்ன கட் ஆஃப், கடந்த வருஷத்துல நீங்க எந்த காலேஜ்ல சேரணும், அதுல என்ன பிளேஸ்மெண்ட் இருக்கு, என்ன கல்லூரியில வசதி வாய்ப்புகள் இருக்கு, மாணவரோட டெவலப்மெண்ட்டுக்கு வந்து என்ன மாதிரி பேக்கேஜ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக தேர்வு செய்யலாம். இதுக்கு நம்ம மகேந்திரா பொறியியல் கல்லூரியும் சிவில் இன்ஜினியரிங் பிரான்ச் நம்ம ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் எல்என்டி கூட நம்ம ஒரு புரிந்துணர்வு இருக்கிறதுனால ஒரு ஒரு வருஷம் மாணவர்கள் நம்ம தொடர்ந்து எல்என்டிக்கு அனுப்பிச்சிட்ருக்கோம். அதனால் நீங்கள் இப்போ கோர்ஸ் ஒரு செலக்ட் பண்ணுறதுக்கும்

0: நீங்க என்ஜினியரிங்க்கு வந்து என்ன கட் ஆஃப் இருக்கு அப்படின்னு பாருங்க. அதுல மேத்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இது மூணு சப்ஜெக்ட பேஸ் பண்ணி 200க்கு என்ன கட் ஆஃப், கடந்த வருஷத்துல நீங்க எந்த காலேஜ்ல சேரணும், அதுல என்ன பிளேஸ்மெண்ட் இருக்கு, என்ன கல்லூரியில வசதி வாய்ப்புகள் இருக்கு, மாணவரோட டெவலப்மெண்ட்டுக்கு வந்து என்ன மாதிரி ப்ராக்டிஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்க வந்து செலக்ட் பண்ணி நீங்க கண்டிப்பா தேர்வு செய்யலாம். இதுக்கு நம்ம மகேந்திரா பொறியியல் கல்லூரியும் சிவில் இன்ஜினியரிங் பிரான்ச் நம்ம ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுல எல்என்டி கூட நம்ம ஒரு புரிந்துணர்வு இருக்கிறதுனால ஒரு ஒரு வருஷம் மாணவர்கள் நம்ம தொடர்ந்து எல்என்டிக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கோம். அதனால நீங்க இப்ப கோர்ஸை ஒரு செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க கல்லூரியை ஒரு தடவை விசிட் பண்ணுங்க. அங்க என்ன வசதி வாய்ப்புகள் இருக்கு, ஏற்கனவே எந்தெந்த கம்பெனியில பிளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறது எல்லாமே நீங்க தெரிஞ்சுட்டு மாணவர்களை கண்டிப்பா நீங்க இதை முடிவு பண்ணலாங்க.
1: இது நல்ல ஒரு விஷயம்.
0: செலக்ட் பண்ணாலும் சரி, ஒரு தடவை முன்னாடி போயிட்டு நீங்க விசிட் பண்ணுங்க, அங்க இருக்கிற வசதி வாய்ப்புகள் எல்லாம் பாருங்க. ஏன்னா அது வந்து ஒரு எதிர்கால வாய்ப்பு. அதனால சிவில் இன்ஜினியரிங் துறை எடுக்கிறதுல எந்த விதத்திலையுமே உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குங்க.
1: இதை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நெய்ய உறவுகளும் ஐயா சொல்வதை கேளுங்கள். இப்பொழுது பண்பலையில் கேட்கலாம்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
5: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
6: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
7: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
8: அனில் சோயா சங்க்ஸ்.
9: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
10: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
11: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
12: பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
13: நோ கேபிடேஷன், கவுன்சிலிங் கோட் 5545, BE கம்ப்யூட்டர் சயின்ஸ், CSE ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், BTech இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். கவுன்சிலிங் கோட் 5545.
12: பேருந்து வசதி உண்டு. GTN காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல். தொடர்புக்கு 7397-93313.
14: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
15: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 3505151.
16: அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
17: மதுரை மக்களே, உங்களுக்கு கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா?
18: இப்போவே பிரீத்தி மருத்துவமனை வாங்க. அங்க நடக்கிற இலவச மருத்துவ முகாம்ல டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை கவுன்சிலிங், நீரிழிவு நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் மூலம் வர சிறுநீரக பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் சிறப்பு மருத்துவர் ஆலோசனை மற்றும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க.
17: May 8, 9, 10 மற்றும் 15, 16, 17 வெள்ளி சனி ஞாயிறு மட்டும்தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை.
18: கால் 8220782333.
19: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
17: தொடர்புக்கு 9524936156.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ், அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாற்றுத்தாவணி மதுரை, குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல்லின் நல்வாழ்த்துக்கள்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
2: எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
3: வழங்கிய வானவில்
1: இணைந்து வழங்கியோர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
6: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க அம்மன் TRY TMT கம்பிகள்
7: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT.
8: அம்மன் TRY TMT கம்பிகள்
1: DSP உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ். சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
9: காவேரி கல்வி நிறுவனங்கள் மேச்சேரி சேலம்.
10: இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: விவரங்களுக்கு 9524936156.
1: வழங்கும் வானவில்
11: பேச்சுக்காற்றில் ஒரு மூச்சுக்காற்று. அது நம் கோடை பண்பலை 100.5 வானவில். இன்றைய வானவிலின் தலைப்பில் இணைய காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க?
12: வணக்கம் சார்.
11: வணக்கமா, யார் பேசுறீங்க?
12: திண்டுக்கல் மாவட்டம் மாலை கொண்டன்பட்டிலிருந்து ராஜசிங் பேசுறேன் சார்.
11: வணக்கம்
12: ஐயாக்கு. வணக்கம் சார்.
13: வணக்கம்.
12: கேக்குதாங்க
11: சார்? கேக்குதுமா? கேக்குது, ரெண்டு பேத்துக்கும் கேக்குது. கேளுங்கம்மா.
12: பாப்பா வந்து சிவில் சயின்ஸ் குரூப் தான் சார் எடுத்துருக்காங்க. 500 மார்க் எடுத்துருக்காங்க.
11: சரிங்கம்மா.
12: இதுல வந்து இன்ஜினியரிங் படிக்க வாய்ப்பு இருக்கா? என்னென்ன பிரிவு எடுத்து படிக்கலாம் அப்படின்னு கேட்கலாம்.
11: எந்த குரூப் எடுத்து படிச்சாங்கம்மா? கம்ப்யூட்டர் சயின்ஸுங்களா? பியூர் சயின்ஸ். பியூர் சயின்ஸ், ஓகே. ஐயா சொல்லுங்க. ஐயா சொல்லுங்க.
13: இல்ல பியூர் சயின்ஸ் அப்படின்னாக்க நம்ம அதாவது இன்ஜினியரிங் படிக்கணும்னா மேத்தமேட்டிக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கண்டிப்பா படிச்சிருக்கணுங்க. பியூர் சயின்ஸ் படிச்சிருக்கும் போது இன்ஜினியரிங் படிப்புகள் படிக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இல்லைங்க.
11: இது வந்து நேய உறவுகள் தெரிஞ்சுக்கணும் சொல்லிக்கணும். ஐயா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாடங்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது இந்த பிஇ பிடெக் இதுக்கு ரெண்டுக்கும் வந்து பல பேருக்கு அந்த வித்தியாசமே தெரிய மாட்டேங்குது. அதுக்குரிய வித்தியாசம் என்னன்றதை சொல்லி சொன்னீங்கன்னா அவங்க தேர்ந்தெடுக்கும் பொழுது அவங்க அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்.
13: இந்த பிஇ பிடெக் இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸில் நீங்கள் சேரும்போது கண்டிப்பாக பிளஸ் டூவில் வந்து மேத்தமேட்டிக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இது மூணுமே படிச்சிருக்கோம். இதுதான் அடிப்படை சப்ஜெக்ட். அதில் வந்து ஓசி கேட்டகரினா 45%, மற்றதுக்கு எல்லாத்தையுமே 40% இருக்கணும். மேத்ஸ் முழு மார்க்கும்

0: பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில வந்து டோட்டல் பண்ணிட்டு அதுல பாதியா எடுத்துக்கணும். ரெண்டும் சேர்க்கும் போது 200க்கு 90 எடுத்தா ஓசி பிசி எலிஜிபிள், 80 மார்க் எடுத்தாக்க மற்ற எல்லா கேட்டகரிக்குமே எலிஜிபிள். ஸோ அதனால அவங்க இப்ப யாரு பொறியியல் சேர்ந்தோம்னு விருப்பப்படுறாங்களோ அவங்க எல்லாருமே மேத்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கண்டிப்பா படிச்சிருக்கணும். அதை தவிர பியூர் சயின்ஸ் படிச்சிருந்தாக்க நீங்க மருத்துவம், மருத்துவத்துறை சார்ந்த இந்த பேராமெடிக்கல் கோர்சஸ், ஃபார்மசி, நர்சிங், இந்த மாதிரி இப்போ டென்டல் இந்த மாதிரி இதுக்கு போகலாங்க.
1: இந்த விஷயம் சொன்னீங்க, ஆனால் நான் கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிஇக்கும் பிடெக்குக்கும் என்னென்ன வித்தியாசம்னு சொல்லி, ஏன்னா சில பேருக்கு இப்போ குழப்பமாக இருக்குங்க, இது படித்தா என்னது அது படித்தா என்னன்றது, அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம்.
0: பிஇ பிடெக் அப்படிங்கிறது எல்லாமே தொழில், அதாவது இன்ஜினியரிங் சார்ந்த படிப்புகள் தான். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னாக்க, நீங்கள் டெக்னாலஜி, இப்போ பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங், ஃபார்மசூட்டிக்கல் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், இது எல்லாமே பிடெக் தொழில்நுட்பத்தை சார்ந்தது. ஃபுல்லாக இன்ஜினியரிங் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், ரெண்டுமே பி பிடெக் ரெண்டுமே 4 வருஷம் படிக்கக்கூடிய ஒரு தொழில் படிப்பு தான். அதனால் அதில் சப்ஜெக்டில் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருந்தாலும் ரெண்டுமே பொறியியல் துறை சார்ந்த படிப்புகள் தான். அதனால் அதில் சில பேர் பிடெக்னா வேற, பிஇனா வேறேன்னு நினைப்பாங்க. ரெண்டுமே ஒரு இளங்கலை இன்ஜினியரிங் பட்ட படிப்பு தான். சப்ஜெக்ட்ல படிக்கிறதுல தொழில்நுட்பத்துல கொஞ்சம் அதிகம் படிக்கிறாங்க அப்படின்னா அதை டெக்னாலஜின்னு சொல்லுவோம். அந்த இன்ஜினியரிங் ரிலேட்டட் இது வந்து பி இன்ஜினியரிங் சொல்லுவோம். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசங்கள் எதுவும் இல்லை.
1: இல்லை, ஐயாவோட அனுமதியோட ஒரு பிஏ அப்படின்னு சொன்னால் அதில் வந்து நிறையா தியரி இருக்கும், பிடெக்னு சொல்லும் பொழுது அதில் வந்து நிறையா ப்ராக்டிக்கல் இருக்கும். இப்படின்னு தெரிஞ்சு கொள்ளும் இந்த நேரத்தில்
0: இன்ஜினியரிங்கிறது வந்து ஃபுல்லாக ரெண்டுமே நீங்கள் ஒரு ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் அப்ளிகேஷன் ஓரியன்ட் தான். அதனால பிஇக்கும் பிடெக்குக்கும் ரெண்டும் வித்தியாசம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நீங்க டெக்னாலஜி ஓரியன்ட் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி அப்படின்னாக்க அந்த டெக்னாலஜி ஓரியன்ட் கொஞ்சம் அதிகம் படிக்கிறது வந்து பிடெக் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஜினியரிங் அப்படிங்கறது வந்து நம்ம அறிவுளோட அப்ளிகேஷன் தான், சயின்ஸோட அப்ளிகேஷன் தான் இன்ஜினியரிங்.
1: இதை தெரிஞ்சுக்கோ, இப்ப ரொம்ப வந்து விளக்கம் சொல்லியிருக்காங்க. இப்ப இலைப்பில் காத்து இருக்கும் அன்பு நேயர், வரும் நேரம் 9:36. வணக்கம், யார் பேசுறீங்க?
2: மிக்க மகிழ்ச்சி ஐயா, நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியில் இருந்து சந்திரசேகர் அழைக்கின்றேன்.
1: சந்திரசேகரன் ஐயா, உங்க கேள்வியை கேளுங்க.
2: ஐயா, இந்த பிஇல இந்த இசிஇ அப்படிங்கிற ஒரு கோர்ஸும் IEEE அப்படிங்கிற கோர்ஸும் இருக்குயா? பேசிக்கா இந்த பிஇல இருக்கக்கூடிய இந்த IEEE கோர்ஸ்க்கும் இசிஇ கோர்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இது ரெண்டுத்துல எதுக்கு வந்து அதிக வேலை வாய்ப்பு அப்படிங்கறது இருக்கு, எனக்கு இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கய்யா.
0: அதாவது நீங்க இசிஇன்னு கேட்கறதும் IEEE கேட்கறதும் ரெண்டுமே ஒரே துறை சார்ந்ததுதான். அதுல இசிஇ அப்படிங்கறதுல வந்து கம்யூனிகேஷன் சைட்ல இப்ப நீங்க நம்ம இப்ப யூஸ் பண்ற டிவி இல்ல மொபைல் டெக்னாலஜி இது எல்லாமே பாத்தீங்கன்னாக்க கம்யூனிகேஷன் சொல்லுவோம். நம்ம எலக்ட்ரிக்கல்ங்கிறது வந்து ஒரு பாதி வந்து எலக்ட்ரானிக்ஸ்ல படிப்பாங்க, எலக்ட்ரிக்கல் இசி படிக்கிறவங்க படிப்பாங்க. எலக்ட்ரிக்கல் ஃபுல்லாவே இப்போ பார்த்தீங்கன்னாக்க கம்ப்ளீட் நம்ம எலக்ட்ரிக்கல் இல்லாம எந்த இதுமே இயங்காது. அதனால ஒன்னோட ஒண்ணு சேர்ந்த துறை தான், ரெண்டும் வேற வேற கிடையாது. ஆனா இசிங்கிறது கொஞ்சம் கம்யூனிகேஷன்ல வந்து அதிகமா இருக்கும். இதுல எலக்ட்ரிக்கல் வந்து எலக்ட்ரிக்கல் சப்ஜெக்ட்ஸ் இப்போ நீங்க இப்போ பாத்தீங்க அப்படின்னாக்க 2-wheelerல இருந்து 4-wheeler வரைக்குமே இப்ப எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் டெக்னாலஜி வருது. ஸோ அதனால எலக்ட்ரிக்கல் படிக்கும்போது அந்த துறை சார்ந்த இதை வந்து நம்ம கொஞ்சம் அதிகம் படிப்போம். எலக்ட்ரானிக்ஸ் படிக்கும்போது அது கம்யூனிகேஷன் ரிலேட்டட் வந்து கொஞ்சம் நிறையா படிப்போம். அதனால வந்து இப்போ பெரும்பாலும் வெளியில வேலை வாய்ப்புகள் பார்த்தீங்க அப்படின்னாக்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஒரு 50-60% வந்து காமனாக தான் இருக்கும்.
1: இந்த விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஐயா சொல்லியிருக்கிறாங்க. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக, வணக்கம், இணைந்திருக்கிறோம் வானவெளியில். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கமா? வணக்கம்,
3: நான் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பிள்ளையார் கட்டிலிருந்து ரேவதி சாரநாதன் பேசுறேன்.
1: கேளுங்கம்மா ஐயாட்ட.
3: என்னோட பொண்ணு வந்து பிளஸ் டூ முடிச்சிருக்காளுங்க இப்ப.
1: சரிங்க.
3: 545 மார்க் எடுத்துருக்காளுங்க மேக்ஸ் கம்ப்யூட்டர் குரூப்.
0: சொல்லுங்க.
3: தேங்க்யூங்க சார். அவங்க வந்து பிஇ அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் படிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கான வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு, எங்க படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட கேக்குறேன்.
0: அதாவது பிடெக் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் வந்து நம்ம மகேந்திரா பொறியியல் கல்லூரியில தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஒரு பொறியியல் கல்லூரியில ஸ்டார்ட் பண்ணது நம்ம தான், ஒரு சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறோங்க. அதுக்கு வேலை வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க வேளாண்மை துறையில இன்ஜினியரிங் சைட்ல வேலை வாய்ப்பு இருக்குங்க, தனியார் துறையிலையும் விவசாயம் சார்ந்ததுல இருக்குங்க. நீங்க அது இல்லாமல் கவர்மெண்ட் சர்வீஸ்ல பேங்கிங் சர்வீஸ்ன்னு சொல்லி இல்லை கவர்மெண்ட் சர்வீஸ்

0: சப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. அதாவது பொதுவா மாணவர்கள் மனசுல என்ன வச்சுக்கணும்னா, நமக்கு எந்த சப்ஜெக்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எதெல்லாம் நல்லா வரும், எதுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, நம்ம படிக்கிறதுலயும் கோர்ஸ் செலக்ட் பண்றதுலயும் கல்லூரி செலக்ட் பண்றதுலயும் அதுக்கப்புறம் நம்ம படிக்கிறதுலதான் எதிர்காலம் இருக்கு. ஸோ படிப்பு மட்டுமே, கோர்ஸை மட்டும் வச்சோ இல்ல கல்லூரியை மட்டும் வச்சோ ஒரு நம்மளுடைய ஃபியூச்சரை வந்து டிசைட் பண்ண முடியாதுங்க.
1: இப்ப பாத்தீங்கன்னா நாமக்கல் மகேந்திரா பொறியியல் கல்லூரியில இருக்கக்கூடிய பாடப்பிரிவுகள் என்னென்ன, இங்கு படிக்க என்ன செய்ய வேண்டும், இதை சார்ந்து ஏதேனும் ஐயங்கள் இருந்தால் என்ன பண்ணலாம், நீங்க வந்து ஸ்காலர்ஷிப் அதாவது வந்து பொருளாதார ரீதியா வந்து அந்த பாடங்களை படிக்க முடியாம இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி வசதி வாய்ப்புகள் செஞ்சு கொடுக்குறீங்க?
0: இப்போ நம்ம ஒரு நல்ல கட் ஆஃப் வாங்கியிருக்கிற, நல்ல மார்க் வாங்கியிருக்கிற மாணவர்களுக்கு நம்ம வந்து ஒரு பெரிய லெவலில் நம்ம ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். அந்த ஸ்காலர்ஷிப்காக வந்து அவங்க கல்லூரி அலுவலகத்தை காண்டாக்ட் பண்ணும்போது இல்லை நேரில், ஏன்னா ஒரு காலேஜை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நேரில் வந்து பார்த்து என்ன மாதிரி வசதிகள் இருக்குது, என்னென்ன நம்ம அங்கே வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பாடத்தோட வேற ஸ்கில் ப்ராக்டிசஸ் எல்லாம் நம்ம கொடுக்குறோம், பிளேஸ்மெண்ட் ஆக்டிவிட்டி எப்படி இருக்கு, அது எல்லாமே நேரில் அவங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு நீங்க சந்தேகத்தை நேரில் கேட்கறத விட என்னென்ன, இது ஒரு நம்ம எதிர்கால வாழ்க்கை அப்படிங்கிறதுனால கல்லூரியை வந்து நம்ம விசிட் பண்ணும்போது நம்ம உள்ள கம்ப்ளீட்டா காலேஜுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள், மாணவர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சி, அவங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட்ன்றதுக்கு உண்டான சென்டர்ஸ், எங்கெங்க இந்த கம்பெனிலாம் பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு, என்ன மாதிரி ஸ்டூடெண்ட் இப்போ இருக்காங்க அப்படிங்கறத எல்லாமே நேரில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதனால எந்த ஒரு மாணவரும் படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன கோர்ஸை படிக்க போறோம், எந்த காலேஜ் படிக்கிறோம்னாக்கா அதை ஒரு தடவை விசிட் பண்ணி அங்கே உள்ளதை தெரிஞ்சுக்க தெளிவு பண்ணிக்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதை எல்லாருமே கண்டிப்பாக செய்யணும்.
1: இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கப்போ நம்ம கல்லூரியில் வந்து என்னென்ன பாடப்பிரிவுகள் இருக்கிறத மட்டும் சொன்னீங்கன்னா கூட எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்.
0: அதாவது நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ் பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டி, இது நாலுமே இருக்குது. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இது எல்லாமே நான் சர்க்யூட் பிரான்ச்சஸ் சொல்லுவோம். சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், இதெல்லாமே நம்ம மகேந்திரா பொறியியல் கல்லூரியில் நம்ம நாலு வளாகத்திலையுமே சேர்ந்து ஒரு 14 கோர்ஸுகள் வந்து இப்போ நான் சொன்னது எல்லாமே நடந்துட்டு இருக்கு.
1: இப்போ மாணவர்கள் தேர்ந்து எடுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த இன்குபேட்டர் சிஸ்டம், இன்குபேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி வந்து எல்லா சில கல்லூரிகளை வச்சுருக்காங்க. அதுனா என்னங்கய்யா, அதில் அது இருக்கிறதுனால வந்து மாணவர்களுக்கு எந்த விதமான அவங்களுக்கு வந்து ஒரு அனுபவம் கிடைக்குங்கய்யா?
0: இல்லை, இந்த இன்குபேஷன் சென்டர்ஸுங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து இப்போ நம்ம கல்லூரியில் தொடங்கி மாணவர்கள் அதை அதோடு இணைச்சு கொண்டு அதில் அவங்க பயிற்சி பெற்று நம்ம படிக்கும்போதே அதுக்கு துறை சார்ந்த பயிற்சியை எடுத்துக்கிறதுக்கு அது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். நம்ம இங்கே இருக்கிற வசதிகள் எல்லாமே இது பண்ணியிருக்க முடியும். நம்ம இதில் இன்குபேஷன் சென்டர் இல்லாமல் இப்போ ACTயோட ஒரு ஐடியா லேப் வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 2 பார்சியல் ஒரு ஃபண்டிங்கோட ஒரு 1 crore அளவில் நம்ம ஒரு பெரிய லெவலில் பண்ணியிருக்கோம். ஸோ அது இல்லாமல் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸும் அந்த துறை சார்ந்தது எல்லாமே இருக்குது. ஸோ மாணவர்களுக்கு வந்து ஏன்னா எல்லாத்தையுமே நீங்கள் கோர்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நம்மளுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கணுங்கிறது வந்து இந்த காலகட்டத்துக்கு வந்து பொருந்தாது. முதல் ஆண்டுலேருந்தே நம்மளுடைய படிப்பு சார்ந்த அதுக்கு தேவையான தொழில்நுட்பம், அதுக்குண்டான பயிற்சிகள், இந்த இன்குபேஷன் சென்டர், சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், அதிலிருந்து நம்ம அந்தந்த துறை சார்ந்த பிரிவுகளிலிருந்து மாணவர்களுக்கு அதிக லெவலில் நம்ம பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். அவங்க 3rd வருடம் முடிக்கும் போது மாணவர்களை வந்து நம்ம இன்டர்ன்ஷிப் அனுப்புறதுக்கும் பிளேஸ்மெண்ட் அனுப்புறதுக்கும் எல்லாத்துக்குமே நம்ம ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 200 மேற்பட்ட நிறுவனங்கள் வந்து நம்ம கல்லூரியை ஒரு வருஷமா வரவழைச்சு நம்ம வேலை வாய்ப்புக்கு மாணவர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ துறை சார்ந்த ஒரு ஒரு மாணவர்களுக்கும் அந்த துறை சார்ந்த வேலை சார்ந்த பயிற்சிகள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அது இல்லாமல் நம்ம கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸுக்கு வந்து மகேந்திரா ட்ரைனிங் சென்டர் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு என்ட்ரேஸ், அது வந்து நம்ம முதலாம் ஆண்டு மாணவர் இதுல இருந்தே நம்ம ஒரு லெவலுக்கு நம்ம அந்த பயிற்சியும் கொடுத்துட்டு இருக்கோம்.
1: உங்கள் பணி என்றும் சிறந்து கொண்டே இருக்கட்டும் ஐயா. பணி நிறைய விஷயங்கள் வந்து ஐயா சொன்ன மாதிரி நேரடியாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். இப்பொழுது பண்பலையில் கேட்கலாம்.
2: அறிமுகப்படுத்துகிறோம், ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT இன் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் TRY TMT கம்பிகள்.
3: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட்

0: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
0: அனில் சோயா சங்க்ஸ்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
5: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
4: இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இங்க இருக்கா?
5: ஏன் இல்ல, ஆல் இந்தியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒண்ணா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
3: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965233999.
6: திருச்சி சாரதாஸ்,
7: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
8: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
9: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
10: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
9: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
10: வாவ்,
9: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
11: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டிஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
8: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம், சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
7: தொடர்புக்கு 9524936156.
12: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5
13: அம்மன் TRY TMT கம்பிகள், DSP உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
12: வழங்கி கொண்டிருக்கும் வானவில்.
14: மாற்றங்களின் மறுமொழி, ஏற்றங்களின் இதய ஒளி, பண்பலை 100.5 இணைந்திருக்கிறோம் வானவில்லில். சிறப்பு விருந்தினர் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஐயா. பொறியியல் படிப்புகள் சார்ந்து மக்களிடையே, குறிப்பாக மாணவர்களிடையே இருக்கக்கூடிய தவறான கருத்துக்கள் என்ன? இப்படிப்புகள் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை பற்றி சொல்லுங்கள் ஐயா.
15: அதாவது இப்போ இன்னைக்கு இருக்கிற பொதுவாக இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காது அப்படிங்கிறதெல்லாம் எந்த காலத்துலையும் அது சரியான விஷயம் இல்லைங்க. மாணவர்கள் வந்து என்ன படிக்கணும், அதாவது படிக்க என்ன படிப்பு படிக்கணும், எந்த காலேஜில் படிக்கணும், அதில் என்னென்ன வசதிகள் இருக்குது, அது நம்மளுடைய டெவலப்மெண்ட்டுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதான். நான் இன்ஜினியரிங் நம்ம முதலாம் ஆண்டுலேருந்தே நம்ம படிப்போடு சேர்ந்து மற்ற ஸ்கில் எல்லாமே நான் டெவலப் பண்ணிக்கும் போது கண்டிப்பாக வேலை வாய்ப்பு நிறையாவே இருக்குது. இன்றும் வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னாக்கா மகேந்திரா பொறியியல் கல்லூரியில் ஒரு ஆவரேஜாக ஒரு 4 lakh சேலரியும், அதிகபட்சமாக ஒரு 24 lakh வரைக்கும் நம்ம வழங்கிக்கிட்டு இருக்கோம். அதனால் இன்ஜினியரிங் படிக்கும்போது மாணவர்கள் வந்து எனக்கு இப்போ இன்ஜினியரிங் படித்தா கிடைக்காதுன்னு இல்லை, எந்த மாணவர்கள் முதலாம் ஆண்டுலேருந்து அவங்க படிக்கும்போது படிப்போடு சேர்ந்து அவங்க ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறாங்களோ, இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னாக்க அவங்களோட தினசரி

0: கத்துக்கிற ஒரு வாய்ப்பு, அவனோட திறனை வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. ரொம்ப முக்கியமா இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கம்யூனிகேஷனும், அதாவது அவங்களோட டெக்னாலஜி ஓரியன்டெட் இல்ல டெக்னிக்கல் ஓரியன்டெட் ஸ்கில், அதே போல ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அதோட நம்ம புதுசா நம்ம ஒரு சிந்திக்கிறது, அதை செயல்படுத்துறது, அந்த செயல்படுத்துறதுக்கு வந்து நம்ம முழு நேரத்தை இதுல பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னாக்க, அந்த 3 வருஷம் முடிக்கும் போதே நம்ம ஒரு வேலை வாய்ப்பு போறதுக்கு இப்ப நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு இன்ஜினியரிங் சேர்ந்துட்டோம், நம்ம அதோட படிப்பு மட்டும் போதும், படிச்சு டிகிரி முடிச்சிட்டோம் அப்படிங்கிறது, டிகிரிங்கிறது ஒரு பாஸ்போர்ட் மாதிரி, விசா வேணும்னாக்க நமக்கு மத்த ஸ்கில் எல்லாமே நமக்கு கண்டிப்பா இருக்கணும். அதனால நம்மளோட தனிப்பட்ட ஆர்வம், நம்மளோட திறன், எதிர்கால வேலை வாய்ப்பு, அதுக்கு மேல எங்க மேல் படிப்பு படிக்கிறதுக்கு வாய்ப்பு எதுல இருக்கு படிக்கணும் அப்படின்னாக்க, இப்ப தற்போதைய தொழில்நுட்ப வளர்ச்சி என்ன, அந்த தொழில்நுட்ப வளர்ச்சியில நம்ம எந்தெந்த சப்ஜெக்ட்ல இல்ல எந்தெந்த ஸ்கில்ல வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால இன்ஜினியரிங் உண்டான வேல்யூ எப்பவுமே குறையல. அந்த இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களோட ரெகுலர் ப்ராக்டிஸ், அவங்க டெய்லி படிக்கக்கூடிய விஷயங்கள், தெரிஞ்சக்கூடிய விஷயங்கள், இதை வச்சுதான் நம்ம ஃபியூச்சர் இருக்கு. அதனால இத மாணவர்கள் இப்ப இந்த 4 வருடத்துல வந்து ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயம், கரெக்டான கோர்ஸையும் கரெக்டான கல்லூரியும் அவங்களோட மனநிலையும் டெய்லி அவங்க ஈடுபடுத்தி படிக்கக்கூடிய செயல்பாடு ரொம்ப முக்கியம். இதுல
1: முக்கியமா இருக்கு சொல்லிருக்கீங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பொறியியல் கலந்தாய்வுல வந்து கட் ஆஃப் மதிப்பெண்கள் எப்படி கணக்கிடப்படுகிறது, விண்ணப்பத்தில் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் எத்தனை பாடப்பிரிவுகளை தேர்ந்தெடுக்கலாம் ஐயா?
0: அத கட் ஆஃப் மதிப்பெண் வந்து மேத்ஸ்ல 100 மார்க்குக்கும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியோட பாதி பாதி மார்க் எடுத்து அதுல 100 2 சேர்த்துதான் 200க்கு கட் ஆஃப் சொல்றாங்க. அப்படி கட் ஆஃப் இருக்கும்போது எலிஜிபிலிட்டிங்கிறத நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஓசிபிசி கேட்டகரியா இருந்தாக்க 90 இருக்கணும், மற்ற அது எல்லா கேட்டகரிக்குமே 80 இருந்தா போதும் அது எலிஜிபிள். சாய்ஸ் பில்டிங்க்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ல நீங்க அப்ளிகேஷன் போட்டுட்டு அதை கண்டினியூஸா பார்த்துட்டே இருக்கணும் அவங்க கொடுக்குற அறிவிப்பு எல்லாமே. சாய்ஸ் பில்டிங்ல பாத்தீங்கன்னாக்க இவ்வளவுதான் லிமிட் அப்படிங்கறதுல இல்லை, நீங்க எத்தனை கோர்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம், ஒண்ணுதான் எடுக்கணும் இல்ல ரெண்டுதான் எடுக்கணும் அப்படிங்கறது இல்ல. நீங்க ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 100 வரைக்கும் கூட எடுத்துக்கலாம், அதுல லிமிட் எதுவுமே கிடையாது. எத்தனை கோர்ஸ் அவைலபிள், நம்ம கட் ஆஃப்க்கு எது கிடைக்கும், என்னென்ன கோர்ஸ் எல்லாம் நமக்கு சாய்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறது, அதே போல எந்த காலேஜ்ல நம்ம எந்த கோர்ஸ் எடுக்கணுங்கிறத சாய்ஸ் வச்சுக்கலாம், அந்த சாய்ஸுக்கு வந்து லிமிட் எதுவும் கிடையாதுங்க.
1: இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுக்க போறோம், இந்த கல்லூரியில வந்து இந்தந்த விஷயங்கள்லாம் இருந்தாதான் நம்ம போகணும் அப்படின்னா பாத்தீங்கன்னா இப்போ A+ அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்காங்க. இதுல வந்து எந்த காலேஜ்ல வந்து எது இருந்தா வந்தா இருந்தா மட்டும்தான் நம்ம போகணும்னு நீங்க சொல்றீங்கய்யா?
0: இல்ல இல்ல, அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து கல்லூரியில இருக்கக்கூடிய லபோரட்டரி ஃபெசிலிட்டிஸ், ஃபேக்கல்டி அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டியோட ஸ்ட்ரென்த், அதுக்கப்புறம் அங்க கூட நடக்கக்கூடிய ப்ராக்டிசஸ், எங்க இதுவரைக்கும் எந்தெந்த நிறுவனங்கள்லாம் வந்து வேலை இப்போ வாங்கி கொடுத்துருக்குறாங்க, இது போல விஷயங்கள் எல்லாமே மாணவர்கள் வந்து ரொம்ப தெளிவா பார்க்கணுங்க. ஏன்னா ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணும்போது வந்து வெறும் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ்லயோ இல்ல பேரண்ட்ஸோட கட்டாயத்திலயோ எடுக்கக்கூடாது, அவங்களுக்கு அந்த கோர்ஸ் மேல ஒரு வாய்ப்பு இருக்கணும். அந்த மாதிரி பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்க நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சீனியர் ஃபேக்கல்ட்டி இருக்காங்களான்னு பார்க்கணும், பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் ப்ரீவியஸ் இயர் பார்க்கணும், லேபு அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதிகள்லாம் என்ன இருக்கு, என்னென்ன ஸ்டூடெண்ட் டெவலப்மெண்ட்களுக்கு ஆக்டிவிட்டி நடந்துட்டு இருக்கு, இன்டர்ன்ஷிப் ஆக்டிவிட்டிக்கு எங்க வாய்ப்பு இருக்கு, அதே போல அங்க இருக்கிற டிசிப்ளின், அங்க இருக்கிற சூழ்நிலைகள் எப்படி இருக்கு, ஹையர் ஸ்டடீஸுக்கு அதுக்கு கெரியர் கைடன்ஸ் இருக்கா, அதே போல மாணவர்களோட பொருளாதார சூழ்நிலைக்கு அவங்க சமாளிக்கக்கூடிய அளவுக்கு கல்லூரியோட கட்டணம் இருக்கா, அதே போல ஏற்கனவே முடித்து சென்ற மாணவர்கள் வந்து கல்லூரியில எந்த அளவுக்கு இன்ட்ராக்ட் பண்றாங்க அப்படிங்கிறது, மாணவருக்கு சப்போர்ட்டிங் சிஸ்டம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது வந்து ரொம்ப முக்கியமா பார்க்கணும். இதுல ரொம்ப அதாவது காலேஜோட ஃபேமஸ் அப்படிங்கிறது எல்லாம் பார்க்காம லேர்னிங்க்கும் நம்ம ஸ்கில்ல டெவலப் பண்ணிட்டுக்கும் ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குங்கிறத கல்லூரியில செலக்ட் பண்ணும். அப்படி இருக்கும்போது நம்ம மகேந்திரா கல்லூரியில இது எல்லா விஷயத்துக்குமே நான் சொன்னது எல்லாத்துக்குமே முதலாம் ஆண்டுல இருந்து மாணவர்களுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே நம்ம முழுமையா கொடுக்குறோம், மாணவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம்,
1: கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கும் இந்த நேரத்தில் பண்பலையில் கேட்கலாம்.
2: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: ஐயா சார், உங்க வீடு

0: DSP உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி பேர்ஸ். DSP உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி பேர்ஸ். திண்டுக்கல்லில் நாக்கி அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
1: 2026-27 ஆண்டிற்கான யூஜி மற்றும் பிஜி படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
0: பிஜி பிரிவில் எம்ஏ தமிழ், இங்கிலீஷ், எம்காம், எம்காம் சிஏ, எம்எஸ்சி மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் ஏஐசிடி அங்கீகாரம் பெற்ற எம்பிஏ அண்ட் எம்சிஏ பாடப்பிரிவுகளுக்கும் சேர்க்கை நடைபெறுகிறது. சென்ட் ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் FM நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.

0: அலைகளின் ஆனந்த மழையாம் நம் கோடை பண்பலையின் 1.5 இணைந்து இருக்கிறோம் வானவெளியில். ஐயா, இந்த தெரிந்து கொள்ளலாம் பொறியியல் கலந்தாய்வு 2026 மற்றும் பாடப்பிரிவுகளை தேர்வு செய்வது பற்றி நிகழ்ச்சியின் நிறைவாக எங்கள் அனைவருக்கும் என்னென்னவெல்லாம் சொல்ல விருப்பப்படுகிறீர்கள் ஐயா?
1: அதாவது மாணவர்கள் வந்து ஒரு பொறியியல் பட்டம் என்பது வந்து ஒரு வேலை வருவதற்கான ஒரு சான்றிதழ் அப்படிங்கிறத வந்து மட்டும் மனசுக்குள்ள வச்சுக்கூடாது. இது வந்து ஒரு சிந்திக்கிறதுக்கும் ஒரு நமக்கு தேவையான விஷயங்களை உருவாக்குறதுக்கும் சமூகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை உருவாக்குற ஒரு மனிதராக வர ஒரு பெரிய வாய்ப்பு. இதுல மதிப்பெண்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் அளிக்காம தொழில்நுட்ப திறன்களை வளர்த்து கொள்ளணும். அது இல்லாம புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு பழகி கொள்ள வேண்டும். புது புது விஷயங்கள் இப்ப எல்லாமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ரோபோட்டிக்ஸ், சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரி நிறைய துறைகள் வந்து டெவலப் ஆயிட்டு வருது. அதே போல நம்ம புதுசா கத்துக்கிறதுக்கு ஆன்லைன்ல கத்துக்கிறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இது எல்லாம் நம்ம ஒரு இன்ஜினியரிங் முடிச்சு வேலை தேடுறவங்க இல்லாம வேலை வழங்குறாகவும் உருவாகணும். அதே போல படிக்கும்போது இன்டர்ன்ஷிப், இண்டஸ்ட்ரியல் விசிட், ப்ராஜெக்ட் ஒர்க் அதுல வந்து தீவிரமா ஏற்பாடு பண்ணும். ஹேக்கத்தான், அதே போல கம்யூனிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்றதுக்கும் ஒரு டீம் ஒர்க்ல நம்ம ஒரு குழுவோட சேர்ந்து பணியாற்றுறதுக்கு இது உண்டானது எல்லாத்தையுமே, அதோட நம்மளோட ஹெல்த்தும் நம்மளோட ஹேபிட்ஸ் எல்லாமே கிளீனா வச்சுக்கணும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இன்ஜினியரிங் வந்து ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கும். அந்த மகேந்திர பொறியியல் குழுல மேற்கொண்டு நம்மளுடைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க தொலைபேசி வழியா 73-82-51-23-45 என்ற எண்ணுக்கும் நான் திரும்ப சொல்றேங்க, 73-82-81-23-45 இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேட்கும்போது அவங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கல்லூரிக்கு தேவையான விளக்கங்கள் எல்லாமே நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லா பிளஸ் டூ முடித்து பொறியியல் சேரக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து
0: இப்ப ஐயா வந்து சொன்னாங்க, சொல்லுங்க ஐயா. அதாவது பாத்தீங்கன்னா ஐயா ஒரு எண் கொடுத்தாங்க, 73-82-81-23-45. காலத்தின் தேவைக்கேற்ப கடந்து போன இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் விளக்கமாக பதில் சொன்ன உங்களுக்கு கோடை பண்பலை 100.5 சார்பாக மனமார்ந்த நன்றிகளை கூறி நாங்களும் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் ஐயா.
1: நன்றி, வணக்கம்.

0: இதுவரை ரசித்தோம் கோடை பண்பலை 100.5
1: அம்மன் TRY TMT கம்பிகள்.
2: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT.
3: அம்மன் TRY TMT கம்பிகள்.
1: DSP உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
4: DSP உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ். DSP உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
1: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்.
5: காவேரி கல்வி நிறுவனங்கள் மேச்சேரி சேலம்.
6: இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: விவரங்களுக்கு 9524936156.
0: வழங்கிய வானவில்.
7: வானவில் நிகழ்ச்சிக்கு இதுவரை பொறியியல் நுட்பம் நாகராஜ், மணிவண்ணன், அனீஷ், அழைப்புகள் அரங்கேற்றம் எஸ் கலைவாணி, கணினியாக்கம் யுவபாலா. இனி உங்கள் கூடை பண்பலை 100.5 தொடரும் நிகழ்ச்சிக்கு முன்பாக கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. தமிழக முதலமைச்சராக தவேக தலைவர் திரு விஜய் இன்னும் சற்று நேரத்தில் பதவியேற்றுக் கொள்கிறார். ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன் திரு என் ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, டாக்டர் கே ஜி அருண்ராஜ், திரு கே ஏ செங்கோட்டையன், திரு பி வெங்கட்ரமணன், திரு ஆர் நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், டாக்டர் டி கே பிரபு, செல்வி எஸ் கீர்த்தனா ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். வரும் 13 தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டுமென்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். புதிதாக ஆட்சியமைக்க உள்ள திரு விஜய் தலைமையிலான அரசுக்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்த பதவியேற்பு விழாவை பொதுமக்கள் காணும் வகையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 23 இடங்களில் எல்இடி திரைகள் வாயிலாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ளார். இந்தியா ட்ரின்டா டொபாக்கா இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிரதமரின் ஆயுள் காப்பீட்டுத் திட்டம் உட்பட 3 சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் 27 கோடிக்கும் அதிகமானோர் பதிவு செய்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு நிதிசார் பாதுகாப்பை வழங்குவதாக மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்தார். கண் மருத்துவத்தில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். 4 தொழிலாளர் சட்ட தொகுப்புகளுக்கான விதிமுறைகளை வெளியிட்டுள்ளதன் மூலம் அவற்றை மத்திய அரசு செயல்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளது. தமிழகத்தில் பல இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 108 வைணவ தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என போற்றி வணங்கப்படும் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் ஆலயத்தில் சித்திரை திருவிழாவையொட்டி நம்பெருமாள் தங்க கருட சேவை வெகு விமரிசையாக நடைபெற்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேயர்களிருப்பது ஆகாஷ்வாணி கோடை பண்பலை 100.5.
2: பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
4: GTN காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல்.
5: GTN காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல் தொடர்புக்கு 7397933313.
2: வழங்கும் பண்பலை வானவில் இந்தியா.
1: வணக்கம் நேர்களே. நாகரிகத்தின் அடிப்படையாய் அமைந்த ஆற்றங்கரைகள் வேட்டையாடுதலின் விளக்க படமாக திகழ்ந்திடும்

கலை ஓவியங்கள் கரங்களின் கலைகளை கற்பனை திறத்தோடு காட்சிப்படுத்திடும் கலை சிற்பங்கள். எப்படி இது சாத்தியம் என பார்ப்பவரை வியக்க வைக்கும் படைப்புகள் பல கொண்ட நம் பாரத நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு பயணிக்கும் நேரமாக இது வியத்தகு இந்தியா. என்ன நினைக்கலே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வழக்கம் போல தொடங்கி இருக்கக்கூடிய இந்த நாள்ல வாழ்க்கைக்கான மாற்றத்தை நோக்கிய நம்முடைய தேடல் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. சில நேரங்கள்ல உடலும் மனதும் உற்சாகமா செயல்படும், சில நேரங்கள்ல உடல் சோர்வாகவும் மனம் உற்சாகமாகவும் இருக்கும். அதே போல உடல் உற்சாகமா இருக்கிறப்போ மனம் ஒத்துழைக்காது. இப்படி பல சவால்களை எதிர்கொண்டுதான் ஒவ்வொருத்தரும் தன்னோட குறிக்கோளை அடையறாங்க. இந்த பயணத்துல நம்முடைய மன உறுதியும் தன்னம்பிக்கையும் தான் மிக முக்கியமான விடயங்களா இருக்கின்றன. இத நினைவுல வச்சுக்கிட்டு நம்ம இலக்கு நோக்கி நாம பயணம் செய்துகிட்டே இருப்போம். விரைவுல நமக்கான மகிழ்வான வாழ்க்கை காத்துட்டு இருக்கு என்ற நம்பிக்கையோட. இந்த நேர்மறையான எண்ணங்களை எடுத்து எம்பிய கையோட இன்றைய வியத்தகு இந்தியா நிகழ்ச்சி வழியா நாம எங்க பயணம் செய்ய இருக்கோம் என்பதை அறிந்து கொள்வோமா? பிளாஸ்போர்ல மீன்பிடி போட்டிகள் எங்கு நடைபெறும்? மராத்திய ஆளுநரால கட்டப்பட்ட கோவில் பற்றி தெரியுமா? பிளாஸ்போர்ல பழங்கால சிற்பங்கள் அகழாய்வு செய்யப்பட்டிருக்க கூடிய இடம் எது? இந்த வினாக்களுக்கான விடைய சிந்திங்க, சந்திக்கலாம்.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்
2: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
4: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.

0: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ். டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா ஏஐ டெக்னாலஜியுடன் டிடிஐ நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், ஏவிஎம் போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: Shiva Textiles and Summer Vibes. இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வர்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டிஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்.
4: திண்டுக்கல்லில் நாக்கியே அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
5: 2026-27 ஆண்டிற்கான யுஜி மற்றும் பிஜி படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
4: பிஜி பிரிவில் எம்ஏ தமிழ், இங்கிலீஷ், எம்காம், எம்காம் சிஏ, எம்எஸ்சி மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் ஏஐசிடி அங்கீகாரம் பெற்ற எம்பிஏ அண்ட் எம்சிஏ பாடப்பிரிவுகளுக்கும் சேர்க்கை நடைபெறுகிறது. சென்ட் ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
6: திரவியம் கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பெரிய குளம். விமான நிலையத்தில் பணிபுரிய வேண்டுமா? டிப்ளமோ படிப்புகள், ஏர் ஹோஸ்டஸ், கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ், செக்யூரிட்டி எக்ஸிக்யூட்டிவ், ராம்ப் ஆபிசர், கேபின் க்ரூ, கார்கோ எக்ஸிக்யூட்டிவ், ஆண் பெண் இருப்பாளரும் படிக்கலாம். அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த இடங்களே உள்ளன. செல் 7373710632.
7: கோடை பண்பலை நுறுபுள்ளி ஐந்தில் இன்று முற்பகல் 11 மணிக்கு
8: லேக் எஃப்எம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
9: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
10: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை, ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, திண்டுக்கல். வழங்கிக் கொண்டிருக்கும் பண்பலை வானவில் இந்தியா.
11: வழியே காற்று வழி பயணமாக இது வியத்தகு.

இந்தியா. என்னடேஷ்லே, குறிப்பு வினாக்களை கொண்டு ஏதேனும் உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பாராட்டுகள். உங்களோட விடைய இப்ப நாம சரிபார்க்கவும் செய்யலாம். இன்றைக்கு நாம சத்தீஸ்கரின் ராய்பூர்ல இருக்கக்கூடிய பிளாஸ்பூரின் சுற்றுலா தலங்களை தான் பார்வையிட வந்திருக்கோம். சரி வாங்க, இசைக்காற்றோடு நம்முடைய பயணத்தை தொடங்கலாம். இயற்கை சூழலுக்குள்ள அமைதியான சாலையின் மீது நாம பயணம் செய்துட்டு இருக்கோம். நம்மை சுற்றிலும் பசுமையான தாவரங்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. குறைவான மக்கள் தான் இந்த பகுதியில நடமாடுறாங்க. அங்க பாருங்களேன், அழகான வளைவான நீர்த்தேக்கத்தை பார்க்க முடியுது. அதுதாங்க இப்ப நாம போய் பார்க்க இருக்கக்கூடிய இடம். அந்த அணையோட பெயர் குடாஹட் அணை. தொலைவில் இருந்து பார்க்கிறப்போ அணையோட தோற்றம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். தோற்றம் எப்படி இருக்குன்னா, வலப்புறமோ இடப்புறமோ இரண்டு அரைவட்டங்கள் இணையாத, அந்த அரைவட்டங்களை இணைப்பது போல மையத்துல ஒரு வளைவான அரைவட்டம் இருக்கு. அது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. பொதுவா குழந்தைங்க இயற்கை காட்சிய வரைய சொன்னா மலைகளுக்கு இடையில அணலி உதிப்பது போல வரைவாங்க. அது போலதான் வளைவுக்கு மத்தியில இன்னொரு வளைவு அமைக்கப்பட்டிருக்கு. அந்த வளைவான பகுதி தான் அணைப்பகுதி. அந்த பாலத்தின் வழியா நம்மளால நடைபயணமும் செய்ய முடியுங்க. சரி வாங்க, நடந்துகிட்டே இந்த அணை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒரு குறிப்பிடத்தக்க பொறியியல் அதிசயமா இந்த குடாஹட் அணை கருதப்படுது. 1961 இந்த அணை கட்டி முடிக்கப்பட்டதுல இருந்து மனிதனோட புத்திசாலித்தனத்திற்கு ஒரு சான்றாக பெருமையோட நிக்குது அப்படின்னு சொல்றாங்க. தண்ணீர் பற்றாக்குறையை சமாளிப்பதையும் நீர்ப்பாசன முயற்சிகளுக்கு உதவுவதையும் முதன்மை நோக்கமா கொண்டு வடிவமைக்கப்பட்ட இந்த பகுதியில ஒரு முக்கிய உயிர் நாடியா இருந்து வருது. கரூன் ஆற்றின் மீது கம்பீரமா பறந்து விரிஞ்சு இருக்கக்கூடிய இந்த அணை அதன் செயல்பாட்டு நோக்கத்திற்கு உதவுவதோடு மட்டுமல்லாம மூச்சடைக்க வைக்கக்கூடிய ஒரு அழகான இயற்கை காட்சியையும் வழங்குது. பசுமையான தாவரங்களால சூழப்பட்ட இந்த அணை இயற்கை ஆர்வலர்களையும் அலைந்து திரிபவர்களையும் ஒரே மாதிரியா ஈர்க்கக்கூடிய ஓர் இயற்கை அழகு சோலையா மாறியிருக்கு. குடாஹட் அணையோட எழில்மிகு தோற்றம் அதன் அமைதியான சூழல்ல ஆறுதல் தேடும் உள்ளூர் மக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் பிடித்த ஓர் சுற்றுலா தலமா இருப்பதா இங்கு வந்து பார்க்கக்கூடிய எல்லாரும் சொல்றாங்க. பிளாஸ்பூர் நகர்ல நடைபெறக்கூடிய மீன்பிடி போட்டிகள் உள்ளூர் கொண்டாட்டங்கள் மூலமா சத்தீஸ்கரின் கலாச்சாரத்தை நம்மளால இந்த பகுதியில அறிந்து கொள்ள முடியுமாங்க. அதே போல திருவிழாக்கள், இசை மற்றும் பாரம்பரியத்தின் வண்ணமயமான நிகழ்ச்சிகள் மாநிலத்தின் வளமான மரபை எடுத்து காட்டுகின்றன. அதே வேளையில மீன்பிடித்தல் இயற்கையின் சிலிர்ப்பையும் தோழமையையும் நமக்கு வழங்கும்னு சொல்றாங்க. இந்த அழகான இயற்கை சூழல்ல நாம பயணம் செய்துட்டு இருக்கக்கூடிய இந்த அணையோட அந்த வளைவான பகுதிக்கு வந்துட்டோம். வாங்க, இரண்டு அரைவட்டங்களை இணைக்கக்கூடிய அந்த வளைவு பகுதி வழியா நாமளும் நடந்து போகலாம். வாவ், இவ்ளோ அழகா இருக்கு பாருங்களேன். நாம நடந்து செல்லக்கூடிய பாதை வளைவா இருக்கு. நமக்கு இடப்புறமோ வலப்புறமோ தண்ணீர் அவ்வளோ அழகா போயிட்டு இருக்கு. நம்மை சுற்றிலும் ஜில்லுன்னு காத்தடிக்குது. இயற்கை சூழல் பசுமை விருந்த நம்ம கண்களுக்கு வழங்குது. இந்த அழகான இடத்துல ஒளிப்படம் எடுக்கிறதோட மட்டுமில்லாம ஒரு நல்ல பாடலும் கேட்டா எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்கும்.

காடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு.

0: கூல்.
1: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
2: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
5: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி

0: கோடை பல்லலை நூறுபுள்ளி ஐந்தில் இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் FM நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: கொடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ், அம்மன் TRY TMT கம்பிகள், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாற்றுத்தாவணி மதுரை, குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், GTN காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல்லின் நல்வாழ்த்துக்கள்.
3: பாரத நாட்டின் பண்பலை பார்வையாக இது வியத்தகு இந்தியா. இன்றைக்கு நாம பிளாஸ்போர்ட்ல இருக்கக்கூடிய சில சுற்றுலா தலங்களை தான் பார்த்துட்டு இருக்கோம். யாருக்கெல்லாம் அமைதியான சூழல்ல ஒரு நெடுந்தோர பயணம் செய்ய ரொம்ப பிடிக்குமோ அவங்க எல்லாருக்குமே இந்த இடம் மிகவும் விருப்பமான இடமா அமையும்னே சொல்லலாங்க. ஏன்னா நாம பயணம் செய்யக்கூடிய பாதையும் அப்படியானதுதான். எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏதோ சிற்றோர் பகுதிக்குள்ள பயணம் செய்யும் போது இருக்கக்கூடிய சாலை போல இருக்கா. இரு பக்கங்கள்லயும் பசுமையான செடிகள், சின்ன சின்ன மரங்கள் இருக்கின்றன. முற்றிலும் அமைதியான சூழல். புள்ளினங்களோட ஓசை மட்டும்தான் கேக்குது. எந்த சலனமும் இல்லாம மனம் அமைதி அடைவத நம்மளால உணர முடியுது தானே. ஏய், அங்க பாருங்களே, ஏதோ கோவில் போல தெரியுது. வாங்க அந்த படிக்கட்டு வழியா போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. ஒவ்வொரு இடமும் பழமையான இடம் என்பதை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விடயங்களும் நமக்கு புரிய வைக்குது தானே. அங்க பாருங்க, எவ்வளவு பழமையான அழகான கோவில். வெண்ணிறத்துல கூம்பு வடிவ கோபுரங்கள் இருக்கின்றன. சரி வாங்க இந்த பக்கமா போய் முதல்ல அங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நமக்கு முன்புதான் சிறிய கூம்பு வடிவ கோபுரம் இருக்கு. அதை தொடர்ந்து செவ்வக வடிவ மண்டபம், அதற்கு அடுத்ததா பிரதான கோபுரம். உயரமான கூம்பு வடிவத்துல அமைக்கப்பட்டு இருக்கு. கோபுரத்தோட எல்லா பக்கங்கள்லயும் அழகான சிற்ப வேலைப்பாடுகள் செய்திருக்காங்க. இங்க பாருங்களேன், செந்நிறத்துல சிறிய கோவில் இருக்கு. உள்ள அனுமனின் சிலை இருக்கு பாருங்க. இதெல்லாம் சரிதான்ப்பா, இது என்ன கோவில்னு நீங்க சொல்லவே இல்லையே அப்படின்னு கேக்குறது எனக்கு புரிஞ்சிருச்சுங்க. இந்த கோவிலோட பெயர் ராம் டெக்ரி கோவில். சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிளாஸ்பூர் மாவட்டத்தில் ரத்தன்பூர் நகரில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோவில் ராமபெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. இந்த கோவில் ராம் டெக்ரி மலையோட உச்சியில அமைஞ்சிருக்காங்க. இந்த கோவில் புத்தேஸ்வர் மகாதேவ் கோவிலுக்கு அருகன் மேல அமைஞ்சிருக்குன்னு சொல்லப்படுது. புராணங்களின்படி பிம்பாஜி ராவ் போன்ஸ்லே என்பவர் இந்த இடத்துல ராமர், சீதை, லக்ஷ்மணன் மற்றும் சத்ருகனனோட சிலைகளை பிரதிஷ்டை செய்து ஒரு கோவிலை கட்ட விரும்பியதாகவும், அதை தொடர்ந்து அதே இரவு அவருக்கு ஒரு கனவு வந்ததாகவும், அந்த கனவுல ராமர் தோன்றி அவர் விரும்பிய சிலைகள் பிக்மதலாப்ல காணப்படும் என்றும் அறிவுறுத்தியதா சொல்லப்படுது. அதன்படி அரசர் ஏரி முழுவதும் தேடியும் எந்த சிலையும் கண்டுபிடிக்க முடியல. ஏமாற்றத்தோட அரசர் அரண்மனைக்கு திரும்பி இருக்காரு. அடுத்த நாள் அதிசயமா அந்த சிலைகள் அவருடைய அறை வாசல்லையே தோன்றியதாகவும், அவர் விருப்பப்படியே அந்த சிலைகளை பிரதிஷ்டை செய்து அவற்றை வைப்பதற்காக ஒரு பிரம்மாண்டமான கோவிலை கட்டினார் அப்படின்னும் இந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்கள் ஒரு கதை சொல்றாங்க. ராமர் தன்னுடைய வனவாசத்தின் போது இந்த மலைப்பகுதியில தங்கி இருந்ததாகவும் சில தகவல்கள்ல சொல்றாங்க. கருவறையில ராமர், சீதை, லக்ஷ்மணன் மற்றும் சத்ருகன் ஆகியோரோட சிலைகள் இருக்கின்றனவா. அனைவரும் அமர்ந்த கோலத்துல நமக்கு காட்சி தருவாங்க. ராமர் சிலையோட பெருவிரல்ல இருந்து நீரோடை பாய்வதா நம்பப்படுது. மகாமண்டபத்துல விஷ்ணு மற்றும் அனுமனின் சிலைகளை பார்க்கலாம். இந்த கோயில கட்டினவரான மராட்டிய ஆளுநர் பிம்பாஜி போன்ஸ்லேவுக்கு கோவில் வளாக

வளாகத்துல ஒரு சன்னதியும் அமைச்சிருக்காங்க. இந்த மலையின் உச்சியிலிருந்து ரத்தன்பூர் நகரோட பரந்த காட்சிகளை நாம பார்க்கலாம். சரிங்க, அப்படியே கோவிலுக்குள்ள போய் உள்ள இருக்கக்கூடிய எல்லாரையும் தரிசனம் பண்ணிட்டு இந்த பழங்கால கோவில் எப்படி கட்டப்பட்டிருக்கு என்பதையும் பார்த்துட்டு வந்துடலாமா?

0: இதுவரை ரசித்தும் கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
2: ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல்.
3: ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல் தொடர்புக்கு 7397 93313.
4: வழங்கிய பண்பலை வானவில் இந்தியா.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
6: திண்டுக்கல் ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
7: நோ கேபிடேஷன். கவுன்சிலிங் கோட் 5545. BE Computer Science, CSE Artificial Intelligence and Machine Learning, Electronics and Communication Engineering, Electrical and Computer Engineering, BTech Information Technology, Artificial Intelligence and Data Science. Counseling code 5545.
6: பேருந்து வசதி உண்டு. GTN College of Technology, திண்டுக்கல். தொடர்புக்கு 7397-93313.
8: Shiva Textiles and Summer Vibes.

இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்தீஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும். மாட்டுத்தாவணி, மதுரை.

0: கோடை பன்மலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
1: லேக் FM நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
3: சுற்றுப்பயணத்தின் சுவாரஸ்யமான விடயங்களை அறிந்து கொள்ளும் நேரமாக இது வியத்தகு இந்தியா. இன்றைக்கு நாம சத்தீஸ்கரின் ராய்ப்பூர்ல இருக்கக்கூடிய பிளாஸ்பூரின் சில சுற்றுலா தலங்களை தான் பார்த்துட்டு இருக்கோம். சரிங்க, இப்ப நாம எந்த பகுதி வழியா பயணம் செய்துட்டு இருக்கோம் என்பத கவனியுங்களேன். இப்ப நாம வந்திருக்கக்கூடிய பகுதியில நமக்கு முன்புதான் ஒரு நுழைவு வாயில் இருக்கு. அதற்கு மேல வட்ட வடிவ அடிப்பகுதியும் கூம்பு வடிவமும் கொண்ட 3 கோபுரங்கள் ஒரு மேடையின் மீது அமைச்சிருக்காங்க. அதை கடந்து நாம வந்துட்டு இருக்கோம். அருகன்மையில ஏதோ கோவில் இருக்கும் போல, ஏன்னா அதற்கான பொருள்கள் எல்லாம் விற்கக்கூடிய கடைகளை இங்க பார்க்க முடியுது. நாம இப்ப ஒரு சிறிய நுழைவு வாயில் வழியா உள்ள போயிட்டு இருக்கோம். என்னப்பா இது, ஏதோ தொல்பொருள் ஆராய்ச்சி செய்யக்கூடிய இடம் போல தெரியுது. ஏன்னா நிறைய இடிபாடுகள் கொண்ட அமைப்பை இங்கு பார்க்க முடியுது. ஆனா பல வகையான சிற்பங்கள் மிக அழகாக காட்சியளிக்கின்றன. நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நுழைவு வாயில் போன்ற ஒரு அமைப்பு பாருங்களேன், இவ்வளவு அழகான சிற்பங்களோடு கூடிய தூண் அமைக்கப்பட்டிருக்கு. அழகான வேலைபாடுகள் செய்த சிற்பங்கள் நம்ம கண்களை வியக்க வைக்குது. இங்க வந்து பாருங்களேன், ஒரு செவ்வக வடிவ கோட்டை போன்ற அமைப்புக்குள்ள தொன்மையான சிவலிங்கம் இருக்கு. அப்படியே அந்த பக்கமா பார்த்தோம்னா ஒரு பெரிய கல் நந்தி இருக்கு. அதற்கு முன்புதான் சிறிய கோயில் இருக்கு. வாங்க என்னன்னு பார்க்கலாம். இது சிவபெருமானோட கோவில் என்பதை இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிவலிங்கத்தை பார்க்கும் போது புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இது சற்று வித்தியாசமா இருக்கு பாருங்களேன். லிங்கத்தோட மேற்பகுதி ரொம்ப சின்னதா இருக்கு. அதற்கு மேல படமெடுத்து நிற்கக்கூடிய நாகத்தோட உருவ அமைப்பு ஏதோ ஒரு உலோகத்தால செஞ்சு வச்சிருக்காங்க. பார்க்கவே வித்தியாசமா இருக்குல்ல. ஆமாங்க, இது என்ன இடம், நாம எங்க வந்திருக்கோம்? இப்ப நாம பார்த்துட்டு இருக்கக்கூடிய பகுதி மல்ஹர். மல்ஹர் சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிளாஸ்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சிறிய நகரம். ஒரு காலத்தில் ஒரு பெரிய நகரமா இந்த பகுதி இருந்ததாங்க. முதல் 1000 ஆண்டுல தலைநகராக விளங்கிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த இடம் கல்வெட்டுகள்லையும் இந்திய இலக்கியங்களிலும் மல்லார், மல்லாரி மற்றும் சரபபூர் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருந்ததா சொல்றாங்க. தற்காலத்தில் இது ஒரு சிற்றூரை போல காட்சியளிக்குது. இங்கு ஒரு பழமையான கோட்டையின் மேடுகளும் இடிபாடுகளும் புனரமைக்கப்பட்ட 2 சிவன் கோவில்களும் இந்து, ஜைன மற்றும் பௌத்த கோவில்களோட முக்கிய தொகுதிகளோட இடிபாடுகளை கொண்ட ஒரு அருங்காட்சியகமும் இருக்கு. இது தொல்பொருள் முக்கியத்துவம் வாய்ந்தது என கருதப்படுதுங்க. பிளாஸ்பூர்ல இருந்து ஏறத்தாழ 30 கல் தொலைவுல தென்கிழக்குல ஒரு சிற்றூர் பகுதியில அமைஞ்சிருக்கு. இந்தியாவோட தேசிய நெடுஞ்சாலை 49ல இருந்து வரக்கூடிய ஒரு இணைப்பு சாலையால இது இணைக்கப்பட்டு இருக்கு. சரிங்க, அப்படியே மெல்ல அந்த பக்கமா வாங்களேன். 4 கைகள் கொண்ட

சிலை இருக்கா? இந்த கைகளில் என்னென்ன பொருள்கள் இருக்கின்றன பாருங்க. இது யாருடைய சிலை அப்படின்றத கண்டுபிடிக்க முயற்சி செய்வோமா? ஒரு கையில சங்கு, இன்னொரு கையில கதை இருக்கு, மற்றொரு கையில என்ன இருக்கு? இது யாரு?

ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ்கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.

0: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ். டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
3: வரலாற்று பக்கங்களின் வான்வழி பயணமாக இது வியத்தகு இந்தியா. இளைஞர்களே, 4 கைகள் கொண்ட இந்த சிலை யாருடையது என்பதை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
4: ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.
3: இந்த சிலை மிக பழமையான விஷ்ணுவின் சிலை என சொல்றாங்க. மல்ஹர்ல பிராகிருதத்துல எழுதப்பட்ட ஒரு பிராமி கல்வெட்டின்படி கிமு 200 ஆண்டை சேர்ந்ததா கருதப்பட்ட 4 கருங்கள் கொண்ட ஒரு சிற்பம் கண்டெடுக்கப்பட்டது. அது உள்ளூர் சதுர்புஜி பகவான் என்று நினைவு கூறப்பட்டதாங்க. மேலும் சங்கு, சக்கரம் மற்றும் கதை ஆகியவற்றை ஏந்தி இருக்கக்கூடிய அதன் பண்புகளின் அடிப்படையில அறிஞர்களால இது விஷ்ணுவின் ஆரம்பகால சித்தரிப்பாக பொதுவா அடையாளம் காணப்பட்டதா சொல்றாங்க. கோசிகியின் மகனான பர்ணதத்தனின் மனைவியான பரத்வாஜாவால இந்த உருவம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது என்று கல்வெட்டு பதிவு சொல்கிறது. ஆனா தெய்வத்தோட பெயர வெளிப்படையா கல்வெட்டுல குறிப்பிடப்படல. இது 1960-61 இயற்கை தொல்லியல் துறையால கிமு 2nd நூற்றாண்டு முதல் கிபி 12nd நூற்றாண்டு வரையிலான சிற்பங்களை வெளிப்படுத்தும் ஆய்வுகளின் ஒரு பகுதியா ஆவணம் படுத்தப்பட்டது. இது இந்திய சிற்பக்கலையில விஷ்ணுவின் ஆரம்ப கால சாத்தியமான சித்தரிப்புகள்ல ஒன்றா கருதப்படுதாங்க. புராணங்களின்படி சில தகவல்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பண்டைய இந்திய இலக்கியங்கள்லையும் ராமாயணம் மகாபாரதம் போன்ற காவியங்களிலும் வட இந்தியாவின் பண்டைய கோசல ராஜ்யத்தை பற்றி சில குறிப்புகள் இருக்கின்றன. சூரிய வம்சத்தின் மன்னர்கள் அயோத்திய தலைநகரா கொண்டு கோசலத்தை ஆண்டாங்க. ஸ்ரீ ராமச்சந்திரர் அந்த குலத்தை சேர்ந்த ஒரு மன்னர். அவருடைய குணாதிசயங்களையும் செயல்களையும் அடிப்படையா கொண்டே ராமாயணம் எழுதப்பட்டதா நம்பப்படுது. ராமருக்கு பிறகு ராஜ்யத்தை அவருடைய 2 மகன்களான லவன் மற்றும் குசன் ஆகியோருக்கு பிரிக்கப்பட்டதா இந்த நூல்ல குறிப்பிடப்படுது. வடகோசலம் லவனுக்கு சிராவஸ்தி நகர தலைநகரா கொண்டு கிடைச்சது. அதே வேளையில குசன் தென்கோசலத்தை பெற்றாரு. அவர் வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் பிரிக்கும் விந்திய மலைத்தொடருக்கு அருகில குசவராதே ஆற்றின் கரையில தன்னுடைய புதிய தலைநகரான குசஸ்தலிபுத்திரத்தை நிறுவினாரு. குசஸ்தலிபுரம் என்பது தற்போதைய சத்தீஸ்கர் மாநிலத்தின் பிலாஸ்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மல்ஹர் அருகே அமைந்ததா அடையாளம் காணப்பட்டதா சொல்றாங்க. அப்போ பாருங்க, நாம எவ்வளவு பழமையான இடமா அறியப்பட்ட இடத்திற்கு இன்றைக்கு சுற்றுப்பயணம் வந்திருக்கோம். மல்ஹர்ல பாடலேஸ்வரர் கோவில், தேவ்திரி கோவில் மற்றும் திண்டேஸ்வரி கோவில் போன்ற பல பழமையான கோவில்கள் கண்டறியப்பட்டுள்ளன. பழங்கால படிவுகள் மற்றும் ஜைன நினைவிடங்களும் இங்கு கண்டறியப்பட்டுள்ளன. விஷ்ணுவின் 4 கை சிலை முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த சிலையதான் நாம இப்ப பார்த்தோம். இங்கு கண்டெடுக்கப்பட்ட எச்சங்கள் ரத்னபுர கல்சூரி ஆட்சி காலம் வரையிலான காலகட்டத்தை சேர்ந்தவை என கருதுறாங்க. 10 மற்றும் 11 நூற்றாண்டுகளின் கோவில்களும் இங்கு குறிப்பிடத்தக்கவை எனவும் அவற்றுள் பாடலேஸ்வரர் கேதர் கோவிலும் ஒன்று. அங்கு இருக்கக்கூடிய கோமுகி சிவலிங்கம் முக்கிய ஈர்ப்பா இருக்குதாங்க. கல்சூரி ஆட்சியின் திண்டேஸ்வரி கோவிலும் முக்கியத்துவம் வாய்ந்தது. தியோர் கோவில்ல கலைநயம் மிக்க சிலைகள் இருக்கின்றன. மல்ஹர்ல இருக்கக்கூடிய இந்திய அரசால நிர்வகிக்கப்படக்கூடிய இந்த அருங்காட்சியகத்துல பழங்கால சிற்பங்களின் நல்ல தொகுப்புகள் இருக்கின்றன. அதை நாம மிகுதியா பார்க்கலாம். மல்ஹர் இந்திய தொல்லியல் ஆய்வு துறையால பராமரிக்கப்படக்கூடிய தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பண்டைய கால நினைவு சின்னங்கள், தொல்பொருள் தலங்கள் மற்றும் எச்சங்கள் என்ற பட்டியலில் இடம்பெற்றிருக்கு. இந்த சிறப்பான பழமையான இடத்தை பாடலோடு சுத்தி பார்த்துட்டு வந்துடலாமா?

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்,
2: கோடை பன்மலை நுறுபுள்ளி ஐந்தில் இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் FM நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: இசை தோட்டத்தில் ஒரு இன்ப உலாவாக இது வியத்தகு இந்தியா. ஏழைகளே, எப்படி இருந்தது இன்றைய வியத்தகு இந்தியா பயணம்? அழகான இயற்கை சூழலோடு அமைந்திருந்த குடாகட் அணை, மராத்திய ஆளுநர் திம்பாஜி போன்ஸ்லேவால கட்டப்பட்ட ராம்டெக்ரி கோவில், கிமு 2 நூற்றாண்டு முதல் கிபி 12 நூற்றாண்டு வரையிலான சிற்பங்களை வெளிப்படுத்தும் ஆய்வுகளின் ஒரு பகுதியா ஆவணம் படுத்தப்பட்ட மல்கர் பற்றின தகவல்களை அறிந்து கொண்டதும் காற்று வழியே கண்டுகளித்ததும் உங்களுக்கு எப்படியான அனுபவத்தை கொடுத்தது? உங்களுடைய கருத்துக்களை உடனடியாக 80 56 57 15 54 என்ற எண்ணிற்கு குறுந்தகவல் வழியாகவோ அல்லது கட்சவி வழியாகவோ அனுப்பி வையுங்கள். உங்களின் கருத்துக்களும் இடம்பெறும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில். இனி கடந்த வியத்தகு இந்தியா நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட சத்தீஸ்கரின் பிலாஸ்பூரில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க கோட்டையின் பெயர் என்ன என்ற வினாவிற்கு ரத்தன்பூர் கோட்டை என்ற சரியான விடையினை 93 61 73 38 68 என்ற எண்ணிற்கு குறுந்தகவல் வழியாகவும் கட்சபி வாயிலாகவும் பதிவிட்டிருந்த தேர்வு செய்யப்பட்ட நம் நேயர்கள் கரூர் திருக்காடுதுறை ந பூபதி, சின்னாளப்பட்டி சிவகாமி, மனவை க சந்திரசேகர், திருப்பூர் பெருமாநல்லூர் கே எஸ் ரேணுகாதேவி, வனமதுரை கோபாலகிருஷ்ணன், திண்டுக்கல் அ சுபாஷினி, அ மகேஷ் தாரணி, கே என் பாளையம் பேச்சிமுத்து, செல்வி சிவராஜ், நந்தவனம் பாளையம் சுபத்மாவதி,

ஈரோடு வெங்கம்பூர் குமார். உங்கள் அனைவருக்கும் பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துகளும் பாராட்டுகளும். இனி இன்றைய வியத்தகு இந்தியா நிகழ்ச்சியிலிருந்து ஒரு கேள்வி. லாஸ்பூரில் நான்கு கைகள் கொண்ட பழங்கால சிலை கண்டெடுக்கப்பட்ட இடத்தின் பெயர் என்ன? லாஸ்பூரில் நான்கு கைகள் கொண்ட பழங்கால சிலை கண்டெடுக்கப்பட்ட இடத்தின் பெயர் என்ன? உங்களின் சரியான விடையினை உடனடியாக 93 61 73 38 68 என்ற எண்ணிற்கு குறுந்தகவல் வாயிலாகவோ அல்லது கட்சவி வழியாகவோ அனுப்பி வையுங்கள். உங்களின் விடைகளுக்காக நாங்களும் காத்திருக்கின்றோம். வழக்கமான சூழலிலிருந்து விடுபட்டு வளமான நினைவுகளை திரட்டி வனப்பு மிக்க பட்டறிவை உருவாக்குபவையே பயணங்கள். அப்படியான பயணங்களை வாய்ப்பிருக்கும் போது நேரடியாக சென்றும், வாய்ப்பில்லாத போது வானொலி வழியே வியத்தகு இந்தியா நிகழ்ச்சி வழியாகவும் பயணியுங்கள் என சொல்லி மீண்டும் ஒரு அழகான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். என்றும் உங்கள் நட்புடன் சுபா. நன்றி நேர்கள்.

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க அம்மன் TRY TMT கம்பிகள்
1: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT கம்பிகள்
0: வழங்கும் லேக் FM இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
2: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
3: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னுட்டு.

0: என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு, என்னை சோதிக்காத. நானும் எவ்வளோதான் பொறுத்து பொறுத்து போகிறேன் அப்படின்றதுக்காக என்னைய சீண்டி பார்க்காத அப்படின்னு சொல்கிறவங்க கூட இப்போ பொறுமையாக தாங்க காத்திருக்க வேண்டிய சூழலில் இருக்கும். ஆமாங்க, அப்படி பொறுமையாக இருந்து இந்த கொடைக்கானலோட அழகை ரசிக்க வந்திருக்கிற நம்ம அன்பு சொந்தங்களை தேடி போய் சந்திக்கிற நிகழ்ச்சி தாங்க கூடை பண்பலை 100.5 லேக் எஃப்எம். இப்போ ஏரிச்சாலையிலிருந்து நம்மளுடைய உறவுகளை சந்திக்கிறாங்க கூடை பண்பலையோட அறிவிப்பாளர்கள் லக்ஷ்மி நாகேந்திரன் உடன் ரீனா.
1: வணக்கம் நேர்களே, முந்தி வரும் கழிவுகள் உங்கள் கோடை பண்பலை 100.5 ஏரிச்சாலையிலிருந்து லேக் எஃப்எம். ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க, ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. லேக் எஃப்எம் அப்படின்னாலே ஒரு உற்சாகம் தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, அதுவும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய பேர் லீவு, கொடைக்கானலுக்கு சொல்லவே வேண்டாம். இது சீசன் டைமா, உள்ள எப்படி எல்லாம் இருக்கு, பயன் பார்க்கு என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க. ஃப்ளவர் ஷோவில் இந்த மாசம் நம்மளுக்கு அதுவே உங்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பு இல்லைங்களா? அந்த சந்தோஷத்தை உள்ள என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்த்துட்டு நம்ம சொல்லலாம். இப்போ வந்து கேட்லயே வந்து ஒரு ஃபேமிலியை பிடிச்சிருக்கோம். அந்த ஃபேமிலி வந்து ரொம்ப சந்தோஷமா எஃப்எம் நான் பேசணும் அப்படின்னு ஆர்வமா இருந்தாங்க. அவங்க கூட இருந்துச்சு, அவங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும், எப்ப வந்தாங்க, இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே நம்ம பார்க்க போறோம். கேப்போமா? வணக்கம்,
2: வணக்கம்,
1: பேசலுங்கம்மா.
2: என் பேர் சுகன்யா, நான் கரூர்ல இருந்து வரேங்க.
1: ஆஹா, எப்ப வந்தீங்க கொடைக்கானல்?
2: நேத்து நைட் தாங்க வந்தோம்.
1: எப்படி இருக்கு?
2: நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு, நல்லா கூலிங்கா, நல்லா ஃபன்னா இருக்குங்க.
1: கரூர் எப்படி இருக்கு?
2: கரூர் ரொம்ப ஹாட்டுங்க. இப்பதான் என்னதான் மழை பெஞ்சிட்டு இருக்கு, வரலாம் லீவ் டைம்ல வரலான்ட்டு வந்திருக்கேங்க.
1: சரிங்க சரிங்க, இதுக்கு முன்னாடி கொடைக்கானல் வந்துருக்கீங்களா?
2: இல்லைங்கதான்
1: முதல் முறைங்க.
2: முதல் முறைங்க.
1: அம்மாடா, யாரு கொடைக்கானல் போலாம் அப்படின்னு பிளான் பண்ணது?
2: அவங்க அப்பா தான் பிளான் பண்ணாங்க.
1: நீங்க என்ன சொல்றீங்க?
2: எங்க இருந்தாலும் ஓகே போலாம், கூட்டு போனாலும் சரி.
1: சரி, கொடைக்கானலுக்கு இது வரைக்கும் நீங்க போனது இல்ல, நிறைய இடங்களை நீங்க பாத்துருக்கலாம், கேட்டிருக்கலாம், கொடைக்கானல் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் பண்ணி வச்சிருப்போம்.
2: எல்லாம் பாத்து யூடியூப்ல எல்லாம் பாத்துட்டுதான் வந்திருக்கோம், பாக்குறோம்.
1: போய்
2: ரொம்ப சந்தோஷம்.
1: வணக்கம் கண்ணா.
3: வணக்கம்,
1: பேசணுமா?
3: என் பேர் தர்ஷிதா, கரூர் இருந்து.
1: தர்ஷிதா என்ன படிக்கீங்க?
3: 7th ஸ்டாண்டர்ட் இப்ப போறேன்.
1: அதனால போகணும் ஆசைப்படுறீங்க?

0: அதே சந்தோஷம் கொடைக்கானல் நிறைய இடம் இருக்குது, நிறைய நிறைய இடங்கள் இருக்குது, பார்த்து சந்தோஷப்படுங்க. அந்த இடங்களை பார்க்கும்போது அது உங்களை சந்தோஷப்படுத்தும் சரிங்களா.
1: சரிங்க,
0: ஒரு பகிர்வோட என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
1: நாங்க விஜயசன் கேட்கலன்னு இருக்கிறாங்க. என்ன பாட? கிள்ளி படத்துல இருந்து அர்ஜுனன் வில்ல
0: கேட்கலாங்களா?
1: கேட்கலாங்க.
0: நன்றிங்களா.
1: தேங்க்யூ.

0: கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் TRY TMT கம்பிகள்.
2: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
4: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: பேருந்து
6: வசதி உண்டு. GTN College of Technology, திண்டுக்கல். தொடர்புக்கு 7397-93313.
7: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
8: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
9: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வெட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டீ ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும். மதுரை.
10: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
11: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
12: கிடைக்காது மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
13: கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடை தென்றல். இன்று தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அகமலை ஊராட்சிக்குட்பட்ட சொக்கநலை கிராம மக்களோடு ஓர் சந்திப்பு.
14: ஆறார பாடி சொல்வேன் அழகான மருத்துவத்தை, கேளே என்ஜல்ல கண்ணே கேடில்லாத மருத்துவத்தை.

அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி.

0: கண்ணேனியும் வந்து கேளு, கண்ணுல வலி இருந்தான் கண்ணேனியும் வந்து கேளு, நந்தியா வட்டங்கட்டி நானும் வலி போக்கித்தாரேன், எல்லா வியாதிக்கும் நல்ல மூலிகை உண்டு, பச்சிலை உண்டு, அதில் பல வகை உண்டு.
1: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று இரவு 9 மணிக்கு கொடை தென்றல்.
2: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 அம்மன் TRY TMT கம்பிகள் வழங்கிக் கொண்டிருக்கும் லேக் FM இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன்கோ.
3: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன்கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே, 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ.
4: கோடை பண்பலை 100.5 லேக்கேசம். நிறைய பேர் பூக்களோட தலை தெரியுதோ இல்லையோ, நம்மளுடைய மக்களோட தலை தான் அவ்வளவு அழகா தெரியுது. அவங்கள ரசி அந்த பூக்களை ரசிச்சுட்டு ஒரு ஃபேமிலி இருந்தாங்க, அவங்கள்ட்ட பேசிடுவோம். வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணக்கம். நான் பேர் என்னமா?
5: சஞ்சீவன்.
4: சஞ்சீவன், எங்க இருந்து வரீங்க?
5: மதுரையில இருந்து வரோம்.
4: ஆஹா, மதுரையிலிருந்து முன்னாடி வந்திருக்கீங்களா?
5: நிறைய தடவை
4: வந்திருக்கீங்களா? நிறைய தடவை வந்தாலும் எந்த இடத்த பாக்கணும்னு நினைச்சு வருவீங்க?
5: இந்த மலர் பூங்கா.
4: பூங்கா தானே? ஏன் பிடிக்கும் ரொம்ப?
5: பூக்கள் நிறைய இருக்கு, சுத்தி பார்க்க நிறைய இடம் இருக்கு, அதனால நல்லா இருக்கு.
4: வேற என்ன நல்லா இருக்கீங்க?
5: குணா குகை நல்லா இருக்கு.
4: ஆஹ்,
5: பொருள் காட்சி போட்டா நல்ல

0: ஊட்டி எல்லாம் நிறைய விற்கிறாங்க.
1: அவ்வளவுதான். சரி, எவ்வளவு நாள் கொடைக்கானல்ல தங்க போறீங்க?
0: ரெண்டு நாள்.
1: எந்தெந்த இடத்துக்கு போக போறீங்க?
0: இங்கே குணாகுகைக்கு.
1: பேசுவோமா வணக்கம்மா ஹலோ பேசுங்கம்மா.
0: பூக்களை
1: நீங்க ரசிச்சீங்க, உங்களை நாங்க ரசிச்சோம். அந்த மாதிரி இருந்தது.
2: இந்த மங்கி பூ நல்லா இருக்கு, ரெயின்போ நல்லா இருக்கு, பாக்க அழகா இருந்துச்சு. போட்டோ எடுத்துக்கிட்டு
1: இருந்தோம். அவங்கள்ட்ட பேசுவோமா? வணக்கம் சார்.
3: கொடைக்கானல் பிடிக்கும் எங்களுக்கு அப்படின்ற மாதிரியா?
1: மலர் கண்காட்சிக்கு தான் பையன் பார்த்து தயாராயிட்டு இருக்குது. பாத்தீங்கல்ல எவ்வளவு மலர்கள் இருக்குது,
2: அழகா
1: இருந்துச்சு. சரி, என்ன பாடல் கேக்கலாம்?
2: பாட்டு கேட்டுருவோமா?
1: பாட்டு கேட்டு ஆடுங்க, நாங்க பாக்குறோம். நன்றிமா.
2: தேங்க்யூ.

0: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ். டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
1: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்.
2: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்.
1: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு.
2: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை.
1: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
2: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
3: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
4: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
3: இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இங்க இருக்கா?
4: ஏன் இல்ல, ஆல் இந்தியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒண்ணா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
5: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965233999.
6: உங்களுக்கு சுகர், பிபி இருக்கா? கால் வீக்கம், கிட்னி ஸ்டோன்ஸ், சிறுநீர் பிரச்சனைகள் இருந்தா நம்ம பிரீத்தி மருத்துவமனைக்கு வாங்க. சிறுநீர் மற்றும் சிறுநீரக நலத்திற்கான இலவச மருத்துவ முகாம் நடக்குது.
7: இந்த முகாம்ல அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன், RFT, சிறப்பு மருத்துவர் ஆலோசனை, ரத்த சர்க்கரை மாதிரியான இன்னும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க.
6: May 8, 9, 10 மற்றும் May 15, 16, 17 வெள்ளி, சனி, ஞாயிறு மட்டும் தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை. கால் 8207 8233.
8: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960 14.
9: திண்டுக்கல்லில் நாக்கியே அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
10: 2026-27 ஆண்டிற்கான யூஜி மற்றும் பிஜி படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
9: பிஜி பிரிவில் MA தமிழ், இங்கிலீஷ், MCOM, CA, MSc மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் AICTE அங்கீகாரம் பெற்ற MBA அண்ட் MCA பாட பிரிவுகளுக்கும் சேர்க்கை நடைபெறுகிறது. சென்ட் ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
11: ஏனா, புது ஏசி எவ்ளோ குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
12: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோதா சரின்னுட்டு.
13: சரி சரி சரி சரி
14: சரி சரி சரி சரி சரி.
15: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
16: சரி சரி.
17: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
18: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
19: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ், அம்மன் TRY TMT கம்பிகள், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாற்றுத்தாவணி, மதுரை, குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், GTN காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, திண்டுக்கல்லின் நல்வாழ்த்துக்கள்.

0: அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ், அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாற்றுத்தாவணி மதுரை, குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல்லின் நல்வாழ்த்துக்கள்.
1: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்,

0: இசை பயணமாக இது உங்கள் கோடை பன்னெண்டு 100.5 கேஎஸ்எம் ஏரிச்சாலையில் இருக்கக்கூடிய பிரயன் பார்க்ல தான் நம்ம இருக்கோம். உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான் அது பூக்களோட கூட்டத்தை விட மக்கள் கூட்டம் தான் இங்க அதிகமா இருக்குது. அந்த அளவுக்கு பூக்களை வந்து ரொம்ப அழகா உட்கார்ந்து ரசிச்சுட்டு இருக்காங்க. எவ்வளவு வெரைட்டியான பூக்கள் வந்து நல்லா பதிய போட்டு நல்லா வளர்ந்து வந்துருச்சு. பிளவர் ஷோக்கெல்லாம் ரெண்டு பேர்ல யாருதான் இங்க இருக்காங்க அப்படின்னு தேடுற மாதிரிதான் இருக்கும். ஒரு அழகான குடும்பம் வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட பேசிடுவோம். வருக வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் சுந்தரவடிவரன், பெரிய குளத்துல இருந்து வரோம். இந்த கொடைக்கானல்ல வந்து கடந்த 2 தினங்களா ஒரு மாநில ஒரு சிலம்பு போட்டி நடந்துச்சு, அதுக்காக வந்தோம். இன்னைக்கு அன்னையர் தினத்தை ஒட்டி அப்படியே பிள்ளைகளை கூட்டிட்டு இந்த பூக்களை பார்த்துட்டு ஒரு மகிழ்ச்சியான தருணத்துல சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களை சந்திச்சதுலயும் மகிழ்ச்சி. இன்னைக்கு அன்னையர் தினம் அப்படின்றதுனால எனக்கு பிடிச்ச அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை என்ற பாட்டை மட்டும் உங்க எஃப்எம்ல போட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன்.
0: அடுத்த அறிவிப்பாளர் இங்க ரெடி ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். என்ன ரீடா, கரெக்டா? பெரிய குளத்துல இருந்து ஒரு புது அறிவிப்பாளர், உங்க பேர் என்ன சொன்னீங்க?
1: சுந்தர வடிவேலன்.
0: வடிவேலன் ஐயா வந்துடுறாங்க. ரொம்ப அழகா பேசுனீங்க. நாங்க என்ன கேக்குறோம்னு கூட தெரியல, அவ்வளவு படபட படபடன்னு பேசி முடிச்சிட்டீங்க. அதை கேட்கும் போது நாங்க ரசிச்சோம். பூக்களை ரசிக்கிற மாதிரி உங்களை நாங்க ரசிச்சோம். எவ்வளவு அழகா பேசிட்டு இருக்காங்க.
1: நன்றி மேடம்.
0: யாரெல்லாம் வந்திருக்கீங்க?
1: நான் என்னோட மாணவர்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு வந்தேன் மேடம். என் கூட கூட என்னோட தம்பி இருக்காரு, அவர் ஒரு சிலம்ப மாஸ்டர் தான். மாணவர்கள் எல்லாருமே வந்தோம். ஏறதால ஒரு 15 மாவட்டங்கள்ல இருந்து ஒரு மாநில அளவிலான சிலம்ப போட்டி நடந்துச்சு. நல்லபடியா நடந்து முடிஞ்சது மேடம். முடிச்ச உடனே பிள்ளைங்களை கூட்டிட்டு அப்படியே அவுட்டிங் வந்தோம். இப்ப இருக்கிற போக்குவரத்து நெரிசல்ல வெகு தூரங்கள் போக முடியாது. இங்க காலையில கோக்கசாக் போனோம், அப்படியே வந்து இங்க வந்து பார்க்கு வந்துட்டு அப்படியே நம்ம இதுக்கு போலாம், ஏரிக்கு போலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கோம்.
0: சிலம்ப மாஸ்டர் எத்தனை வருஷமா இருக்கீங்க?
1: நான் கடந்த 25 வருஷமா பண்றேன் மேடம். நான் மிக்சர் மாஸ்டர் பண்றேன். சிலம்பம் என்னுடைய பேஷன். இருந்தாலும் கரத் பாக்ஸிங், கிக் பாக்ஸிங், மோத்தா யாடி
0: எல்லாமே
1: நல்ல
0: விஷயத்தை செஞ்சிட்டு இருக்கீங்க. சந்தோஷமா இருக்குது. அது இத்தனை வருஷம் உங்களுடைய வாழ்க்கை பயணத்துல நிறைய குழந்தைங்களும் இப்ப நீங்க உருவாக்கி விட்டுருக்கீங்க. சரி, அதே சந்தோஷத்துல நீங்க கேட்ட பாடலையும் கேட்கலாங்களா?
1: கண்டிப்பா மேடம்,
0: பாடல் கேட்கலாம். கொடைக்கானல் வந்திருக்கீங்க, இதையும் நாங்க கேட்கணும் இல்லைங்களா? கொடைக்கானல் ஸ்பெஷல் அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க?
1: கொடைக்கானல்ல நிறைய ஸ்பெஷல் இருக்கு மேடம். குறிப்பிட்டு சொல்ற அளவுக்கு அப்படின்னா இல்ல, நிறைய ஸ்பெஷல் இருக்கு. பொதுவா நாங்க வந்து ஆசைப்படுற விஷயம் என்னன்னா, அதுதான் இப்போ வரைக்கும் எனக்கு மைண்ட்லயே ஓடிட்டு இருக்கும். இந்த கோக்கஸ் ஒர்க்ல இருந்து பாத்தீங்கன்னு வச்சீங்கன்னா எங்க ஊர்ல அந்த இதுல பாப்போம், டெலஸ்கோப்ல பாப்போம். ஆமா, ஏன்னா இங்க வந்தோடனே நாங்க இங்க இருந்து எங்க ஊரை பார்த்தோம்டா பெரிய உலகத்தை. ஏன்னா வேற எந்த ஊர்ல இருந்து வந்தாலும் அவங்க ஊரை பார்க்க முடியாது, ஆனா இங்க இருந்து பார்த்தா எங்க ஊரை பார்க்க முடியும். அதனால அந்த நடைப்பயணமும் அதுல பாக்குற விஷயமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.

0: இதுவரை ரசித்தோம் கோடை பண்பலை 100.5 அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: அறிமுகப்படுத்துகிறோம், ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்
0: வழங்கிய லேக் எஃப்எம் இணைந்து வழங்கியோர் வசந்தன்கோ.
3: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரம் நம்பிக்கை வசந்தன்கோ.
4: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சந்தியா, எப்பவுமே வசந்தன்கோ தான் சரின்னுட்டு.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்.
4: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
5: தொடர்புக்கு 9524936156.
6: உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தில் நாவுக்கு சிக்காத அமிர்தமாக, நாசிக்கு சிக்காத வாசமாக, கண்ணுக்கு சிக்காத நிறப்பிரிகையாக, ஸ்பரிசமில்லா தீண்டலாக செவி நிறைக்க இசை சரம் தொடுக்கும் தினமும் பிற்பகல் 3 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தில் உயிரெழுத்து.

அடுத்த நிகழ்ச்சிக்கு நேயர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களும் பொழிப்புரையும் இணைத்து அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், உயிரெழுத்து பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு. தினமும் ஒரு மணி நேரம் உங்களுக்கானது, உங்கள் விருப்ப பாடல்களுக்கானது.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.

0: Anil Shortcut Vermicelli.
1: Anil Soya Chunks.
2: Yenga family, DSP family. Kondadum DSP, yendendrum DSP.
3: DSP ullalaigal matrum fancy vans. DSP ullalaigal matrum fancy vans.
4: திண்டுக்கல்லில் நாக்கி அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
5: 2026-27 ஆண்டிற்கான யூஜி மற்றும் பிஜி படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
4: பிஜி பிரிவில் எம்ஏ தமிழ், இங்கிலீஷ், எம்காம், எம்காம் சிஏ, எம்எஸ்சி மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் ஏஐசிடி அங்கீகாரம் பெற்ற எம்பிஏ அண்ட் எம்சிஏ பாடப்பிரிவுகளுக்கும் சேர்க்கை நடைபெறுகிறது. சென்ட் ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
6: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
7: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
6: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடிப்பண்மலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடை தென்றல். இன்று தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அகமலை ஊராட்சிக்குட்பட்ட சொக்கநலை கிராம மக்களோடு ஓர் சந்திப்பு.
1: ஆறார பாடி சொல்வேன் அழகான மருத்துவத்தை, கேளே எஞ்சல்ல கண்ணே கேடில்லாத மருத்துவத்தை, எல்லா வியாதிக்கும் நல்ல மூலிகை உண்டு, பச்சிலை உண்டு, அதில் பல வகை உண்டு. கண்ணில் வலி இருந்தா கண்ணே நீயும் வந்து கேளு, கண்ணில் வலி இருந்தா கண்ணே நீயும் வந்து கேளு, நந்தியா வட்டங்கட்டி நானும் வலி போக்கித்தாரேன், எல்லா வியாதிக்கும் நல்ல மூலிகை உண்டு, பச்சிலை உண்டு, அதில் பல வகை உண்டு.
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று இரவு 9 மணிக்கு கொடை தென்றல்.
2: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: கோடி பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: கேக்குறதுக்கு மட்டும்தான் பதில் சொல்லுவாரு, அவரே பேசி முடிச்சுக்காரு என்ன சொல்ல வரும் என்ன விஷயம் அப்படின்றத மழகா பேசினாரு. வீட்டுல அவங்க பேர் என்ன
1: சார்? கோபுரம் தேவி.
0: என்ன ஒரு சப்போர்ட், சாப்பிட காலையில நைட் அவ்வளவுதான். அவங்க பிசினஸ் மேன்ல ரொம்ப பிஸியா. எத்தனை வருஷம் ஆகுது திருமணம் ஆகி? 17 வருஷம் ஆகுது. 17 வருஷத்துல உங்க கண்ணு உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா சொல்றீங்க? என்ன சொல்லுங்க, சிலவே ரொம்ப இது கவனம் செலுத்துறது அது ஒரு பெயர் எப்படிதான் இருந்தாலும் பிடிக்காத விஷயம் பிடிக்காத விஷயம் சொல்லுங்க. ஐயோ ஹாப்பியா இருக்கு கேக்குறதுக்கு சொல்லுங்க. ஃபேமிலியில ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல, அது ரொம்ப மிஸ்ஸிங்கா இருக்கு. அது ஒண்ணுதான். அதுவே இவ்வளவு பெரிய குறைய இன்னைக்கு தீர்த்து வச்சிருக்கீங்க நீங்க. அழகான ஒரு தம்பதியினரை சந்திச்ச மகிழ்வு கோடை பண்பளைக்கு இருக்கு. அதே சந்தோஷத்துல என்ன பாடல் கேட்கலாம்?
1: விஜய் பாடல், சிவகாசியில் உள்ள பாடல். எந்த ஒரு பாடலாலும் நல்லா இருக்கும்.
0: எந்த பாடல் கேட்டாலும் நாங்க சந்தோஷப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே சந்தோஷத்தோட நாங்களும் நேயர்களை சந்திச்சு நிலையம் திரும்புகிறோம். உங்கள் அறிவிப்பாளர் லட்சுமி நாகேந்திரன், ரீனாவோடு ஓட்டுநரோடு நிலையம் திரும்புகிறோம். நன்றி, வணக்கம் நேயர்களே.

0: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
1: பண்பலை படைப்பாளிகள்
2: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
0: பண்பலை படைப்பாளிகள் சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்
3: கவிதை அரங்கேறும் நேரம் மலர் பனைகள் பரிமாறும் தேகம்
0: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
1: கோடை பண்பலை 100.5
0: பண்பலை படைப்பாளிகள் படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி
1: நிலைய இயக்குனர்
0: பண்பலை படைப்பாளிகள் பகுதி
1: பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101
0: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
1: ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, திண்டுக்கல்.
3: ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, திண்டுக்கல். தொடர்புக்கு 7397793313.
1: வழங்கும் இல்லம் தேடி வரும் பண்பலை.

0: நளினமான நண்பர்கள் வணக்கம் நேர்களே. அன்போடு அமுது படைத்து, அக்கறையோடு நலம் விசாரித்து, குறிப்பறிந்து குறைகள் தீர்த்து, சலிப்பின்றி பல பணிகள் செய்து, அதிகாலையில் கண் விழித்து அனைவரும் உறங்கச் சென்ற பின் கண்ணயரும் கண் கண்ட தேவதைகளான அன்னையர் அனைவருக்கும் மகிழ்வான அன்னையர் நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லி வான்வழியே வலம் வர காத்திருக்கிறது இல்லம் தேடி வரும் பன்மலை.
1: ஹலோ,
2: சொல்லுங்க.
1: சேகர் இருக்காரா?
2: ஆமாங்க.
1: சார், நான் என்னங்க சார் இப்படி பண்றீங்க? நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்க கடையில வந்து ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். குடிக்காம இருந்து இப்ப தலைவலியே வந்துருச்சு. மணி பாருங்க, எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ஜமனாங்கண்ணா, உங்க கடையில வந்து வாங்கிட்டு போனல ரெண்டு நாளைக்கு முன்னாடி பால் பாக்கெட்டு. தலைவலி இருக்கும் பாத்துக்கங்க. இதுல நீங்க ஆஃபர் வேற குடுத்துருக்கீங்க, பால் பாக்கெட் வாங்கினா தயிர் பாக்கெட் ஃப்ரீன்னு. ஜமனாங்கண்ணா, உங்க வீட்டுல இருந்து இந்த நாலாவது சந்தில திரும்பணும்னா எட்டாவது வீடு. ஹலோ, அண்ணா சேகர் மளிகை கடை தானுங்கண்ணா? நான் இல்ல தப்பா எதுவும்
2: கூப்பிட்டேனா?
1: கரெக்டா தான் பேசுறேன். உங்க கடையில தான் பால் பாக்கெட் வாங்கினேன். உங்க கடையில இருந்து நேரா போனோம்னா ஒரு ரோடு வருதானா? அதுல ரைட்ல திரும்பினோம்னா ஒரு சந்து போதானா? அந்த சந்துல கூட ஒரு பச்சை கலர் வீடு கூட மொதல் சந்துல இருக்கும்ல. இப்படி இருந்தா அப்புறம் நான் மறுபடியும் வந்து உங்க கடையில வேற என்ன பொருள் வாங்க முடியும் சொல்லுங்க.
2: பால் பாக்கெட்டு வெயில் அதிகமா இருக்க காரணத்தினால அந்த மாதிரி

0: நான் இதுல வந்து 10 லிட்டர் பால் வாங்கலான்னு இருந்தேன். இன்னைக்கு உங்க கடையில வாங்கின பாலை வச்சு காப்பி போட்டு குடிச்சு எப்படி இருக்குன்னு பாத்துட்டு நாளைக்கு பாயசம் கிண்டலாம், அதுக்கு 10 லிட்டர் பால் வாங்கலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்படி ஆயி போச்சு பாருங்க. சரி, பால் நான் அந்த பாலை காய்ச்சின பாலை கொண்டு வரணுமா, இல்ல ஏன்னா நான் அதை வந்து பன்னீரா மாத்திக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலை வடிகட்டி பன்னீரா மாத்தி மதியத்துக்கு ஏதாச்சும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சேன். அதை கொண்டு வரணுங்களா, இல்ல சும்மா வந்தாலே பால்
1: வாங்கிக்கலாம்
0: அப்படிங்களா? கொடைக்கானல் என்னங்க செய்யார், எப்படி இருக்கீங்க, எப்படி இருக்கு இந்த பால் பாயசத்தோட எப்படி இருக்கீங்க சேகர்? நாங்களும் எல்லாரும் நலமா இருக்கோம். உங்களுடைய தொழில் வியாபாரம் எல்லாம் எப்படி போயிட்டு
1: இருக்கு?
0: சரிங்க, உங்களை பத்தி உங்க குடும்பத்தை பத்தி நம்ம நேயர்களுக்கு அறிமுகப்படுத்திக்கோங்க.
2: ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் வெள்ளை மாவட்டத்துல கதை வச்சிருக்கேன். சின்னதான்
0: சரிங்க,
2: சாந்தி அவங்களும் ஹவுஸ் ஒய்ஃப் தான்.
1: பையன் வந்து 12வது படிச்சுட்டு, பாப்பா 12வது படிச்சுட்டு காலேஜ் பஸ் போயிட்டு இருக்காங்க. அப்புறம் சின்னவர் ஒருத்தர் இருக்காரு, 5வது போறாரு.
0: சரிங்க சரிங்க சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க, அழகான குடும்பம். நீங்க வந்து நம்ம நேயர்களுக்கு எல்லாம் என்ன சொல்லுவீங்க? இப்ப மளிகை கடை வச்சிருக்கீங்க, இப்ப நான் வந்து பால் பாக்கெட் வாங்கி கேட்டு போச்சுன்னு சொன்ன மாதிரி யாராச்சும் வந்து பிரச்சனை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களை எப்படி சமாளிப்பீங்க?
2: அது கொடுத்துருவாங்கம்மா, அவ்வளவுதான். அது என்ன
0: வேற என்ன பண்ண முடியும்? ஏன்னா நமக்கு கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் ரொம்ப முக்கியம், அப்படிதானே?
2: கொடுத்துருவோம், அவ்வளவுதான், அது ஒண்ணும் பிரச்சனையே இல்லை.
0: சரிங்க சரிங்க, அப்படிதான் இருக்கும். ரொம்ப நல்லா சொன்னீங்க, பால் தாங்க பரவாயில்ல, வந்து வாங்கிக்கோங்க, கோடை காலம் அதனால கெட்டு போயிருந்துருக்கும், இதனால என்ன இருக்கு, வந்து வாங்கிக்கோங்க. நீங்க பாத்தீங்களா, அதுலயே தெரிஞ்சது உங்களுடைய பெருந்தன்மை. ரொம்ப மகிழ்ச்சிங்க சேகர் உங்ககிட்ட பேசினது. நிகழ்ச்சி என்ன பாடல் கேட்கலாம்?
1: ரொம்ப நன்றி.
2: எனக்கு சரத்குமார்னா ரொம்ப பிடிக்குமா, எனக்கு சூரிய வம்சத்துல இருந்து ரோசாப்பு, சின்ன ரோசாப்பு அந்த
0: கண்டிப்பா கேட்கலாம். இந்த பாடலும் உங்களுக்காகவும் அழகான குடும்பத்திற்காகவும் வந்துட்டே இருக்க கொடை பண்பலின் ஒரு புள்ளி 5 இருந்து.
1: நன்றிங்க, நன்றிங்க.

0: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:11 துளிகள்.
1: 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.

0: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ். டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா ஏஐ டெக்னாலஜியுடன் டிடிஐ நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், ஏவிஎம் போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
4: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
3: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
5: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்தீஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்.
7: திண்டுக்கல்லில் நாக்கியே அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
8: 2026-27 ஆண்டிற்கான யுஜி மற்றும் பிஜி படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
7: பிஜி பிரிவில் எம்ஏ தமிழ், இங்கிலீஷ், எம்காம், எம்காம் சிஏ, எம்எஸ்சி மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் ஏஐசிடி அங்கீகாரம் பெற்ற எம்பிஏ அண்ட் எம்சிஏ பாட பிரிவுகளுக்கும் சேர்க்கை நடைபெறுகிறது. சென்ட் ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
9: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், எம்பிஏ, எம்சிஏ மேலாண்மையியல், பிஎட், எம்எட் கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி.

0: காப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோட் மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
2: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை, GTN College of Technology, திண்டுக்கல். வழங்கிக் கொண்டிருக்கும் இல்லம் தேடி வரும் பண்பலை.

0: மற்றும் இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியில கலந்து கொள்ள விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஒரு அஞ்சல் அட்டையில உங்களுடைய பெயர், ஊர், முகவரி, வீட்டுல யாரெல்லாம் இருக்கீங்க, என்ன தொழில் செய்யறீங்க என்பதை எல்லாம் குறிப்பிட்டு இயக்குனர் இல்லம் தேடி வரும் பண்பலை பகுதி பண்பலை வானொலி கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு கடிதம் எழுதுங்க. மின்னஞ்சல் வழியே அனுப்ப kodayfm@gmail.com. கட்சவி வழியே உங்களுடைய விவரங்களை குறுந்தகவலாகவும் பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கான எண் 93-61-73-38-68. மறக்காம செயல்பாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய அலைபேசி எண்ணையும் குறிப்பிடுங்க. நீங்களே எதிர்பாராத நேரம் உங்கள் இல்லம் தேடி வர காத்திருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: நினைச்சுண்டமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன்.

0: டைகர் கா ஹுக்கும். அர்த்தமாயிந்தா ராஜா.
1: திண்டுக்கல் ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
2: நோ கேபிடேஷன், கவுன்சிலிங் கோட் 5545, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிஎஸ்இ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். கவுன்சிலிங் கோட் 5545.
1: பேருந்து வசதி உண்டு. ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல். தொடர்புக்கு 7397-93313.
3: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ், அம்மன் TRY TMT கம்பிகள், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாற்றுத்தாவணி மதுரை, குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல்லின் நல்வாழ்த்துக்கள்.

0: ஹலோ
1: ஹலோ
0: ஹலோ யாருப்பா?
1: லக்ஷ்மி அக்கா இருக்காங்களா?
0: ஆமா, என்னங்கப்பா? நான் தான்.
1: இல்ல, லக்ஷ்மி அக்காட்ட ஒரு சுடிதார் தைக்க கொடுத்துருந்தோம்.
0: சுடிதார் தைக்க கொடுத்துருந்தீங்களா?
1: ஆமாங்கக்கா, ஒரு பிளவுஸும் ஒரு சுடிதாரும் தைக்கிறதுக்கு என் பொண்ணு கொண்டு வந்து கொடுத்துட்டு வந்தாங்க.
0: இல்லையப்பா, என்ன கொடுக்கல?
1: பெரிய குளத்துல தானுங்க?
0: ஆமா.
1: ஆ,
0: கொடுக்கலையப்பா.
1: நான் எண்ட புளிங்கக்கா.
0: இது பெரிய குளம், கொடுக்கலப்பா. சுடிதாரு
1: அக்கா உங்கள்ட்ட தான் கொடுத்தேன்னு சொன்னாங்க.
0: அம்மா, நான் கொடுக்கல.
1: அம்மா, நான் கொடுத்துட்டு பேர் வேற பிரியான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு அவசரம் தேவைப்படுது.
0: சுடிதார் கொடுக்கலப்பா, கொடுத்தாதே நான் கொடுக்க மாட்டேனா?
1: ஏக்கா கொஞ்சம் பாருங்களேன், நீங்க தைக்கிறதுக்கு மொத்தமா வச்சிருப்பீங்களா லட்சுமி அக்கா? அவசரங்க, நல்ல சுடிதார் வேற தைக்க வச்சிருக்க இடத்துல பாருங்களேன் கொஞ்சம். ஹலோ லட்சுமி அக்கா,
0: சொல்லுங்க மேடம்.
1: தேடிட்டீங்களா?
0: அதுதான் தேடுனா, அதான் குடுக்காத உன்னை எங்க இருந்து தேடுறது நானு?
1: இல்ல, போன கட் பண்ணி கட் பண்ணி விட்டீங்களா? ஐயோ, தேட போயிட்டாங்க போல. அப்ப அந்த கோபம் உங்களுக்கு? கோபத்துல தானே கட் பண்ணி கட் பண்ணி விட்டீங்க.
0: ஆமா மேடம்.
1: சரி, எங்க இருந்து பேசுறோம் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: கோடை பொன்முலையில இருந்து மேடம். நல்லா இருக்கீங்களா? நிலையத்துல எல்லாரும்
1: நலமா இருக்கும். எல்லாரும் நலமா இருக்கும். ஒரு இல்லம் தேடி இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்துகிட்டு இருக்கோம். வேக வேகமா கட் பண்ணி எங்களை விரட்டுற மாதிரியே விரட்டுறீங்களே.
0: இல்ல இல்ல மேடம், நாங்க உண்மையிலேயே குறுக்கலையே, என்ன உதவியில இருந்து இப்படி சொல்றாங்களேன்னு நினைச்சேன் மேடம்.
1: கோடை பண்பலையில இருந்து இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சிக்காக உங்களை தேடி வந்திருக்கோம். நீங்க சொல்லுங்க லட்சுமி அக்கா, சுடிதார் தப்பீங்களா?
0: சுடிதார் எல்லாமே
1: தப்பேன். நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க?
2: என்ன
1: பண்றாங்க அப்பா?
2: அப்பா வந்துட்டு ஹோட்டல்ல வேலை பாக்குறாரு.
1: இன்னைக்கு இல்லம் தேடி வரும் பண்பலை வந்து உங்களோட இல்லம் தேடி பண்பலை வந்திருக்குது. இதை எப்படி இந்த தருணத்தை நீங்க ஃபீல் பண்றீங்க?
2: சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு.
1: வேற வேற அர்த்தம் போட்டு சொல்லலாம், இன்னும் சொல்லலாம் நம்ம.
2: இது சொல்றதுக்கு ஒரு வார்த்தையே இல்ல. ஃபர்ஸ்ட் நீங்க போன் பண்ணும்போது வேற யாரோ போன் பண்றாங்க நினைச்சிட்டேன். நான் கட் பண்ணதே ஆக்சுவலா.
1: பாத்தீங்களா, அம்மாக்கு அந்த வேலை கூட தரக்கூடாது அப்படின்னு நீங்களே செஞ்சிட்டீங்க. எந்த நிகழ்ச்சி எல்லாம் கேப்பீங்க? எவ்வளவு நேர டைம்ல கேப்பீங்க?
2: நைட் அந்த 8:00 வந்துரும் மாதிரி அந்த மாதிரி
1: இளமை பேசுகிறது.
2: எஸ் மேம், அதுதான் கேப்பேன். அப்புறம் அந்த விளையாட்டு எல்லாம் வைப்பீங்க, அது கேப்பேன்.
1: அம்மா என்னோட வானொலி போட்டுருவாங்களா? சிறப்புங்கம்மா, எல்லாம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியில உங்களை சந்திச்சதுல மகிழ்ச்சி தான். என்ன பாடல் கேட்கலாம்?
2: ஏதாவது ஒரு சாங்
1: பாடல் கேட்கலாங்களா?
2: கேட்கலாம்.
1: நன்றிங்கம்மா.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷ் ஆன லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டிஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க

0: டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும். மாட்டுத்தாவணி மதுரை.
1: கோடி பண்பலை 100 இன்று பிற்பகல் 1 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: வழங்கிய
1: இல்லம் தேடி வரும் பண்பலை.
2: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை நீலவழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
3: கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
4: சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாயவளை நீலவழி நிகழ்ச்சியில் நம்மோடு இணைய குற்றவியல் நிபுணர், சட்ட அமலாக்கம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அனுபவங்கள் நிறைந்தவர் வாக்கி டாக்கியாக
5: ஒரு நேயர் வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. அவங்க ரீசார்ஜ் பண்ணும்போது ஒரு நம்பர் மிஸ் ஆயிடுச்சு, கடையில போய் கேட்டதுக்கு அந்த மாதிரி ஏதோ நம்பரே இல்லைன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. சோ அப்ப நீங்க கடையில போய் ரீசார்ஜ் பண்றீங்கன்னா நீங்க 10 நம்பர் இருந்தாதான் கரெக்டா ரீசார்ஜ் ஆகும். ஒரு நம்பர் மிஸ் ஆயிருந்தா அது ரீசார்ஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்ல. சப்போஸ் அந்த ஒரு நம்பர் மாறி இருந்ததுன்னா வேற யாருக்காச்சும் ரீசார்ஜ் ஆயிருக்கும். அவங்கள கான்டாக்ட் பண்ணாலே அந்த ரீசார்ஜ் பண்ணிருக்கீங்களோ அதை நம்ம தவறுதலா இது பண்ணா அவங்க ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டா அவங்க பணத்தை அனுப்பலாம். அப்படி வந்து ரீசார்ஜே ஆகலன்னு யாரும் சொல்ல முடியாது. அப்படி இல்ல ரீசார்ஜ் ஆகலன்னா நீங்க பணம் அனுப்பிச்சது வந்து அந்த ரிட்டர்னா வந்திருக்கும். எங்க பணம் கொடுத்தீங்களோ அந்த கடையிலேயே நீங்க கேட்டீங்கன்னா ரிட்டர்ன் அவங்களுக்கு தான் வந்திருக்கும். அவங்க ரிட்டர்ன் அவங்களுக்கு தரணும். அவங்க சப்போஸ் மாத்தி மாத்தி சொல்றாங்கன்னா அவங்க உங்களை ஏமாத்துறாங்க. நீங்க ப்ராப்பரா கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து பணத்தை மீட்டுக்கிறதுக்கு இது பண்ணலாம். ஏன்னா 9 நம்பர் வந்து கண்டிப்பா ரீசார்ஜ் ஆகிற சான்சஸ் இல்ல. 10th நம்பர் வேற யாருக்காச்சும் ரீசார்ஜ் போயிருக்கும், அவங்கள கான்டாக்ட் பண்ணி வாங்கணும். இல்லைன்னா நீங்க எங்க போய் ரீசார்ஜ் பண்ணீங்களோ அந்த ரீசார்ஜ் கடைக்காரங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி வாங்கணும். இது ரெண்டு விஷயம் தான் நடந்திருக்க சான்சஸ் இருக்கு. வேற எதுவும் மிஸ் ஆனதுக்கு சான்சஸ் இல்ல. நன்றி கோடைஃபம்.
4: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவளை நீலவழி நிகழ்ச்சியில் நாளையும் வாக்கி டாக்கி நம்மோடு இதே நேரம்.
2: ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவளை நீலவழி.
3: கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
6: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT இன் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
7: அம்மன் TRY TMT கம்பிகள்
8: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
9: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
10: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
11: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
9: மே 31 மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்படுற 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு.
12: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள்.

0: பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷ் ஆன சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர்வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும் மட்டுதாவணி மதுரை.
1: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
2: தொடர்புக்கு 9524936156.
3: சுட சுட வெயில் சூப்பர் கூல் ஸ்டைல், சாரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
4: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சாரதாஸ்.
5: கோடி பண்பலை 100 இன்று பிற்பகல் 1 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
6: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: பதவியேற்றுக் கொண்டனர். மேற்குவங்கம், அசாம் மற்றும் புதுச்சேரியில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் திட்டங்கள் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தாய்மொழியுடன் பிற மாநில மொழிகளை மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்கு கோடைகால சிறப்பு பயிற்சி முகாம்கள் நாடு முழுவதும் நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் போதைப் பொருள் தடுப்பிற்கான 100 நாள் விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழக முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றார். ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்புறுதியையும் செய்து வைத்தார்.
1: சி ஜோசப் விஜய் எனும் நான்
0: தாவேக்கா அமைச்சரவையில் பங்கேற்கும் 9 அமைச்சர்களுக்கும் ஆளுநர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்புறுதியையும் செய்து வைத்தார். புதிய அமைச்சரவையில் திரு என் ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, டாக்டர் கே ஜி அருண்ராஜ், திரு கே ஏ செங்கோட்டையன், திரு பி வெங்கடரமணன், திரு ஆர் நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், டாக்டர் டி கே பிரபு, செல்வி எஸ் கீர்த்தனா ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். பதவியேற்றுக் கொண்ட பின் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் 3 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டார். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 2 மாதங்களுக்கு 200 யூனிட் வரை கட்டணம் இல்லா மின்சாரம் வழங்குவதற்கான கோப்பிலும், சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை மற்றும் போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு படை அமைப்பதற்கான கோப்புகளிலும் முதலமைச்சர் கையெழுத்திட்டார். பின்னர் உரையாற்றிய திரு ஜோசப் விஜய், மக்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க தமது தலைமையிலான அரசு முன்னுரிமை அளிக்கும் என்று தெரிவித்தார்.
1: இது உங்களுடைய ஆட்சி. பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருப்பேன். போதைப்பொருள் கலாச்சாரம், அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், என்னென்ன முயற்சிகள் எடுக்கணும், இன்னிலிருந்தே அதை நான் எடுப்பேன். நம்ம பசங்களை அதுல இருந்து காப்பாற்ற வேண்டியது நம்ம அரசனுடைய பொறுப்பு. அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு, எல்லாருக்குமான பாதுகாப்பை நான் உறுதிப்படுத்துவேன். அது மாதிரி இந்த அடிப்படை விஷயங்கள், கல்வி, ரேஷன், மருத்துவம், குடிநீர், சாலை வசதி, பஸ் வசதி, இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் என்னுடைய முழு முதல் கவனம் செலுத்தணும்னு எனக்கு தோணுது. பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், உழைக்கிற மக்கள், மீனவர்கள் எல்லாருமே நம்ம அரசுல நல்லா இருப்போம்.
0: தமது கட்சி ஆட்சி அமைக்க உதவிய காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளின் தலைவர்களுக்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் நன்றி தெரிவித்துக் கொண்டார். புதிய அரசு பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் திரு பேபி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் திரு டி ராஜா, விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளின் தலைவர்களும் முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டனர். இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவைக் கூட்டம் நாளை நடைபெறுகிறது. காலை 9:30 மணிக்கு தொடங்கும் பேரவைக் கூட்டத்தில் தற்காலிக சட்டப்பேரவைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள திரு கருப்பையா சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர்களுக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைப்பார். சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பதவியேற்புக்கு பின் தாவேக்கா தலைமையிலான புதிய அரசிற்கான நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. வரும் 13ஆம் தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். தமிழக முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு ஜோசப் விஜய்க்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழக அரசு மேற்கொள்ளும் மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்ற மத்திய அரசு உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேற்குவங்கம், அசாம் மற்றும் புதுச்சேரியில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் திட்டங்களின் மீதான மக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பெங்களூருவில் இன்று பிஜேபி தொண்டர்களிடையே உரையாற்றிய அவர், புதிதாக மாநிலங்களில் பொறுப்பேற்றுள்ள பிஜேபி தலைமையிலான அரசுகள் சிறப்பான அரசு நிர்வாகத்தையும் பிரச்சினைகளுக்கு விரைந்து தீர்வு காணவும் பொருளாதார வளர்ச்சியிலும் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு மேற்குவங்கத்தில் பிஜேபி 10 இடங்களை மட்டுமே பெற்றதாகவும், தற்போது கட்சியின் மீது நம்பிக்கை அதிகரித்ததால் மாபெரும் வெற்றியை பெற முடிந்ததாகவும் அவர் தெரிவித்தார். அசாம் மாநிலத்தில் 3வது முறையாக பிஜேபிக்கு மக்கள் வாய்ப்பு அளித்துள்ளதாகவும் அவர் கூறினார். கேரள மாநில சட்டப்பேரவை தேர்தல்களிலும் கடந்த தேர்தலை விட 3 இடங்கள் கூடுதலாக பெற்றுள்ளது மக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக பிரதமர் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவிற்கு எதிராக வாக்களித்து அவர்களுக்கு துரோகம் இழைத்து விட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அமெரிக்க ஈரான் போர் சூழல் காரணமாக உலக அரசியலில் ஏற்பட்டுள்ள சவால்களை எதிர்கொள்வதற்கு நாட்டு மக்கள் மத்திய அரசுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து வாழும் கலை பயிற்சி மையத்தின் 45வது ஆண்டு கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு சர்வதேச பயிற்சி மையத்தையும் பிரதமர் தொடங்கி வைத்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. தமிழ் மொழியுடன் இதர மாநில மொழிகளையும் மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்கு கோடைக்கால பயிற்சி முகாம்கள் நாடு முழுவதும் நடத்த

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தமிழக முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றார். அவருடன் 9 அமைச்சர்களும்

0: மத்திய கல்வி அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஒவ்வொரு மாநிலத்திலும் நடைபெறும் இந்த முகாம்களில் வேற்று மாநில மொழிகளை மாணவர்கள் கற்றுக்கொள்ளவும், சொற்களை அமைக்கவும், பேசுவதற்கும் எழுதுவதற்கும் பயிற்சி அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் இந்திய சைகை மொழியையும் இணைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையின் ஒரு பகுதியாக இந்த திட்டத்தை மத்திய கல்வி அமைச்சகம் செயல்படுத்தி வருகிறது. கடந்த ஆண்டு இறுதியில் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இதனை தொடங்கி வைத்தார். வெப்ப அலை மற்றும் வெள்ளப்பெருக்கு போன்ற இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்வதற்கான தயார் நிலை குறித்த ஆய்வுக் கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் இயற்கை பேரிடர் குறித்த முன்கூட்டிய அறிவிப்பை வெளியிடுவதற்கான அமைப்புகள், மீட்பு பணிகள், பல்வேறு முகமைகளுக்கு இடையே ஒருங்கிணைந்த செயல்பாடுகள், உயிர் சேதம் மற்றும் பொருட்சேதத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்யப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நதிநீர் மேலாண்மை, முக்கிய உட்கட்டமைப்பு திட்டங்கள் மற்றும் வானிலை முன்னறிவிப்பு குறித்த அறிவியல் பூர்வ மேம்பாட்டு நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு அம்சங்கள் குறித்தும் இதில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரில் போதைப்பொருள் தடுப்பிற்கான 100 நாள் விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக யூனியன் பிரதேச அரசு தெரிவித்துள்ளது. போதைப்பொருள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் 646 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுவரை 123 போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளது. அரசு துறைகள், சமுதாய அமைப்புகள், கல்வி நிறுவனங்கள் ஆகியவை இணைந்து இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். நாகாலாந்தில் மத ரீதியான மற்றும் தன்னார்வ நிறுவனங்கள் தொடர்பான விளம்பரங்களை பொதுவெளியில் வைப்பதற்கு அம்மாநில அரசு தடை விதித்துள்ளது. இது தொடர்பாக அம்மாநில அரசு பிறப்பித்துள்ள உத்தரவில் தனியார் மற்றும் பொது போக்குவரத்து வாகனங்களில் இதுபோன்ற விளம்பரங்கள் இடம்பெறக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோட்டார் வாகன சட்டப்படி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவின் அடிப்படையில் விளம்பரங்களை அகற்றாத தனிநபர் மற்றும் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நாகாலாந்து அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜனநாயகத்தை வலுப்படுத்த ஒவ்வொரு வாக்காளரும் தனது வாக்குரிமையை தவறாமல் பயன்படுத்த வேண்டும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். திருப்பதியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்குவங்கம், கேரளா, அஸ்ஸாம், தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல்கள் சிறப்பாக நடந்து முடிந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 2 நாள் பயணமாக திருப்பதி சென்றுள்ள திரு ஞானேஷ்குமார் இன்று காலை திருமலை திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கோவிலில் வழிபாடு செய்தார். ரஷ்யா உக்ரைன் இடையேயான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உக்ரைனுடனான நிரந்தர அமைதி ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்ட பின்னரே அந்நாட்டு அதிபர் திரு ஜெலன்ஸ்கியுடன் பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே ரஷ்யாவின் செஞ்சதுக்கத்தில் நடைபெற்ற வெற்றி தின அணிவகுப்பை ஒட்டி 3 நாட்களுக்கு போர் நிறுத்தம் செய்வதென இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. குஜராத் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் 2 நாட்களுக்கு அனல் காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இரவு நேரங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பமான சூழல் நிலவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 7 நாட்களுக்கு வெப்பநிலை படிப்படியாக உயரக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, கேரளம், புதுச்சேரி, காரைக்கால், மாகே உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. வடகிழக்கு மாநிலங்கள், அந்தமான் நிக்கோபார் தீவுகள், ஆந்திரா மற்றும் மேற்கு வங்கத்தில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரள அணி மொஹமதன் அணியையும், 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றார். அவருடன் 9 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். மேற்குவங்கம், அசாம் மற்றும் புதுச்சேரியில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் திட்டங்கள் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தாய்மொழியுடன் பிற மாநில மொழிகளை மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்கு கோடைகால சிறப்பு பயிற்சி முகாம்கள் நாடு முழுவதும் நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் போதைப்பொருள் தடுப்பிற்கான 100 நாள் விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: உங்களுக்கு பிடிச்ச பாட்டி என்ன? இந்த சத்தம் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா?
2: 100.5
1: இது மக்களின் நாடி.

0: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ். DSP உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
1: திண்டுக்கல் GTN காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
2: நோ கேபிடேஷன். கவுன்சிலிங் கோட் 5545. BE கம்ப்யூட்டர் சயின்ஸ், CSE ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் மிஷின் லேர்னிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், BTech இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். கவுன்சிலிங் கோட் 5545.
1: பேருந்து வசதி உண்டு. GTN காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல். தொடர்பு 7397-93313.
3: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன். இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
4: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
3: இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இங்க இருக்கா?
4: ஏன் இல்ல, ஆல் இந்தியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒண்ணா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
5: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9 6 5 2 3 9.
6: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
7: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
8: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
9: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: ஹலோ,
1: இனிமதி சிஸ்டருங்களா?
0: ஆமாங்க, சொல்லுங்க
1: மேம். நேத்து நீங்க இதுக்கு ஹாஸ்பிடல் வந்திருந்தீங்களா?
0: வந்திருந்தேன்.
1: ஓகே சிஸ்டர். இல்ல சிஸ்டர், நேத்து எங்க அக்கா பொண்ணுக்கு டெலிவரி ஆச்சாங்க. அப்போ நீங்க தான் கூட இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நேத்து லக்ஷ்மின்னு ஒருத்தவங்களுக்கு டெலிவரி ஆச்சுங்களா?
0: இல்லங்க, நான் கூட இருந்திருக்க மாட்டேன்.
1: சரி,
0: ஏன் கேக்குறீங்க, என்னன்னு சொல்லுங்க.
1: இல்ல, பாப்பா வந்து இன்குபேட்டர்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால தூக்கிட்டு போயிட்டு இது பண்ணாங்க. கையில லைட்டா அடிபட்டிருக்கு. ஆனா தூக்கிட்டு போகும்போது இல்ல இல்ல ஏதோ ஆச்சா என்னன்றது எங்களுக்கு தெரியல. ஆனா அவங்க வந்து இந்த நம்பர் தான் கொடுத்தாங்க, இவங்க தான் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க.
0: அப்படி இல்லங்க, நான் வந்து சிஸ்டம் ஒர்க் மட்டும்தான்.
1: ஓகே,
0: முன்னாடி ரூம்ல இருந்துட்டு நான் வந்துருவேன். அவங்க கூட எனக்கும் இருக்கும் சம்பந்தமே இல்லங்க.
1: ஆனா ஏன் உங்க நம்பர் கொடுத்தாங்கன்னு தெரியலையே. ஒருவேளை என்கொயர் பண்றதுக்காக கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல.
0: இல்ல, யார் கொடுத்தாங்க? நீங்க
1: அங்க ஒரு சிஸ்டர் தான் கொடுத்தாங்க. இல்ல, பாப்பா கையில நல்லாவே அடிபட்டிருக்குங்க. அது போறப்ப அவ கை அவ்வளவு அழகா இருந்தது, அதை தான் நாங்க போட்டோ எடுத்தே வச்சிருந்தோம். கடைசியில வந்து பார்த்தா அந்த சுண்டு விரல் அந்த சைடு ஃபுல்லா அழுத்திருக்கா இல்ல என்ன இருக்குன்னு தெரியல. ரொம்ப ரெட்டிஷா ரொம்ப இதா இருக்கு. அதனால என்ன நடந்ததுன்னு தெரியல, சரி கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கால் பண்ணேன்.
0: ஐயோ இல்லங்க, அது அதை பத்தி தெரியாதுலங்க. நான் வந்து கஞ்சி வார்க்கிறவங்க வரவங்களுக்கு புக் மட்டும் நோட் மட்டும் அப்டேட் பண்ணிட்டு என்ட்ரி போட்டு கொடுப்பேன்.
1: அப்படிங்களா?
0: உங்களுக்கு யாருங்க என் நம்பர் கொடுத்தாங்க?
1: அங்க ஒரு சிஸ்டர் தான் கொடுத்தாங்க. நீங்க அவங்கள்ட்ட பேசுங்க அப்படின்னா. இல்ல, அவங்க பேர் தெரியலையே. ஒருத்தவங்க ஷார்ட்டா ஒயிட்டா இருந்தாங்க.
0: சரிங்க,
1: அவங்க தான் கொடுத்தாங்க. சரி, மேபி உங்ககிட்ட தான் ஒருவேளை கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா உங்ககிட்ட சொல்லணுமா இல்ல என்னன்றது எனக்கு தெரியல.
0: அப்படி இல்லங்க, நானே அங்க சும்மா டெம்பரரி வர்க்கருங்க.
1: அப்படிங்களா?
0: ஆமாங்க, சிஸ்டர் கூட இல்ல. இல்ல, சிஸ்டரா இருந்தா கூட நீங்க என்கிட்ட பேசல இது இருக்கு.
1: ஓகே,
0: நான் சும்மா சிஸ்டம் வர்க்ன்றப்ப நமக்கு அதுக்கு இருக்கா எந்த இதுமே இல்லல்ல.
1: ஓகே ஓகே, புரியுது. ஒருவேளை அவங்க வந்து வேற ஏதாவது பர்பஸ்க்காக கொடுத்துருக்கலாம். ஓகே, நீங்க இன்னொரு விஷயம் சொன்னீங்க, அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. இப்ப ஒரு கன்சீவா இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க ஃபர்ஸ்ட் வந்து உங்களை மீட் பண்ணி அவங்க பதிஞ்சிட்டு தான் வெளியில போகணுங்களா?
0: இல்ல, அப்படி இல்லங்க. சிஸ்டர் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து வைட்டல்ஸ் அவங்கள்ட்ட வந்து சொல்லணும். சொல்லிட்டு அவங்க வைட்டல்ஸ் செக் பண்ணிட்டு பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு அந்த ரிப்போர்ட் எல்லாம் மேம் கிட்ட டாக்டர் கிட்ட காமிச்சிட்டு அப்புறம் வெளியே போகும்போது அது என்கிட்ட நோட் வரும். அவங்க எல்லாமே எழுதி முடிச்சுட்டு அப்போ நான் சிஸ்டர்ல அவங்க அந்த தடுப்பூசி எட்ட நம்பர் வச்சிருப்பாங்கல்ல, அதை வச்சு மட்டும்தான் அது இருந்தா மட்டும்தான் நான் என்ட்ரி போடுவேன். எனக்குமே அது அவங்களுக்கு எனக்கும் ஒர்க் இல்ல அப்படின்னா நியூ ஐடின்னு நோட் பண்ணிட்டு கொடுத்துருவேன். அவங்க திருப்பி நெக்ஸ்ட் டைம் வரும்போது அந்த நம்பரோட இருப்பாங்க. அந்த நம்பர் வந்து ஏரியா

0: பண்ணி தருவாங்க.
1: ஓகே
0: அந்த மாதிரிங்க.
1: ஓகே ஓகே ஓகே சிஸ்டர், தேங்க் யூ. ஆனா
0: இப்ப சரியாடுமா காயம் குழந்தைக்கு, அது எப்படி இருக்குங்க?
1: இல்ல பாப்பா கை ரொம்ப ரெடிஷா இருக்கு, ரொம்ப சங்கடமா இருக்கு. எவ்வளவு பிங்கிஷா, எவ்வளவு கியூட்டா இருந்தது, அது ரொம்ப மனசு வலிக்குது.
0: அது கஷ்டமா தான் இருக்குங்க, கொஞ்சம் பெரிய பிள்ளைக்கு அடிப்பட்டாலே கஷ்டமா தான் இருக்கும். பச்சை குழந்தைனா
1: அது என்ன பண்ணாங்க ஒன்னும் தெரியல. அவங்க ஆக்சுவலா நாங்க மாறி மாறி வந்ததுனால எங்களுக்கு எந்த சிஸ்டர் இருந்தாங்க என்னன்றது எங்களுக்கு தெரியல. அவங்க உங்க நம்பர் கொடுக்க வந்தா சரி நீங்க தான் இருந்திருப்பீங்களோ அப்படின்னு சொல்லி நினைச்சோம், அதனாலதான் உங்களுக்கு கூப்பிட்டேன்.
0: சரி சரி, குழந்தைய தூக்குறது கூட என்ன எனக்கு இருக்கும் இல்லைங்க, சம்மந்தம் இல்லைங்க.
1: ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நீங்க ரொம்ப பொறுமையா எங்களுக்கு பதில் சொன்னீங்க. நான் எங்க இருந்து கூப்பிட்டிருக்கேன் அப்படின்னா, நம்ம கோடை பண்பலை 1.5 இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சிக்காக தான் உங்களை தேடி நிக்க வந்திருக்கோம். என்னாச்சு
0: ஏங்க,
1: ஏதாவது ரியாக்ட் பண்ணுங்க.
0: சரி, யாரு என் நம்பர் கொடுத்தா?
1: உங்களோட தோழியர் ஒருத்தவங்க கொடுத்தாங்க நம்பர்.
0: அவங்கள மென்ஷன் பண்ண மாட்டீங்களா?
1: ஆஹா, சொல்ல மாட்டவே.
0: நான் நேர்ல ரெண்டு பேரை வச்சுக்கறேன் அப்போ.
1: அது உங்க பாடு. நம்ம மகிழ்ச்சியில சந்திச்சதுல உங்க பேர் சொல்லுங்க.
0: சண்டே அதுமா இப்படியா?
1: ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கலாம் அப்படின்னு நான் இத்தனைக்கும் உங்கள்ட்ட ரொம்ப தன்மையா தானே கேட்டேன்.
0: இல்ல சங்கட்டெல்லாம் பட்டீங்க.
1: ஆமா, அப்புறம் ரியலிஸ்டிக்கா நான் உங்கள்ட்ட சொன்னா தானே நீங்க நம்புவீங்க, இயல்பா இருக்கணும்ல. இல்லன்னா நீங்க எனக்கு இவ்வளவு தூரம் பதில் சொல்லிருப்பீங்களா?
0: சூப்பருங்க, உண்மையாவே.
1: உங்க பேர் சொல்லுங்க.
0: அக்காங்க
1: வந்து
0: பண்ணி மதுரையில இருக்காங்க.
1: ஓகே, உங்களோட பொழுதுபோக்கு அப்படின்னா என்ன சொல்லலாம்?
0: சும்மா போன் தாங்க பாப்பேன், எனக்கு அங்கேயே சரியா போகும்.
1: அதனால கொஞ்ச நேரம் அப்படியே அந்த தொடுதிரையோட இது பண்ணிட்டே போயிடுவீங்க.
0: ஆமாங்க,
1: ரொம்ப மகிழ்ச்சிமா உங்களை சந்திச்சு.
0: பண்ண மாட்டேன்.
1: ஓகே, உங்களுக்கு நிகழ்ச்சியில என்ன பாட்டு வேணும்னு சொல்லுங்க.
0: முன்பை வா என்ன பாட்டு போடுங்க.

0: கோடை பண்பலை 100 பிள்ளைந்தில் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன், எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசியை பார்த்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பார்த்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

இசை தட்டு தரும் மெட்டு இன்ப தேன் சொட்டுகளை விட்டு மனக்கட்டில் சிறகடிக்கும் இந்நீரும் கோடை பண்பலை 100.5 நெஞ்சு நிறைந்தவை.

நிகழ்ச்சியில் ஒலிக்க வருகிறது முதல் பாடல் சிவகாமியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து. பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் திண்டுக்கல் அண்ணாமலையார் ரோடு தேவதாஸ், தேவி, சிவானி, ஸ்ரீ, வேணி, கவின். 1974 வெளிவந்த இப்படத்தை இயக்கியவர் சி வி ராஜேந்திரன். புலமை புத்தனின் புதுமை மாறாத வரிகளில் மெல்லிசை மன்னர் எம் என் விஸ்வநாதன் இசையில் இனிமையாக பாடியிருக்கிறார்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுஷீலா. இன்பமெல்லாம் ஏந்தி வரும் கீதம் எழுசையில் மோகனமாய் இசைக்க ஒலிக்கிறது இதோ கோடை பண்பலையின் நெஞ்சில் நிறைந்த வகையில்.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: பேருந்து வசதி உண்டு. GTN College of Technology திண்டுக்கல். தொடர்புக்கு 7397-93313.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷ்
6: நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

ஏஞ்சல் நிறைந்தவையில் இனி தியாகம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க வருகிறது. சேலம் ஏற்காடு கீழ்புலியூர் வெங்கடேஷ் கோமதி கவினா இவர்களுக்காக இசை ஞானி இளையராஜாவின் தேனிசையில் கண்ணதாசரின் காதல் வரிகளில் தென்றல் காற்றின தழுவும் குரல்கள் பி சுஷீலா டி எம் சௌந்தரராஜன். 1978 வெளிவந்த இப்படத்தை இயக்கியவர் கே விஜயன். தேன்மல்லிப்பூவின் வாசம் தேகம் தொடும் நேரம் 1:13 கோடை பண்பலையின் நெஞ்சில் நிறைந்த வயல்

0: கோடை பண்பலை 100 பிள்ளைந்தில் நாம் இணைந்திருக்கிறோம். தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா, ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
3: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
5: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
4: அனில் சோயா சங்க்ஸ்.
6: ஹாய், ஹலோ எவ்ரிவன், நான் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
7: நான் செகண்ட் இயர். நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
6: எங்களை போலவே 2026ல நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
7: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
6: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1010.
7: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம். சோ நீங்க பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
8: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RBS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9 6 0 1 4.
9: திண்டுக்கல்லில் நாக்கி அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
10: 2026-27 ஆண்டிற்கான யூஜி மற்றும் பிஜி படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
9: பிஜி பிரிவில் எம்ஏ தமிழ், இங்கிலீஷ், எம்காம், எம்காம் சிஏ, எம்எஸ்சி மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் AICTE அங்கீகாரம் பெற்ற MBA அண்ட் MCA பாடப்பிரிவுகளுக்கும் சேர்க்கை நடைபெறுகிறது. சென்ட் ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
11: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
12: தொடர்புக்கு 9524936156.
13: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
0: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, DSP உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ், அம்மன் TRY TMT கம்பிகள், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டான

தாமஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை, குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், GTN காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, திண்டுக்கல்லின் நல்வாழ்த்துக்கள்.

வீர திருமகள் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார் நம் அன்பு நேயர் கோவை கஞ்சப்பள்ளி சுப்பிரமணியன். ஏசி திருலோகு சந்தர் இயக்கத்தில் மெல்லிசை மன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் படம் வெளிவந்த ஆண்டு 1962 கண்ணதாசன் வரிகளில் ரோஜா மலரென மனம் வீசும் குரல்கள் பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுஷீலா. ஆசையாக கேட்ட உள்ளங்களுக்காக அருகில் வந்து ஒலிக்கிறது கீதம் 1:20 கோடை பண்பலையின் நெஞ்சில் நிறைந்தவையில்

ராமேஸ்வரம் ஹம்சா ரணியா இவர்களுக்காக. 1960 வெளிவந்த இப்படத்தை இயக்கியவர் வேதாந்தம் ராகவையா. ஆதி நாராயண ராவ் இசையில் தஞ்சை ராமயாதாஸ் வரிகளில் மனதை விட்டு நீங்காத குரல் பி பி ஸ்ரீனிவாஸ். காதலே கேட்டு கேட்டு கிறங்கு காற்றலைகளில் வருகிறது பாடல் நெஞ்சில் நிறைந்தவையில்.

பூமழை தூவி வசந்தம் வரும் பாடல்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பந்தலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இனி அடுத்த வீட்டு பெண் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கவிருக்கு.

0: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தல் தாராபுரம் ஆர் சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: நெஞ்சில் நிறைந்தவையில் இனி மதுரை SS காலனி ஜெயபிரகாஷ், நாராயணன், சரஸ்வதி, மீனாட்சி, பாலாஜி, பூமாரி இவர்களுக்காக ஒலிக்க வருகிறது அன்பே வா திரைப்படத்திலிருந்து பாடல். ஏசி திரிலோகச்சந்தர் இயக்கத்தில் 1966 வெளிவந்த இப்படத்திற்கு மெல்லிசை தந்தவர் MS விஸ்வநாதன், வாலியின் வசந்த வரிகளில் கவிதையின் குரல் வண்ணம் TM சௌந்தரராஜன், பி சுஷீலா. இயற்கையும் காதல் கொள்ளும் இனிய பாடல் ஒலிக்கும் நேரம் 1:30 கோடை பண்பலையின் நெஞ்சில் நிறைந்தவையில்.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
4: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
6: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து

0: பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
1: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
2: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
3: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
0: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544177.
4: நெஞ்சில் நிறைந்தவையில் இனி படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் நாமக்கல் பாண்டாமங்கலம், கந்தசாமி, சரோஜா, சரவணன், மணிவேல், தியானேஷ். டிஎம் சௌந்தரராஜனின் கவிதை பாடும் குரலில், கண்ணதாசரின் கவி வரிகளில், மெல்லிசை மன்னர்கள் MS விஸ்வநாதன், TK ராமமூர்த்தியின் இசையில், ஏ பீம்சிங் இயக்கத்தில் படம் வெளிவந்த ஆண்டு 1962. கவிஞனும் ரசிகனும் இல்லை என்றால் இனிமை இல்லை என உணர்த்து வருகிறது பாடல் நெஞ்சில் நிறைந்தவையில்.

வீட்டு வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை புரியவில்லையே, கூட்டு வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை புரியவில்லையே. நான் கொண்டு வந்த பெண் மனதில் பெண்மை இல்லையே.

சிரிக்கிறாய், சிரித்தால் அழுகிறாய், கொங்கினால் ஒதுக்கிறாய், கெங்கினால் மிதிக்கிறாய், இருப்பதா இறப்பதா, அழுவதா சிரிப்பதா.

நீச்சல் நிறைந்தவையில் இனி பணம் படைத்தவன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க வருகிறது. கரூர் திருக்காடுதுறை பூபதி, பாரதி, மோனிகா, ஸ்ரீசுதன் இவர்களுக்காக. 1965 டி ஆர் ரமணா இயக்கத்தில் வெளிவந்த இப்படத்திற்கு இனிய இசை மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன், ராமமூர்த்தி, வாலியின் வைர வரிகளில் கூடவே வரும் வசந்த குரல்கள் பி சுஷீலா, டி எம் சௌந்தரராஜன். மயங்க வைக்கும் வார்த்தைகளோடு மனம் குளிரும் கீதம் இசைக்க வரும் நேரம் 1:42.

நெஞ்சல் நிறைந்தவையில் இனி மணிப்பூர் மாமியார் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். பெரியகுளம், தென்கரை, கைலாசம்பட்டி, கோச்சடையான், ராசம்மாள், சரண்யா, விஜய், கனிஷ்கா, கார்த்தி, கபிலன். இசை ஞானி இளையராஜாவின் இசையில் வி சி குகநாதன் இயக்கத்தில் படம் வெளிவந்த ஆண்டு 1982 முத்துலிங்கத்தின் முத்தான வரிகளில் அலைப்பாயும் ஆசை குரல்கள் மலேசியா வாசுதேவன், எஸ் பி சைலஜா. மனமேங்கு ஆனந்த தென்காற்று தாளாட்ட வருகிறது கோடை பண்பலையின் நெஞ்சில் நிறைந்தவையில்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: DSP உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ், DSP உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
3: திண்டுக்கல்லில் நாக்கி அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
4: 2026-27 ஆண்டிற்கான யூஜி மற்றும் பிஜி படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
3: பிஜி பிரிவில் எம்ஏ தமிழ், இங்கிலீஷ், எம்காம், எம்காம் சிஏ, எம்எஸ்சி மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் ஏஐசிடி அங்கீகாரம் பெற்ற எம்பிஏ அண்ட் எம்சிஏ பாடப்பிரிவுகளுக்கும் சேர்க்கை நடைபெறுகிறது. சென்ட் ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
5: மிஞ்சல் நிறைந்தவையில் இனி கல்யாண ஊர்வலம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க வருகிறது. கொடை ரோடு, ஏட்டு நாயக்கர் காலனி, சுந்தர ஆறுமுகம், தாமரை செல்வி, ஆவுடை ஆதிரா, சஞ்சய் வேல், சிவமணி இவர்களுக்காக 1953 வெளிவந்த இப்படத்தை இயக்கியவர் ராஜ நவதே. ஜெய்கிஷான் இசையமைப்பில் கம்பதாசனின் கவி வரிகளில் உள்ளம் முருகும் உணர்வின் குரல் தந்தவர் ஜிக்கி. காற்றலைகளில் கான ஊர்வலமாக வருகிறது பாடல் நெஞ்சில் நிறைந்தவையில்.

நெஞ்சில் நிறைந்தவையில் நிறைவாக ஒலிக்க வருகிறது பாடல். உல்லாச பயணம் திரைப்படத்திலிருந்து நாகர்கோவில் நம்பி இடைத்தரு மந்திரமூர்த்தி, செல்வமதி, சிவானந்தா, பிரதீஷா, கோகுல்ராம் இவர்களுக்காக. திருச்சி தியாகராஜன் கவி வரிகளில் திரையிசை திலகம் கே வி மகாதேவனின் காவிய இசையில் 1964 வெளிவந்த இப்படத்தை இயக்கியவர் சத்யம். சித்திரத்தின் வண்ண குரல் எஸ் ஜானகி குழுவினர்.

0: இல்லே மட்டும் அவள் புன்னகை செய்யவில்லை. அவளுடைய திருமேனி முழுவதும் குறுநகை பூத்தது. காட்டிலே பிறந்து வளர்ந்து வாழ்ந்தவள் பூங்குழலி. ஆயினும் பட்சிகளின் கானமும் வண்டுகளின் கீதமும் இவ்வளவு இனிமையாக அவளுடைய செவிகளில் என்றைக்கும் துணித்ததில்லை. அத்தான், உதயராகத்தில் ஒரு பாட்டுப்பாடு என்றாள் பூங்குழலி. நீ இருக்குமிடத்திலே நான் வாயை திறப்பேனா? நீதான் பாடு என்றான் சேந்தனமுதன். ராத்திரி ஈருளடர்ந்த காட்டிலே பாடினாயே? காரிய நிமித்தமாக பாடினேன். இப்போது நீ பாடு. எனக்கும் பாட வேண்டுமென்று ஆசையாயிருக்கிறது. ஆனால் இளவரசருக்கு தொந்தரவாயிருக்குமல்லவா?
1: எனக்கு தொந்தரவு ஒன்றுமில்லை. இரண்டு பேரும் சேர்ந்து பாடுங்கள் என்றார் அருள்மொழிவர்மர்.
0: பூங்குழலி வெட்கத்தினால் தலை குனிந்து கொண்டாள்.
1: படகு எங்கே போகிறது என்று இளவரசர் கேட்டார்.
0: நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்திற்கு என்றாள் பூங்குழலி.
1: அப்படியானால் ராத்திரி நான் கண்டது கேட்டதெல்லாம் கனவல்லவா? உண்மைதானா?
0: ஆமையா, இதோ இவர்தான் தங்கள் தமைக்கையாரிடமிருந்து செய்தி கொண்டு வந்தவர்.
1: இளைய பிராட்டி கூறியதே இல்லையாம், விவரமாகச் சொல்லு. அமுதா, என்னை புத்த சங்கத்தில் சேர்ந்து விடும்படிதானே என் தமக்கை சொல்லி அனுப்பினார்?
0: இதற்கு என்ன விடை சொல்வதென்று அமுதன் தயங்கிய போது குதிரையின் காலடி சத்தம் கேட்டது. பூங்குழலியும் சேந்தன் அமுதனும் திடுக்கிட்டார்கள்.
1: இளவரசரின் முகத்தில் உருமாறுதலும் இல்லை. என் நண்பன் எங்கே?
0: வானர்குலத்து வீரன் என்று இளவரசர் கேட்டார். கேட்டுவிட்டு கண்கள் மூடிக்கொண்டார். சிறிது நேரத்திற்குள் குதிரை மீது வந்தியத்தேவன் தோன்றினான். படகு நின்றது. வந்தியத்தேவன் குதிரை மீதிருந்து இறங்கி வந்தான்.
1: ஒன்றும் விசேஷமில்லை. நீங்கள் பத்திரமாயிருக்கிறீர்களா என்று பார்த்துவிட்டு போக வந்தேன். இனி அபாயம் ஒன்றுமில்லை என்றான் வந்தியத்தேவன்.
0: மந்திரவாதி என்று பூங்குழலி கேட்டாள்.
1: இந்த படகில் இளவரசர் இருக்கிறார் என்ற சந்தேகமே அவனுக்கு இல்லை. நான் கூறியதை அவன் அப்படியே நம்பிவிட்டான்.
0: அவனை பார்த்தாயா?
1: பார்த்தேன் பார்த்தேன். ஆனால் அவனுடைய பிசாசை பார்த்ததாக பயந்து பாசாங்கு செய்தேன்.
0: உன்னை போல பொய் சொல்லக்கூடியவனை நான் பார்த்ததே இல்லை.
1: பொய் என்று சொல்லாதே, கற்பனாசக்தி என்று சொல்.
0: இளவரசர் எப்படி இருக்கிறார்? நடுநடுவே விழித்து கொண்டு இரண்டு வார்த்தை சொல்லுகிறார், அப்புறம் நினைவு இழந்து விடுகிறார்.
1: இந்த ஜுரமே அப்படித்தான்.
0: எத்தனை நாளைக்கு இருக்கும்?
1: சில சமயம் ஒரு மாதம் கூட இருக்கும். சூடாமணி விகாரத்தில் பத்திரமாய் கொண்டு போய் சேர்த்து விடுங்கள். பிக்ஷுக்கள் வைத்தியம் செய்தால் இரண்டு வாரத்தில் குணப்படுத்தி விடுவார்கள். ஜாக்கிரதை பூங்குழலி. உன்னை நம்பித்தான் இளவரசரை ஒப்படைத்து விட்டு போகிறேன். உன் அத்தான் எங்கேயாவது கோயில் கோபுரத்தைக் கண்டால் தேவாரம் பாடிக்கொண்டு சுவாமி தரிசனத்துக்கு போய்விடுவான்.
0: சேந்தன் அமுதன், உன்னோடு பழகிய பிறகு அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். சிவ கைங்கரியம் செய்யும் ஆசை கூட எனக்கு குறைந்து விட்டது என்றான்.
1: என்னால் குறைந்து விட்டதா, அல்லது இந்த பெண்ணினாலா? உண்மையை சொல்.
0: சேந்தன் அமுதன் அதை காதில் போட்டுக்கொள்ளாமல், குதிரையை நான் சொன்ன இடத்தில் கண்டுபிடித்தாயா என்று கேட்டான்.
1: குதிரை என்னை கண்டுபிடித்ததப்பா? இது நான் உன்னிடம் தஞ்சையில் விட்டு வந்த குதிரை அல்லவா?
0: ஆமாம்.
1: இருட்டில் இது அடர்ந்த காட்டுக்குள்ளே என்னை பார்த்துவிட்டு கனைத்தது. அரேபியர்களிடம் நான் அகப்பட்டு கொண்டதில் ஒரு விஷயம் தெரிந்து கொண்டேன். அமுதா, குதிரைகளை வெறுங்காலோடு ஓடச் செய்வது பாவம். குழம்புக்கடியில் இரும்பு கவசம் அடித்து ஓட்ட வேண்டும். முதன் முதலில் நான் பார்க்கும் கொல்லுப்பட்டறையில் இதன் குழம்புக்கு கபிசம் அடிக்கச் சொல்லப் போகிறேன்.
0: சரி சரி, அதை பற்றியெல்லாம் பேச நேரமில்லை.
1: மறுபடியும் உங்களையும் இளவரசரையும் பார்ப்பேனோ என்னமோ தெரியாது.
0: இளவரசர் மறுபடி கண் விழித்தால் நான் பழையாறைக்கு போகிறேன் என்று சொல்லுங்கள்.
1: அங்கிருந்து விரைவில் செய்தி அனுப்புவதாகவும் சொல்லுங்கள். அப்போதுதான் நிம்மதியாக இருப்பார்.
0: வந்தியத்தேவன் குதிரையை திருப்பி விட்டு கொண்டு போனான்.
1: விரைவில் இவர்களுடைய பார்வையிலிருந்து அவன் மறைந்தான். இருபுறமும் தாழம்புதர்கள் அடர்ந்திருந்த ஓடைக்காலின் வழியாக படகு போய்க் கொண்டிருந்தது. பொன்னிற தாழம்பூக்களும் தந்தவர்ண வெண்தாழம்பூக்களும் இருபக்கமும் செறிந்து கடந்தன. அவற்றின் நறுமணம் போதையை உண்டாக்கிற்று. சில இடங்களில் ஓடைக்கரையில் புன்னை மரங்கள் வளர்ந்திருந்தன. சில இடங்களில் கடம்ப மரங்களும் இருந்தன. முத்து நிற புன்னை மலர்களும் குங்கும வர்ண கடம்ப மலர்களும் ஓடைக்கரைகளில் சொரிந்து கிடந்தன. பூலோகத்திலிருந்து புண்ணியசாலிகள் சொர்க்கத்திற்கு போகும் பாதை ஒன்றிருந்தால் இப்படித்தான் இருக்கும் என்று பூங்குழலிக்கு தோன்றியது. இடையிடையே கிராமம் தென்பட்ட இடத்தில் சேந்தன் அமுதன் சென்று இளவரசருக்கு பாலும் பூங்குழலிக்கு உணவும் வாங்கி கொண்டு வந்தான்.
0: இளவரசர் கண்விழித்த போதெல்லாம் பூங்குழலி சற்று விலகி நின்றாள். நேருக்கு நேர் அவரை பார்க்க முடியாமல் அங்குமிங்கும் பார்த்தாள். அவர் உணர்விடுந்திருந்த நேரங்களில் அவர் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள்.
1: சேந்தனுடன் பல விஷயங்களை பற்றி பேசி

0: கொண்டும் இருந்தாள். சில சமயம் இரண்டு பேரும் சேர்ந்து பாடி கழித்தார்கள். சேந்தன் அமுதன் உணவு தேடி கிராமங்களுக்குச் சென்ற சமயங்களில் பூங்குழலி இளவரசரின் நெற்றியை தடவி கொடுத்தும் தலையை கோதிவிட்டும் பணிவிடை செய்தாள். அப்போதெல்லாம் அவள் உள்ளம் பொங்கி உடல் சிலிர்த்து பரவச நிலையில் இருந்தாள். இம்மாதிரி அவள் எத்தனையோ எத்தனையோ பூர்வ ஜென்மங்களில் அவருக்கு பணிவிடை செய்தது போன்ற உணர்வு தோன்றியது. உருவமில்லாத ஆயிரம் ஆயிரம் நினைவுகள் இறகுகளை சடசடவென்று அழித்து கொண்டு அவளுடைய உள்ளத்தில் கும்பல் கும்பலாக புகுந்து வெளியேறிக் கொண்டிருந்தன. ஒரு பகலும் ஓர் விரவும் அவர்கள் அந்த ஓடைக்கால் வழியாக படகில் சென்றார்கள். பூங்குழலியும் சேந்தனும் முறை போட்டு கொண்டு அவ்வப்போது சிறிது நேரம் கண்ணயர்ந்தார்கள். கண்ணயர்ந்த நேரத்தில் உருவந்தெரியாத இன்பக் கனவுகள் பலவற்றை பூங்குழலி கண்டாள். மறுநாள் சூரியோதய நேரத்தில் உலகமே பொன்னிறமாக ஜொலித்த வேளையிலே படகு நாகைப்பட்டினத்தை அடைந்தது. நாகைப்பட்டினத்தின் அருகில் அந்த ஓடையிலிருந்து ஒரு கிளை பிரிந்து சூடாமணி விகாரத்திற்கே நேராகச் சென்றது. அந்த கிளை வழியில் படகை கொண்டு போனார்கள். புத்த விகாரத்தின் பின்புறத்தில் கொண்டு போய் நிறுத்தினார்கள். அந்த சமயம் அந்த புகழ்பெற்ற சூடாமணி விகாரத்தில் ஏதோ குழப்பம் நேர்ந்து கொண்டிருந்ததாக தோன்றியது. விகாரத்தின் வாசலில் ஜனக்கூட்டத்தின் இறைச்சல் கேட்டுக்கொண்டிருந்தது. பிக்ஷுக்கள் அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருந்தார்கள். படகிலிருந்து மூவரும் கரையில் இறங்கினார்கள். சேந்தன் அமுதன்தான் விகாரத்துக்குச் சென்று குழப்பத்தின் காரணம் என்னவென்று தெரிந்து வருவதாக சொல்லிவிட்டு போனான். பூம்புகார் என்னும் காவிரி பட்டணத்தை கடல் கொள்ளை கொண்டு போய்விட்டதல்லவா? அதற்கு பிறகு சோழ வளநாட்டின் முக்கிய துறைமுகப் பட்டணம் என்ற அந்தஸ்தை நாகைப்பட்டினம் நாளடைவில் அடைந்தது. பொன்னி நதி பாய்ந்த இயற்கை வளம் செறிந்திருந்த சோழ நாட்டுடன் வர்த்தகத் தொடர்பு கொள்ள எத்தனையோ அயல் நாட்டார் ஆவல் கொண்டிருந்தார்கள். பெரிய பெரிய மரக்கலங்களிலே வர்த்தகப் பண்டங்கள் வந்து இறங்கியபடி இருந்தன. முத்தும் மணியும் வைரமும் வாசனை திரவியங்களும் கப்பல்களில் வந்து இறங்கியதோடு அரபு நாட்டு குதிரைகளும் விற்பனைக்காக வந்து இறங்கின. ஸ்ரீ சுந்தரமூர்த்தி நாயனாரின் காலத்தில் நாகைப்பட்டினம் சிறந்த மணிமாட நகரமாயிருந்தது. அந்த நகரத்தைக் கண்ட நம்பி ஆரூரர், காண்பினிய மணிமாடம் நிறைந்த நெடுவீதி கடல் நாகை காரோணம் மேவி இருந்தீரே என்று வர்ணித்தார். கடல் நாகை காரோணத்தில் மேவியிருந்த காயாரோகணப் பெருமானிடம் ஸ்ரீ சுந்தரமூர்த்தி நாயனார் என்னென்ன பொருள்கள் வேண்டுமென்று கேட்டார் தெரியுமா? மற்ற ஊர்களிலே போல பொன்னும் மணியும் மாடை ஆபரணங்களும் கேட்டதோடு நாகைப்பட்டினத்திலே ஓர் உயர்ந்த ஜாதி குதிரையும் கேட்டு பெற்றுக்கொண்டார். நம்பிதாமும் அந்நாட்போய் நாகை காரோணம் பாடி அம்பொன்மணிப்பூன் நவமணிகள் ஆடை சாந்தம் அடற்பரிமா ஆகியவை பெற்றுக்கொண்டு திருவாரூர் திரும்பிச் சென்றதாக பெரிய புராணம் கூறுகிறது. நாகைப்பட்டினத் துறைமுகத்தில் வந்து இறங்கிய அரபு நாட்டு குதிரைகளை பார்த்ததும் நாயனாருக்கு குதிரை ஏறி சவாரி செய்ய வேண்டும் என்று தோன்றிவிட்டது போலும். நாகைப்பட்டினத்தை பற்றி புராணம் வர்ணிப்பது ஒரு புறம் இருக்க, சரித்திரபூர்வமான கல்வெட்டுகளும் செப்பேடுகளும் அந்த நகரை பற்றி சொல்லியிருக்கின்றன. பல கோயில்களும் சத்திரங்களும் நீர்நிலைகளும் சோலைகளும் மாட மாளிகைகளும் நிறைந்த வீதிகளை உடைய நாகப்பட்டினம் என்று ஆனைமங்கல செப்பேடுகள் அந்த நகரை வர்ணிக்கின்றன. அதே ஆனைமங்கல செப்பேடுகள் அந்நாளில் நாகைப்பட்டினத்தில் புகழ்பெற்று விளங்கிய சூடாமணி விகாரம் என்னும் பௌத்த ஆலயத்தை பற்றியும் அதன் வரலாற்றையும் கூறுகின்றன. மலாய் நாடு என்று இந்நாளில் நாம் குறிப்பிடும் தீபகற்பம் அந்த காலத்திலே ஸ்ரீவிஜய நாடு என்னும் பெயரால் பிரசித்தி பெற்றிருந்தது. அந்த நாட்டில் ஒரு முக்கிய நகரம் கடாரம். அந்த மாநகரை தலைநகராக வைத்து கொண்டு நாலா திசையிலும் பரவியிருந்த மாபெரும் ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்தை நெடுங்காலம் ஆண்டு வந்தவர்கள் சைலேந்திர வம்சத்தார். அந்த வம்சத்தில் மகரத்வஜன் சூடாமணிவர்மன் என்னும் மன்னவன் மிகவும் கீர்த்தி பெற்று விளங்கினான். அந்த அரசன் ராஜதந்திரங்களில் நிபுணன். ஞானத்தில் சுரகுருவான பிரகஸ்பதியை ஒத்தவன். அறிவாளிகளான தாமரை மலர்களுக்கு சூரியன் போன்றவன். இரவலருக்கு கற்பகத்தருவாய் விளங்கினான் என்று ஆனைமங்கலத்து செப்பேடுகள் வியந்து புகழ்ந்து கூறுகின்றன.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.

பொய்மையும் வாய்மை இடத்த குறை தீர்ந்த நன்மை பயக்கும் எனும். குற்றமற்ற நன்மையை தருவதாயிருந்தா பொய்யான சொற்களையும் வாய்மைன்னு கருதலாம். இது பொய்யா மொழியாரின் வாக்கு. இனி அபாயம் ஒண்ணும் இல்லைங்கிறான் வந்தியத்தேவன். மந்திரவாதின்னு கவலையோட கேட்கிறா பூங்குழலி. நான் சொன்னதான் அவன் அப்படியே நம்பிட்டான். அவனை பாத்தியா? பார்த்தேன். ஆனா அவனுடைய பிசாசை பார்த்து பயந்த மாதிரி நடிச்சேன். சரியான பொய்யன் நீ. பொய்னு சொல்லாத, கற்பனா சக்தின்னு சொல்லு. இது வந்தியத்தேவனின் விளக்கம். அதிகாலை கோடைக்காலின் ரெண்டு பக்கமும் ரம்யமான நெய்தல் நிலச்சூழல். தாழியை தாழம் புதர்னு குறிப்பிடுறார். காரணம், நீண்ட மடல்கள் கொண்ட இந்த தாவரம் வரிசையாக இருக்கும். கண்டல் வேலின்னும் ஒரு பேரு. பூவின் நறுமணம் அனைவரும் அறிந்ததுதான். புன்னை கரும் பச்சை நிறத்துல பெரிய இலைகள், தோற்றமே அழகா இருக்கும். சிறிய வெண்ணிற மலர்கள் இந்த அழக கூட்டி காட்டும். கடம்பு பெரிய மரவகை, முடிச்சு முடிச்சாகவும்

0: வரிசையாக இருக்கும். கண்டல் வேலின்னும் ஒரு பேரு. பூவின் நறுமணம் அனைவரும் அறிந்ததுதான். புன்னை கரும் பச்சை நிறத்துல பெரிய இலைகள், தோற்றமே அழகா இருக்கும். சிறிய வெண்ணிற மலர்கள் இந்த அழகை கூட்டி காட்டும். கடம்பு பெரிய மரவகை, முடிச்சு முடிச்சாகவும் வலுவழுப்பாகவும் இருக்கிற கிளைகள் இதை அடையாளம் காட்டிடும். மலர்கள்ல ரெண்டு வகை, மஞ்சள் கடம்பு, செங்கடம்பு, முருகனுக்கும் திருமாலுக்கும் உரிய மலர். காயாரோகணம், காய ஆரோகணம், காரோணம் ஆயிடுச்சு. இத்தொடரின் பொருள் உடலோடு முக்தி பெறுவது. காரோணம்ங்கிற பெயர் கொண்ட தலங்கள் நாகை, கச்சி, குடந்தை. தம்பிரான் தோழரான சுந்தரர் மற்ற ஊர்களில் பொன் கேட்ட விவரங்கள். திருப்புகலூர், திருப்பாச்சிலாசிராமம், விருத்தாச்சலம் என்கிற திரு முதுகுன்றம், காஞ்சிபுரம். விருத்தாச்சலத்தில் பொன் திரள் கிடைச்சது அவருக்கு. மணிமுத்தாற்றில் இட்டு திருவாரூர் கமலாலய குளத்தில் எடுத்துக்கிட்டாராம். ஆற்றுல போட்டு குளத்தில் தேடுறது, இந்த பழமொழி இதனால தான் உருவாச்சான். அப்பர் என்னை பாடுவார்னு சொன்ன இறைவன் சுந்தரன் பொன்னை பாடுவான்னு நகைச்சுவையாக சொன்னாராம். ஓர் எழுத்து தனியா இருந்து ஒரு சொல்லையும் குறிச்சா அது ஓர் எழுத்து ஒரு மொழி எனப்படும். அந்த வகையில மா என்கிற ஓர் எழுத்து விலங்கு என்ற பொருளையும் தரும். பரிமா குதிரை, அரிமா சிங்கம், கைம்மா யானை. கையை அதாவது துதிக்கையை சிறப்பாக கொண்ட விலங்கு. எடுத்துக்காட்டா பரிபாடல்ல வர தொடர் புலம்படை கைம்மாவை, பொன்னாலான போர்க்கவசம் பூட்டிய யானை.
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

இன்றைக்கி ஒரு சிறப்பான நாள். ஞாயிற்றுக்கிழமைனாலே நம்ம எல்லாருக்கும் சிறப்பான நாள் தான். இருந்தாலும் வழக்கமான ஞாயிற்றுக்கிழமைகளை விட இன்றைக்கி மே 10 இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குது. அது என்னன்னு தெரியுமா? ஆமாங்க, நீங்கள் எல்லாம் நினைக்கிறது சரிதான். இன்றைக்கி சர்வதேச அன்னையர் நாள். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும், இல்லைனா வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாலும், நம்மளை சுற்றி 1000 பேர் இருந்தாலும், நம்ம சாப்பிட்டோமா இல்லையா, நம்மளை பற்றி, நம்ம நல்லதை பற்றி, நம்ம மகிழ்ச்சியை பற்றி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த மாதிரியான பிரதிபலனையும் யோசிக்காமல் சிந்திக்கிற ஒரு உயிர், ஒரு உறவு அப்படின்னா அது நம்ம அம்மா தாங்க. அப்படிப்பட்ட அந்த உள்ளம் மகிழ்ச்சி அடைகிற மாதிரி சின்னதோ பெருசோ ஏதோ ஒரு நல்ல காரியம் குறிப்பாக இன்றைக்கி பண்ணுங்கள். பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையோட நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். இது நம் கோடைப்பண்பலி 100.5 தூள் தமாக்கா தூள்.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: பேருந்து
3: வசதி உண்டு. GTN College of Technology திண்டுக்கல். தொடர்புக்கு 7397-93313.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
3: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலைசிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே

நேர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு மில்கா ஒண்டர் கேக், அனில் பாஸ்தா, தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, சேலம் த காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானாமஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானாமஸின் செப்புக செந்தமிழ். நான்கு 30க்கும் கேட்கலாம். பூமேக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்கள், டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ் இன் செப்புக செந்தமிழ். ஒரு நிமிட தமிழ் பேசும் போட்டி, தமிழில் பேசுங்க, வாகை சூடுங்க. இது உங்கள் கோடை பண்பலை 100.5.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சல் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
4: வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு எளிதாக கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டதற்கு உடனே ஜாயின் பண்ணு.
5: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
6: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், எம்பிஏ, எம்சிஏ மேலாண்மையியல், பிஎட், எம்எட் கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
7: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
8: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புக செந்தமிழ்.
9: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
8: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் செப்புக செந்தமிழ்.
10: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

நேர்களை, நம் கோடைப்பண்பலை 100.5 இன்று இரவு 8 மணிக்கு பள்ளி கல்லூரி மாணவர்களின் பங்களிப்பில் இளமை பேசுகிறது. இன்றைய நிகழ்ச்சியில் தொட்டு 1, 2, 3 விளையாட்டுகள் காத்திருக்கின்றன.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, மாநிலத்தின் வளர்ச்சியை உறுதி செய்வதற்கு மத்திய அரசு மாநில அரசுடன் இணைந்து பணியாற்றும் என்று கூறியுள்ளார். தமிழகத்தில் முந்தைய திமுக அரசு கஜானாவை முழுமையாக காலி செய்துள்ளதாகவும் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் உண்மையான சமூக நீதி மற்றும் மதச்சார்பின்மைக்கான அத்தியாயம் இன்று தொடங்கியுள்ளதாக முதலமைச்சர் கூறியுள்ளார். தமிழக அரசின் நிதிநிலை குறித்து கடந்த பிப்ரவரி மாத பட்ஜெட்டிலேயே கூறப்பட்டிருந்ததாகவும் அதன் பிறகுதான் தாவேக்க பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கியதாகவும் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் தனிச் செயலாளர்களாக டாக்டர் செந்தில்குமார், திருமதி லட்சுமி பிரியா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். சட்டப்பேரவையின் இடைக்கால பேரவை தலைவராக திரு கருப்பையா இன்று மாலை பதவியேற்க உள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு விஜய்க்கு பிஜேபி, பாமக, அமமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சிறுபான்மையினர் நலனை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது.

0: மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை லக்னோ இடையேயான ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்கியது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேயர்களிடம் இருப்பது ஆகாஷ்வாணி கோடை பண்பலை 100.5.

இதம் கூட்டும் இன்ப வணக்கம் நேர்களே. ஈரைந்து திங்கள் நமை தாங்கி இவை பொழுதும் நமை காத்து உறக்கம் மறந்து உணவூட்டி ஊக்கம் கொடுத்து பாராட்டி உழைப்பின் மகத்துவம் நமக்குணர்த்தி தடுமாறும் வேளையில் தாங்கி பிடித்து தவறுகள் செய்யும் போது தட்டி கேட்டு தாராளமாய் தன்னையே தரும் தன்னிகரில்லா ஆளுமைதான் தாய். தனக்கான வாழ்க்கையை நமக்காய் வாழ்ந்திடும் அனைத்து அன்னையருக்கும் இன்று மட்டுமல்ல என்றென்றும் சொல்லிடுவோம் அன்னையர் நாள் வாழ்த்து. உயிர் கொடுத்த உறவுக்காய் உரித்தாக்குவோம் இந்த உயிரெழுத்து நிகழ்ச்சியை.

0: அன்னை மொழியோடு அலைவரிசையில் இணைந்திருக்கும் நேரம் பிற்பகல் 3:10.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: திண்டுக்கல் ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
3: நோ கேபிடேஷன், கவுன்சிலிங் கோட் 5545, BE கம்ப்யூட்டர் சயின்ஸ், CSE ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், BTech இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். கவுன்சிலிங் கோட் 5545.
2: பேருந்து வசதி உண்டு. ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல். தொடர்புக்கு 7397 9331.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேட் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
5: ஆனா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: Shiva Textiles and Summer Vibes. இப்போதே தொடங்குங்கள் குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வெட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க Shiva Textiles. புதிய அனுபவம் எப்பொழுதும்.
7: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி

0: ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்.
1: தொடர்புக்கு 9524936156.
2: கூடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புக செந்தமிழ்,
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள் கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் செப்புக செந்தமில்.
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

தாய்மை பரிசால் தன்னிறைவு பெற்ற தாய்மார்களுக்கு வாழ்த்து சொல்லிடும் நேரமாக இது உயிரெழுத்து. அயராது கண் விழித்து ஆராரோ பாடி என்னை உறங்க வைத்த என் தாயே, நிம்மதியாய் என் மடியில் நீ கண்ணுறங்க வாய்ப்பொன்று தருவாயா? அயராது கண் விழித்து ஆராரோ பாடி என்னை உறங்க வைத்த என் தாயே, நிம்மதியாய் என் மடியில் நீ கண்ணுறங்க வாய்ப்பொன்று தருவாயா?

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ், டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
3: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் ஆர்வி இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960 14.
4: திண்டுக்கல்லில் நாக்கியே அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
5: 2026-27 ஆண்டிற்கான யுஜி மற்றும் பிஜி படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
4: பிஜி பிரிவில் எம்ஏ தமிழ், இங்கிலீஷ், எம்காம் சிஏ, எம்எஸ்சி மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் ஏஐசிடி அங்கீகாரம் பெற்ற எம்பிஏ அண்ட் எம்சிஏ பாடப்பிரிவுகளுக்கும் சேர்க்கை நடைபெறுகிறது. சென்ட் ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
6: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புக செந்தமிழ்,
7: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் செப்புக செந்தமிழ்.
8: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
6: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ், அம்மன் TRY TMT கம்பிகள், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாற்றுத்தாவணி மதுரை, குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், GTN காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல்லின் நல்வாழ்த்துக்கள்.

மாற்றங்களின் மறுவுருவாய் நம்மோடு பயணிக்கும் உயிர் கொடுத்த உறவிற்காக உலா வந்து கொண்டிருக்கிறது உயிரெழுத்து. அன்றாடங்களின் அனைத்து விடயங்களும் ஆரம்பமாவது அன்னையிடமிருந்துதான். நம் ஆற்றலின் ஊற்றாய் நம்மோடு இருக்கும் அம்மாவிற்காக அன்றாடம் நாம் என்ன செய்கிறோம்? அன்றாடங்களின் அனைத்து விடயங்களும் ஆரம்பமாவது அன்னையிடம்.

0: ஆறாறு சொல்லி சென்ற நேரம் 3:26 தொழிகள்.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.

0: ஷார்ட்கட் வெர்மிசெலி.
1: அரல் சோயா சங்க்ஸ்.
2: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
3: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
2: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
4: ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
5: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
6: தொடர்புக்கு 9524936156.
7: விவேகானந்தா கல்வி நிறுவனம்.

0: ஒரே வளாகத்தில்
1: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள் குமாரபாளையம்.
2: ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
3: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
4: தொடர்புக்கு 9524936156.
5: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
3: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544
6: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புக செந்தமிழ்.
7: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள் கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் செப்புக செந்தமிழ்.
8: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

உயிர் கொடுத்த உறவுக்காய் வலம் வந்து கொண்டிருக்கிறது. கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. எத்தனை முறை விழுந்தாலும், எத்தனை தவறுகள் செய்தாலும், எந்த இடத்திலும், எந்த பொழுதிலும், எந்த சூழலிலும் தோழமையோடு நம்மை தாங்கும் தோள்கள் இருந்தால் தோற்றுப்போகுமா நம் முயற்சி? ஆனால் அவ்வளவு எளிதாய் கிடைப்பதில்லை அப்படியான ஓர் அன்பு. அவ்வகையில் தோழியாய் தோள் கொடுக்கும் அம்மாவை பெற்றோர் பேறு பெற்றோர்தானே?

உயிர் கொடுத்த உறவுக்காய் உலா வந்து கொண்டிருக்கிறது. கோடை பண்பலை நுறுப்புள்ளி ஐந்தின் உயிரெழுத்து. எழுதப்படாத கவிதைகளாய், வரையப்படாத ஓவியமாய், பாடப்படாத பாடல்களாய், தன்னை மறத்து தன் பிள்ளையை படைப்பாளியாக்கிடும் அம்மாவின் உளிக்கு மட்டும்தான் தெரியும் அந்த சிற்பத்தின் சிறப்பென்னவென்று. அப்படி அம்மாக்கள் கிடைப்பது அரிது. கிடைத்தவர்களை விட கிடைக்காதவர்களுக்குத்தான் தெரியும் அந்த அன்பின் அற்புதம்.

0: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ். டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
1: கூடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புக செந்தமிழ்.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் செப்புக செந்தமிழ்.
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

பாட்டும் பதமும் உயிர் கொடுத்த உறவுக்காய் உலா வந்து கொண்டிருக்கிறது. கோடை பண்பலை 100.5 இன் உயிரெழுத்து.

எனக்கான சபையல், எனக்கான திட்டு, எனக்கான பாராட்டு, எனக்கான ஓரிடம் வேண்டுமென்ற ஆவல் அனைவருக்கும் உண்டு. ஆனால் அவ்விடத்தை அனைத்து அம்மாக்களாலும் நிரப்ப முடிகிறதா என்பது அவர்களுக்கு மட்டுமே தெரியும். அம்மா என்ற அற்புத போர்வைக்குள் ஒளிந்திருக்கும் சில ஈரமற்ற இதயங்களுக்கு இவை எப்போதும் புரிவதில்லை.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்,

0: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ். டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
1: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
2: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் தரமான கல்வி, இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதியுடன் ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன் நடைபெறுகிறது. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
3: கூடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புக செந்தமிழ்,
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் செப்புக செந்தமிழ்.
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
6: மணி துளிகளில் உலா வந்து கொண்டிருக்கிறது உயிர் கொடுத்த உறவுக்காக உயிரெழுத்து. விலை கொடுத்து வாங்கும் அனைத்தும் நிலைப்பதில்லை. விலை மதிப்பின்றி கிடைக்கும் அன்பை சிலர் புரிந்து கொள்வதில்லை. அன்பை மட்டுமே ஆதாரமாய் கொண்டு அனைத்தையும் செய்யும் இதயங்கள் பல நேரங்களில் அடைவதென்னவோ இன்னல்களைதான்.

இருக்கும் வரை தெரிவதில்லை இவர்களின் அற்புதம். இல்லாத வேளைகளில் புரிவதுண்டு ஈடு இணையற்ற அன்பின் ஆழம். உறவுகள் என்பவை உயிருடன் வாழும் காலத்தில்தான் பொருள் பெறுகின்றன. உறவுகள் என்பவை உயிர் வாழும் காலங்களில்தான் பொருள் பெறுகின்றன. ஒரு நாள் கொண்டாட்டத்தின் குதூகலிப்பிற்காய் அல்லாமல் ஒவ்வொரு நாளும் கொண்டாடிடுவோம். தாய்மை நிறைந்த உறவுகளின் உணர்வுகளை எனச் சொல்லி நிகழ்ச்சியிலிருந்து நான் விடைபெறுகிறேன். என்று உங்கள் நட்புடன் சுபா. நன்றி நேர்களே.

0: 4 மணி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, மாநிலத்தின் வளர்ச்சியை உறுதி செய்வதற்கு மத்திய அரசு மாநில அரசுடன் இணைந்து பணியாற்றும் என்று கூறியுள்ளார். தமிழகத்தில் முந்தைய திமுக அரசு கஜானாவை முழுமையாக காலி செய்துள்ளதாகவும், நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் உண்மையான சமூக நீதி மற்றும் மதச்சார்பின்மைக்கான அத்தியாயம் இன்று தொடங்கியுள்ளதாக முதலமைச்சர் கூறியுள்ளார். தமிழக அரசின் நிதிநிலை குறித்து கடந்த பிப்ரவரி மாத பட்ஜெட்டிலேயே கூறப்பட்டிருந்ததாகவும், அதன் பிறகுதான் தாவேக்க பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கியதாகவும் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் தனிச் செயலாளர்களாக டாக்டர் செந்தில்குமார், திருமதி லட்சுமி பிரியா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். சட்டப்பேரவையின் இடைக்கால தலைவராக திரு கருப்பையா இன்று மாலை பதவியேற்க உள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு விஜய்க்கு பிஜேபி, பாமக, அமமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். திருச்சி கிழக்கு, பெரம்பூர் என 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்த நிலையில் திருச்சி கிழக்கு தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதை திரு விஜய் ராஜினாமா செய்துள்ளார். சிறுபான்மையினர் நலனை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து

0: லக்னோ அணி சற்று முன் வரை ஒரு விக்கெட் இழப்பிற்கு 78 ரன் எடுத்துள்ளது. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்கியது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி கொடைக்கானல் பண்பலை 100.5.

0: உயிர்த்தமிழை உளமாற வணங்கி கோடை பண்பலை நுறுப்புள்ளி ஐந்தில் செப்புக செந்தமிழ்.
1: கோடை பண்பலையில் இனி மில்கா வண்ட கேக்.
2: Orange chocolate, wonder cake, and strawberry.
3: Milka, wonder cake.

0: என்றும் மாறாத தரம் சுவை சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
3: காவேரி கல்வி நிறுவனங்கள் மேச்சேரி சேலம்.
4: இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: விவரங்களுக்கு 9524936156.
2: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
5: எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965239999.
0: வழங்கும் செப்புக செந்தமிழ்.
6: எனும் உயிரெழுத்தில் அறிமுகமாகி மெய்யுணர்வுகளை நம்முள் ஊட்டி உயிர் மெய்யால் வளமாக்கி இலக்கண விதிகளால் சீராக்கி இலக்கியங்களின் வழி வாழ்ந்து காட்டி ஈரடியால் வாழ்வியல் விழுமியங்களை வித்தாக்கி பண்பையும் பண்பாட்டையும் பாரம்பரியத்தின் சொத்தாக்கி கலாச்சாரத்தின் கைப்பிடித்து நம்மை நடைபயில வைக்கும் அன்னை தமிழை அன்னையர் நாளில் அலைவரிசையில் உரைத்து வாகை சூட வான்வழியை வரவேற்கிறது கோடை பண்பலை நிருபுள்ளியாய்ந்து செப்புக செந்தமிழ். சேட்டிகளின் வேட்டைக்காரர்களான மாணவ செல்வங்கள் வரலாம். 24 24 24 மரம் மிக்க மென்மை நிறைந்த மகளிர் வரலாம். 24 24 26 மாற்றங்களின் தோற்றங்களோடு பயணிக்கும் அனைத்து அன்பு உறவுகளும் அழைக்கலாம். 24 24 29 அல்லது 290 333 முன் இணைப்பிற்கு 0 45 42. நித்தில மொழியால் நன்மதியூட்டி செந்தமிழவையை ஒப்பனை செய்கிறார் ஜே பே ரமேஷ்குமார்.

0: நாணல்களின் நல்லொளிகள், தேன் சொரிந்து நாணயம் கொடுக்கும் நல்மலர்களின் சொல் தளிர்கள், ஊன் உறைந்திடும் உள்ள கிடைக்கைகளின் செல்ல கீர்த்தனைகள், மான் மருண்டிடும் மங்களச் சோலைகளின் மதிமயக்கங்கள், வான் வரைந்திடும் வண்ண கலிப்பெருக்கில் ஒளியலையில் கவிமலை தூவும் காற்றலையின் காணக்குயிலாம் நம் கோடை பண்பலை 100.5 கனிவான மாலை வணக்கங்கள் நேயர்களே. பாச வணக்கம் சுபா, நேச வணக்கம் கனிமுத்தம்.
1: வணக்கம் நேர்களே.
2: வணக்கம் நேர்களே.
0: வணக்கம் சொன்ன கையோடு போட்டியின் விதிமுறைகளை சொல்லிவிடலாமா?
2: சொல்லிவிடலாம். ஒரு நிமிட போட்டி, அதாவது அழகு தமிழில் 60 நொடிகள் பேச வேண்டும்.
1: உங்களின் பேச்சு தமிழில் நல்ல தமிழில் அமைய வேண்டும்.
2: 3 நொடிகளுக்கு மேல் இடைவெளி கூடாது.
1: எந்த சொல்லையும் 3 முறைக்கு மேல் பயன்படுத்த கூடாது.
2: அசைச்சொற்கள் கூடாது.
1: ஒற்றை சொல்லில் விடையளித்தல் கூடாது.
2: வாகை சூடுபவர்கள் ஓராண்டுக்கு பிறகே நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியும்.
1: நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் நேயர்களும் 1 திங்களுக்கு பிறகே மீண்டும் நிகழ்ச்சியில் பேசலாம்.
2: நிகழ்ச்சியில் வாகை சூடும் 2 நேயர்களை நமது கோடை பண்பலையின் கலையகத்திற்கு அழைத்து நேரலை நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு வழங்கப்படும்.
1: யாரும் நேரடியாக வெற்றி பெறவில்லை என்றால் மிகுதியான நேரம் அழகு தமிழில் பேசிய 2 நேயர்களை நமது கோடை பண்பலையின் கலையகத்திற்கு அழைத்து நேரலை நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு வழங்கப்படும்.
0: இந்த எளிமையான விதிமுறைகளோடு இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம்
3: தமிழையா அவர்களுக்கு. வணக்கம்.
0: வணக்கத்தோடு வந்திருப்பவரின் பெயர் என்னவோ?
3: என்னுடைய பெயர் வெங்கட்ராமன்.
0: வெங்கட்ராமன், எந்த ஊரில் இருந்து வந்திருக்கிறீர்கள்?
3: ஈரூர் மாவட்டம் அஞ்சீர் வட்டம் ஓசவட்டி என்ற சிட்டியிலிருந்து வந்திருக்கிறேன்.
0: உங்கள் சட்டையில் எத்தனை பட்டன்கள் இருக்கின்றன?
3: என்னை சட்டையில் 4 பட்டன்கள் உள்ளன.
0: பொத்தான்கள் என்று சொல்வது சரியாக இருக்கும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம் சொன்னவரின் பெயர் என்ன?
4: உலக மக்கள் அனைவருக்கும் அன்னைய தினத்தை
0: அன்னையர் நாள் என்று சொல்லி இருக்க வேண்டும். வணக்கம் என்ற ஒற்றை சொல் எட்டி பார்த்திருக்கிறது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
5: மாவட்டம் சிலம்பட்டி ஊராட்சி ஒன்றியம் கல்லூத்து ஊராட்சி தேநீர் கடை ஒச்சா தேவர் கல்யாணி வீட்டி ஒச்சா தேவர் பேசுறீங்க.
0: ஒச்சா தேவர் அவர்கள், இன்று என்ன விசேஷம் நம் ஊரில்?
5: நம் ஊரில் இன்று விஜய் அவர்கள் பதவி ஏற்றதுதான்.
0: என்ன விஷயம்? அப்படியே அமைதியாகிவிட்டீர்கள். பேசி இருக்கலாம். தொடர்ந்து இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வரும் நேரம் 4:10 துளிகள். வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக சந்தமலில். வணக்கம். வந்துவிட்டீர்களே, உங்களின் குரலை கேட்பதற்கு அவ்வளவு ஆர்வமா இருக்கிறோம். உங்கள் பெயர் என்ன?
6: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் சொன்னவரின் பெயர் என்ன?
6: சேலம் தோப்பூரில் இருந்து தற்போது உங்களுடன் மௌனிகா உரையாட வந்துள்ளேன்.
0: மௌனிகா, சென்ற முறை 8 நிகழ்ச்சியில் பேசினோம்.
6: 1 திங்களுக்கு மேல் ஆகிவிட்டது.
0: 1 திங்கள் என்று எந்த திங்கள் பேசினீர்கள்?
6: சரியாக தெரியவில்லை.
0: உங்களுக்கு எந்த வயதில் முதல் பல் விழுந்தது?
6: சரியாக தெரியவில்லை.
0: இது தவிர்க்கும் வகையிலான விடையாகத்தான் 2 முறை சொன்னதால் சொல்லி இருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 இப்பொழுது கேட்கலாம்.
7: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT இன் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் TRY TMT கம்பிகள்.
8: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
9: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
10: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
11: அனில் சோயா சங்க்ஸ்.

0: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ். டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா ஏஐ டெக்னாலஜியுடன் டிடிஐ நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், ஏவிஎம் போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால்
3: 350-5151. 17 plus UG courses, 9 plus PG courses, 5 plus PhD courses காண admission நடைபெறுகிறது. கரூர் ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம் பரப்பு, கரூர்.
4: இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு.

0: காலேஜஸ்ல ஒண்ணா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டதற்கு உடனே ஜாயின் பண்ணு.
1: For admission, contact 9965523999.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷ் ஆன லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வெட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டிஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ் சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
3: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
4: என்னமா புது பொண்ணு, புகுந்து வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
5: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
4: எப்படிமா?
5: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
4: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
6: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 கேட்கலாம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
7: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவந்தான் அவன் வைக்கிங்.
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
9: கோடை பண்பலையில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மில்கா வண்டகே.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: அனில் பாஸ்தா
2: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
3: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
2: வழங்கிக் கொண்டிருக்கும் செப்புக செந்தமிழ்.
4: திசையெங்கும் பரவியிருக்கும் புகழ்பெற்ற நம் தமிழ் மொழியில் உரையாட காத்திருக்கும் அன்பு நேயர் வருக.
5: வணக்கம்.
6: வணக்கம் தோழரே.
5: சொன்னவரின் பேர்
6: என்ன?
5: அங்கிருந்து வந்திரு ஜாஃபர் அலி அவர்களை சென்ற முறை எத்தனாம் தேதி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோம்.
6: சென்ற முறை நான் வரவில்லை.
5: வரவே இல்லை. வரவே இல்லை இதுவரை நிகழ்ச்சிக்கு. அப்படியா?
6: வந்திருக்கிறேன், ஆனால் சென்ற முறை வரவில்லை.
5: சென்ற முறை வரவில்லை. நான் கேட்கும் கேள்விகளுக்கு உங்களிடம் பதில்கள் இருக்கின்றனவா?
6: சொல்லுங்கள்.
5: ஒற்றை சொல் இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம், இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம்.
7: வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து மேலநங்கத்திலிருந்து கோ ஜெகதீஸ்வரன்.
5: ஜெகதீஸ்வரன் அவர்களை என்ன படித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? 8ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறீர்களா?
7: ஆம்.
5: ஒற்றை சொல் இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் வரும் நேரம் 4:16 வருக. வணக்கம்.
8: வணக்கம்.
5: சொன்னவரின் பெயர்
8: என்ன? சிவகலை. தாமஸ் பேசுகிறேன்.
5: தாமஸ் அவர்களை நேத்து என்ன செய்தீர்கள்?
8: நேற்று அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருந்தேன்.
5: அமைதியாக இருக்கும் வீட்டில் கரண்ட் இருக்கிறதா?
8: அதை நான் இப்பொழுது கவனிக்கவில்லை. நான் அதெல்லாம் கவனித்துக் கொண்டிருப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை.
5: நேரம் இல்லை? அவ்வளவு என்ன பிஸியா இருக்கீங்க?
8: எப்பொழுதும் ஏதாவது வேலை செய்து கொண்டிருப்பதால் நான் மற்றவையெல்லாம் யோசிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லாத காரணத்தால் நான் இப்பொழுதுமே அமைதியாக இருக்கிறேன்.
5: நான் என்று பல முறை வந்ததால் பரிசை இல்லை என்று சொல்லி இருக்கிறோம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம், இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழ்.
9: இளையத்தில் பணிபுரியும் அனைவருக்கும் மாலை வணக்கம் சொல்வது தேனி மாவட்டம் கோடைப்பட்டி வடக்கு வீதி ராமராஜ்.
5: ராமராஜ் அவர்கள் சென்ற வாரத்திற்கு முந்தைய வாரம் தானே நாம் பேசினோம்? இல்லையா? நம்ம இடம் நிறைய பணம் இருக்கிறதா?
9: பணம் கொஞ்சம் இருக்கிறது.
5: பணம், பணம் என்பது பிறமொழி சொல். அதற்கு நல்ல தமிழ் சொல் இருக்கிறது. கோடை பண்பலை 100.5 செப்புக சந்தமிழ் இணைப்பில்

0: காலத்திற்கும் நேய உறவுகள் வந்து கொண்டே இருக்கலாம். உங்களுக்கான எண்களை தந்திருக்கிறோம். மாணவர்கள் மட்டும் வரலாம் இந்த எண்ணில் 24 24 24. மகளிர் மட்டும் வரலாம் இந்த எண்ணில் 24 24 26. மற்ற அனைத்து நேய உறவுகளும் வரலாம் 24 24 29. இன்னொரு எண் கூட இருக்கிறது 290 333. முன் இணைப்பிற்கு சொல்லியம் 4 5 4 2 இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக வணக்கம். சரிங்க என்று சொன்னவரின் பெயர் என்ன? தங்கமணி அவர்கள். சரிங்க என்பது ஒற்றை சொல்லாக எடுத்துக்கொள்ளலாமா வேண்டாமா?
1: பொன்
0: கதிரேசன் அவர்களை 12 4 2026 அன்று தானே நாம் பேசி இருக்கிறோம். சரியாக சொல்லியிருக்க, அதனால் ஒரு திங்கள் ஆகவில்லை. எப்படித்தானே நண்பா? இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில் வணக்கம்.
2: ஏலோ வணக்கம் தோழரே, நான் சேலம் தோப்பூர்லேருந்து கோமதி குப்புசாமி உங்களோட தற்போது உரையாட வந்துள்ளேன்.
0: நம் ஊரில் பண்டிகைகள் எல்லாம் எப்பொழுது வர இருக்கின்றன? விசேஷம் தமிழ் சொல் அல்ல
3: என்று
0: சொல்வோம். இணைப்பில் காத்திருக்கும் நெய் உறவுகள் வந்து கொண்டே இருக்கலாம். தொலைபேசியில் சற்று பழுது இருக்கிறது, எங்களோடு பொறுத்து கொண்டு இணைப்பில் வந்து கொண்டே இருங்கள். இப்பொழுது வந்து இருப்பவரின் பெயர் என்னவோ? வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில் வணக்கம்.
4: இனிய ஞாயிறு மாலை வணக்கம்.
0: வணக்கத்தோடு வந்து இருப்பவரின் பெயர் என்ன?
4: சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை வாடியார் தெரு முகமது இஸ்மாயில்.
0: முகமது இஸ்மாயில் அவர்களை காலையில் எதனை வைத்து பல் துளக்கினீர்கள்?
4: காலையில் வந்து பல் தூரிகை வைத்து பல் துளக்கினீங்க.
0: பல் தூரிகையில் என்ன வைத்தீர்கள்?
4: பற்பசை வைத்து.
0: பற்பசையில் வைத்து இருந்தீர்கள். அப்படித்தான். எந்த கையில் வாட்ச் கட்டுவீர்கள்?
4: எனக்கு வந்து கை கடிகாரம் கட்ட பழக்கம் இல்லையா.
0: பழக்கமே கிடையாது. நீ என்ன போட்டு குளிப்பீங்க? என்றும் சொல்லலாம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக வணக்கம். வணக்கம் அன்பு நேயர், உங்கள் பேர்? வணக்கம் சார் என்று சொன்னவரின் பேர் என்ன?
5: தாமோதரன்
0: அவர்களை, நம் வீட்டு கதவில் எத்தனை தாப்பால்கள்
5: இருக்கின்றன?
0: நம்ம வீட்டு கதவுல எத்தனை தாப்பால்கள் இருக்கின்றன என்று கேட்டேன். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில் வணக்கம்.
6: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
6: மதுரை சேலப்பட்டி பெருங்காமல இருந்து முத்துமாயன் பேசுறேன்.
0: முத்துமாயன் அவர்களை நான் பேசியதில் ஒரு தவறான ஒண்ணு வந்தது என்ன என்று கண்டுபிடித்து விட்டீர்களா?
7: என்ன
0: பண்ணிக்குவீங்க?
8: குணசேகரன்
0: அவர்களை பிழைப்பிற்காக என்ன வேலை பார்த்துக் கொண்டு இருக்கிறீர்கள்?
8: உழவு தொழில் செய்து கொண்டிருக்கிறேன்.
0: எத்தனை வருடங்களாக?
8: 2 ஆண்டுகளாக.
0: இதுவரை ஏதாவது சன்மானம் வாங்கி இருக்கிறீர்களா?
8: அவ்வாறு ஒன்றும் இல்லை.
0: நம் வீட்டில் எத்தனை உடன் பிறந்தோர் இருக்கிறார்கள்?
8: 1 தங்கையர் இருக்கிறார்கள்
0: என்று வந்து இருக்கக்கூடாது. தமிழ் மலையில் நனைந்து கொண்டு இருக்கும் இவ்வேளையில் பண்பலையில் கேட்கலாம்.
9: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.

0: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ். டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
1: ரொம்ப ரொம்ப சாஃப்ட், ரொம்ப ரொம்ப டீஷா, மில்கா வாண்ட் கேக்கின்,
2: மில்கா வாண்ட் கேக்கின், நியூ வாண்ட் பிரெட்.
3: திண்டுக்கல் ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
4: நோ கேபிடேஷன். கவுன்சிலிங் கோட் 5545. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிஎஸ்இ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். கவுன்சிலிங் கோட் 5545.
3: பேருந்து வசதி உண்டு. ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல். தொடர்புக்கு 7397933.
5: ஹாய், ஹலோ எவ்ரிவன், நான் பிரீத்தி, நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
6: நான் செகண்ட் இயர். நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
5: எங்களை போலவே 2026 நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
6: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
5: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலியமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலியமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1010.
6: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம். சோ நீங்களும் பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
7: திண்டுக்கல்லில் நாக்கியே அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
8: 2026-27 ஆண்டிற்கான யுஜி மற்றும் பிஜி படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
7: பிஜி பிரிவில் எம்ஏ தமிழ், இங்கிலீஷ், எம்காம், எம்காம் சிஏ, எம்எஸ்சி மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் ஏஐசிடி அங்கீகாரம் பெற்ற எம்பிஏ அண்ட் எம்சிஏ பாடப்பிரிவுகளுக்கும் சேர்க்கை நடைபெறுகிறது. சென்ட் ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
9: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
10: தொடர்புக்கு 9524936156.
11: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
12: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
11: எப்படிமா?
12: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
11: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
13: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர
14: செவ்வானம். நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
15: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
13: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ், அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல்லின் நல்வாழ்த்துக்கள்.

0: want a cake in, you want a bread.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திர செவ்வானம்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
4: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: தேநீரோடும் கறிப்பொதிகளோடும் கடந்து கொண்டிருக்கும் வேளையில் தேனினும் இனிய தழு தமிழை உரைக்க காத்திருக்கும் அன்பு நேயர் வருக.
1: வணக்கம். வணக்கம்.
2: ஏலோ
1: ஏலோ, யாரு பேசுறீங்க? பேசுபவரின் பேர் என்ன?
2: திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி வட்டம் காடவாளையத்திலிருந்து சந்திரசேகர் பேசுகிறேன்.
1: சந்திரசேகர் அவர்களை மணி அடிக்க சொல்லி இருக்கிறார் நடுவருக்குளம். காரணம் இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
3: ஏலோ வணக்கம் ஐயா, திண்டுக்கல் மாவட்டம் ரெங்கப்பநாயக்கம்லேருந்து பேச்சி அம்மா உரையாடி உள்ளே.
1: பேச்சி அம்மா உரையாடி கொண்டு இருக்கும் தோழியே, இதுவரை எத்தனை முறை தீர்த்தம் குடித்து இருக்கிறீர்கள்?

0: ஆராய்ச்சி பழங்கள் இருக்கின்றன என்று கேட்டேன் தோழியே.
1: எங்க ஊர்ல வந்து பந்தல் என்று சொல்லலாம், அவரை பந்தல் தான் போடுவாங்க. அந்த அப்படி ஒன்றும் இல்லை ஐயா.
0: அங்கு எதுவுமே நீங்க சாப்பிட்டது கூட நீங்கள் ஆனந்தமாக இருக்கும் நேரத்தில் என்ன செய்வீர்கள்?
1: பண்பலைக்கு
0: இணைப்பிற்கான எண்களை கொடுத்து இருக்கிறோம். இப்பொழுது பண்பலையில் கேட்கலாம்.

கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் மில்கா வண்ட கேக்.

0: மாம்பழசுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: அனில் பாஸ்தா,
2: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: சேலம், தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
6: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம்.
7: இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: விவரங்களுக்கு 9524936156.
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
8: எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
4: வழங்கிய செப்புக செந்தமிழ். கோடை பண்பலையில் இனியும் ரசிக்கலாம் பூமாக்ஸ் பனின்கள் சட்டிகள் ராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமாக்ஸ் பனின்கள் சட்டிகள் ராயர்கள்.
9: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
10: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
9: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
10: பூமாக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
9: எனக்கும் பூமாக்ஸ்ல இருக்காப்பா.
10: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமாக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
4: டிஎஸ்பி உள்ளாடி மற்றும்
11: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
4: வழங்கும் செப்புக செந்தமிழ்.

நேசத்தின் நேச உறவுகளை நிகழ்ச்சியில் பங்கு பெற இந்த செல்லிடைபேசி எண்களிலும் கூட நீங்கள் வரலாம். 8056 57 15 54 அல்லது 94 87 0 7 74 48 கோடை பண்பலை 100.5 செப்புக செந்தமிழின் நேய உறவுகளை வந்து கொண்டே இருக்கலாம்.

0: நேச உறவுகளை இணைப்பில் இணைய இந்த எண்ணிலும் நீங்கள் முயற்சி செய்யலாம். 96 55 24 24 29 என் மீண்டுமாக 96 55 24 24 29.
1: இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் வந்துவிட்டார், பேசிவிடலாம். வருக, வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், உங்கள் பெயர் என்ன?
2: அருண்மனை செல்வி.
1: எந்த ஊர்ல இருந்து வந்து இருக்கிறீர்கள்?
2: தேனி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறேன் ஐயா.
1: எத்தனாம் வகுப்பு படித்துக் கொண்டு இருக்கிறீர்கள்?
2: 5ஆம் வகுப்பு முடித்து 6ஆம் ஐயா.
1: நீங்கள் பெரிய குழந்தை, வணக்கம் என்பது ஒற்றை சொல் உங்களுக்கு தெரியும். அப்படி தொடங்கினீர்கள், அதனால தான் மணி ஒலித்து இருக்கிறது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ? வருக, வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், சொன்னவரின் பேர் என்ன?
3: திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கம்பு பேரூராட்சியிலிருந்து மோ சௌந்தர்யா உங்களிடம் உரையாட வந்திருக்கேன்.
1: சௌந்தர்யா அம்மா அவர்களை சௌக்கியமாக இருக்கிறீர்களா?
3: நலமாக இருக்கிறேன்.
1: நம் ஊரில் ஜனங்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள்?
3: மக்கள் எல்லாம் அவர்கள் வேலையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
1: போர் அடிக்கும் நேரத்தில் என்ன செய்வீர்கள்?
3: நான் எப்பொழுதும் நம் பந்தலோடு இணைந்திருக்கிறேன்.
1: அதனால உங்களுக்கு போர் அடிக்கவே அடிக்காது.
3: என்ன
1: கலரில் இருக்கும் தோழியே?

0: மஞ்சள் வண்ணத்தில் இருக்கிறோம்.
1: மஞ்சள் வண்ணத்தில் இருக்கும். நீங்கள் சீக்கிரமாக எதை சாப்பிட்டு முடிப்பீர்கள்?
0: மருமுறைகள் சரியாக புரியவில்லை.
1: உங்களுக்கு சரியாக கேட்கவில்லை. நீங்கள் எதனை சீக்கிரமாக சாப்பிட்டு முடித்து விடுவீர்கள்?
2: மாரியம்மாள்
1: அவர்களை நீங்கள் வாகை சூடி இன்னும் ஓராண்டு ஆகவில்லையே, ஏன் வந்து இருக்கிறோம் நாம்? எத்தனாம் தேதி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோம்? தொழிலை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அன்பு தோழிக்கு ஒரு நன்றியை சொல்லி அடுத்த நேரம் சந்திக்கலாம். வருக வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். செல்லிடை பேசி என் மீண்டுமாக சொல்லிவிடலாமே.
3: 96 55 24 24 29 இன்னொரு தொலைபேசி கூட இருக்கு. 0-4-5-4-2-290-333.
1: எண்களுக்கு முயற்சி செய்து கொண்டே இருங்கள். அனைத்து எண்களும் இருக்கின்றன உங்களுக்காக நமக்காக. பண்பலையில் இப்பொழுது கேட்கலாம்.
4: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
5: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்
6: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
7: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
8: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
9: அனில் சோயா சங்க்ஸ்.
10: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
11: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
12: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
11: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
13: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
14: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
15: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
14: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
15: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
14: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
15: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
1: சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது.
2: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
3: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
4: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
5: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் தான்
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
7: தமிழ் சொற்களோடு கொஞ்சி விளையாடும் கோடை பண்பலையின் சிபசந்தம் நிகழ்ச்சியில் பேச வரும் நேயர் வருக.
8: வணக்கம். வணக்கம் அன்பு நேயரே, உங்கள் பேர் என்ன? வந்துவிட்டீர்கள். சொன்னவரின் பேர் என்ன?
9: ராமநாதபுரம் மாவட்டம், பரமக்குடி வட்டம், பெங்காலூர்ல இருந்து ராஜராஜ.
8: அருள் கூர்ந்து உங்கள் பேரை இன்னொரு முறை சொல்லுங்களாமா?

0: ஹாஜிரா என்பது ஒற்றை சொல்லாக வந்திருக்கிறது. நான் கேள்விகள் கேட்டாலும் பதில் சொல்லும் பொழுது ஒற்றை சொல்லில் பதில் சொல்லக்கூடாது, விடை சொல்லக்கூடாது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ, வருக வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: சொன்னவரின் பெயர் என்ன?
1: திண்டுக்கல் மாவட்டம் சிவாங்க ஐயா.
0: சிவா ஐயா, என்ன வேலை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்?
1: மலிவை தொழில் செய்து கொண்டிருக்கிறேன் ஐயா.
0: எத்தனை வருடங்களாக இந்த வேலையை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்?
1: 30 ஆண்டுகளாக
0: ஐயா என்பது ஒற்றை சொல் வந்திருக்கிறது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ, வருக வணக்கம். சரிங்க என்று சொல்லி இருக்கிறீர்கள். உங்கள் பெயர் என்ன?
2: அறிவிப்பாளர் அவர்களுக்கு மாலை வணக்கம்.
0: வணக்கத்தோடு.
2: நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து ராஜி பேசுகிறேன்.
0: ராஜி ஐயா அவர்களே, இன்று நம் ஊரில் என்ன விசேஷம் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? உங்களின் ஆசைதான்
2: என்ன?
0: விருப்பம் அடையவில்லை. கால இடைவெளி வரும் 3 நொடிகளுக்கு மேல் இடைவெளி கூடாது என்பது ஒரு விதிமுறை இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ, வருக வணக்கம். ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க?
3: தேனி மாவட்டம் அம்மாபுரம் பேசுறேன்.
0: உங்களின் பேரை இன்னொரு முறை கூறுங்கள். இப்படி சொல்வதும் ஒற்றை சொல்லாக வந்து இருக்கிறது. ஹலோ என்பது பிறமொழி சொல், அதற்கு நல்ல தமிழில் சொல்லலாம்
4: ஏலோ.
0: ஏலோ வணக்கம் என்று சொல்வது சிறப்பிலும் சிறப்பாக இருக்கும். எனக்கு காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ, வருக வணக்கம். இணைந்திருக்கும் சொன்ன நண்பனின் பெயர் என்ன?
5: நான் ராமநாதபுரம் மாவட்டம் சாத்தனூரி செத்துவர்களிலிருந்து என்னுடைய பெயர் முருகன் என்று கூறலாம்.
0: முருகன் அவர்களே, உங்களுக்கு யார் மீது அதிக பாசம்?
5: எனது அம்மா மீது பாசம் அதிகம்.
0: பாசம் என்பதற்கு பதிலாக அழகான தமிழ் சொற்கள் இருக்கின்றன. உறவு உணர்ச்சி, உறவுத்தலை என்று சொல்வது சிறப்பிலும் சிறப்பாக இருக்கும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ, வருக வணக்கம்.
6: கரூர் மாவட்டம் புலிவந்து நவீன் பேசுறேன்.
0: நவீன் அவர்களே, உங்கள் தந்தையின் பெயரை நான் தெரிந்து கொள்ளலாமா?
4: காலடி விழி
0: வந்து இருக்கிறது. உங்கள் தந்தையின் பெயர் தானே கேட்டேன், ஏன் அவ்வளவு பயந்து சென்று விட்டார், அச்சம் வந்து விட்டது போலும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ, வருக வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக தமிழில். வாழ்நின் ஒளி அளவை குறைத்து விட்டு வாருங்கள். செங்கல் செவி.
7: என் பெயர் கலைவாணி ஐயா.
0: கலைவாணி, எங்கிருந்து வந்து இருக்கிறீர்கள்?
7: நாங்கள் இன்று பழனி போனோம்.
0: பழனியில் எங்கே இருக்கிறீர்கள்?
7: தாராபுரம் தாண்டி கொண்டு விட்டோம்.
0: தாராபுரத்தில் எதன் வழியாக சென்று கொண்டிருக்கு? பஸ்ஸில் செல்றீர்களா, கார் இல்லையா? ஃபோர் வீலரில் சென்று கொண்டிருக்கிறார். 4 சக்கர வண்டியில் கவனமாக சென்று கொண்டிருங்கள். பஸ் என்பதற்கு பேருந்து என்று சொல்லலாம், கார் என்பதற்கு
4: மகிழுந்து
0: என்று சொல்வோம். வெல்வோம் தமிழோடு. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ, வருக வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்பு ஹேசன் தமிழில். வணக்கம்.
8: தமிழின் உயிர் மூச்சு, கோடை பெண் வழக்கு இனிமையான குண்மாலை வணக்கம்.
0: வணக்கத்தோடு வந்து இருப்பவரின் பெயர் என்ன?
8: தேனி மாவட்டம் தர்மராஜபுரத்திலிருந்து கோபால்சாமி.
0: கோபால்சாமி அவர்களை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பம் என்பது தமிழ் சொல் அல்ல, தொடங்குதல் என்பது நல்ல தமிழ் சொல். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ, வருக வணக்கம்.
9: வணக்கம் ஐயா. சிவகாசியிலிருந்து அமுதா உங்களோட உரையாடுகிறேன்.
0: அமுதா அம்மா அவர்களை, நீங்கள் வந்து இன்னும் 1 திங்கள் ஆகவில்லை, தேதியோடு நான் சொல்லட்டுமா? இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேரை சந்திக்கலாம், வருக வணக்கம். கோடை பண்பலை 100.5 செப்புக தமிழ் ஒளிவளம் வந்து கொண்டிருக்கிறது. இணைப்பில் காத்திருப்பவரின் பெயர் என்னவோ, வணக்கம்.
10: வணக்கம் ஐயா.
0: சொன்னவரின் பெயர் என்ன?
10: திருப்பூர் மாவட்டம் பல்லாகொண்டம் பாளையம் மாரிமுத்து உரையாடுகிறேன்.
0: மாரிமுத்து ஐயா அவர்களை, பிழைப்பிற்காக என்ன தொழில் செய்து கொண்டு இருக்கிறீர்கள்?
10: தற்போது நெசவு தொழில் செய்து கொண்டிருக்கிறோம்.
0: எத்தனை வருடங்களாக இந்த தொழிலை செய்து கொண்டு இருக்கிறீர்கள்?
4: ஆரம்பம்
0: என்பதை சொன்னோம், அது தமிழாக இருக்கிறதில்லை. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் வரும் நேரம் 4:42 வருக வணக்கம். ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க? கன்சிகா, எந்த ஊரில் இருந்து வந்து இருக்கிறீர்கள்?
11: திருச்சி மாவட்டம்.
0: எத்தனாம் வகுப்பு படித்துக் கொண்டு இருக்கிறீர்கள்?
11: நாங்கள் 8ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறோம்.
0: நீங்கள் எத்தனை பேர் படித்து, அதாவது 2 ஒற்றை சொற்கள் வந்தன, அதனால் மணி ஒலித்து இருக்கிறது. வன்சிகா, இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ, வருக வணக்கம். அன்பு நேரே வந்து விட்டீர்கள், பேசிவிடலாம். வணக்கம்.
12: ஹலோ வணக்கம் ஐயா.
0: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
12: பிரியங்கா, மதுரையிலிருந்து.
0: பிரியங்கா அவர்களை, பக்கத்தில் குசு குசு என்று பேசுபவரின் பேர் என்ன?
12: கோடை
0: பண்பலை 100.5 இப்பொழுது கேட்கலாம்.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
2: தொடர்புக்கு 9524936156.
3: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
4: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலையில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
0: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் செப்புக செந்தமிழ்.
3: படைக்கலன்களின் பாதுகாப்பை போல் நம்மை காக்கும் பண்பாடு மொழியை பண்பலையில் உரைக்க காத்திருக்கும் அன்பு நேயர் வருக.
4: வணக்கம்.
5: வணக்கம் ஐயா.
4: சொன்னவரின் பேர் என்ன?
5: திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகாவிலிருந்து பேசுகிறேன் ஐயா.
3: வட்டம்,
4: தாலுகா என்பது தள்ள தமிழ் சொல் இருக்கிறது. வட்டம் என்று பயன்படுத்தி இருக்கலாம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ. வருக, வணக்கம்.
6: திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ஆ மரிய கில்பர்ட் ஜான்சன் தங்களுடன் உரையாட வந்துள்ளேன் ஐயா.
4: அன்பு நண்பனே, மதியம் என்ன சாப்பிட்டீர்கள்?
6: நற்பகல் தாவர உணவு சாப்பிட்டேன்.
4: தாவர உணவு சாப்பிட்டு இருக்கல. என்னென்ன தாவர உணவு எல்லாம் இருந்தது? என்னென்ன காய்கறிகள் எல்லாம் இருந்தன?
6: வெண்டைக்காய், கத்தரிக்காய்.
4: வெண்டைக்காய், கத்தரிக்காய், அது காலை இடைவெளியும் வந்தது. அதை கத்திரிக்காய் என்று, கத்தரிக்காய் என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும். கத்தரிக்காய் அல்ல. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ. வருக, வணக்கம். இணைந்து இருக்கிறோம் செப்புக சந்தமிழில். வணக்கம்.
7: வணக்கம் ஐயா.
4: சொன்னவரின் பேர் என்ன?
5: அழகான
4: கடை என்று சொல்லி இருக்கலாம். அத காஃபி என்பதற்கு நல்ல தமிழ் சொல்
3: குழம்பி
4: என்று சொல்வது சிறப்பிலும் சிறப்பாக இருக்கும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ. வருக, வணக்கம். வந்துவிட்டீர்கள், பேசிவிடலாம். அன்பு நேயரே, உங்களின் குரலை கேட்பதற்கு அவ்வளவு ஆர்வமாக இருக்கிறோம். காந்திமதி அம்மா அவர்களே, நாம் சென்ற வாரம் தானே வந்தோம்?

0: எத்தனாம் தேதி என்று சொல்லிவிடலாம். இணைப்பு காத்திருக்கும் அடுத்த நேருக்கு வழிவிட்டு சென்று விடுங்கள். கோடை பண்பலை 100.5 செப்புக செங்கமிழ் வணக்கம். இணைந்திருக்கும் இந்த நேரத்தில் நேய உறவுகள் வந்து கொண்டே இருக்கலாம். வந்துவிட்டார், பேசிவிடலாம்.
1: கரூர் மாவட்டத்திலிருந்து மோ இளங்கோ பேசுகிறேன்.
0: மோ இளங்கோ அவர்களே, இன்று நம் ஊரில் என்ன விசேஷம்?
1: அப்படி ஒன்றும் இல்லைங்க ஐயா.
0: ஒன்றுமே இல்லை. உங்களின் விலாசம் எப்படி தொடங்கும்?
1: சின்னாண்டாங்கோவில்.
0: கால இடைவெளி வந்து இருக்கிறது
2: என்று
0: ஒற்றை சொல்லும் வந்தது. நடுவர் குளம் அவ்வளவு வெளிப்பாக இருக்கிறார்கள். இணைப்பு காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
1: என்ன
0: வேலை பார்த்துக் கொண்டு இருக்கிறீர்கள்?
1: இப்பொழுது உழவு தொழில் செய்து கொண்டிருக்கிறேன் என்று கூறலாம்.
0: எத்தனை வருடங்களாக இந்த வேலை பார்த்துக் கொண்டு இருக்கிறீர்கள்?
1: ஏறத்தாழ 2 ஆண்டுகளாக என்று கூறலாம் நண்பரே.
0: வீட்டில் அதிகம் பிடிவாதம் பிடிப்பவர் யார்? கட்டாயமாக திண்ணமாக வந்தது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம்.
3: ஏதோ வணக்கம் ஐயா.
0: வணக்கம். சொன்னவரின் பெயர் என்ன?
3: திண்டுக்கல் மாவட்டம் அயலூர் சிற்றூர்லிருந்து சரண்யா பேசுறீங்க.
0: சரண்யா அம்மா, நம் வீட்டில் எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள்?
3: 4 பேர் இருக்குங்க ஐயா.
0: நம் வீட்டு கதவில் எத்தனை சாவிகள் இருக்கின்றன? காலை இடைவெளி வந்து இருக்கிறது. அசை சொல்லும் எட்டி பார்த்தது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
4: நாமக்கல் மாவட்டம் சா கல்பனா சொல்லரே.
0: சா கல்பனா அவர்களே, எத்தனை வகுப்பு படித்துக் கொண்டு இருக்கிறீர்கள்?
4: 9ஆம் வகுப்பு சேர்ந்த இருக்கிறேன் சொல்லரே.
0: செல்ல இருக்கும் தோழி, படித்துக் கொண்டு இருக்கும் பள்ளியின் பெயர் என்னவோ?
4: அரசினர் மேல்நிலை பள்ளி என கூறலாம் சொல்லரே.
0: தோழியிடம் எத்தனை பென்சில்கள் இருக்கின்றன?
4: அது சரியாக தெரியும்.
0: பேனாக்கள் எத்தனைகள் இருக்கின்றன?
4: ஒரே ஒரு
0: பேனா என்பதற்கு நல்ல தமிழில் சொல்லலாம்
5: தூவல்.
0: சொல்வோம் வெல்வோம் தமிழோடு. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம். ஜானகி அம்மா, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறார்?
6: சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம் சிற்றூரிலிருந்து பேசுகிறேன் ஐயா.
0: பேசி கொண்டிருக்கும் தோழி எத்தனாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறார்?
5: 12
0: அழகாக சொல்ல வேண்டும்.
5: 12
0: இலக்கண விதிமுறையோடு பயன்படுத்துவோம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேய உறவுகளே வந்து கொண்டே இருங்கள். அதற்கு முன்னால் பண்பலையில் கேட்டு விடலாம்.
7: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
8: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
9: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
10: அனில் சோயா சங்க்ஸ்.
11: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ். DSP உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
1: திண்டுக்கல் GTN காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
2: நோ கேபிடேஷன். கவுன்சிலிங் கோட் 5545. BE கம்ப்யூட்டர் சயின்ஸ், CSE ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் மிஷின் லேர்னிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், BTech இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். கவுன்சிலிங் கோட் 5545.
1: பேருந்து வசதி உண்டு. GTN காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல். தொடர்பு 7397-93313.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க.
4: ஏன் பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
5: திண்டுக்கல்லில் நாக்கி அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
6: 2026-27 ஆண்டிற்கான UG மற்றும் PG படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
5: PG பிரிவில் MA தமிழ், இங்கிலீஷ், MCOM, CA, MSc மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் AICTE அங்கீகாரம் பெற்ற MBA அண்ட் MCA பாட பிரிவுகளுக்கும் சேர்க்கை நடைபெறுகிறது. சென்ட் ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
7: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.

0: Briefs.
1: கற்பனைகளில் தோன்றுவதை எளிமையாக தொகுத்து வழங்கும் தமிழ் மொழியோடு சங்கமிக்க இருக்கும் நேயர் வருக.
2: வணக்கம்.
3: நாமக்கல் மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன்.
2: உங்க பேசுபவரின் பெயர் என்ன?
3: என்னுடைய பெயர் சிவகாமி.
2: சிவகாமி அம்மா அவர்களை ஏற்கனவே பரிசு வாங்கி இருக்கிறீர்களா? செப்புக்கு சொன்னமுடியில்
3: பலமுறை வாங்கியுள்ளேன்.
2: பலமுறை வாங்கியிருக்கல, நீங்கள் வாகை சூடி ஓராண்டு ஆகிவிட்டதா என்ன?
3: ஓராண்டு முடிந்து விட்டது.
2: எத்தனாம் தேதி நீங்கள் வாகை சூடினீர்கள்?
3: சென்ற
2: செப்புக செந்தமிழில் கால இடைவெளி 3 நொடிகளுக்கு மேல் இடைவெளி கூடாது என்று சொல்லி இருக்கிறோம். எனக்கு காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். அன்பு நேயரே, இன்று தொலைபேசி நம்மளை இப்படி பழி வாங்கிவிட்டதே. இணைப்புகள் சரியாக இருந்தால் இன்னும் பல நேயர்கள் வந்து இருப்பார்கள். அன்பு நேயரின் பெயர் என்னவோ வருக. வணக்கம்.
4: தேனி மாவட்டம்.
2: தேனி மாவட்டத்திலிருந்து வந்திருப்பவரின் பெயர் என்ன? வந்திருப்பவர் அவரே பேசுறதுக்கு மறந்துட்டாரு. அடுத்த நேருக்கு வழிவிட்டு அவரும் சென்று விட்டார். இப்பொழுது நேயர் வரும் நேரம் 4:54 வருக. வணக்கம்.
5: வணக்கம் ஐயா.
2: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
5: என் பெயர் சவித்ரா. ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து
2: சவித்ரா அவர்களை, உங்களுக்கு என்ன சத்தம் என்றால் பிடிக்காது?
6: என்று
2: சொல்லி இருப்பது சிறப்பாக இருக்கும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழ். வணக்கம்.
7: வணக்கம் ஐயா.
2: சொன்னவரின் பேர் என்ன?
7: பிரியா.
2: பிரியா, எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள்?
7: அய்யலூர் வேடசந்தூர் வட்டம் ஐயா.
2: என்ன படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் பிரியா?
7: படித்து
2: முடித்து விட்டீர்கள். ஆனா பிரியா என்ற ஒற்றை சொல் வந்தது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம். நீய உறவுகளை தொலைபேசி நம்மளை பாடாய்படுத்துகிறது. இப்பொழுது வந்திருப்பவரின் பெயர் என்ன? வந்திருப்பவரின் பெயர் என்னவோ என்று நான் தெரிந்து கொள்ளலாமா?
8: நாமக்கல் மாவட்டம் பொன் கந்தசாமி.
2: என்ன கந்தசாமி, என்ன இன்சல் சொன்னீர்கள்?
8: பொன் கந்தசாமி.
2: பொன் கந்தசாமி என்ன வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்? தற்பொழுது தற்சமயம் அல்ல. இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்ய அனைத்து நேய உறவுகளும் வந்து சென்று இருக்கிறார்கள். கோடை பண்பலை 100.5 இன்றைய செப்புக செந்தமிழ் இனிதே நிறைவுக்கு வந்து இருக்கிறது. இனிமையான இந்த இனிய வேளையில் இன்றைய செப்புக செந்தமிழில் நேரடியாக யாரும் வாகை சூடவில்லை. மிகுதியான நேரம் பேசிய நேயர்களுக்கு பரிசினை வழங்கிவிடலாமா?
6: வழங்கிவிடலாம். திண்டுக்கல் மோ சௌந்தர்யா.
1: வாழ்த்துகள். நீங்கள் நமது கோடை பண்பலையின் நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான திகதியும் நேரமும் உறுதி செய்யும் அழைப்பு உங்களின் தொடர்பு எண்ணிற்கு வரும்.
6: அடுத்ததாக திண்டுக்கல் பேச்சியம்மாள்.
1: வாழ்த்துகள் திண்டுக்கல் பேச்சியம்மாள். நீங்கள் நமது கோடை பண்பலையின் நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான திகதியும் நேரமும் உறுதி செய்யும் அழைப்பு உங்களின் தொடர்பு எண்ணிற்கு வரும்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் வாகை சூரிய நேயர்களின் பெயர்கள் மீண்டுமாக
1: திண்டுக்கல் சௌந்தர்யா, திண்டுக்கல் பேச்சியம்மாள்.
2: மீண்டும் கூட ஒருமுறை சொல்லிவிடலாமே.
6: திண்டுக்கல் மோ சௌந்தர்யா, திண்டுக்கல் பேச்சியம்மாள்.
2: நீங்கள் இருவரும் உடனடியாக 93-61-73-38-68 என் மீண்டுமாக 93-61-73-38-68 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் பேர், ஊர், முகவரை, செல்லிடப்பேசி என்னோடு கொடுத்து விடுங்கள். குறுந்தகவலாக கூட அனுப்பி வையுங்கள். கச்செவியிலும் கூட அனுப்பி வையுங்கள். காத்திருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சியில். இதுவரை என்னோடு கடமையாற்றிய தோழமை உறவுகளுக்கும் கேட்டுச் சுவைத்த நேச நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாய்ப்புகள் வரும்போது வான்வெளியை கை குலுக்கிக் கொள்வோம். நன்றி நேர்களே.

0: அடிப்படை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
0: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
3: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ். டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
0: வழங்கிய செப்புக செந்தமிழ்.

0: கலக்கமூட்டும் உன்னத மொழியை வரவேற்று நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறார் ஜே பே ரமேஷ்குமார். நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம்
1: ராஜேஷ், நாகராஜ், மணிவண்ணன்.
0: அழைப்புகள் ஒருங்கிணைப்பு
1: எஸ் கலைவாணி.
0: கணினியின் கைவிரல்களோடு
1: யுவபாலா.
0: இனி கானங்களின் வழியே காற்றலை சுவையில் சுதிக்கூட்டிட காத்திருக்கிறது சித்திர செவ்வானம். சிவந்திடும் முன் செவிவசம் செய்தி சுருக்கம்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, மாநிலத்தின் வளர்ச்சியை உறுதி செய்வதற்கு மத்திய அரசு மாநில அரசுடன் இணைந்து பணியாற்றும் என்று கூறியுள்ளார். தமிழகத்தில் முந்தைய திமுக அரசு கஜானாவை முழுமையாக காலி செய்துள்ளதாகவும், நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் உண்மையான சமூக நீதி மற்றும் மதச்சார்பின்மைக்கான அத்தியாயம் இன்று தொடங்கியுள்ளதாக முதலமைச்சர் கூறியுள்ளார். தமிழக அரசின் நிதிநிலை குறித்து கடந்த பிப்ரவரி மாத பட்ஜெட்டிலேயே கூறப்பட்டிருந்ததாகவும், அதன் பிறகுதான் தாவிக பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கியதாகவும் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் தனிச் செயலாளர்களாக டாக்டர் செந்தில்குமார், திருமதி லட்சுமி பிரியா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். சட்டப்பேரவையின் இடைக்கால பேரவைத் தலைவராக திரு கருப்பையா இன்று பதவியேற்றார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு விஜய்க்கு பிஜேபி, பாமக, அமமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். திருச்சி கிழக்கு, பெரம்பூர் என இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்த நிலையில் திருச்சி கிழக்கு தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதை திரு விஜய் ராஜினாமா செய்துள்ளார். சிறுபான்மையினரை நலனை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி உள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் லக்னோ அணி சற்று முன்வரை 15 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 154 ரன் எடுத்துள்ளது. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையால் மகிழ்விப்பது ஆகாஷ்வாணி கோடை பண்பலை 100.5 MHz.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: நேரல் அனைவருக்கும் ஈரோடு கைலாசத்தின் இனிய வணக்கங்கள். எப்போதும் என் நேரமும் மனம் கணியும் இன்னிசை மெட்டுக்களை அந்தி நேர சந்தங்களாக பந்தங்களுக்கு தரவிருப்பது 100.5 சித்திர செவ்வானம். அவன் நினைவாலே அவள் மெலிந்தாள் காலத்தின் பிடியாள். அவன் நினைவாலே அவள் மெலிந்தாள் காலத்தின் பிடியாள்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: 17 plus UG courses, 9 plus PG courses, 5 plus PhD courses kaana admission nadaipirukirathu. Karur Jayaram's Kalai Matrum Arivial Kalluri, Madurai Bypass Road, Attamparappu, Karur.
6: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை எண்ணெய்க்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
7: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
6: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
7: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
6: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
7: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
8: மிஸ்டர் கோல்ட், 100% கடலெண்ணெய்.
9: Shiva Textiles and Summer Vibes. இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வெட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டிஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க Shiva Textiles. புதிய அனுபவம் எப்பொழுதும்.
10: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
11: தொடர்புக்கு 9524936156.
12: இதழ்கள் முணு முணுக்கும் இசைச்சந்தங்கள் அரங்கேறிக் கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில். தலைவனின் தாமதத்திற்கு தலைவி ஒருத்தால் கண்ணுக்குள் அடைத்து அவனை. தலைவனின் தாமதத்திற்கு தலைவி ஒருத்தால் கண்ணுக்குள் அடைத்து அவனை.

நேரம் இப்பொழுது மாலை 5:16 ஆகுதுங்க. இது உங்கள் அபிமான கோடை பண்பலை 100.5 சித்திரச்சவன் நிகழ்ச்சி. உள்ளம் கொண்டவனை கண்டவுடன் காலமும் நேரமும் நொடிப்பொழுதாகிறது உரியவளுக்கு.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் ஃபேஸ், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
5: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
4: இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் இங்க இருக்கா?
5: ஏன் இல்ல, ஆல் இண்டியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒன்னா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டதற்கு உடனே ஜாயின் பண்ணு.
6: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9 6 5 2 3 9.
7: திண்டுக்கல்லில் நாக்கி அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
8: 2026-27 ஆண்டிற்கான யூஜி மற்றும் பிஜி படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
7: பிஜி பிரிவில் எம்ஏ தமிழ், இங்கிலீஷ், எம்காம், எம்காம் சிஏ, எம்எஸ்சி மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் ஏஐசிடி அங்கீகாரம் பெற்ற எம்பிஏ அண்ட் எம்சிஏ பாடப்பிரிவுகளுக்கும் சேர்க்கை நடைபெறுகிறது. சென்ட் ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
9: விவேகானந்தா

0: கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
2: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, DSP உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ், அம்மன் TRY TMT கம்பிகள், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாற்றுத்தாவணி மதுரை, குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், GTN காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல்லின் நல்வாழ்த்துக்கள்.

சேவை குளிரும் கானங்கள் அரங்கேறி கொண்டிருப்பது கோடை பண்புடன் 100.5 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சிகள். நேர்களை இன்று இரவு 10 மணிக்கு ஒளிவளம் வரும் தொலைபேசி வழி விருப்ப பாடல் நிகழ்ச்சியான நினைவே சோம் இன்று கரூர் மாவட்ட நண்பர்களுக்காக வனவர காத்திருக்கிறது. கண்களால் விதைத்து கண்களால் விதைத்து மனதில் முளைத்து தாகத்தில் திளைத்து பக்கத்தில் வெக்கி நிற்கின்றன ஜோடிகள் இரண்டும்.

0: கோடைப்பன் விலை 0.5 இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உள்ள மகிழ மீச்சு சந்தங்கள் அறிஞறிக் கொண்டிருப்பது கோடை பண்புடைய 100.5 சித்திரச்ச வானம் நிகழ்ச்சிகள். தோப்பிலே தோரணம் கட்டி, தோப்பிலே தோரணம் கட்டி அதற்கான காரணம் காட்டி மனமிரண்டும் சங்கமிக்கிறது ஓரிடத்தில்.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: திண்டுக்கல் ஜிடிஎம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
5: நோ கேபிடேஷன். கவுன்சிலிங் கோட் 5545. Computer Science, CSE, Artificial Intelligence and Machine Learning, Electronics and Communication Engineering, Electrical and Computer Engineering, B.Tech, Information Technology, Artificial Intelligence and Data Science. Counseling Code 5545.
4: பேருந்து வசதி உண்டு. GTN College of Technology, திண்டுக்கல். தொடர்புக்கு 7397-93313.
6: சுட சுட வெயில், சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சடையோட
7: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சாரதாஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேரம் இப்பொழுது மாலை 5:36 ஆக போகுதுங்க. இது உங்கள் அபிமான கோடை பண்புடைய 100.5 சித்திர செவ்வானாம். தன் அவளின் வதனம் கண்டதும் கொண்டவனுக்கோ வார்த்தை வரவில்லை பூரிப்பில்.

முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
2: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 23 நள்ளிரவில் தொடர்ச்சி. பொன்னனும் வள்ளியும் நள்ளிரவில் காவிரியின் பிரவாகத்தை எதிர்த்து படகில் எங்கோ சென்றார்கள். இனி பிறகு இருவரும் கரை மேல் ஏறினார்கள். அங்கே ஒரு நீண்ட மதிர் சுவர் இருந்தது. அந்த சுவரில் ஒரு வாசற்படி காணப்பட்டது. அதன் கதவு பூட்டியிருந்தது. பொன்னன் தன் மடியிலிருந்து ஒரு கொத்து சாவியை எடுத்து ஒரு சாவியினால் பூட்டை திறந்தான். இருவரும் கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே பிரவேசித்தார்கள். கம் என்று செண்பகப்பூவின் நறுமணம் வந்தது. பார்த்தாயா வள்ளி, செண்பகப்பூவின் வாசனையை? இந்த அரண்மனை தோட்டத்திற்குள் இதற்கு முன் நீ வந்தது கிடையாதே என்றான். இறையாதே என்றாள் வள்ளி. பொன்னன் மறுபடியும் கதவை சாத்தி உட்புறம் தாளிட்டான். பயப்படாதே, என் பின்னோடு வா என்றான். நீ சத்தம் போடுவதில்தான் எனக்கு பயம் என்றாள். இருவரும் அந்த செண்பகத் தோட்டத்துக்குள் புகுந்து சென்றார்கள். சிறிது நேரத்துக்கெல்லாம் அதே மதில் வாசற்படி அண்டை மாரப்ப பூபதி வந்தான். கதவின்

0: வெளிப்புற நாதங்கியை இழுத்து மாட்டினான். பிறகு அவன் நதியில் இறங்கி பொன்னன் மரத்தின் வேரில் கட்டியிருந்த படகை அவிழ்த்து ஆற்றோடு மிதந்து போகும்படி இழுத்துவிட்டான். பின்னர் மதிர்ச்சுவர் ஓரமாக மிக விரைவாய் நடந்து சென்றான். படகு கரையோரமாக மிதந்து கொண்டு சிறிது தூரம் போயிற்று. அங்கே வந்து கொண்டிருந்த சிவனடியார் அதை பிடித்து நிறுத்தினார். நிறுத்திய இடத்துக்கு அருகிலிருந்து ஒரு பெரிய விருட்சத்தின் வேரில் அதை இழுத்து கட்டினார். மறுபடியும் மேல் நோக்கி சென்று அதே மதிர்ச்சுவரின் வாசற்படிக்கு வந்தார். மாரப்ப பூபதி இழுத்து போட்ட நாதங்கியை கழற்றிவிட்டார். மீண்டும் திரும்பி சென்று படகு கட்டியிருந்த மரத்துக்கு பின்னால் அமர்ந்தார். அச்சமயம் நதியின் அக்கறையில் அநேக தீவர்த்திகளுடன் ஒரு கும்பல் காணப்பட்டது. சிறிது நேரத்துக்கெல்லாம் அந்த தீவர்த்திகள் நதியின் நடுமத்திக்கு வந்துவிட்டன. பல படகுகள் நதியை கடந்து வந்து கொண்டிருந்தன என்று தெரிந்தது. சிவனடியார் மறைந்திருந்த மரத்துக்கு சற்று கிழக்கே படகுகள் கரைக்கு வந்து சேர்ந்தன. படகுகளிலிருந்து பலர் இறங்குகிறது தீவர்த்திகளின் ஜோதியில் தெரிந்தது. அவர்களில் சிறு தொண்டரும் அவர் மனைவியாரும் குந்தவி தேவியும் காணப்பட்டனர். சக்கரவர்த்தியின் பிரதிநிதியாக உறையூரை ஆண்டு வந்த தளபதி அச்சுதவர்மர் அவர்கள் எல்லாருக்கும் முன்னால் சென்றார். மற்ற பரிவாரங்களும் ஏவலாளர்களும் பின்னால் வந்தார்கள். ஸ்ரீரங்கநாதரின் அர்த்தஜாம ஆராதனையை தரிசித்து விட்டு திரும்பிய அந்த பக்தர் குழாத்தில் சக்கரவர்த்தி நரசிம்மவர்மரை மட்டும் காணவில்லை. காவேரி கரையை ஒளிமயமாக்கிய தீவர்த்திகளுடன் அந்த கும்பல் படகிலிருந்து கரையில் இறங்கிய போது சிவனடியார் தாம் இருந்த மரத்தின் மறைவில் இன்னும் நன்றாய் மறைந்து கொண்டு அசையாமல் நின்றார். அவர் மூச்சு விடும் சத்தம் கூட அப்போது கேட்கவில்லை. தீவர்த்திகளுடனே அந்த கும்பல் நகருக்குள் புகுந்து மறைந்த பிறகு காவேரி நதி தீரத்தில் முன்னால் இருந்ததை விட அதிகமான அந்தகாரம் குடிகொண்டது. சிவனடியார் மரத்தின் மறைவிலிருந்து மறுபடியும் வெளிவந்து நதிக்கரையில் படகின் அருகில் அமர்ந்தார். அந்த கார் இருளிலும் கூட மேற்கூறிய மதில் வாசலின் பக்கம் அவருடைய கண்கள் கூர்மையாக பார்த்தன. அவருடைய செவிகளும் கதவு திறக்கப்படும் சத்தத்தை எதிர்நோக்கி கூர்மையாய் கேட்கலாயின. அத்தியாயம் 23 நள்ளிரவில் நிறைவடைந்தது. நாளை முதல் அத்தியாயம் 24 மாரப்பனின் மனக்கலக்கம். நெஞ்சினேயர்களே,
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.

கொஞ்சம் பழகி பார்க்கலாமா? அட பந்தி போட முன்னே நம்ம பசிய தீர்க்கலாமா?

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெடுச்சு வைத்தோம் வைக்கிங் பன்னியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திர செவ்வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பன்னியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். இனிதே நிறைவு பெறுகிறது கோடை பண்பலையின் 100.5 சித்திர செவ்வானம். இனி பண்பலையின் வழியே ஆலய தரிசனம் செய்யலாமா?

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: இன்று திருப்பதி மாவட்டம் திருக்காளஹஸ்தி கோயிலை தரிசிக்கலாம்.

தென் கைலாயம் என்று சிறப்பிக்கப்படும் திருக்காலத்தி பஞ்சபூதங்களில் காட்சிக்கு உரிய தலமாகும். தனி சிறப்பு பெற்ற இந்த கோயிலின் புராணம் என்ன? ஊர்ணநாபன் என்பவன் தெய்வ சிற்பியான விசுவகர்மாவின் மகன். அவனும் தந்தையை போலவே சிற்பக்கலையில் வல்லவன். அதனாலேயே அவனுக்கு ஆணவம் மேலோங்கியது. கல்லாலும் உலோகங்களாலும் தான் உருவாக்கும் சிற்பங்களுக்கு உயிர் கொடுத்தால் என்ன என்ற அகம்பாவம் அவனுக்குள் தோன்றியது. உடனே பிரம்மாவுக்கு போட்டியாக தானும் ஜீவன்களை படைக்க தொடங்கினான். அவன் சிற்பமாய் உருகொடுத்ததெல்லாம் உயிருடன் விலங்குலாயிற்று. இதனால் கடும் சீற்றமடைந்த பிரம்மன் ஊர்ணநாபனை சிலந்தியாக பிறக்குமாறு சபித்து விட்டான். அதை கேட்டு பதைபதைத்த

உர்ணநாபன் சாப விமோசனம் கோரினான். சினம் தணிந்த பிரம்மன் அவனை தென் கைலாயத்திலுள்ள வெள்வ வனத்தில் நாவல் மர இலையில் வாழுமாறும், அந்த வனத்தில் எழுந்திருளி இருக்கும் சிவனை வழிபட்டு வந்தால் சாப விமோசனம் ஏற்படும் என்றும் கூறினான். ஊர்ணநாபனும் அவ்வாறே சிலந்தியாக பிறந்து அங்கே வாழ்ந்திருந்தான். சிற்ப ஞானமும் சிலந்தியின் வழிபின்னும் திறனும் ஒன்றிணைந்தன. இறைவன் திருமேனி மேல் வெயில் படாதவாறு வியக்கத்தக்க விதத்தில் வழிபின்னி வழிபட்டது அச்சிலந்தி. ஆனால் அதே சிவனுக்கு ஒரு யானையும் பக்தனாக விளங்கியது. தினமும் ஆற்றிலிருந்து துதிக்கையால் நீர் முகந்து வந்து சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்தது. மலர்களை பறித்து வந்து அர்ச்சனையும் செய்யும் பணியை அது மேற்கொண்டிருந்தது. ஆனால் திடீரென்று தன் சிவலிங்க பூஜைக்கு இடையூறாக சிலந்தி வழிபின்னப்பட்டு இருப்பதை பார்த்து சினம் கொண்டது. உடனே அதை தும்பிக்கையால் விளக்கியது. இதை பார்த்து சிலந்தி கோபம் கொண்டு மீண்டும் வழிப்பந்தல் பின்னியது. ஆனால் ஒவ்வொரு முறையும் யானையால் அது அழிக்கப்பட்டது. அதை பொறுத்து கொள்ள இயலாத சிலந்தி யானையின் தும்பிக்கைக்குள் புகுந்து அதை கடித்தது. வழித்தாங்காத யானை தும்பிக்கையை ஒரு பாறை மீது ஓங்கி அடிக்க உள்ளிருந்த சிலந்தி இருந்தது. அது கடித்ததால் யானையும் இருந்தது. உடனே அங்கே பிரத்யட்சமான கைலைநாதன் அவளுடைய பக்தியை பாராட்டி இருவருக்கு மோட்சம் அருளினார். அவ்வாறு கைலைநாதன் அருள் பாலித்த தலம் சீகாலத்தி என்று அழைக்கப்படுகிறது. சீ என்றால் சிலந்தி, அத்தி என்றால் யானை. இக்கோயிலின் மூலவர் காலத்திநாதன் ஆவார்.

0: பொதுவாக கோயில் கருவறையில் காற்று நுழையாததால் உள்ளிருக்கும் எண்ணெய் தீபங்கள் செல்லமின்றி நின்று நிதானமாக எரியும். ஆனால் இங்கு விளக்குகள் காற்றில் மெல்ல அசையும். காரணம், இந்த ஈசன் ஐம்பூதங்களில் ஒன்றான வாயுவுக்கு அதிபதியாக திகழ்வதுதான். கருவறை முன் கண்ணப்பன் சிற்பம் காணப்படுகிறது. கோயிலில் அருள் பெருக்கும் அம்பிகையின் பெயர் ஞான பூங்கோதை. இத்தலத்தில் விநாயகர் சந்நிதி பூமிக்கு அடியில் அமைந்துள்ளது. குறுகலான படிகள் வழியாக கீழே சென்று இவரை வணங்க வேண்டும். ராககேது சர்ப்பதோஷ நிவர்த்திக்காக இக்கோயிலில் சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகின்றன. இதுவரை திருப்பதி மாவட்டம் திருகாளஹஸ்தி கோயிலை தரிசித்தோம்.
1: உடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:05.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள் நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க.
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: டூர் போயிட்டு வரீங்களா அப்படின்னு யாரையாவது கேட்ட உடனே, ஆமா ஆமா நீ வேற, போன வட்டம் நான் போன டூரோட இனிமே எந்த டூருக்கு போக கூடாதுன்னு இருக்கேன், எவனையும் போட மாட்டேன் அப்படி. என்ன காரணம் தெரியுங்களா? இந்த டூருங்கிறதுக்கான மூடு முதல்ல வரணுங்க. இப்போ பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்ப டூர் போவோம். உண்மையை சொல்கிறேன், பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்ப டூர் போகிற மாதிரி குடும்பம் எதுவும் கிடையாது. ஏன் தெரியுங்களா? நம்மளை ரெண்டு பேராக கைதி மாதிரி கூப்பிட்டு போவாங்க. யார் கூட யாரும் பேசக்கூடாது. நான் இப்போ கொடைக்கானலில் பார்த்தேன், ஒரு பள்ளிக்கூடம் வந்தது, மௌன அஞ்சலி மாதிரி வந்தாங்க எல்லாருமே, யார் கூட யாரும் பேசலை. ஒரு பையன் போய் லேசை எட்டி பார்த்தான், ஒரு வாத்தியார் சப்புன்னு ஒரு அறை விட்டார், என்ன எட்டி பார்க்குறேன்னு. அதுக்கு தான் வந்திருக்கோம், எட்டி பார்க்க சுற்றி பார்க்க வந்திருக்கோம். நான் அதில் ஒரு பையனை கேட்டேன், என்ன இவ்வளோ கவலையாக எல்லோரும் போயிட்டுருக்கீங்க, இந்த டூர் பிடிக்கலான்னு கேட்டேன். அதுக்கு கொஞ்சம்னா, இல்லை இதை போனவொடனே இதை பற்றி ஒரு கட்டுரை எழுத சொல்லுவாங்க, அதை நினச்சி நான் கவலைப்பட்டுருக்கேன் அப்படின்னா. நீ சென்று வந்த இன்ப சுற்றுலா பற்றி கற்றை வரைக்கும் அந்த கேள்வியிலேயே அந்த பையன் ஆகிட்டான். ஃபில்லர் ஆக்சியும் பார்க்கல, சூசிய பையன்டையும் பார்க்கல, அவன் வாழ்க்கை பூரா இப்படி ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல ஸ்கூலில் படிக்கிறப்ப இது மகிழ்ச்சியாகவும் போகிறது உண்டுங்க. நண்பர்களோட சுற்றுலா போகிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ குடும்பத்தோட சுற்றுலா போகிறது எதுக்கு தெரியுங்களா? அதில் ஒரு ரகசியம் இருக்குது. என்ன தெரியுங்களா? எதுக்கு எடுத்தாலும் வீட்டில் வைக்கலாம். அதை நீ எங்கே வச்சுட்டு வந்த, இது நீ எங்கே வச்சுட்டு வந்த கேட்கலாம். பதிலுக்கு அவங்க, நான் உங்கள்கிட்ட தானே கொடுத்தேன், யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக யாரும் இல்லாமல் சில பேர் ஏகாந்தமாக போவாங்க. எது நடந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க. ரயில் போயிருச்சா கவலை இல்லை, ரயில் வந்துருச்சா அதை பற்றியும் கவலை இல்லை. இதெல்லாம் உண்டு சிலருக்கு. ஆனால் சில டூர் வந்து எப்படி இருக்குது தெரியுங்களா? ஏண்டா வந்தோம்னு வந்தது எப்போ தெரியுமா? நாங்கள் ஒருத்தர் குற்றாலம் போயிருந்தோம், போய் குளிச்சுட்டு இருக்கோம். குழுவில் யார் ஒருத்தர் வந்தார்னா, என் நண்பருக்கு நண்பருக்கு நண்பருக்கு நண்பர் வந்திருக்காரு. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. வந்து சேர்ந்தா எங்களை படுத்தின பாடு அந்த ஆள். குளிச்சுட்டு இருக்கோம் நிலா வெளிச்சத்தில் ஐந்தருவியில், உள்ளே புகுந்து ஒருத்தரையா தேடி பிடிச்சி கூப்பிட்றாரு, வாங்க வாங்க இட்லி கடை பூட்டிடுவாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு. நான் போடா அப்படின்ட்டு நான் குளிச்சுக்கிட்டே இருக்கேன். கடைசியில் என்னாச்சு தெரியுங்களா? இட்லி கடையை பூட்டிட்டாங்க. அந்த ஆள் உங்களை நம்பி வந்தனே, போச்சு என் வாழ்க்கை அப்படின்னு நான் அவரை கூப்பிட்டு கேட்டேன். இந்தா நீ இட்லியை தின்னது இல்லையா அப்படின்னு கேட்டேன். அந்த ஆள் பதிலுக்கு என்ன, நீ குளிச்சதே இல்லையா அப்படின்னு கேட்டான். நான் குளிச்சிருக்கேனப்பா, குற்றாலத்தில் குளிச்சதில்ல, என்ன நான் இட்லி தின்ட்டுருக்கேன், குற்றாலம் இட்லி தின்னது இல்லை அப்படின்னா. இப்போ நீங்கள் இவனை கூட்டு போய் என்ன பண்ண போகிறீங்க? எங்கே போனாலும் இந்த மாதிரியான சில இன்னல்கள் கூட வந்து தான் தீரும். ஆனாலும் கூட என்ன தெரியுங்களா, இந்த இன்னல்களை எத்தனை காலம் நம்ம சொல்லி மகளலாங்க. அதான உண்மை. இப்போ நான் சொன்ன விஷயம் நடந்து ஒரு 20 வருஷம் கூட இருக்கலாம், ஆனால் எப்போ டூர் போகிற போதே

0: எனக்கு இந்த நினைவு வந்துடும். இந்த டூரை ரசிக்கிற ஆட்கள் மாதிரி இருக்காங்கள்ல சில பேர், அவங்க தாங்க நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க. எங்கள் ஊரில் ஒருத்தர், அவரை சுற்றி நேரம் ஒரு 20 ஆள் உட்காந்துருப்பாங்க, ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பார். அவர் பல பலன்னு விடிய ராமேஸ்வரத்தில் போய் இறங்குறோம் அப்படிம்பார். எல்லோரும் அப்படிம்பாங்க. இறங்குனா கடல் அப்படிம்பார். அடடே அப்படிம்பாங்க. கடலில் தண்ணி அப்படிம்பார். இது நமக்கு வெளியிலேருந்து கேட்டால் என்னையா இவங்க சொல்கிறான்னு நினைப்போம். எல்லோரும் ஆர்வமாக கேட்டுட்டே இருப்பாங்க. வெத்தலவாக்கு போடுவார் இவர். எல்லாம் முடிச்சுட்டு அந்த கோயிலுக்கெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு அவளை அப்படி இறக்கி விட்டுறப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் ராமேஸ்வரம் எப்போ போனீங்கன்னு கேட்டேன். அது ஒரு 40 வருஷத்துக்கு முந்தி போனேன் அப்படின்னாரு. இவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக எப்படி சொல்ல முடியுதுன்னு கேட்டேன். நான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொன்றும் சேர்த்துக்கிறேன் அப்படின்னாரு. அவர் சேர்க்க சேர்க்க சேர்க்க அது ஒரு இனிமையாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், பயணப்படுவது மட்டுமல்லாமல் அந்த பயணத்தை அனுபவித்து பார்க்குறோம் பார்த்தீங்களா, அதுதாங்க சிறப்பு. இந்த பயணக்கட்டுரை எழுதுகிற போது கூட அவர் பெற்ற பயனை திரும்ப அடையுதல். நான் ஒரு தடவை வெளிநாடு போயிட்டு வந்த விஷயத்தை நான் வானொலியில் பேசினேன். கேட்ட ஒருத்தர் சொன்னார், விசா இல்லாமல் பணம் இல்லாமல் பயணப்படாமல் வீட்டில் உட்காந்து நீங்கள் சொன்ன விஷயத்து மூலமாக அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னார். அப்போ அழைச்சிட்டு போகக்கூடிய தன்மை அளவுக்கு இருக்குங்க. இது மாதிரி பயணத்தின் போது இருக்கிற இனிமை இருக்கு பாருங்க, அது நினைத்து நினைத்து இன்புறத்தக்க ஒன்று.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பணியங்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்,
2: விளங்கினர் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT-யின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் TRY TMT கம்பிகள்.
4: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice for your home.

0: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ். டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஆனா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
4: தொடர்புக்கு 9524936156.
5: திருச்சி சாரதாஸ்

நேர்களுக்கு வணக்கம். கோடை எஃப்எம் 100.5 கதம்ப மலர்கள் இசையாக இப்போ வானில் இருந்து தரப்போகுது. கொடைக்கானல் வானொலியை கேட்டுக்கிட்டே உற்சாகமா பாருங்க உங்களோட வேலைகளை.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
1: அனில்

0: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ். டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
1: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
2: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
1: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள் குமாரபாளையம்.
3: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
4: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
2: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
5: கொடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ், அம்மன் TRY TMT கம்பிகள், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாற்றுத்தாவணி மதுரை, குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், GTN காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல்லின் நல்வாழ்த்துக்கள்.
6: நேரமாலை 6:20. நேர்களை இன்னைக்கு 8:00 வர இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் ரெண்டு விளையாட்டுகள் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக காத்துட்டு இருக்கு. அந்த விளையாட்டுகள் 1, 2, 3. இது விளையாட்டோட பேரு, இன்னொன்று தொட்டு தொட்டு. ரெண்டு விளையாட்டுமே ரொம்ப ஜாலியாக இருக்கும். ரியல் ஹீரோஸான மாணவர்களை சந்திக்கிறதுல அவ்வளோ மகிழ்ச்சி நம்ம கோடை பண்பலைக்கு. அடுத்ததா 10:00 வரும் நினைவே சுகம். எந்த மாவட்ட நேர்களுக்கு? ஆ, தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரமான மாவட்டம் எங்க கண்டுபிடிங்க பார்ப்போம். கொடைக்கானல் பண்பலையில் இது கதம மலர்கள். ஸ்டேடியோன்
7: விட்டு, உறவை விட்டு, சாதி விட்டு, சாமி விட்டு, எல்ல விட்டு, கொல்ல விட்டு, மானம் விட்டு, ஈனம் விட்டு, மனச மட்டும் பாக்குமடா காது, நல்ல மனச மட்டும்
6: பட்டும்
8: என்னத்த சொல்ல வர்ற

0: கல்யாணம் பண்ணு.
1: கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடை தென்றல். இன்று தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அகமலை ஊராட்சிக்குட்பட்ட சொக்கநலை கிராம மக்களோடு ஓர் சந்திப்பு.
2: ஆறார பாடி சொல்வேன் அழகான மருத்துவத்தை,

0: கண்ணுல வலி இருந்தா கண்ணே நீயும் வந்து கேளு, கண்ணுல வலி இருந்தா கண்ணே நீயும் வந்து கேளு. நந்தியா வட்டங்கட்டி நானும் வலி போக்கித்தாரேன், எல்லா வியாதிக்கும் நல்ல மூலிகை உண்டு, பச்சிலை உண்டு, அதில் பல வகை உண்டு.
1: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று இரவு 9 மணிக்கு கொடை தென்றல்.

0: தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத் தலைவராக திரு கருப்பையா இன்று பதவியேற்றார். 200 யூனிட் இலவச மின் திட்டத்தோடு தற்போது நடைமுறையில் உள்ள 100 யூனிட் இலவச மின் திட்டமும் தொடரும் என்று தமிழக அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. வங்கக்கடல் பகுதியில் அடுத்த 48 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இன்று சென்னையில் முதலமைச்சராக பதவியேற்ற பின்னர் உரையாற்றிய அவர், முந்தைய அரசு கஜானாவை காலி செய்துவிட்டு சென்றதாக குற்றம் சாட்டினார்.
1: இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கிற அந்த நிலைமையை பத்தி நான் உங்ககிட்ட நான் சொல்லணும். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற இன்னைக்கு அந்த தமிழ்நாடு அரசு இருக்கிறப்போ, கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, சோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இந்த பொறுப்பை நம்ம கையில எடுத்திருக்கிறோம். உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் எது எந்த நிலைமையில இருக்குன்னு, என்ன இருக்கு என்ன இல்லை, எது எந்த நிலைமையில இருக்கு எது எந்த நிலைமையில இல்ல. சோ அதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையா அது வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர்மெண்டா, அதாவது இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த நிலைமையில தான் இருக்கு அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிட்டு, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டேக் இட் ஃபார்வர்ட் ஃப்ரம் தேர்.
0: தமிழகத்தில் உண்மையான சமூக நீதி மற்றும் மதச்சார்பின்மைக்கான அத்தியாயம் தொடங்கியுள்ளதாகவும் திரு விஜய் கூறினார்.
1: பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்றதான் நம்ம சமரசம் இல்லாத அடிப்படை கோட்பாடு. சிறுபான்மை சகோதரர்களே, உங்களுக்காக நம்ம டிவிக்கு அரசு கூடவே நிற்கும், உங்களுக்கு அதுல எந்த விதமான சந்தேகமும் வேணாம். இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்களுக்கான முகம்தான் இந்த விஜயனுடைய முகம், அதுல 100% நீங்க இந்த விஜயை நம்பலாம். இப்படி ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாட்டு மக்கள், ஒட்டுமொத்த மக்கள், உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சு. This is a new beginning, a new era of a real secular social justice starts now.
0: இதனைத் தொடர்ந்து தலைமைச் செயலகம் சென்ற முதலமைச்சர் பல்வேறு கோப்புகளில் கையெழுத்திட்டார். பின்னர் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து அதிகாரிகளுடன் விரிவாக அவர் ஆய்வு மேற்கொண்டார். பெண்களுக்கான பாதுகாப்பை மேம்படுத்துவது குறித்தும், போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களை தடுப்பது குறித்தும் விரிவாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ச்சியாக இதுபோன்ற ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெறும் என்று முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் தெரிவித்தார். இதற்கிடையே திருச்சி கிழக்கு, பெரம்பூர் என 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்த நிலையில், திருச்சி கிழக்கு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை திரு விஜய் ராஜினாமா செய்துள்ளார். இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத் தலைவராக திரு கருப்பையா இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு இடைக்கால அவைத் தலைவர் திரு கருப்பையா பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். சட்டப்பேரவை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அதற்கான தேர்தல் ஆணையத்தின் சான்றிதழுடன் இதில் பங்கேற்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பேரவைத் தலைவர் மற்றும் பேரவை துணைத் தலைவருக்கான தேர்தல் நாளை மறுநாள் காலை 9:30 மணியளவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னர் சட்டப்பேரவையில் திரு விஜய் நம்பிக்கை வாக்கு கோர உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு விஜய்க்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதுதொடர்பாக வெளியிட்டுள்ள செய்தியில், மாநிலத்தின் வளர்ச்சியை முன்னிறுத்தி சிறப்பாக செயல்படுமாறு வாழ்த்தியுள்ளார். தமிழக அரசின் நிதிநிலை பற்றி கடந்த பிப்ரவரி மாத பட்ஜெட்டிலேயே தெளிவாக சொல்லப்பட்டிருந்ததாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 10 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு கடனை வைத்து

0: விட்டு கஜானாவை துடைத்து விட்டதாக திரு விஜய் கூறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். நிதிநிலை அறிக்கைக்கு பின்னர்தான் திரு விஜய் பல்வேறு வாக்குறுதிகளை அளித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை விரைவில் திரு விஜய் நிறைவேற்றுவார் என்று தாம் நம்புவதாகவும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை தாவேக அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்த சிறப்பு அதிரடிப்படை, போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிக்க தனிப்பிரிவுகள் போன்ற தாவேக அரசின் அறிவிப்புகள் வரவேற்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக மூடி மாநிலத்தில் பூரண மதுவிலக்கை தாவேக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழக முதலமைச்சராக திரு விஜய் பொறுப்பேற்ற பின்னர் அறிவிக்கப்பட்ட 200 யூனிட் இலவச மின்திட்டம் குறித்து மாநில அரசு விளக்கம் அளித்துள்ளது. இதன்படி 500 யூனிட்டுக்கு குறைவாக பயன்படுத்துபவர்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என்று மாநில அரசின் செய்தி குறிப்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. 500 யூனிட்டுக்கும் கூடுதலாக பயன்படுத்துபவர்களுக்கு தற்போது நடைமுறையில் உள்ள 100 யூனிட் இலவச மின்சாரம் நடைமுறை தொடரும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இரு மாதங்களுக்கு 500 யூனிட் மின்சாரம் பயன்படுத்தும் வீடுகளுக்கு 200 யூனிட் மின்சாரம் கட்டணமின்றி வழங்கப்படும் என்று தாவேக அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 500 யூனிட் மின்சாரத்திற்கு மேல் பயன்படுத்தும் வீடுகளுக்கு ஏற்கனவே நடைமுறையில் உள்ள 100 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் தொடரும் என்ற அறிவிப்பும் மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சிகளில் நீண்ட காலமாக தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும் நிறைவில் தேசிய கீதமும் பாடப்படும் நடைமுறைதான் கடைபிடிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் இந்த முறை மாற்றப்பட்டுள்ளது ஏற்புடையது அல்ல என்றும் அவர் கூறியுள்ளார். இனிவரும் அரசு நிகழ்ச்சிகளில் ஏற்கனவே கடைபிடிக்கப்பட்டு வரும் நடைமுறைகள் பின்பற்றப்படுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இதே கோரிக்கையை விடுத்துள்ளது. தமிழக மக்களின் நலனையும் மாநிலத்தின் முன்னேற்றத்தையும் முதன்மையாக கொண்டு தாவேக அரசு செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜனநாயக பொறுப்புடனும் மக்கள் நல கடமையுடனும் தாவேக அரசு சிறந்த ஆட்சியை வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளார். முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் தாம் கலந்து கொண்டு திரு விஜய்க்கு வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்து 48 மணி நேரத்தில் உருவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தற்போது மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை நிலவுகிறது. இதன் தாக்கத்தால் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்தில் உருவாகக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழையை பொறுத்தவரை தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 செல்சியஸ் வரை குறையக்கூடும். அடுத்த 2 நாட்களுக்கு தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். பெரம்பலூர் கோட்டத்தில் மின் நுகர்வோர் குறைதீர் கூட்டம் நாளை மறுநாள் காலை 11 மணிக்கு தொடங்கி பிற்பகல் 1 மணி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் நாளை முதல் மீண்டும் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறும் என்று ஆட்சியர் திருமதி சிவசவுந்தரவல்லி கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெண்கலப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. ஆடவர் தனிநபர் பிரிவில் சஹில் ஜாதவ் வெண்கலப்பதக்கம் வென்றார். மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-19, 21-12 என்ற சிற்கணக்கில் அமெரிக்காவின் எலா லின்னை வென்றார். ஆடவர் இரட்டையர்

பிரிவில் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் கிருஷ்ண பிரசாத் கரகா இணையும் இறுதியாட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத் தலைவராக திரு கருப்பையா இன்று பதவியேற்றார். 200 யூனிட் இலவச மின் திட்டத்தோடு தற்போது நடைமுறையில் உள்ள 100 யூனிட் இலவச மின் திட்டமும் தொடரும் என்று தமிழக அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. வங்கக்கடல் பகுதியில் அடுத்த 48 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெண்கலப்பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: 100.5.
1: வணக்கம் நேர்களே.
2: இந்த பூமியே எங்க சாமி அம்மா, செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா.
1: கோடை பண்பலை 100.5 பண்ணையும் பசுமையும்.
2: தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன.
3: எந்த ஒரு வேலைப்பாடாக இருந்தாலும் சரி, அதில் புதிய தொழில்நுட்பங்களை உள்ளடக்கம் செய்யும் போதும், புதிய யுத்திகளை கையாளும் பொழுதும், தரத்துடன் கூடிய லாபத்தை ஈட்ட வழிவகை செய்ய முடியும். சிறு தானியங்கள் பொதுவாக உணவு மற்றும் ஊட்டச்சத்தில் பெரும் பங்கு வகிக்கின்றன. இந்த சிறுதானிய பயிர்களில் எவ்வகை உற்பத்தி தொழில்நுட்பங்களை கையாள வேண்டும் என்பது குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சிறுதானிய பயிர்கள் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் எஸ் சிவகுமார் அவர்கள்.
4: அன்பார்ந்த வானொலி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நாம் சிறுதானிய உற்பத்தி, பதப்படுத்துதல் மற்றும் சந்தைப்படுத்துதல் போன்றவைகளை பற்றி தெளிவாக கற்றுக்கொண்டு நடைமுறைக்கு உகந்ததை செய்ய முற்படுவோம். குறிப்பாக சிறுதானியங்கள் ராகி, சாமை, வரகு, தேனை, குதிரைவாளி, பனிவரகு போன்றவற்றில் பூச்சி தொந்தரவு கிடையாது. இவைகளுக்கெல்லாம் நாம் வந்து இயற்கையாக தயாரிக்கப்பட்ட உரக்கலவைகளை தெளிக்கலாம். அடுத்தது அறுவடை. அறுவடை என்பது ரொம்ப முக்கியமான அம்சம். இவ்வளவு தூரம் விதைப்பிலிருந்து கஷ்டப்பட்டு நாம வந்து அறுவடையை சிறப்பாக கொண்டு வந்து சேர்த்தால்தான் அது நல்ல மகசூல். அறுவடையை நாள் தள்ளி போகாமல் சரியான தருணத்தில் அறுக்க வேண்டும். குறிப்பாக சொல்ல போனால் சோளம் எல்லாம் பூட்டையை அறுத்து கொண்டு அடுத்தது தட்டை மாட்டுக்கு சிறப்பாக சேமிக்க வேண்டும். அதே போல் கம்பையும் பூட்டையை அறுத்து கொண்டு தேவைப்பட்டால் தட்டுக்களை நாம் போரிட்டு தீவனமாக பயன்படுத்தலாம். அதே போல் சிறுதானியங்களை நாம் கருதை அறுத்து கொண்டு வைக்கோல்களை தீவனமாக பயன்படுத்தலாம். இந்த அறுவடை செய்த சிறுதானியங்களை ஈரப்பதம், அதாவது சாதாரணமா தானியங்களில் ஒரு 12% 14% தான் இருக்குன்னு சொல்றோம், நன்கு காய வைத்து நல்லா கெட்டியான உடனே நம்ம சர்க்கரை கோணி பையில் சேர்த்து வைக்க வேண்டும். அல்லது இரும்பு கலன்கள், பின்கள் என்று சொல்கிறோமோ அதில் கொட்டி அதை நன்கு மூடி வைத்து ஈரப்பதம் இல்லாத இடத்தில் சேமித்து வைக்க வேண்டும். அடுத்தது நாம இப்ப வந்து பதப்படுத்துதல். பதப்படுத்துதல் என்பது மண் நீக்குதல், மாசுக்களை நீக்குதல் இதன் முதல் பணியாகும். இது வந்து முதல் நிலை பதப்படுத்துதல் என்ற வகையில் வருகிறது. அடுத்ததாக மாசுக்களை நீக்கிய பிறகு இதை ரகம் பிரிக்க வேண்டும். சிறுதானியங்களை ரகம் பிரிக்க வேண்டும். ரகம் பிரித்து நாம பேக்கிங் செய்து 1 கிலோ பேக்கிங் இல்ல 5 கிலோ பேக்கிங் செய்து நாம இதை வந்து விற்பனைக்கு தயார்படுத்த வேண்டும். இதுதான் நம்ம வந்து முதல் நிலை பதப்படுத்துதல் சொல்றோம். இந்த முதல் நிலை பதப்படுத்துதல்ல வந்து பூச்சி, பூஞ்சான், மாசுக்கள் இல்லாமல், ஈரப்பதம் இல்லாமல் நன்கு சுத்தப்படுத்தி பேக்கிங் செய்வதே முதல் நிலை பதப்படுத்துதல் ஆகும். அடுத்தது இரண்டாம் நிலை பதப்படுத்துதல் அப்படின்னு பார்ப்போம். இப்ப இரண்டாம் நிலை பதப்படுத்துதல் அப்படின்னா என்னன்னா, இப்ப நம்ம வந்து சோளம், கம்பு, ராகி இதெல்லாம் சுத்தப்படுத்தி வச்சிருக்கிறோம். அதை வந்து முழுக்கவே நாம வந்து அரைச்சிடலாம். சோளத்தை வந்து அப்படியே மாவாக்கி நாம இட்லி, தோசை இல்ல பண்டங்கள் செய்யறதுக்கு உபயோகப்படுத்தலாம். கம்பை அப்படியே அரைச்சி நாம சோறாக்கலாம், களி செஞ்சு சாப்பிடலாம். அதே மாதிரி ராகி மாவாக்கி களி செஞ்சு சாப்பிடலாம். இது வந்து இரண்டாம் நிலை பதப்படுத்துதல் ஆகும். நாம வந்து இதை வந்து பவுடர் ஆக்கிட்டு சோளத்தை வந்து சோளச்சோறாவும் சாப்பிடலாம், களி செஞ்சும் சாப்பிடலாம். அடுத்து இந்த மாவை வந்து நாம பேக்கிங் செய்து 1 கிலோ பேக்கிங், 2 கிலோ பேக்கிங், 5 கிலோ பேக்கிங் இந்த மாதிரி பேக்கிங்

மார்க்கெட்டிங் செஞ்சு நாம வந்து இதை வந்து விற்பனைக்கு விற்கலாம். விவசாயிகளே வந்து சோளத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு குறைந்த விலைக்கு கொடுக்கறதுக்கு நீங்களே இதை மாவாக்கி இந்த மாவை வந்து பெரிய ஹோல்சேல் சிலைக்கு கொடுக்கலாம். நீங்கள் வந்து இதை அரைச்சி இதை கொண்டு போய் விற்கிறதுக்கு முன்னால் தானியத்தை காமிச்சு அவங்களோட ஒரு பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்ட பிறகு இதை மாவாக்கி விற்றால் நல்ல லாபம் கிடைக்கும். இது வந்து இரண்டாம் நிலை பேக்கிங் என்று சொல்கிறோம். அடுத்தது மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்கள். மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்கள் என்பது ரெடி டு ஈட், அப்படியே ரெடியா நாம வந்து சாப்பிட்றது. என்ன ரெடியா சாப்பிட்றோம்? இப்போ வந்து மில்லட் பிஸ்கட்டு, அப்புறம் மில்லட் நொறுக்கு தீனி வகைகள், குக்கீஸ்னு சொல்றோம், இந்த மாதிரி நிறைய மில்லட் ஸ்வீட்ஸ், அப்புறம் மில்லட் முறுக்கு, இதெல்லாம் ரெடியா சாப்பிட்றது. இந்த மாதிரி நிறைய நீங்கள்லாம் செஞ்சு இது வந்து ஒரு சுய தொழிலா நாம எடுத்துக்கொள்ளலாம். இந்த எல்லா மாவையும் கலந்துட்டு எக்ஸ்ட்ரூஷன் மிஷின் இருக்குது, அந்த மிஷின்ல வந்து அந்த மாவை போட்டா கொஞ்சம் தண்ணி கலந்து விட்டா அரிசி என்ன சைஸ் வருதோ அதே சைஸ்ல கட் பண்ணி வந்துடும். அது வந்து ஒரு ஹீட்ல அந்த மாதிரி மோல்டு பண்ணி அரிசி மாதிரி கொடுத்துரும். அந்த மில்லட் ரைஸ்ங்கிறத வந்து நாம வந்து எடுத்து ஒரு ரெண்டே நிமிஷத்துல போட்டா நம்மளுக்கு வந்து ரைஸ் ஆகி போயிடும். இப்ப இந்த மில்லட் ரைஸ் எது எதுல செய்யலாம்? இப்ப வந்து சோளத்துல செய்யலாம், கம்புல செய்யலாம், ராகியில செய்யலாம், இதை மூணையும் கலந்து செய்யலாம். இதுல என்ன ஒரு சிறப்பு அம்சம்னா, சோளம், கம்பு, ராகி இதை மூணையும் டைரக்டா நம்ம மாவாக்கிடுறோம். மற்ற குருதானியன்னு இருக்குது பாருங்க, சாமை, தெனை, வரகு, பனிவரகு, குதிரவாளி, இதை வந்து நம்ம நேரடியாக அரைக்க முடியாது. இதை வந்து என்ன பண்ணணும்? உமியை நீக்கணும். இந்த உமியை நீக்கிறது தான் நம்ம இரண்டாம் நிலை பதப்படுத்துதல்ல வருது. பழைய காலத்துல என்னன்னு சொல்லுவாங்க, கை குத்தல் தானியங்கள் மாங்க, இந்த உலக்கையிலேயே குத்தி உமியை நீக்கி தானியத்தை எடுத்துக்கிறது. இன்னைக்கெல்லாம் அது செய்யறதுக்கு வந்து நிறைய மிஷின் வந்து போச்சு. அதனால இந்த குருதானியங்களுக்கு இந்த மிஷின் மூலியமா உமியை நீக்கணும். ஓரளவு தான் நீக்கணும், அதிகமா நீக்கணும், அதில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடும், நிறைய மருத்துவ குணங்கள், நிறைய ஊட்டச்சத்துக்கள்லாம் போயிடும். அதனால அந்த உமியை நீக்கிட்டு அந்த தானியங்களை உபயோகப்படுத்தலாம். சிறுதானியங்களை பத்தி அவேர்னஸ் அதிகமாகி போயிடுச்சு, எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாருமே வந்து எதிர்பார்க்கறாங்க. இந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்கள்லாம் ஒவ்வொன்றும் எப்படி செய்யறதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள்லாம் ஒவ்வொருத்தரும் தொழில் முனைவோராக மாற வேண்டும். அடுத்த பகுதி நாம் பார்க்க வேண்டியது சந்தைப்படுத்துதல். சந்தைப்படுத்துதல்னா என்ன? விவசாய தானியத்தை வந்து உற்பத்தி பண்ணிடுறார், அந்த தானியத்தை வந்து நல்ல விலைக்கு விற்கணும், யாருக்கிட்ட விற்கிறது, அதை தான் நாம் இப்போ வந்து பார்க்க போகிறோம். விவசாயி இப்போ பயிரை விளைய வச்சிடுறாரு, அதை நல்ல விலைக்கு விற்கணும் அப்படிங்கிறப்ப விவசாயி என்ன பண்ணும்? மொத்தத்துக்கு கல்மண் நீக்கி நல்லா காய வச்சு நல்ல குவாலிட்டியா விற்கிறது தான் முதல் நிலை பதப்படுத்துதல். அதை விவசாயி எங்க கொண்டு போய் விற்கலாம்? நேரடியா வந்து யார் இந்த சிறுதானியத்தை உபயோகிக்கிறாங்களோ அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுக்கலாம். இல்ல இரண்டாம் நிலை பதப்படுத்துதல், அதாவது ப்ராசஸர்ஸ், யார் யார் உமியை நீக்கிறாங்களோ இல்ல மாவு அரைக்கிறாங்களோ அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுக்கலாம். இல்லைன்னா விவசாயிகள் இந்த ரெகுலேட்டட் மார்க்கெட் கொண்டு போய் கொடுக்கலாம். இண்டஸ்ட்ரீஸோட நாம வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு நீங்க வந்து தானியத்தை அவங்ககிட்ட கொண்டு போய் விற்கலாம். இல்லைன்னா விவசாயிகள் இந்த ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் ஆர்கனைசேஷன் இருக்குது, அது மூலியமா வெளிநாட்டுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அடுத்த மாநிலத்துக்கு நாம வந்து இதை விநியோகம் செய்யலாம். இந்த மாதிரி வழிமுறைகள்லாம் தேர்ந்தெடுத்து எங்க விலை நல்லா கிடைக்குதுன்னு பார்த்து அங்க உங்களுடைய தரமான தானியத்தை விற்க வேண்டும். அப்புறம் வந்து சுய உதவி குழுக்கள்லாம் நிறைய இருக்கும், அவங்களுக்கு நீங்க கொடுக்கலாம். முறுக்கு செய்யறதுக்கு கொடுக்கலாம், மாவாக்கறதுக்கு கொடுக்கலாம், பிஸ்கட் செய்யறதுக்கு கொடுக்கலாம், குக்கி செய்யறதுக்கு கொடுக்கலாம், மில்லட் சத்து பானம் செய்யறதுக்கு கொடுக்கலாம், இல்ல ஸ்வீட் செய்யறதுக்கு கொடுக்கலாம். இவங்ககிட்ட எல்லாம் நீங்க வந்து விற்கலாம். இப்ப வந்து இந்த மில்லட் மிஷன் திட்டத்துல தமிழ்நாடு அரசும் விவசாயிகிட்ட இருந்து கேழ்வரக பொறிக்கூர் பண்ணி ஊட்டிக்கும் தர்மபுரிக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ரேஷன் கார்டு மூலமா விநியோகிச்சுட்டு இருக்கிறாங்க. எதிர்பார்க்கிற அளவுக்கு உற்பத்தி இல்லை, அதனால நிறைய டிமாண்ட் இருக்குது. அதனால நம்ம விவசாயிகள்லாம் கவர்மெண்ட் கிட்டையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ராகிக்கு மினிமம் சப்போர்ட் பிரைஸ்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அந்த விலையில வாங்குவாங்க. எப்படி நெல் கொள்முதல் வந்து அரசாங்கம் வந்து விவசாயிகிட்ட இருந்து கொள்முதல் செய்தோ அது மாதிரி ராகியும் இப்ப வாங்கிட்டு இருக்கிறாங்க, நீங்க அவங்க கிட்டையும் வித்துக்கலாம். அடுத்தது வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்கள். ஒவ்வொரு வீட்லயும் ஒரு குடிசை தொழிலா செய்யலாம். நீங்கெல்லாம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல காண்டாக்ட் பண்ணி இல்லைன்னா மால் இருக்கிற பெரிய பெரிய கடைகளை காண்டாக்ட் பண்ணி நேரடியாக அங்கு வித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்கும். நாம இந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்களை மற்ற மாநிலத்துக்கும் கொடுக்கலாம். அடுத்தது பெரிய பெரிய வியாபாரிகள் மூலம் இதை வந்து ஏற்றுமதி செய்யலாம். சிறுதானியங்கள் வந்து இந்த ஆசிய கண்டத்தில் மட்டும்தான் இருக்கு,

0: வெளியே அதிகமா கிடையாது. ஆப்பிரிக்கா கண்டத்துல இருக்கிறது அவங்க ஏற்கனவே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. மற்ற கண்டத்துக்கு நாம வந்து ஏற்றுமதி செய்யலாம். ஏற்றுமதி செய்யறதுனால இதனோட லாபம் அதிகரிக்கும், விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைக்கும். இந்த சிறுதானியங்களை நாம சாப்பிடுறதுனால உடலுக்கு மிகவும் நல்லது. இந்த சிறுதானிய ஆண்டு கொண்டாடுறதே வந்து உற்பத்தி அதிகரிக்கணும், உணவு பழக்கத்தை அதிகரிக்கணும். இது ரெண்டும் நிறைவேறத்துக்கு நீங்கெல்லாம் ஒவ்வொரு நேயர்களும் சிறப்பாக இதை வந்து மற்றவங்ககிட்ட சொல்லி, முக்கியத்துவகிட்ட சொல்லி, சிறுதானியத்தை முக்கிய உணவாக கொண்டுகிட்டு வர ஏற்பாடு செய்யணும். நீங்களும் சிறுதானியத்தை சாப்பிடணும்.
1: கோடை பந்தலை 100.5 இதுவரை கேட்டோம் பண்ணையும் பசுமையும். சிறுதானிய பயிர்களில் எவ்வகை உற்பத்தி தொழில்நுட்பங்களை கையாள வேண்டும் என்பது குறித்து விளக்கம் தந்தார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சிறுதானிய பயிர்கள் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் எஸ். சிவகுமார் அவர்கள்.

அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டி

0: நீடிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: திண்டுக்கல் ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
2: நோ கேபிடேஷன், கவுன்சிலிங் கோட் 5545, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிஎஸ்இ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். கவுன்சிலிங் கோட் 5545.
1: பேருந்து வசதி உண்டு. ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல். தொடர்புக்கு 7397933313.
3: உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழியாய்ந்தில் நாவுக்கு சிக்காத அமிர்தமாக, நாசிக்கு சிக்காத வாசமாக, கண்ணுக்கு சிக்காத நிறப்பிரிகையாக, ஸ்பரிசமில்லா தீண்டலாக செவி நிறைக்க இசை சரம் தொடுக்கும் தினமும் பிற்பகல் 3 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழியாய்ந்தில்.

அடுத்த நிகழ்ச்சிக்கு நேயர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களும் பொழிப்புரையும் இணைத்து அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், உயிரெழுத்து பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு. தினமும் ஒரு மணி நேரம் உங்களுக்கானது, உங்கள் விருப்ப பாடல்களுக்கானது. கேட்டு ரசிப்போமா? தினமும் பிற்பகல் 3 மணிக்கு கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.

0: நேயர்களின் விமர்சன கடிதங்களோடும்
1: கட்சவி கருத்துக்களோடும்
0: விருப்ப பாடல்களோடும்
1: நேயர்களின் எண்ண கருத்துக்களோடும்
0: செவிநிறைக்கும் நேரமாய்
1: நம் கோடை பண்பலை 100.5
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களோடு
1: என்றும் அன்புடன் ஹரி,
0: என்றென்றும் சிநேகமுடன் சித்திக். வணக்கம் நேர்களே.
1: வணக்கம் நேர்களே.
0: இன்றைய தினமும் நேர்களின் கடித வழி கானங்கள் காற்றலையில் தவள காத்திருக்கின்றன. இணைந்தே இருப்போம் கோடை பண்பலை 100.5. நிகழ்ச்சியின் ஆரம்ப பாடலாக ஒலிக்க காத்திருக்கிறது ஆனந்த பூங்காற்றை திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார் கரூர் மனைவி சாகுல் ஹமீத்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ். டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
1: தரமான கல்விக்கும் ஒளிமயமான எதிர்காலத்திற்கும் ஒரே திறவுகோல் கரூர் ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டாம்பரப்பு, கரூர். அட்மிஷனுக்கு 9952410253.

0: நேயர்களின் விமர்சன கருத்துக்களோடு வளம் வந்து கொண்டிருக்கிறது
1: கோடை பண்பலை 100.5
0: தங்கள் அன்புடன். நேயர்களே, இன்றைய தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் கடந்த ஏப்ரல் மாதம் 29 புதன்கிழமை முதல் இம்மாதம் மே 5 செவ்வாய்க்கிழமை வரை 80, 56, 57, 15, 54 என்ற நமது பண்பலையின் கட்சவி எண்ணிற்கு விமர்சன கருத்துக்களை வாசிக்க கேட்கலாம். கடந்த ஏப்ரல் மாதம் 29 புதன்கிழமை அன்று இரவு

0: 9 மணிக்கு வீசிய கொடைத்தென்றல் நிகழ்ச்சியில் தங்கம் பற்றிய தகவல்களை பொன் என்ற சொல் கொண்டு ஒழித்த பாடல்களையும் அள்ளி வழங்கி நிகழ்ச்சியை சிறப்பித்த அறிவிப்பாளர் ஈரோடு கைலாசம் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் என கட்சவியில் பதிவு செய்துள்ளார்கள் திருக்காட்டுத்துறை பூபதி, பாரதி, மோனிகா, ஸ்ரீசுதன், தேனி, சிலமலை, பிச்சைமணி மற்றும் புஷ்பம்.
1: அடுத்ததாக கடந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று காலை 8 மணிக்கு வந்த மனதோடு ராகம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் கன்னியாகுமரி மாவட்ட நேர்களின் பங்களிப்பினை தாங்கி வந்தது. காலை நேரத்தில் கலகலப்பாய் நேர்களை சந்தித்து இனிய பாடல்களை இதயம் இனிக்க தந்து நிகழ்ச்சியை சிறப்பித்த அறிவிப்பாளர் ஜெயமேரி அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 பாராட்டுகள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவுகளை தூவி உள்ளார்கள் தருமபுரி மாவட்டம் பாரதிபுரம் ராஜ், பழனிவட்டம் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன் மற்றும் திண்டுக்கல் செல்வி சிவராஜ்.
0: இனி கடந்த மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று பிற்பகல் 2:30 ஒழித்து சென்ற வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் மதுரை மாவட்டம் திருமங்கலம் மாயக்கண்ணன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கோடை பண்பலை பற்றிய அவர் எண்ணங்களையும் வானொலியுடன் அவருக்கான தொடர்பையும் சிறப்பாக பகிர்ந்து கொண்டார். நிகழ்ச்சி மிக அருமை. அவரை நேர்காணல் செய்து அவர்களின் விருப்ப பாடல்களையும் நிகழ்ச்சியை சிறப்பு செய்த நிகழ்ச்சி பொறுப்பாளர் விக்னேஸ்வரன் அவர்களுக்கு நன்றிகளை கட்சவி வழியாக பதிவு செய்துள்ளார்கள் சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தல்பட்டி, தவமணி மற்றும் கொசவுப்பட்டி சூதாகர்.
1: நேர்களை நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர்
1: தங்கள் அன்புடன் பகுதி
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்
1: கொடைக்கானல் 624-101.
2: மின்னஞ்சல் முகவரி
1: kodaifm@gmail.com.
2: கட்சவி இலக்கம்
1: 80 56 57 15 54. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இதய மகிழ இன்ப ராகங்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கிறது நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பம்பாய் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர்காயல் சிங்காரவேல் சுரேஷ் முருகன், மம்தாபுரம் மீனா மற்றும் மேலப்பாளையம் பிஸ்மி.

0: அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடி பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: பான்கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்
2: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா. டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ், அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாற்றுத்தாவணி மதுரை, குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல்லின் நல்வாழ்த்துக்கள்.
5: வானவீதியெங்கும் வளம் வந்து கொண்டிருக்கிறது
6: கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன்.
5: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
7: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
5: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.
7: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடி பண்பலை 100.5.
5: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
7: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.
5: அடுத்ததாக, இந்த மாதம் கடந்த 1 வெள்ளிக்கிழமை உழைப்பாளர் தினம் அன்று காலை 10 வந்த நேற்றைய நிமிடங்கள் நிகழ்ச்சியானது உழைப்பாளர் தின சிறப்பு நிகழ்ச்சியாக அரங்கேறியது. நேயர்கள் இருக்கும் இடத்திலிருந்தே அவர்களின் தொழில் சார்ந்த அனுபவங்களை அறிந்து கொள்ள செய்து இனிமையான பாடல்களையும் இணைத்து நிகழ்ச்சியை ரசிக்க செய்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் கேஸ் கார்த்திக் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவுகளை பரிமாற்றம் செய்துள்ளார்கள் தருமபுரி மாவட்டம் பாரதிபுரம் ராஜ் மற்றும் திண்டுக்கல் செல்வி சிவராஜ். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் புதிய நேயர்களும் நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களது எண்ண கருத்துக்களை உடனுக்குடன் பதிவு செய்யலாம். 80 56 57 15 54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கு.
6: இம்மாதம் 1 வெள்ளிக்கிழமை அன்று இரவு 8 வளம் வந்த இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் நாமக்கல் ஞானமணி தொழில்நுட்ப கல்லூரியின் மாணவ மாணவியர்களை சிறப்புடன் சந்தித்து துள்ளலாய் நிகழ்ச்சியை கொண்டு சென்ற அறிவிப்பாளர் வினோம் மற்றும் கௌரி இருவருக்கும் பண்பலைக்கும் வாழ்த்துக்களை கூறியுள்ளார்கள். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி கனகரத்தினம் மற்றும் தேனி மாவட்டம் பன்னைபுரம் ராதாகிருஷ்ணன்.
5: அடுத்ததாக, இந்த மாதம் மே 2 சனிக்கிழமை அன்று காலை 7 ஒழித்த சுகமான காலை நிகழ்ச்சியில் ஒளிவுலா வந்த திரைசை பாடல்கள் ஒவ்வொன்றும் புத்துணர்வை தந்து சென்றன. அனைத்து பாடல்களையும் கேட்டு சுவைத்தோம். நிகழ்ச்சியின் இடையிடையே அரங்கேறிய குறு நிகழ்ச்சிகளும் பயனுள்ள வகையில் அமைந்திருந்தன. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் ஜெனிஃபர் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவுகளை பதிவு செய்துள்ளார்கள் சேலம் மாவட்டம் குள்ளம்பட்டி அம்சா அழகுமணி மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் சென்னையம்பட்டி மாரித்தா.
6: இனி மே மாதம் 2 சனிக்கிழமை அன்று மாலை 4 வளம் வந்த கலக்கல் கேள்வி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய நேயர்கள் உற்சாகமாக நிகழ்ச்சியின் பக்கம் இணைந்து கொண்டனர். கலகலப்பாய் நிகழ்ச்சியை கையாண்டு அதிரடி பாடல்களில் நிகழ்ச்சியை கொண்டு சென்ற மூத்த அறிவிப்பாளர் ஜான்டி பிரிட்டோ அவர்களுக்கும் மற்றும் உடன் பயணித்த அறிவிப்பாளர் கனிமுத்து இருவருக்கும் வாழ்த்துக்களை கூறியுள்ளார்கள். தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு மற்றும் திருவாச்சி சோமசுந்தரம்.
5: நேர்களை, நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
7: நிலைய இயக்குனர்
5: தங்கள் அன்புடன் பகுதி
7: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்
5: கொடைக்கானல் 624-101.
7: மின்னஞ்சல் முகவரி
5: kodaifm@gmail.com.
7: கட்சவி இலக்கம்
5: 80 56 57 15 54. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. 100.5.

தியங்கும் இசைமலையை தூவி கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நன்னிலம் நாராயணன், நாகவல்லி, நிலானி, இனியா இவர்களுக்காக விண்ணிலா கபடி குழு திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: காற்றின் கோர்வையால்
1: இதயங்களை நனைத்துக் கொண்டிருக்கிறது.
0: கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன். தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
2: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
1: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.
2: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
2: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.
1: அடுத்ததாக இந்த மாதம் மே 3 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 8 வந்த மனதோடு ராகம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் குழந்தைகளுக்காக வந்து சென்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட குழந்தைகளை சந்தித்து அவர்களுக்கான பாடல்களையும் அள்ளி தந்தது அன்றைய நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை கேட்டு சுவைத்தோம் படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் நிர்மலா அசோக் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கட்சி பக்கத்தில் தனது எண்ண பதிவுகளை பரிமாற்றம் செய்துள்ளார்கள் திண்டுக்கல் செல்வி சிவராஜ் மற்றும் மதுரை மகேஸ்வரி. காற்றலையெங்கும் நேயர்களின் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் உங்களது பதிவுகளும் இடம்பெற 80 56 57 15 54 என்ற நமது பண்பலையின் வலிமையான கட்சி இலக்கத்திற்கு அனுப்பி வையுங்கள். நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ள நாங்களும் காத்திருக்கின்றோம்.
0: இனி மே 3 ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை 5 இசைத்த சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் இனிமையான இடைக்கால பாடல்கள் இதயத்தை தீண்டி சென்றன, மனதை மகிழ்வித்துச் சென்ற அனைத்து பாடல்களும் அற்புதமாய் அரங்கேறின. அறிவிப்பாளர் சதாம் அவர்களுக்கும் பண்பலைக்கும் நன்றிகளை கூறியுள்ளார்கள் திருவாச்சி சோமசுந்தரம் மற்றும் ஈரோடு மாவட்டம் ஓசைப்பட்டி வெங்கட்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இதயம் மகிழ இன்ப ராகங்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கிறது நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சொல்லாமலை திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார் சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தல்பட்டி தவமணி.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: திண்டுக்கல் ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
4: நோ கேபிடேஷன், கவுன்சிலிங் கோட் 5545, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிஎஸ்இ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். கவுன்சிலிங் கோட் 5545.
3: பேருந்து வசதி உண்டு. ஜிடிஎன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திண்டுக்கல். தொடர்புக்கு 7397-9331.

0: வானவீதி எங்கும் வலம் வந்து கொண்டிருக்கிறது.
1: கோடை பண்பலை 100.5
0: தங்கள் அன்புடன். தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
2: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.
2: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடி பண்பலை 100.5.
0: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
2: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.
0: அடுத்ததாக இந்த மாதம் மே 4 திங்கட்கிழமை அன்று பிற்பகல் 3 வந்த உயிரெழுத்து நிகழ்ச்சியானது அன்றைய தினம் திருப்பூர் சந்திரசேகர் அவர்களின் பிரிவில் தித்திப்பான பாடல்களை கொடுத்து மகிழ்ந்தது. நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அத்தனை பாடல்களையும் கேட்டு சுவைத்தோம். படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் அன்னலட்சுமி அவர்களுக்கும் பாராட்டுகள் என கட்செவி பக்கத்தில் தனது எண்ண பதிவுகளை தூவியுள்ளார்கள் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி பார்வதி, கவிதா மற்றும் தேனி அமிர்தவள்ளி.
1: இனி மே மாதம் 4 திங்கட்கிழமை அன்று இரவு 10 மணிக்கு ஒலித்த நினைவே சுகம் நிகழ்ச்சியானது நாமக்கல் மாவட்டம்

0: மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் மலர்ந்தது. ஒவ்வொரு நேயரையும் விறுவிறுப்பாய் சந்தித்து அவரவர் ஆசை கீதங்களை இதயம் சேர்த்து சென்ற அறிவிப்பாளர் சசிரேகா ஜெயகாந்த் அவர்களுக்கும் நம் கோடை பண்பலை 100.5 நன்றிகள் என கட்சவி பக்கம் பதிவு செய்துள்ளார்கள். தஞ்சாவூர் வியாகுல மேரி மற்றும் திருநெல்வேலி கட்டபொம்மன் நகர் பொன்ராணி சங்கர்.
1: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இதயவானில் இன்ப ராகங்களை எல்லாம் இனிக்க ரசிக்க தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆனந்தம் திரைக்காக பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் தேனி மாவட்டம் கொண்டமநாயக்கன்பட்டி கணேசன், கலைச்செல்வி சுகுமாரன் மற்றும் நந்தினி.

0: கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடை தென்றல். இன்று தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அகமலை ஊராட்சிக்குட்பட்ட சொக்கநலை கிராம மக்களோடு ஓர் சந்திப்பு.
1: ஆறார பாடி சொல்வேன் அழகான மருத்துவத்தை கேளே.

0: கண்ணுல வலி இருந்தா கண்ணே நீயும் வந்து கேளு, கண்ணுல வலி இருந்தா கண்ணே நீயும் வந்து கேளு. நந்தியா வட்டங்கட்டி நானும் வலி போக்கித்தாரேன், எல்லா வியாதிக்கும் நல்ல மூலிகை உண்டு, பச்சிலை உண்டு, அதில் பல வகை உண்டு.
1: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று இரவு 9 மணிக்கு கொடை தென்றல்.

0: இதயங்கள் தோறும் இசைமலையை தூவிக்கொண்டிருக்கிறது.
1: கோடை பண்பலை 100.5
0: தங்கள் அன்புடன். தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
2: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.
2: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடை பண்பலை 100.5.
0: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
2: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.
0: அடுத்ததாக இந்த மாதம் May 5 செவ்வாய்க்கிழமை அன்று பகல் 12 அரங்கேறிய மகளிர் நேரம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் படித்ததில் பிடித்தது என்ற தொகுப்பில் அரங்கேறியது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு மகளிரும் அவரவர் படித்து ரசித்ததை நிகழ்ச்சியின் பக்கம் பகிர்ந்து கொண்டார்கள். நிகழ்ச்சியில் வலம் வந்த அத்தனை கருத்துக்களையும் கேட்டோம். நிகழ்ச்சியின் இடையே அரங்கேறிய பாடல்களும் சிறப்பு. படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் லட்சுமி நாகேந்திரன் அவர்களுக்கும் பாராட்டுக்கள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவுகளை பரிமாற்றம் செய்துள்ளார்கள் கரூர் வைஷ்ணவி மற்றும் விருதுநகர் மணிவண்ணன்.
1: அடுத்ததாக May 5 செவ்வாய்க்கிழமை அன்று மாலை 6 வலம் வந்த கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியில் தேனிசை தென்றலாய் ஒலித்து சென்ற பாடல்கள் அனைத்தும் நெஞ்சை நினைத்து சென்றன. இனிமையான பாடல்களை அள்ளித்தந்து நிகழ்ச்சியால் மகிழ்ச்சி தந்த சசிரேகா குமரகுரு அவர்களுக்கும் பண்பலைக்கும் நன்றிகள் என தன் கருத்தை கட்சவி பக்கம் கூறியுள்ளார்கள். தேனி மாவட்டம் பண்ணைபுரம் ராதாகிருஷ்ணன் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: நீர்களே, இன்றைய தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் கடந்த April 29 புதன்கிழமை முதல் இந்த மாதம் May 5 செவ்வாய்க்கிழமை

0: வரை 80 56 57 15 54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கு நேயர்கள் அனுப்பி வைத்த விமர்சன கருத்துக்களை வாசிக்க கேட்டோம்.
1: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624 101 என்ற முகவரிக்கு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5 100.5. இதயவானில் இன்ப ராகங்களை எல்லாம் இனிக்க ரசிக்க தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சதுரங்கம் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார் உசிலம்பட்டி பாபு.

நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் சாலையோரமாக சமைப்பது மற்றும் சாப்பிட்ட பின் கழிவு நெகிழி பொருட்களை வனப்பகுதியில் போடுவது, சாலையோரமாக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். கொடைக்கானல் சார்ந்த பட்டாக்காட்டில் புதர்களை சுத்தம் செய்து தீ வைக்கும் போது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகின்றார்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடவும், சாலையிலோ அல்லது வனப்பகுதியிலோ போடாதீர்கள். சாலையோர வனப்பகுதியில் வாகனத்தை நிறுத்தாதீர்கள். வனப்பகுதியில் அத்துமீறி நுழைவது, வன விலங்குகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும். வனத்தையும் வன விலங்கையும் பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை அனைவரும் உணர வேண்டும். கொடைக்கானலை சார்ந்த கீழ்மலை பகுதியிலிருந்து மேல்மலை பகுதி வரை எங்கேயாவது தீ புகை தென்பட்டால், வனம் சார்ந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக 944-388-6452 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது வன சட்டங்களின்படி கடும் தண்டனை விதிக்கப்படும். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் கொடைக்கானல் வனச்சரகம் மற்றும் கோடை பண்பலை 100.5.

0: நீர்களின் நினைவுகளின் நின்ற எண்ணங்களை காட்டலையில் பதித்து நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
2: கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். இன்றைய நிகழ்ச்சியின் முத்தான நேயர்
3: தேனி மாவட்டம் அள்ளி நகரம் விஜித் பிரியன்.
4: அவர் இந்த மாதம் May 2 ஞாயிற்றுக்கிழமை அன்று முற்பகல் 11 அரங்கேறிய லேக் FM நிகழ்ச்சி குறித்து தனது எண்ண பதிவை கட்சவி பக்கத்தில் பரிமாற்றம் செய்துள்ளார். அன்றைய நிகழ்ச்சியானது கொடைக்கானல் நகரின் அழகை காண வந்த சுற்றுலா பயணிகளை சந்தித்து அவரவர் விருப்ப கானங்களையும் இதயம் நிறைக்க தந்து சென்றது. நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட ஒவ்வொரு நேயரும் தன்னை அறிமுகம் செய்து தனக்கான விருப்ப பாடல்களை கேட்ட விதம் ரசிக்கும் வகையில் அமைந்திருந்தது. நிகழ்ச்சியை படைக்கும் கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சியை சிறப்பித்த அறிவிப்பாளர்கள் நிர்மலா அசோக் மற்றும் ராஜா இருவருக்கும் பாராட்டுகள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவை பதிவு செய்துள்ளார் தேனி மாவட்டம் அள்ளி நகரம் விஜித் பிரியன்.
0: அவருக்கு கோடை பண்பலை 100.5 சார்பாக வாழ்த்துக்கள்.

0: நிறைவுக்கு வருகிறது. நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்
0: மீண்டும் எதிர்பார்க்கலாம் எதிர்வரும் சனிக்கிழமை அன்று 7:00 PM.

இனிதே நிறைவு பெறுகிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். இனி தொடர்பிருப்பது பள்ளி பயிலும் கல்லூரி கற்கும் மாணாக்கரின் பங்களிப்பில் வளம் வர காத்திருக்கிறது இளமை பேசுகிறது நிகழ்ச்சி. அதற்கு முன்பாக கேட்கலாம் தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுடன் விரிவாக ஆய்வு மேற்கொண்டார். பெண்களுக்கான பாதுகாப்பை மேம்படுத்துவது குறித்தும் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களை தடுப்பது குறித்தும் இதில் விரிவாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ச்சியாக இதுபோன்ற ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெறும் என்று முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் தெரிவித்தார். இதற்கிடையே தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசின் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் எதிர்நோக்கியிருப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். முதலமைச்சராக பதவியேற்றதற்காக வாழ்த்து தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சியை மட்டுமே கருத்தில் கொண்டு தமது அரசு செயல்படும் என்றும் திரு விஜய் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் திருச்சி கிழக்கு, பெரம்பூர் என இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்த நிலையில் திருச்சி கிழக்கு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை திரு விஜய் ராஜினாமா செய்துள்ளார். இதனிடையே தமிழக சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத் தலைவராக திரு கருப்பையா இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு இடைக்கால அவைத் தலைவர் திரு கருப்பையா பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். சட்டப்பேரவை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அதற்கான தேர்தல் ஆணையத்தின் சான்றிதழுடன் இதில் பங்கேற்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பேரவைத் தலைவர் மற்றும் பேரவை துணைத் தலைவருக்கான தேர்தல் நாளை மறுநாள் காலை 9:30 அளவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னர் சட்டப்பேரவையில் திரு விஜய் நம்பிக்கை வாக்கு கோர உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு விஜய்க்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்தியில் மாநிலத்தின் வளர்ச்சியை முன்னிறுத்தி சிறப்பாக செயல்படுமாறு அவர் வாழ்த்தியுள்ளார். தமிழக அரசின் நிதிநிலை பற்றி கடந்த பிப்ரவரி மாத பட்ஜெட்டிலேயே தெளிவாக சொல்லப்பட்டிருந்ததாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 10 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு கடனை வைத்துவிட்டு கஜானாவை துடைத்து விட்டதாக திரு விஜய் கூறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். நிதிநிலை அறிக்கைக்கு பின்னர்தான் திரு விஜய் பல்வேறு வாக்குறுதிகளை அளித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை விரைவில் திரு விஜய் நிறைவேற்றுவார் என்று தாம் நம்புவதாகவும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் திமுக கட்சித் தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் நடைபெற்ற அக்கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. துணைத் தலைவராக திரு கே என் நேருவும் கொறடாவாக திரு ஏவ வேலுவும் இக்கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டனர். தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை தாவேக அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்த சிறப்பு அதிரடிப்படை, போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிக்க தனிப்பிரிவுகள் போன்ற தாவேக அரசின் அறிவிப்புகள் வரவேற்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக மூடி மாநிலத்தில் பூரண மதுவிலக்கை தாவேக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக முதலமைச்சராக திரு விஜய் பொறுப்பேற்ற பின்னர் அறிவிக்கப்பட்ட 200 யூனிட் இலவச மின் திட்டம் குறித்து மாநில அரசு விளக்கம் அளித்துள்ளது. இதன்படி 500 யூனிட்டுக்கு குறைவாக பயன்படுத்துவோருக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. 500 யூனிட்டுக்கும் கூடுதலாக பயன்படுத்துபவர்களுக்கு தற்போது நடைமுறையில் உள்ள 100 யூனிட் இலவச மின்சாரம் நடைமுறை தொடரும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் மின்சாரம் பயன்படுத்தும் வீடுகளுக்கு 200 யூனிட் மின்சாரம் கட்டணமின்றி வழங்கப்படும் என்று தாவேக அரசு அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 500 யூனிட் மின்சாரத்திற்கு மேல் பயன்படுத்தும் வீடுகளுக்கு ஏற்கனவே நடைமுறையில் உள்ள 100 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் தொடரும் என்ற அறிவிப்பும் மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இதே கோரிக்கையை விடுத்துள்ளது. தமிழக மக்களின் நலனையும் மாநிலத்தின் முன்னேற்றத்தையும் முதன்மையாக கொண்டு தாவேக அரசு செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ளார்.

0: அறிக்கையில், ஜனநாயக பொறுப்புடனும் மக்கள் நல கடமையுடனும் தாவேக அரசு சிறந்த ஆட்சியை வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளார். முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் தாம் கலந்து கொண்டு திரு விஜய்க்கு வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் எடுத்தது. 204 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த சென்னை அணி 19.2 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 208 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. உர்வில் பட்டேல் 23 பந்துகளில் 65 ரன் குவித்தார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று உஸ்பெகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேயர்களை மகிழ்ச்சியோடு வரவேற்பது ஆகாஷ்வாணி கோடை FM 100.5.

வணக்கம் நேர்களே, பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கும் சிறப்பான வணக்கம் சொல்லிட்டு இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் ரெண்டு விளையாட்டுகளை செம வைபோட தொடங்குது. கோடை பண்பலை கத்திரி வெயில், அப்பப்போ அங்கங்கே ஜில்லுன்னு கொட்டுற மழை, அப்படியே கோடைகாலில் கொண்டாட்டமாக இருக்கிற விளையாட்டுகள், சுற்றுலா, தாத்தா பாட்டி சொந்தக்காரங்க வீடுகளுக்கு போய் வர்றதுன்னு ரொம்பவே பிஸியாக இருக்கிற மாணவர்களே, உங்களுக்காக ரெண்டு விளையாட்டுகள். இதோ முதல் விளையாட்டு தொட்டு தொட்டு கொடுக்குற தலைப்பை தொடர்ச்சியாக பயன்படுத்திக்கிட்டே வார்த்தைகளை உருவாக்குறது. கொஞ்சம் புரியாமல் இருக்குமே, அதாவது நிலவுன்னு ஒரு தலைப்பு எடுத்துக்குவோம் சரியா. நிலவு பூமியை ஒரு நீள்வட்ட பாதையில் சுற்றி வருது. நிலவுக்கு மதி, சந்திரன், நிலா, அம்புலி, திங்கள்னு இன்னும் சில பேர்கள் இருக்குது. நிலவை பார்த்து நிலா நிலா ஓடிவான்னு நிலவை காட்டி சோறு ஊட்டுற அனுபவம் சிலருக்கு இருக்கலாம். அடப்பாப்பா எந்த காலத்தில் இருக்க நீ, நிலா வெளிச்சத்தை விட்டுட்டு இப்போல்லாம் மொபைல் வெளிச்சத்தில் தான் பல குழந்தைகளோட பார்வையே இருக்குன்னு பலருக்கு தோணும். ஏய் கனி, நிலவில் நீர் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. நிலவில் ஏற்படுற மாற்றத்தை வச்சு வளர்பிறை, தேய்பிறை, அப்புறம் அமாவாசை, பௌர்ணமி நாள்கள்லாம் சொல்கிறோம். கவனிச்சிங்களா, நிலவு நிலவுன்னு நிறைய முறை பயன்படுத்தியிருப்போம். அதுதான் தொட்டு தொட்டு. அடுத்த விளையாட்டு 1, 2, 3 ரொம்ப நல்லா இருக்கு. சில சொற்கள் அதுக்கு எண்கள் வரிசையாக கொடுப்போம். எண்கள் கேட்கும்போது நீங்கள் அந்த எண்களுக்கான சொற்களை கண்டுபிடிச்சி சொல்லணும். ஆகா நல்லா இருக்குல்ல, வாங்க விளையாடலாம். பள்ளி கல்லூரி மாணவர்கள் மட்டும் கலந்துக்கணும். எந்த எண்கள் வரணும் அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன். முதல் முறையாக பேச வர்றீங்க அப்படின்னா 94 870 77 448 9487077448 94 870 77 448 வழக்கமாக பேசுகிறவங்களுக்கு 96 552 42 429 9655242429 அதாவது காலை வணக்கம், குட் மார்னிங் சொல்கிறது மாதிரிங்க. உங்களை சந்திக்க கனிமுத்து வந்தாச்சு.

ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.

0: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி பேக்ஸ். டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி பேக்ஸ்.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

0: கிளம்பி பேசுகிறது கேட்டுட்டு இருக்கோம். ரெண்டு விளையாட்டுகள் கொடுத்துருக்கோம், தொட்டு தொட்டு ஒன்று ரெண்டு மூன்று. எவ்வளோ தடை வந்தாலும் அது நொறுக்குவோயா? சரி வாங்க பேசலாம். வணக்கம், யாருங்க?
1: வணக்கம், திண்டுக்கல் மாவட்டம் அயலூர் கிராமம், யுவஸ்ரீ.
0: அயலூர் யுவஸ்ரீ? ஆ
1: ஆமாண்ணா.
0: ஆ ரொம்ப ஜாலியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்.
1: முதல்
0: முறையா பேசுறீங்களா இல்ல இதுக்கு முன்னாடி நிறைய முறை பேசிருக்கீங்களா?
1: அதான்
0: அந்த தைரியம் வந்திருக்கு. சரியா, கூட எஃப்எம்ல பேசணும் வந்து கண்டிப்பா ரொம்ப தைரியத்தோட பேசுவாங்கன்னு எங்களுக்கு தெரியும்.
1: எனக்கு ரொம்ப பிடிச்சது கூட எஃப்எம். ஆ
0: சொல்லிடுறேன். நீங்க எந்த வகுப்பு போறீங்க இனிமேல்?
1: 12th போறேன்.
0: அப்பனா கொஞ்சம் ஹெவியா கேட்கணும் கேள்விகள்லாம். உங்களுக்கான அந்த சொற்கள் காடு, மழை, வெயில், பாலைவனம், பூக்கள், சோலை, வசந்தம். எப்படி காட்டுல ஆரம்பிச்சு வசந்தத்தில் ஆரம்பிச்சு? அப்படியா? காடு, மழை, வெயில், பாலைவனம், பூக்கள், சோலை, பூக்கள், பூக்கள், மலர்கள், சோலை, வசந்தம். இப்போ நான் கொடுத்ததுக்கு எல்லாமே ஒரு சின்ன சின்ன ஏதாவது தொடர்ச்சி சங்கிலி மாதிரி இருக்கும்.
1: சரி,
0: எண்கள் வரிசை விடும் போது எத்தனை சொற்கள் கொடுத்த அதை சொல்லுங்க பாப்போ. பிள்ளை பயந்துட போகுது, கனி மிரட்டாத. எட்டா எட்டா சொல்லிருக்க கனி. ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு தானே
1: கொடுத்துருக்கேன்.
0: ஆமா சரி, அப்ப நான் உங்களுக்கு வேற கொடுக்குறேன். சரியா, கம்மியா ஒரு அஞ்சு கொடுக்குறேன். தோல்வி, முயற்சி, அனுபவம், வெற்றி, புகழ். தோல்வி, முயற்சி, அனுபவம், வெற்றி, புகழ். இப்போ என் சொல்லட்டுமா? மறுபடி சொல்லுங்க. இப்ப நாலாவது சொல்லணுமே. மூணு சொல்லிட்டீங்க, ரெண்டு சொன்னீங்க, ஒன்னு சொன்னீங்களா, இப்ப நாலாவது என்ன? தோல்வின்னா என்ன இருக்கணும்? வெற்றி இருக்கணும். சரிமா, மறுபடியும் சொல்லுங்க. மூணு ரெண்டு ஒன்னு நாலு.
1: மூணு ரெண்டு.
0: ஆமா,
1: அனுபவம், முயற்சி, தோல்வி, வெற்றி.
0: சரி, அடுத்து அஞ்சு ஒன்னு ரெண்டு மூணு.
1: புகழ், முயற்சி, தோல்வி.
0: இல்ல, அஞ்சு ஒன்னு ரெண்டு மூணு.
1: புகழ், தோல்வி, முயற்சி, அனுபவம்.
0: ஏ இங்க பாரியா. சரி சரி சரி, உங்களுக்கு படிப்பு அனுபவம் இருக்கு அப்படித்தானே யோசிரி? ரொம்ப நல்லா விளாண்டிங்க, பரவாயில்ல. அடுத்த முறை இன்னும் வேற லெவலில் விளாடணும். சரியா?
1: நன்றிமா.
0: நன்றிண்ணா.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.

0: கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடைத்தென்றல். இன்று தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அகமலை ஊராட்சிக்குட்பட்ட சொக்கநலை கிராம மக்களோடு ஓர் சந்திப்பு.
1: ஆறார பாடி சொல்வேன் அழகான மருத்துவத்தை, கேளேயஞ்சல்ல கண்ணே கேடில்லாத மருத்துவத்தை, எல்லா வியாதிக்கும் நல்ல மூலிகை உண்டு, பச்சிலை உண்டு, அதில் பல வகை உண்டு. கண்ணில் வலி இருந்தா கண்ணே நீயும் வந்து கேளு, கண்ணில் வலி இருந்தா கண்ணே நீயும் வந்து கேளு, நந்தியா வட்டங்கட்டி நானும் வலி போக்கித்தாரேன், எல்லா வியாதிக்கும் நல்ல மூலிகை உண்டு, பச்சிலை உண்டு, அதில் பல வகை உண்டு.
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று இரவு 9 மணிக்கு கொடைத்தென்றல்.

நேரம் இரவு 8:24. எல்லாமே பேசுகிறது கேட்டுட்டு இருக்கோம் கோடை எஃப்எம்ல. பள்ளி கல்லூரி மாணவர்கள் மட்டும்தான் கலந்துக்கணும், மற்றவங்களாம் கேட்டு ரசிங்க நிகழ்ச்சியை சரிங்களா. சார் முதல் முறையாக பேச வர்றீங்கன்னா உங்களுக்கான அந்த அலைபேசி எண் வந்து 94-870-77-448. வழக்கமாக பேசுகிறவங்களுக்கு 96-552-42-429 பசி நேரம் கனி, வாங்க பேசுவோம். வணக்கம். ஆ யார் பேசுறீங்க? ஹரிணி. ஆஹா, உங்கள் குரல் ரொம்ப இனிமையாக இருக்குது ஹரிணி. ஹரிணின்ற பேரில் ஒரு சிங்கர் இருக்காங்க தெரியுமா?

0: ஜம் ஜம் ஜம் ஜம். என்ன படிக்கிறீங்க? ஆ சரி சரி, வாழ்த்துக்கள். 9th போகிறீங்க? அப்பா நீங்கள் யாரெல்லாம் இப்போ மிஸ் பண்ணுறீங்க 8th? நான் என்ன எதிர்பார்த்தேன்னா சார், என்னோடய ஆசிரியர்கள் சார், ரொம்ப நான் ரொம்ப கஷ்டமாக நான் உணர்றேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் இல்லை. சரி, ரெண்டு விளையாட்டில் உங்களுக்கு எந்த விளையாட்டு வேணும்? எதுமா? தொட்டு தொட்டா? சரி, உங்களுக்கான அந்த தலைப்பு அல்லது சொல் வச்சுக்கோங்க, சரியா? கனவு, ட்ரீம் சொல்லுவோம் இல்லையா, ஆ அதுதான் உங்களுக்கான அந்த தலைப்பு. எங்க கனவுன்ற சொல்ல பயன்படுத்திட்டே சொற்களை உருவாக்குங்க பாப்போம். ஒரு வாசகம் இருக்கு அப்துல் கலாம் ஐயா சொன்னது, அவ்வளோதான். நீங்கள் சொல்கிறீங்க கொஞ்சம் அந்த விட்டு விட்டு வருது. தேனி பக்கம் இருக்கீங்களா? காற்று பலமாக விசு நினைக்கிறேன். எங்கே
1: சொல்லுங்க.
0: தூக்கத்தில் வருவது கனவு அல்ல, உங்களை தூங்க விடாமல் ஆக்குவது தான் கனவு, சரியா? ஆ வேற பகல் கனவு கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்னப்பா நீ பகல் கனவு கண்டுட்டு இருக்க, எந்திரிச்சு செயல்படு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா ஊரில்? ஆ மாணவர்கள் வகுப்பறையில் எப்படி கனவு காணும்னா என்ன ஆகும்? ஆ மிகப்பெரிய கனவு காணலாம். ஆ சரி, உங்களோட கனவு என்ன சொல்லுங்க ஹரிணி.
1: என்னம்மா?
0: அப்படியா? ஏ வாழ்த்துக்கள், நம்ம மாவட்டத்துக்கே வர்றீங்க, சரியா? நன்றிம்மா.

0: இளமை பேசுகிறது கேட்டுட்டு இருக்கோம். வணக்கம், யார சந்திக்க போறோம்?
1: வணக்கம்,
0: யார் பேச வந்திருக்கீங்க?
1: திண்டுக்கல் மாவட்டம் மாலைகுணம் பவானி சிங் சார்.
0: பவானி ஸ்ரீ?
1: ஆமாம்
0: சார். ஏன் எக்கோவா கேக்குது உங்க குரல்? பக்கத்துல வானொலி வச்சிருக்கீங்களா? கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி சரி, ரெண்டு விளையாட்டுல நீங்க எந்த விளையாட்டு விளையாட போறீங்க? முதல்ல என்னென்ன விளையாட்டுன்னு தெரியுமா? தொட்டு உங்களுக்கான அந்த சொற்கள் சொல்லட்டுமா? கவனமா கேட்கணும். அலைபேசி, தொலைபேசி, கணினி, ராக்கெட், செயற்கைக்கோள். எவ்வளோ ஈஸியா இருக்கு பாருங்க. அலைபேசி அலைஞ்சிட்டே பேசுவோம் இல்லையா? அலைபேசி தொலைதூரத்தில் உள்ளவங்ககிட்ட பேசுவோம் இல்லையா? தொலைபேசி, கணினி, ராக்கெட், செயற்கைக்கோள். மொத்தம் எத்தனை சொற்கள் சொல்லியிருக்கான் சொல்லுங்க பாப்போம். 10 சொல்லியிருப்பானா? 5 சொல்லியிருக்கேன். வரிசை எண்கள் கொடுத்துக்கோங்க. 1, 2, 3, 4, 5. எங்க இப்போ நான் சொன்ன சொற்களை அப்படி இறங்கு வரிசையில் சொல்லுங்க. 5, 4, 3, 2, 1 சொல்லுங்க பாப்போம்.
1: செயற்கைக்கோள், ராக்கெட்,
0: ஆஹா,
1: கணினி,
0: வாழ்த்துக்கள். இப்ப மறுபடியும் 2, 4 அவ்வளவுதான். 2, 4 சொல்லுங்க பாப்போம்.
1: தொலைபேசி, ராக்கெட்.
0: 1, 3, 5 எப்படி ஒற்றைப்படை எண்கள் கொடுத்தனா?
1: அலைபேசி, கணினி,
0: ஆஹா,
1: செயற்கைக்கோள்.
0: ஏய் இங்க பாரியா, மிகப்பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எதுக்கு சிரிக்கிறீங்க சொல்லுங்க? பக்கத்துல யாரும் நிக்கிறாங்களா? ஓ, அதனால. சரி சரி, நல்லா சிரிச்சு விளையாடுங்க சரியா? நன்றிமா.

0: நேரமிரவு 8:33 கூட எஃப்எம்ல எல்லாமே பேசுகிறது கேட்டுட்டு இருக்கோம். ரெண்டு விளையாட்டுகள் இருக்கா, ஒன்று வந்து தொட்டு தொட்டு, இன்னொன்று 1, 2, 3. ரெண்டு விளையாட்டுமே எப்படி விளையாடணுன்றது நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்கப்பா. சே, அப்படியே ஒரு திருஷ்டி சுத்தி போடலாம் நம்மள பிள்ளைங்களுக்கு. வணக்கம், பேசலாம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: யார் பேச வந்திருக்கீங்க
1: சார்? நாமக்கல் மாவட்டம் ரக்ஷனா சார்.
0: ரக்ஷனா?
1: ஆமாங்க சார்.
0: இந்த ஸ்ரீலாம் போடுவாங்க பேர் பக்கத்தில், அப்படிலாம் இல்லை, வெறும் ரக்ஷனா தான்.
1: ஆமாம் சார்.
0: சரி, ரெண்டு விளையாட்டில் உங்களுக்கு எந்த விளையாட்டு வேணும்? நல்ல பஞ்ச் ஏதாவது சொல்லுங்க. காடு வளர்த்தால் நாடு உயரும், இந்த மாதிரி ஏதாவது சொன்னா தானே மாணவர்கள் சொன்னா தான் கேக்குறாங்க, நாங்க சொன்னா கேக்குறோம்.
1: ஆமா சார், காடு வளர்த்தா நாடு உயரும்.
0: சரி, ஓ அப்புறம்
1: காடு சுத்தி பார்க்கலாம், சுற்றுலா பயணிகள் வருவாங்க சார்.
0: அப்புறம் காட்டு விலங்குகள், வீட்டு விலங்குகள் இருக்குது. காடுக்கு வனம் சொல்லி பேர்லாம் சொல்லுவோம் இல்லையா?
1: ஆமாங்க சார்.
0: ஆ,
1: அவ்வளோதாங்க சார்.
0: காடுகளை பத்திரமா பார்த்துக்கணும்.
1: ஆமாம்,
0: கடைசி அப்படி சொல்லி முடிக்கிறோம். சரியா?
1: ஆ,
0: நன்றி நன்றி நன்றி ரக்ஷனா.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: அப்படின்னு வந்த மாணவர்கள்லாம் காணோம்.
1: ஓ, முயற்சி செஞ்சுட்டே இருங்க, எப்படி உங்ககிட்ட நான் பேசிடுவேன். சிலமை பேசுகிறது கேட்டுட்டு இருக்கோம் கோடை எஃப்எம்ல. முதல் முறையாக பேச வரக்கூடிய அந்த அறிமுக மாணவர்கள் இருப்பாங்க இல்லையா, இப்போ தாங்க லைனே நான் பிடிச்சிருக்கேன், பேசணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு 94-870-77-448 இங்கே பாருங்கள், சொல்லிட்டு இருக்கும்போதே வந்துட்டாங்க பாருங்கப்பா.

0: டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ். டிஎஸ்பி உள்ளாடைகள் மற்றும் ஃபேன்சி வேர்ஸ்.
1: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
2: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
3: வணக்கம், வாங்க பேசலாம், விளையாடலாம். ஹலோ,
4: திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து பிரேம்குமார் பேசுறேன்.
3: என்ன படிக்கிறீங்க பிரேம்குமார்? பிரேம்குமார்
4: தேவையா?
3: சரிப்பா, உங்களுக்கு மேல நம்பிக்கை இருக்கு. சரியா, பிரேம்குமார் மேல நம்பிக்கை இருக்கு. சரி, எந்த விளையாட்டு விளையாடலாம்? எந்த விளையாட்டு
4: விளையாடலாம்?
3: தொட்டு தொட்டா. சரி, உங்களுக்கான அந்த தலைப்பு, அந்த சொல் வந்து திறமை.
4: திறமையை வச்சு நிறைய சாதிக்கலாம். திறமை எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு அத்தியாவசிய தேவை.
3: எடுத்த உடனே திறமை பயன்படுத்தணும். அப்படியே திறமை தீக்க அப்படியே அங்கிட்டு வச்சுட்டு வேறு சொற்கள் பயன்படுத்தி திறமையை கடைசியாக பயன்படுத்துங்க. சொல்லுங்கள் பார்ப்போம்.
4: நம்ம வந்து நல்லா செய்யணும்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணமே நம்ம திறமை
3: தான்.
4: இப்போ நம்ம ஒருத்தவங்க பாராட்டுறாங்கன்னா நம்ம திறமை வச்சு தான் பாராட்டுவாங்களே.
3: ஆகா,
4: எங்க நம்ம போனாலும் திறமையை தான் நம்ம முதல்ல பார்ப்பாங்க.
3: திறமை இருந்தால் தான் மதிக்கிறாங்க. என்னம்மா,
4: உனக்கு என்ன டேலண்ட் இருக்கு, உனக்கு என்ன திறமை இருக்குன்னா கேட்பாங்க அந்த
3: இடத்துலையும். சரி சரி, அப்புறம் திறமையை வளர்த்துக்கணும் இல்லையா மாணவர்கள் எல்லாருமே.
4: தினம் தினம் வளர்ந்துகிட்டே இருந்தாதான் நம்மளை வந்து அடுத்த உலகம் வந்து நம்மளை இது நல்ல உயரத்துக்கு போக முடியும். ஆமா, அதே கீழே போயிடுவோம்.
3: ஆ பாரியா, அங்க பாரியா, பட படன்னு நீயே ஒரு ஆர்ஜேயா. நல்லா பேசுறீங்க. இல்லையா, நீ பேசுறத நான் கேட்டுட்டே இருக்கலாம் போல எனக்கே தோணுதுன்னா அப்போ நேர்கள் வந்து ரசிப்பாங்க தானே, அதனால தான் சொன்னேன். வேணா பாருங்க, எதிர்காலத்தில் நீங்கள் ஆர்ஜி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்பயே நான் வாழ்த்து சொல்லிடுறேன். நபருக்கு நபர் வந்து திறமை மாறுபடும் அப்படி தானே, அதனால எல்லாருக்கும் திறமை இருக்கும், அதை சரியா பயன்படுத்தணும்.
4: ஒவ்வொரு தனித்திறமை இருக்கணும்.
3: ஆமா ஆமா,
4: அதை கொண்டு வந்துட்டோம்னா அவங்க வந்து சக்சஸ் ஆயிடுவாங்க கண்டிப்பா.
3: திறமையை கண்டுபிடிக்கிறவங்க யாரா இருக்கலாம்? நண்பர்களா இருக்கலாம், சொந்தக்காரங்களா இருக்கலாம். சொந்தக்காரங்க சேச்சுமா சேர்த்துக்கிறோம், யார் வேணா கண்டுபிடிக்கலாம். சரியா, ஏய் நன்றியா, நல்லா விளையாண்டீங்க, உங்களுக்கு கைதட்டல். சரியா,
4: ஆ தேங்க்யூ.

0: கொடைக்கானல் பண்பலை 100.5 எல்லாமே பேசுகிறது கேட்டுட்டு இருக்கோம். மாணவர்கள் ரொம்ப உற்சாகமாக, எங்களுக்கே ஒரு தனி உற்சாகம் வருதுங்க. இப்போ யார் பேச வந்திருக்காங்க கேட்டுருவோமா? வணக்கம். என்ன வணக்கம் வணக்கம் வணக்கம்? யார் பேசுறது யார் பேசுறது யார் பேசுறது? எங்கிருந்து பேசுறீங்க விக்னேஷ்? திருச்சியில. எங்க? எத்தனை பேர் இருக்கீங்க உங்க வீட்டில்? நாங்க ஒருத்தர் தான். நல்லா இருக்கு. எனக்குன்னா எந்த வகுப்பு போறீங்க நீங்க? பத்தாவது போகக்கூடியவங்க கொஞ்சம் பொறுப்பாக பேசணும், பொறுப்பாக நடந்துக்கணும், சரியா? என்ன விக்னேஷ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேர்லாம் சொல்லுங்க. ரொம்ப
1: ஜெயசூர்யா.
0: ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆ ஜெயசூர்யா, ஹாய். ஆ அப்புறம்
1: சஞ்சீவ்.
0: சஞ்சீவ், ஏய். ஆ அப்புறம் சரி, உங்களுக்கு எந்த விளையாட்டு வேணும்? தொட்டு தொட்டா, ஒன்று ரெண்டு மூணா, தொட்டு தொட்டியா? தொட்டு தொட்டி எப்படி விளாடணும்னு கேட்குறீங்களா? ஆஹா, அப்படி கேளியா? இப்போ ஒரு நான் தலைப்பு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தலைப்பை வந்து ஒவ்வொரு முறையும் பயன்படுத்திகிட்டே இருக்கணும். புரிஞ்சிருச்சு போல தெரியுது, பாருங்க. ஆ சரி, உங்களுக்கான அந்த தலைப்பு வந்து என்ன கொடுக்கலாம்? ரொம்ப எளிமையாக கொடுக்கலாம். பாட்டு. பாட்டு
1: பாடு.
0: ஆ இல்லை, பாட்டு பாடல். ஆ பாடல்னு

0: பாடல் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னலாம் சொல்ல தோணும்?
1: பாட
0: அப்புறம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நிகழ்ச்சி கேட்டுட்டு வாங்க விக்னேஷ். உங்களுக்கு அடுத்த முறை நான் இணைப்பு கொடுக்குறேன், பேசி கலக்குவோம். சரியா? நன்றி.

எளமை பேசுகிறது நிகழ்ச்சியோட நிறைவா யார சந்திக்க போறோம் கேட்டுவோம். வணக்கம், யார் பேசுறது? அரவக்குறிச்சில இருந்து நிஷா. நல்லா இருக்கு, அரவக்குறிச்சி நிஷா பேசுறாங்கப்பா. எந்த வகுப்பு போக போறீங்க? சரி, எந்த விளையாட்டு விளையாட போறீங்க? என்னமா? சரி, உங்கள் மாணவர்கள், உங்கள் நண்பர்கள், இந்த மாணவர்கள் எல்லாருமே முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க பேசுறதுக்காக. சின்ன சின்ன தடங்கள் இருக்கனால யாரும் வருத்தப்படக்கூடாது, சரியா? நம்ம முயற்சியை கைவிடக்கூடாது. பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க? முயற்சியை கைவிடக்கூடாது சொல்லியிருக்காங்களா?

0: சரிம்மா, உங்களுக்கான இந்த சொற்கள் சொல்லிடுறேன், ரொம்ப எளிமையாக இருக்கும். காலை நடை மாலை குடை, எப்படி? நாலு சொற்கள் தான். காலை நடை மாலை குடை. எண்கள் கேட்கட்டுமா? நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு. ஆமாம். ஆ சொல்கிறீங்க பாருங்க, அஞ்சாவது சொல் எங்கே சொன்னேன்? மொத்தம் நாலு சொற்கள் தானே கொடுத்த? நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கீங்களான்னு செக் பண்ண, அவ்வளோதான். சரி, நாலு ரெண்டு ஒன்று. மறுபடியும் இந்த சொற்கள் சொல்லிடுறேன். காலை நடை மாலை குடை. ஆ, நாலு ரெண்டு ஒன்று சொல்லுங்க. காலை. சரி, இப்போ நாலு ரெண்டு ஒன்று மூணு எல்லாமே ரைமிங் வரும். ஆ, நடை குடை நடை
1: காலை
0: காலை மாலை, அவ்வளோதாம்மா. ஏ, மிகப்பெரிய கைத்தல் கொடுத்துட்டேன் உங்களுக்கு. வீட்டில் யார் யார் இருக்காங்க?
1: அம்மா.
0: ஆ, அம்மா பேர், அப்பா பேர்?
1: அப்பா பேர் அப்துல்லா
0: சார். ம், அம்மா பேர்?
1: தாஹிதா.
0: ம், சரி. உங்களை சந்திச்சதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி.
1: தேங்க்யூ சார்.
0: நல்லா விளாண்டிங்க. சரியா, வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ சார்.
0: ம்.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: மலைகள் சொல்லாத கதைகள், காற்றில் கரைந்திருக்கும் நினைவுகள், அமைதியான இரவில் இயற்கையும் மனித வாழ்வும் ஒன்றாக பின்னி பிணைந்த ஒரு பயணத்திற்கு உங்களை அழைக்கிறது கோடை பண்பலை 100.5 இன்றைய கொடைத்தென்றல். கொடைத்தென்றல்,
2: வணக்கம் நேர்களே. கொடைத்தென்றல், இன்றைய கொடைத்தென்றல் சொக்கநலை கிராம மக்களோடு பயணிக்க இருக்கிறது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு பழங்குடியின மலை கிராமம் சொக்கநலை. சொக்கநலை அகமலை மலைத்தொடரில் சோத்துப்பாறை அணைக்கு மேல் 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த அழகான சொக்கநலை கிராமம். முதலில் பெரியகுளம் செல்வதற்கு கொடைக்கானலிலிருந்து அடுக்கம் வழியாகவும் செல்லலாம், வத்தலகுண்டு வழியாகவும் செல்லலாம். நாம் அடுக்கம் வழியாக பெரியகுளத்தை அடைந்தோம். அங்கிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் வராக ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட சோத்துப்பாறை அணையை கடந்து அகமலையை நோக்கி சென்றோம். மலைப்பகுதியில் நுழைந்தவுடன் அடர்ந்த மரங்களுக்கு நடுவில் இதமான தென்றல் காற்றும் வண்ணத்து பூச்சிகளும் நம்மை வரவேற்றது. கூட்டம் கூட்டமாக நம்மை கடந்து சென்ற வண்ணத்து பூச்சிகளையும் இளவம் பஞ்சு மரங்களையும் ரசித்துக் கொண்டே சொக்கநலையை நோக்கி சென்றோம்.
3: அடிக்குது, சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது, வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொட்டி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றது.

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: கொடை பண்பலை 100.5 கொடை தென்றல். இன்று தேனி மாவட்டம் அகமலை ஊராட்சிக்கு உட்பட்ட சொக்கநலை மலை கிராம மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம்.
4: சொக்கநலை செல்வதற்கு முன் நாம் காண்பது கண்ணக்கரை. கண்ணக்கரை பகுதியில் ஒரு சிறிய நீரோடைக்கு அருகில் சொக்கநலையை சேர்ந்த மக்கள் கோடை பண்பலையை வரவேற்க காத்திருந்தார்கள். அந்த தெளிந்த நீரோடைக்கு அருகில் ஒன்றாக குழுமி இருந்த மக்களை பார்த்து, இங்கு ஏன் இருக்கிறீர்கள், ஊருக்குள் நாம் செல்ல வேண்டாமா என்று கேட்டோம். எங்கள் ஊருக்கு சாலை வசதி ஏற்பாடாகி கொண்டிருக்கிறது, இன்னும் 10-15 நாட்களுக்கு பிறகு நீங்கள் ஜீப் மூலம் எங்கள் ஊருக்கு பயணம் மேற்கொள்ளலாம் என்று மகிழ்ச்சியாக கூறினார்கள். மேலும், கோடை பண்பலையில் இருந்து வந்திருக்கும் நீங்கள் மலைப்பகுதியில் நடந்து வர வேண்டாம் என்பதற்காக நாங்கள் கண்ணக்கரையில் குழுமியிருக்கின்றோம் என்றும் மகிழ்ச்சியோடு கூறினார்கள். அவர்களோடு பேசிக்கொண்டே சுற்றி பார்க்கும் பொழுது, சில பெண்கள் மலைப்பகுதியில் இருந்து கண்ணக்கரை நீரோடையின் கரையோரம் உள்ள பாறைகளின் ஊடாக நடந்து பண்பலையில் பேச ஆர்வமுடன் வந்தார்கள். நாம் நமது கோடைப்பண்பலை நேயர்களை சந்திக்க சொக்கநலை கிராமத்திற்கு வந்ததை போன்று தேனி வேளாண் அறிவியல் மைய மனையியல் தொழில்நுட்ப வல்லுநர் ரம்யா சிவசெல்வி அவர்களும், மருத்துவர் சிவராமன் அவர்களும் சொக்கநலை மக்களுக்கு மருத்துவ முகாம் நடத்தவும் வேளாண் அறிவியல் மையத்தின் திட்டங்கள் பற்றி எடுத்துரைக்கவும் வந்திருந்தார்கள். கிராம மக்களை ஒளிப்பதிவு செய்ய தொடங்குவதற்கு முன்பாக மருத்துவர் மக்களிடம் உரையாற்றுவதை ஒளிப்பதிவு செய்தோம்.
5: எல்லாருக்கும் வணக்கம், நான் டாக்டர் சிவராம் பேசுகிறேன். ஹெல்த் கேம்புக்காக வந்திருக்கோம். உடல் ஆரோக்கியம் அதை பற்றியும் நம்ம வேளாண் அறிவியல் மையத்தில் ஒரு பார்ட்டாக இது வந்துட்டு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து எல்லாருக்குமே ஒரு இலவசமான ஒரு இது தான். நம்ம கேம்பில் என்ன

பண்ண போறோம்னா சக்கரை பிரஷர் பொதுவான மருத்துவ ரீதிய சந்தேகங்கள் எது இருந்தாலும் அந்த தீர்த்து வைக்கிற முறையில் எல்லாமே பண்றோம். அதே மாதிரி ரத்த சோகைக்கான ரத்த டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு அந்த இது மூலமா யார் யாருக்கு ரத்த சோகை கம்மியா இருக்கு, இல்ல ரத்த அளவு கம்மியா இருக்கு, அதே மாதிரி நீர் சத்து உடம்புல கம்மியா இருக்கா என்னன்றது எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணுவோம். செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எல்லாருக்கும் மாத்திரை எல்லாமே கொடுப்போம். ரொம்ப கம்மியா இருக்கிறவங்களுக்கு ரத்த ஊசியுமே சேர்த்து நம்ம போடுவோம். ஸோ அது மட்டும் இல்லாம சர்க்கரை பிரஷர் கம்மியா இருக்கு உங்களுக்கும் மாத்திரை கொடுக்கலாம். அதே மாதிரி நார்மலா சளி காய்ச்சல் இருக்கு உடம்பு அச்சலாத்தி இருக்குன்றவங்களுக்கும் நம்ம சேர்த்து எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம்.

0: அங்கு வேளாண் தொழில்நுட்ப மையத்தின் மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம் ரம்யா சிவசெல்வி அவர்களும் அவர்களது குழுவினரும் இருந்தார்கள். அவர்களிடம் சொக்கநிலை வந்த காரணத்தை கேட்டபோது,
1: ஸோ வணக்கம், இன்றைய தினமானது தேனி மாவட்டத்தில் போடி நாயக்கனூர் வட்டாரம் சொக்கநிலை அப்படின்ற கிராமத்தில் தான் நம்ம இன்றைக்கி எல்லாருமே வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மலைவாழ் மக்கள் கூட இருக்கோம். ஸோ அவங்களுக்கு வந்து ஹெல்த் ரீதியாக நிறைய வந்து பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி ஹெல்த் கேம்ப் பண்ணுறதுக்காக நம்ம இன்றைக்கி சொக்கநிலை கிராம மக்களில் விவசாயிகளை வந்து சந்திக்க வந்திருக்கோம்.
2: அகமலை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட சொக்கநிலை கிராமத்திற்கு பலமுறை வந்து அந்த மக்களுடன் இயல்பாக பழகி அவர்களை பற்றியும் அவர்களின் வாழ்க்கை முறை பற்றியும் நன்கு தெரிந்திருந்த ரம்யா சிவசெல்வி அவர்கள் சொக்கநிலை பற்றி கூறுகையில்,
3: சொக்கநிலை என்ற கிராமத்தின் பெயர் காரணம் முதல் முதலில் சொக்கன் என்ற பழங்குடியன் அவரது 12 குழந்தைகளுடன் அழையில், அதாவது குகையில் குடும்பம் நடத்தி வந்தார். பின்னர் சொக்கனின் வாரிசுகளான குருந்தன் வெள்ளச்சிகளால் உருவாக்கிய கிராமம்தான் சொக்கன் அலை. மேலும் சொக்கன் அலையில் திணை அதிக அளவில் சாகுபடி செய்வதால் சொக்கன் அலையை திணைக்காடு என்றும் அழைப்பர். ஆரம்ப காலம் சொக்கன் காலத்தில் சிறுதானியங்களான திணை, கேழ்வரகு மற்றும் சோளம் அதிக அளவில் பயிரிட்டு வந்தார்கள். மேலும் மொச்சை, ஆமணக்கு, மலைவாழை போன்ற பயிர்களையும் கூடுதலாக விவசாயம் செய்து வந்தார்கள். வனப்பொருள்களான தேன், காட்டு மொச்சை, காட்டு மல்லி, வள்ளிக்கிழங்கு, ஈஞ்சி மாறு போன்றவைகளையும் சேகரித்து வந்தார்கள். கூடுதலாக கால்நடை வளர்ப்பிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டு ஆடு, மாடு மற்றும் கோழி வளர்ப்பிலும் ஈடுபட்டார்கள். ரேஷனில் வழங்கப்படும் பொருட்களான அரிசி, கோதுமை, சர்க்கரை மற்றும் எண்ணெய் ஆகியவை சொக்கநிலையில் உள்ள பொது இடங்களில் வைத்து மக்களுக்கு வழங்கப்படுகின்றன. 2025 வரை ரோடு வசதி இல்லாத கரடுமுரடான பாதைகளில் பயணம் செய்த சொக்கநிலை பழங்குடியினர்களுக்கு 2026 சிமெண்ட் ரோடு வசதிகள் கிடைத்துள்ளது. தேவையான பொருட்கள் வாங்குவதற்கு பெரியகுளம் வந்து வாங்கி செல்வார்கள். சொக்கன் அலையில் இருந்து பெரியகுளம் செல்வதற்கு ஜீப்பு வசதி உள்ளது. வனப்பொருள்கள் மற்றும் விவசாய பொருட்களை விற்பனை செய்வதற்கு கழுதையை பயன்படுத்தி பொருட்களை கீழே இறக்குகின்றன. மேலும் ஜீப்புகளையும் பயன்படுத்தி வருகின்றார்கள். சொக்கநிலை கிராமத்தில் 50 பழங்குடியின குடும்பங்களில் 27 குடும்பங்கள் தற்போது விவசாயம் செய்து வருகின்றன. அதிலும் இயற்கை விவசாயத்தில் மிகுந்த ஆர்வமுடன் ஈடுபட்டு வருகின்றன. ஒவ்வொரு குடும்பங்களும் தலா 2 ஏக்கரில் மலை பயிர்களான காப்பி, மிளகு, ஏலம் மற்றும் தோட்டக்கலை பயிர்களான எலும்பிச்சை, அவகோடா, ஆரஞ்சு மற்றும் மலைவாழை போன்றவைகளையும் சாகுபடி செய்து வருகின்றனர். பழங்குடியினர்களுக்கு வனப்பொருள் சேகரித்தல் என்பதும் முக்கியமான தொழிலே. சொக்கநிலை கிராமத்தில் 25 குடும்பங்கள் வனப்பொருள் சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றன. வனப்பொருள்களான மலைத்தேன், எலும்பிச்சை, கடுக்காய், ஈஞ்சமாறு, கல்பாசம், மரப்பாசம், காட்டு மிளகு, காட்டு மொச்சை, காட்டு மல்லி, இலவம் பஞ்சு, காட்டு பாகற்காய் போன்ற பொருட்களை வனத்தில் சேகரித்து விற்பனை செய்து வருகின்றனர். மலைப்பகுதியிலிருந்து சுவையான குடிநீர் கிடைக்கிறது. தற்போது கணக்கரை பகுதியில் பழங்குடியினர் குழந்தைகள் பயில்வதற்காக அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட தொடக்கப்பள்ளி ஒன்று உள்ளது. சொக்கநிலை கிராமத்தில் 50 பழங்குடியின குடும்பங்கள் தற்போது வாழ்ந்து வருகின்றன. அவர்களின் குலதெய்வம் பழிச்சி அம்மனாகும். விவசாயம் மற்றும் வனப்பொருள்கள் சேகரித்தலே அவர்களின் முக்கியமான தொழில்கள் ஆகும். பெரும்பாலும் காடுகள் மற்றும் மலைகளில் நேரங்களை செலவிட விரும்புவார்கள். விவசாயம் நிலம் இல்லாதவர்கள் மற்றும் வனப்பொருள்கள் சேகரிப்பு சான்றிதழ் இல்லாதவர்கள் தோட்ட வேலையில் ஈடுபட்டு தங்கள் வருமானத்தை அதிகப்படுத்திக் கொள்வார்கள். தேனி மாவட்டம் வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக மலைப்பயிர்களில் அறுவடை, பின்சார் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பயிற்சிகள் வழங்கப்பட்டன. மேலும் கண்டுணர்வுக்காக பொள்ளாச்சி, திருச்சியில் உள்ள தேசிய வாழை ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் தஞ்சாவூரில் உள்ள தேசிய உணவு தொழில்நுட்பம், தொழில் மேம்பாடு மற்றும் மேலாண்மை நிறுவனம் இவைகளுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு பயிற்சியும் வழங்கப்பட்டுள்ளது.

கோடை பண்பலை 100.5 கொடை தென்றல். இன்று தேனி மாவட்டம் பெரிய குளத்தில் அமைந்துள்ள அடர் வனப்பகுதியான சொக்கநலை கிராம மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம்.

0: கொடை பண்பலை 100.5 கொடை தென்றல். இன்று தேனி மாவட்டம் அகமலை ஊராட்சிக்கு உட்பட்ட சொக்கநலை மலை கிராம மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம்.
1: சொக்கநலை மலை கிராமம் செல்லும் வழியில் அமைந்துள்ள கண்ணக்கரையில் அமர்ந்து சொக்கநலை மக்களை சந்திக்க தொடங்கினோம். அடர்ந்த காடுகளுக்கு நடுவில் சூரிய ஒளி ஊடுருவி நம் மீது பட, நாம் மே மாதத்தில் சென்றிருப்பதால் வெப்பநிலை கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. அனல் தணிக்க அருகில் உள்ள அடர்ந்த மர நிழலில் பாறைகளை நாற்காலிகளாக பயன்படுத்தி அமர்ந்து சொக்கநலை மக்களை சந்திக்க தொடங்கினோம்.
2: கண்ணனையா வணக்கம்.
3: வணக்கங்க மேடம். என்னுடைய பெயர் கண்ணன். என்னுடைய மனைவி பேர் கனகா. நாங்கள் சொக்கநலை பழங்குடியினர் கிராமத்தில் வந்து பூர்வீகமாக அங்கே தான் இருக்கிறோம். எங்களுக்கு ஆரம்ப காலத்தில் வந்து விவசாயம்னா தெனை, கேப்பை, மொச்சை, முத்து இந்த மாதிரி சிறுதானியங்கள் தான். ஆரம்பத்தில் வந்து காடை வெட்டி பங்குனி சித்திரையில் தீய வச்சு அது மூலம் விவசாயம் பண்ணி அதில் வந்து முத்து மொச்சை எல்லாமே ஒரே இடத்துலையே போடுவாங்க. போட்டு அதில் ஒவ்வொன்றும் ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோடனே தினை எடுப்பாங்க, அடுத்து கேப்பை எடுப்பாங்க, அடுத்து மொச்சை, அடுத்து

0: கோஸ்து, சோளம், இப்படி ஒவ்வொரு பயிர் ஒரே இடத்துல எல்லாமே எடுத்து ஒரு வருஷத்துக்கு வந்து அதை சேமித்து வச்சுக்கிடுவாங்க. எப்பையெல்லாம் தேவையோ அதிலிருந்து எடுத்து அந்த கிராம மக்களே வந்து பங்கீடு பண்ணி எல்லாம் இல்லாதவங்களுக்கும் கொடுத்து சாப்பிட்டு வருவாங்க. அடுத்த விவசாயம் பண்ணுறது வரைக்கும் அந்த மாதிரி தான் இந்த பகுதியில் வந்து விவசாயம் இருந்துச்சு. மற்றபடி எதுவுமே நாங்கள் கடையில் போய் வாங்குறதே இல்லை, எல்லாமே நாங்களே விவசாயம் பண்ணுவோம். பெரும்பாலும் உப்பு தான் வெளியில் வாங்குவோம், சிறுதானியம் போடுவோம், தினையும் தினசோறும் கேப்பக்களி அந்த மாதிரி. அது இங்கே எங்கே பாட்டி தாத்தா காலத்தில் அது இங்கே இருக்கும். பெரும்பாலும் உப்பு தான் நாங்கள் வாங்குறது, மற்றபடி எல்லாமே இங்கேயே கிடைக்கும். அதை சேமித்து வச்சுருந்து இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி வேட காலத்தில் வேலை இல்லாமல் இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் பங்கி கொடுத்து இப்படி வாழ்ந்துக்கிட்டு தான் இருந்தோம். வரும் காலங்களில் இனிமேல் வந்து விவசாயம் ஏன்னா முதல்ல காடை வெட்டலாம், தீய வைக்கலாம், அந்த இயற்கையான உரத்துலேயே நம்ம விதைச்சி இதெல்லாம் எடுக்கலாம். ஆனால் இப்போ இப்படி வெட்ட முடியாது, அவங்களுக்குன்னு கொஞ்சம் ஏரியா கொடுத்துருப்பாங்க, அதில் தான் விவசாயம் பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழல் வந்து உருவாகியிருக்குது. இப்போ அதன்படி தான் நாங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிறோங்க மேடம்.
1: மகிழ்ச்சிங்கய்யா, இங்கே சிறுதானியம் விளையுதுன்னு சொன்னீங்க, ஆரம்ப காலத்திலேருந்து விவசாயம் பற்றி சொன்னீங்க, உங்களை பற்றி ஒரு அறிமுகம் கொடுங்களேன். கண்ணன் ஐயா அப்படின்னும் போது இங்கே இருக்கிற எல்லா மக்களுக்கும் தெரியுது, அவர் வழியாக நம்ம கிராமத்துக்கு நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. உங்களை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கலாங்களா?
0: ஆ, கண்டிப்பாங்க மேடம்.
1: நான் நீங்கள் படித்தது, நீங்கள் வளர்ந்தது, இதெல்லாம் பற்றி சொல்லுங்கள்.
0: நான் படித்தது வந்து கொடைக்கானல் மலை பெரும்பாறை, திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் பெரும்பாறையில் தான் படித்தேன். பழங்குடியினர் உண்டூரை விட மேல்நிலை பள்ளியில் படிச்சுட்டு அப்புறம் இங்கே ஃபஸ்ட்டு முதுவாக்குடி இங்கேயெல்லாம் போய் கல்விக்காக தான் முதல்ல ஒரு நிறுவனத்தோடு சேர்ந்து பழங்குடி மக்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போய் அங்கே தங்கி அந்த குழந்தைங்களுக்கு வந்து எளிய முறை கல்வியை வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டோம். எடுத்தோன்னே பாடத்துக்கு போகக்கூடாது, எடுத்தோன்னே அவன் வழியை காட்டுக்குள்ளே போகிறது, மீன் பிடிக்கிறது, இந்த மாதிரி அவனுடைய வழிமுறையிலே போய் அவனுக்கு கல்வி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பொள்ளாச்சி பகுதியில் வந்து இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலய பகுதிக்குள்ளே 36 பழங்குடியினர் செட்டில்மெண்ட்டு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி, அங்கே போய் அந்த அங்கே உள்ள குழந்தைகளுக்கும் வந்து இந்த மாதிரி கல்வி சம்பந்தமாகவும் முதியோர் உதவித்தொகை அரசு திட்டங்கள்லாம் வந்து வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி பணிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அந்த சமயத்தில் வந்து அங்கே அனைவருக்கும் கல்வி இயக்கம் மூலம் வந்து ஒரு உண்டு உறைவிடப்பள்ளி, இப்படி படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்கள ஒரே இடத்துல கொண்டு வந்து உண்டூரிடப்பள்ளி வச்சு நடத்தணும் அப்படின்னு சொல்லி அம்மாவட்ட ஆட்சித்தலைவர் முயற்சி பண்ணி அந்த நிறுவனத்துக்கு கொடுக்கவும் அந்த பள்ளியில் வந்து இந்த பழங்குடி மக்களை பற்றி முழுமையாக தெரிஞ்ச அவங்க வந்து இந்த குழந்தைகளோடு இருக்கணும்னு கேட்டுக்கிட்டதில் நான் போய் இருந்து குழந்தைகளுக்கு வார்டனாக இருந்து அந்த குழந்தைகளை படிக்க வச்சு இன்னும் டாப் செழிப்பு, கோழிக்கமுத்தி, வரகளியாறு இந்த மாதிரி செட்டில்மெண்ட் பகுதியில் வாசர் பொதுப்பணித்துறையிலெல்லாம் சில பசங்க வேலையில் இருக்கிறாங்க. அது வந்து எனக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைய வரைக்கும் பேசுவாங்க, தொடர்பில் இருக்கிறாங்க.

0: கோடை பண்பலை 100.5 கொடை தென்றல் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். இன்று அகமலை ஊராட்சிக்கு உட்பட்ட சொக்கநலை கிராம மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். பெரியகுளம் சோத்துப்பாறை அணையிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இயற்கை எழில் கொஞ்சம் சொக்கநலை கிராமத்தின் மூத்த விவசாயி கண்ணன் அவர்களோடு தொடர்ந்து உரையாடினோம்.
1: என்ன வரைக்கும் படிச்சிருக்கீங்கய்யா நீங்க?
2: நான் +1 வரைக்கும் படிச்சிருக்கிறேங்க மேடம்.
1: ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. நீங்க உண்டு உறைவிட பள்ளி அப்படி சொன்னீங்க இல்லையா, அது வந்து கண்ணக்கரையிலையும் இருக்கிறத நாங்க பார்த்தோம் வர வழியில. இதுல என்ன வசதிகள்லாம் இருக்கும் சொல்லாமா? உண்டு உறைவிட பள்ளி அப்படின்னும் போது அங்கேயே உணவும் கிடைக்கும், உறைவிடமும் கிடைக்கும், கல்வியும் கிடைக்கும். அப்ப எப்ப விடுமுறை விடுவீங்க? பிள்ளைங்களை வந்து எந்த தகுதியின் அடிப்படையில இங்க சேர்த்துக்கிறீங்க? இதெல்லாம் பத்தி சொல்லுங்க.
2: நான் வேலை செஞ்சதுங்க மேடம் சிறப்பு உண்டுரட பள்ளி. அனைவருக்கும் கல்வி வைக்கும் சிறப்பு உண்டுரட பள்ளி. சிறப்பா அவனை வந்து 8 வயசு, 7 வயசு, 5 வயசுல கூட நேரா கொண்டு வந்து அவனுக்கு சர்டிபிகேட் எதுவுமே இல்லாம கொண்டு வந்து சேர்க்கலாம். சேர்த்தோன்ன இப்ப அவனுக்கு 12 வயசு ஆகுதுண்டா, அவனை கொண்டு வந்து 7வதுல சேர்த்து அவனை 7வது வாசிக்கக்கூடிய தன்மையை வந்து உருவாக்கணும். உருவாக்கி அவனை அடுத்த கல்வியாண்டில் 8வதுல கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி ஒரு சிறப்பு பள்ளியில் நான் வேலை செஞ்சேன். அதன் மூலம் பசங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி போனான். இங்கே இருக்கிற பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளினா இது வந்து பழங்குடியினர் நலத்துறை மூலம் நடத்தக்கூடிய உண்டு உறைவிட பள்ளி. இது வந்து பெரமண்டேடு ஸ்கூலு. பெரமண்டா இதில் வந்து 1-5 வரைக்கும் இங்கே உள்ள பள்ளிக்கூடம். இங்கே வந்து எல்லாமே கிடைக்கும். படுக்க பாய், பல் பொடி, காஃபி எல்லாமே நம்ம வீட்டில் எப்படி இருக்கிறோமோ அது மாதிரி இந்த கண்ணக்காரை உண்டூரோட பள்ளியில் படிச்சுக்கிறலாம், தங்கிக்கிறலாம். டீச்சர் வந்து ரெகுலராக காலையில் வந்துடுவாங்க, வார்டன் வந்து அங்கேயே தங்கியிருப்பாங்க.
1: எங்கேருந்து டீச்சர் வருவாங்க?
2: பெரியகுளத்துலேருந்து காலையில் 9 மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க மேடம். சாயந்தரம் 4 மணிக்கு தான் போவாங்க.
1: டெய்லி அவங்க போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க.
2: டீச்சர் போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. வார்டன் சாரு சமையல்காரவங்கெல்லாம் இங்கேயே தங்கியிருக்கிறாங்க.
1: எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இங்கே?
2: இப்போதைக்கு வந்து ஒரு 20-30 ஸ்டூடெண்ட் வரைக்கும் இங்கே இருக்கிறாங்க.
1: ஒரு நாள் மலைவாழ் மக்களா, உங்களுடைய ஒரு நாள் வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அதை பற்றி சொல்லுங்களேன்.
2: எங்கள் ஒரு நாள் வாழ்க்கை முறைன்னு பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சா காப்பி குடிப்பாங்க. காப்பின்ற பால் டீயெல்லாம் இல்லை, சும்மா காப்பி கொட்டையை போட்டு இடித்து அதை சளிச்சு தண்ணியை கொதிக்க வச்சு அதில் காப்பி போட்டு வரக்காப்பின்னு நம்ம சொல்லணும். அதை நாங்கள் வந்து கசப்பு காப்பின்னுவோம். அந்த காப்பியை வந்து அப்படியே குடிச்சிட்டு காலையில் போனாங்கடா வேலை இருந்துச்சுன்னா காடு பக்கமாக இருந்தால் காட்டுக்குள்ளே போய் வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டு சாப்பாடு ஆயிரும். அதுக்குள்ளே சாப்பிட்டு அப்படியே ஆற்றுக்குள்ளே போயிடுவாங்க. இந்த வெயில் காலங்களில் ஆற்றுக்குள்ளே போயிடுவாங்க. ஆற்றுல போய் நண்டு பிடிக்க, மீன் பிடிக்க, அப்புறம் அந்த அதிலே 3 மணி ஆயிரும். அப்புறம் நண்டு மீனெல்லாம் பிடிச்சிட்டு குளிச்சுட்டு தோசிட்டு வந்து சாயந்தரம் வந்து மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு அப்புறம் ஜாலி அப்புறம் அவ்வளோதான், 10 மணி வரை போயிடுவாங்க. இயற்கையோட ஒன்றிய வாழ்க்கை தான் பழங்குடி மக்கள் வாழ்க்கை.
1: நீங்கள் ரொம்ப அழகாக சொல்கிறீங்க. காலையில் எழுந்திருக்கிறாங்க, மலைப்பகுதியில் கிடைக்கக்கூடிய காஃபியை வச்சு காஃபி குடிக்கிறாங்க. குடிச்சு முடிச்சுட்டு சமையல் செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஆற்றங்கரைக்கு வராங்க. ஆற்றங்கரை பகுதின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த மலைகளுக்கு நடுவில் ரெண்டு பக்கமும் கற்கள் இருக்குது. அந்த கற்களுக்கு நடுவில் அந்த தண்ணியெல்லாம் ஓடுறதை நம்ம பார்க்குறோம். அங்கங்கே தேங்கி நிற்குது. நீங்களே சொல்லி அந்த அழகை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க.

அழகுண்ட மேடம், அந்த இது வந்து கூட சின்ன ஆறு, நாங்கள் இருக்க பெரிய பெரிய ஆறு அந்த பக்கம் இருக்குது. அந்த ஆற்றுல பார்த்தீங்கன்னா தண்ணி அந்த சல சல சலவன பாட்டும் கூட இருக்குது, சல சல சலவன ஓடும்னா அது மாதிரி அந்த தண்ணியோட சத்தம் காதுக்கு வந்து ரொம்ப இனிமையாக இருக்கும். இயற்கை ரெண்டு பக்கமும் மரங்கள் இருக்கும், மரங்களே வந்து ஆற்று நீரை வந்து தூய்மைப்படுத்திடும், அதோட வேர்கள் வந்து தண்ணியை சுத்தப்படுத்த முடியுது. நீங்கள் எங்கள் தண்ணியை காலையில் எழுந்திரிச்சு குடிச்சிங்கன்னா எங்கள் தண்ணி கூலிங்காக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மலை தண்ணி.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: கொடை பண்பலை 100.5 கொடை தென்றல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். இயற்கையின் இனிமை நிறைந்த சொக்கநிலை கிராமத்திலிருந்து மண்ணின் மனத்தை மனதில் சுமந்து கொண்டிருக்கும் கண்ணன் அவர்களோடு
2: அப்படி கூட ஒரு பாட்டு, ஒரு ரெண்டு லைன் கூட சொல்லலாம். ஆரார பாடி சொல்வேன் அழகான மருத்துவத்தை, கேளே என்ஜல்ல கண்ணே கேடில்லாத மருத்துவத்தை, எல்லா

0: வழி போக்கித்தாரன். எல்லா வியாதிக்கும் நல்ல மூலிகை உண்டு, பச்சிலை உண்டு, அதில் பல வகை உண்டு. நன்றி.
1: நல்லா பாடுறீங்களே, நீங்களே எழுதினீங்களாங்க ஐயா?
0: மூலிகை சம்பந்தமானவர் சார் ஒருத்தர் செபமலை தாஸ்ன்ற வந்து மதுரையிலேருந்து வந்து சொல்லி கொடுத்தாரு. அந்த பாட்டை அப்படியே நாங்கள் பிக்கப் பண்ணிட்டோம். இது கொஞ்சம் பெரிய பாடல், எல்லா மூலிகையை பற்றியும் இருக்குங்க மேடம்.
1: உங்கள் அப்பா அம்மா அவங்கள பற்றி சொல்லலாமா? அவங்க வாழ்ந்த காலம், இங்கே மொத்தமாக எவ்வளோ பேர் இருந்தாங்க உங்கள் அப்பா அம்மா காலத்தில், இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க, அதை பற்றி சொல்லுங்களேன்.
0: எங்கள் அப்பா அம்மா, எங்கள் பாட்டி, தாத்தா எல்லாமே பூர்வீகமே இந்த அகமலை பஞ்சாயத்து, சொக்கநலை, பட்டூர், படப்பன்பறை. நான் பிறந்தது வந்து கீழ்படப்பாம்பறைன்றது மலையின் கடைசி, இந்த பகுதியில் தான் நான் பிறந்த இடம். அங்கே தான் நான் பிறந்தது. எங்களுடைய சொந்தம் பந்தம் தாய் பிள்ளை எல்லாமே அங்கே தான் இருக்கிறாங்க. இப்போ முதல்ல வந்து ஒரு 30 குடும்பங்கள் தான் இருந்தாங்க. இப்போ ஒரு 40-50 குடும்பங்கள் வரவுமே இந்த மலைப்பகுதியில் இருக்கிறாங்க. இந்த மலைப்பகுதியில் எங்கள் அம்மா அப்பா எல்லாமே இதே மாதிரி இயற்கையை வாழ்க்கையை தான் வாழ்ந்தாங்க. எங்களை படிக்கிறதுக்காக கொடைக்கானல் மலையில் ஜிடிஆர் ஸ்கூலில் 12 பேர் விட்டுருந்தாங்க. அதில் 2 பேர் மட்டும் நானும் என்னுடைய தம்பியும் படிச்சுட்டு இங்கே வந்தோம். வந்து நான் அவர் வந்து விவசாயம் தான் பார்க்குறாப்பிடிங்க, காட்டில் ஏலம் போட்டிருக்கிறாப்புல. அது எங்கள் அம்மா அப்பா பூர்வீகமாக வச்சுருந்த காடு, அதனால் அதை ஆளு கொஞ்சம் பங்கி அவங்க ஏலம் போட்டிருக்குறாங்க. நான் வந்து காப்பியும் மிளகு போட்டிருக்குறேன். இங்கே உள்ள எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் காடுகள் வந்து விவசாய நிலங்கள் வந்து இருக்குது, அதை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க மேடம்.
1: ஆரம்ப காலத்தில் ஒரு 200 பேர் இருந்திருப்பாங்களா?
0: ஒரு 60 குடும்பத்துக்கு பக்கம் இருந்தாங்க மேடம்.
1: இப்போ
0: ஒரு 50 குடும்பம் இருக்கிறாங்க.
1: ஏன் குடிபெயர்ந்து வேற ஊர்களுக்கு போயிட்டாங்களா?
0: வேற ஊர்களுக்கு போயிட்டாங்க மேடம். அப்புறம் கல்யாணம் பண்ணி போறவங்க பெண்கள்லாம் அப்படி அதே ஊர்ல இருந்துக்குருவாங்க, சிலர் இங்கே இருந்துக்குருவாங்க மேடம்.
1: நீங்க சொன்னீங்க இங்க வந்து அப்பா அம்மா காலத்துல இருந்தவங்களை கடந்து இப்ப இருக்கிறவங்க ஒரு 50 குடும்பங்கள் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இங்க முதல்ல படிச்சு வந்தது நீங்க தானா?
0: நான் தான் முதல்ல படிச்சு வெளியில போயிட்டு வந்ததுங்க மேடம். இப்ப வந்து பிள்ளைங்க டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கிறாங்க மேடம்.
1: படிச்சுட்டு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஐயா?
0: படிச்சுட்டு சும்மா தான் வீட்டில் காட்டு வேலை தான் பார்க்குறாங்க மேடம். சிலர் வந்து ஸ்டாஃப் நர்ஸுக்கெல்லாம் படிச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் வேலை வாய்ப்பு கிடைக்காதனால சொந்த காட்டு வேலைகள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க.
1: படிக்கிறதுக்காக எங்கே போகிறாங்க? உங்களை மாதிரியே பெரிய குளம் இந்த மாதிரி இடங்களுக்கு வராங்களா, இல்லை இன்னும் கொஞ்சம் ஊர் தாண்டி போகிறாங்களா?
0: ஒரு பொண்ணு வந்து படித்தது வந்து ஃபவுண்டேஷன் மூலம், ஒரு பொண்ணு மனோன்மணின்ற ஒரு பொண்ணு வந்து இங்கேருந்து தான் போய் ஸ்டாஃப் நர்ஸுக்கு படிச்சுட்டு வந்துருக்குதுங்க மேடம். அதுக்கு இனி ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கல, சும்மா தான் இருக்கிறாங்க. அப்புறம் பசங்கள்லாம் இங்கே படிச்சுட்டு ஓரளவுக்கு டிகிரி படிச்சிருக்கிறாங்க பிள்ளைங்க, பசங்க இன்னும் டிகிரி அளவுக்கெல்லாம் போகலைங்க மேடம்.
1: நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னது சிறுதானியம் சொன்னீங்க, காஃபி சொன்னீங்க, இதை தவிர வேறு என்னென்ன இங்கே விவசாயம் பண்ணுறீங்கன்னு சொல்லலாமா?
0: முதல்ல சிறுதானியங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மேடம். இப்போ வந்து காஃபி, ஏலம், குறுமிளகு, லெமன் இந்த மாதிரி விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க மேடம். இப்போ வந்து அதுக்கான எங்களுக்கு வந்து இந்த வன உரிமை பட்டா வந்து சில பேர்த்து கிடச்சிருக்குது. ஒரு 27 பட்டாக்கள் வந்து இருக்குது எங்கள் பகுதியில் மட்டும், அதே மாதிரி கரும்பார குரவங்குழி எல்லா ஏரியாவிலையுமே இருக்குது. இந்த 27 பட்டாவுக்கு வந்து நாங்கள் அரசு நலத்திட்டங்களை பெறுவதற்காக தேனி மாவட்ட ஆட்சித்தலைவரை அணுகி அவங்க மூலமாக வந்து எங்கள் பட்டாவுக்கு வந்து கிசான் திட்டத்தில் வந்து ஒரு 15 பேர் பயனடைகிறாங்க. அதே மாதிரி தோட்டக்கலைத்துறை அவங்க மூலம் வந்து உரம் வாங்குறது, இந்த சின்ன சின்ன உதவிகள், உரம் போடுறதுக்கு இந்த மாதிரி பண உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க மேடம்.
1: உங்களுடைய அனுபவத்தில் இப்போ இருக்கக்கூடிய வெளிக்கால சூழ்நிலைக்கும் மலைவாழ் மக்களுடைய வாழ்க்கை முறைக்கும் எது உயர்ந்ததுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது?
0: வசதி வாய்ப்புன்னு பார்க்கும்போது உயர்ந்த வாழ்க்கைன்னு தான் நம்ம நினைக்கிறோங்க மேடம். ஆனால் அதுக்குள்ளே பெரிய இன்னல்கள் இருக்குது. அதே மலைக்குள்ளே இருக்கிறது வந்து சும்மா சாதாரண வந்து இயற்கையான்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஒரு காற்று. ஆனால் கீழே ஃபேன் இல்லாமல் இப்போ இவ்வளவு நேரம் உட்காந்து பேச முடியாது, ஏசி இல்லாமல் உட்காந்து பேச முடியாது. மதுரைக்கெல்லாம் போயிட்டால் புட்டி அனல், ஆனால் இங்கே எவ்வளவு நேரம் வேண்டாலும் ஃபேன் இல்லாமல் பேசிக்கிறலாம், அவ்வளோ அனல் எதுவும் இருக்காது, நல்லா இருக்கும், ஒரு இயற்கையான சூழ்நிலை. அதேமாதிரி வீடுகள்லையும் பார்த்துக்குங்க, நைட்டெல்லாம் கரண்ட் இருக்கிற ஏரியா தான், ஆனால் நாங்கள் என்ன செஞ்சோம், வெளியில் படுத்துக்கிட்டோம் இல்லை மாடியில் படுத்துக்கிட்டோம். அதே ஊரில் வெளியில் படுக்க முடியாது. இங்கே நம்மளுக்கு அந்த ஒரு மலையில் அப்படி ஒரு வசதியெல்லாம் இருக்குதுங்க மேடம். ஆற்றுக்கு போய்க்கிறலாம், வீட்டை விட்டு கிளம்புன வெளியில் எங்கே வேண்டாலும் போயிட்டு வரலாம், அதுக்கு பணம் தேவையில்லை. நம்மளுடைய உடல் மட்டும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருந்த போதும் எவ்வளோ தூரம் வேண்டாலும் ஆற்றுக்கு போகலாம், காட்டுக்கு போகலாம், மலைக்கு போகலாம், மலையை பார்க்கலாம், மரத்தை பார்க்கலாம், ஆற்றை பார்க்கலாம், நீரோடையில் குளிக்கலாம், இயற்கையாக வர்ற தண்ணியில் குளிக்கலாம். இவ்வளோ ஒரு வசதி

0: கோடை பண்பலை 100.5 கொடை தென்றல். இயற்கையின் பசுமை சூழ்ந்த சொக்கநலை கிராமத்தின் இனிய சூழலில் இருந்து சொக்கநலை கிராமத்தை சேர்ந்த மூத்த விவசாயி கண்ணன் அவர்களின் மனம் திறந்த உரையாடலோடு பயணிக்கின்றோம்.
1: கரண்ட் வசதி, ரோடு வசதி எப்படி? இங்க இருந்து நீங்க பெரியகுளம் வரணும்னா எப்படி வந்துட்டு போவீங்க?
2: அதாவது வந்து மேடம், 1947 சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு குடிசை விளக்கு வாரியமெல்லாம் வந்தது. முதல் முதல்ல நம்ம ஊருக்கு ஒரு நண்பர் தெரிஞ்சவர், அவர் பாண்டின்ற வந்து தேனிக்காரர் வந்து நமக்கு ஒரு 13 வீட்டுக்கு வந்து நாங்கள் வந்து வீட்டு வரி ரசீது கட்டுங்க, நாங்கள் வந்து அந்த வீட்டு வரி ரசீது கட்டுற வீட்டுக்கு

0: மின்னிணைப்புக்கான பணத்தை கட்டி உங்களுக்கு மீட்ரு பெட்டி அங்கேயே பொருத்த சொல்லிடலான்ட்டாரு. அப்படி அதே மாதிரி நாங்கள் வீட்டு வரி ரசீது கட்டி ரெடி பண்ணி கொடுத்தோம். மீட்ரு பெட்டியை வந்து பொருத்தி விட்டாங்க. அது வந்து இப்போ ஒரு 13 வீட்டுக்கு வந்து ஒரு ஒளி விளக்காக அமைஞ்சு நல்ல ஒரு உதவிகரமாக இருக்குது.
1: கரண்ட் வசதி இல்லாதப்போ மற்ற டைத்துகள் என்ன செஞ்சீங்க நீங்கள்? மண்ணெண்ணெய் விளக்குகள் பயன்படுத்தினீங்களா இல்லை சோலார் எதுவும் பயன்படுத்தினீங்களா, என்ன செஞ்சீங்க?
0: நாங்கள் வந்துங்க மேடம், அதுக்கு முன்னாடி அந்த சோலார் மண்ணெண்ணெய் இதுக்கெல்லாம் முன்னாடி வந்து சுளுந்து குச்சின்ற ஒரு குச்சி இருக்குதுங்க மேடம். அந்த சுளுந்து குச்சியை நல்லா அந்த வெயில் காலத்தில் சீவிடுவாங்க. சீவிட்டு ஒரு 10 குச்சியை 15 குச்சியை இப்படி வீட்டுக்கு அடுப்புக்கு நேரம் இப்படி சொருகி விட்டுருவாங்க. எங்கே யாரும் இந்த ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகணுண்டா அந்த சுளுந்து குச்சியை பற்ற வச்சு இப்படி பிடிச்சிக்கிட்டே போவாங்க. பந்தம் பிடிச்சது மாதிரி அந்த குச்சியிலே சமந்து வருதுன்னு கீழே கீழ்பக்கமாக வீசி இப்படி ஒரு 2 வீசி வீசினாங்கன்னா தீ பிரகாசமாக எரியும். அப்புறம் நல்லா அப்படியே பிடிச்சிட்டே போவாங்க. இப்படி தான் எங்களுடைய போக்குவரத்துக்கான லைட்டு வசதி அதுதான். அந்த சுளுந்து குச்சியவே வந்து சின்ன சின்ன குச்சியை வந்து பற்ற வச்சு அதை வச்சு தான் வெளிச்சத்தில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். நைட் நேரத்துலங்க மேடம்.
1: அந்த வெளிச்சம் வச்சுருந்துருப்பீங்க வீட்டில்?
0: சாப்பிட்ற வரைக்கும் வைப்போங்க மேடம். அதுக்கப்புறம் தீ வெளிச்சம் மட்டும்தான். 8 மணி வரைக்கும் இருக்குங்க மேடம். அப்புறம் தீ வெளிச்சத்தில் வச்சுக்கிறோம்.
1: இப்பதான் கரண்ட் வசதி கிடைச்சிருக்குது. ரேடியோ கேக்குறது, டிவி பாக்குறது, இதெல்லாம் எப்படி செஞ்சுக்கிட்டீங்க?
0: இப்ப ரேடியோ வந்து பேட்டரி மூலம் கேட்டுக்கிருவாங்க மேடம். அது சின்ன ரேடியோ தான் வச்சிருப்பாங்க. அதை வச்சு வானொலி நிலையம், கொடைக்கானல் எப்பவும் இந்த மாதிரி இது எப்பயுமே காட்டுக்குள்ளே போனாலே தோளில் போட்டு தான் போவாங்க. நம்ம ஆளுக்கு ரேடியோ இல்லாமல் இருக்க மாட்டாங்க. சாப்பாடு இல்லாமல் கூட இருந்துருவாங்க, ரேடியோ இல்லாமல் இருக்க மாட்டாங்க. தோளில் போட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க மேடம். வீட்டில் லைட்டுக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்துவோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் சோலார் சிஸ்டம் கொஞ்சம் வெளியில் தெருவிளக்கு சோலார்லாம் கொடுத்தாங்க, போட்டிருக்குறாங்க. அதேமாதிரி தெருவிளக்கு லைட்டு இல்லாத நேரத்தில் இப்போ சோலாரு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க மேடம். கரண்ட் இல்லாட்டி அந்த சோலார் ஒரு 11 மணி வரைக்கும் எரியும். அது ஆஃப் ஆயிடுச்சுன்னா காட்டு மாடு உள்ளே வந்துடுது.
1: ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் தேவை இருக்குங்களா உங்களுக்கு? எல்லாம் வச்சுருக்கீங்களா?
0: ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் எதுவுமே கிடையாதுங்க மேடம். நாங்கள் ஆற்றுலே போய் துவச்சிட்டு வந்துடுவோம்.
1: நகரவாசிகள் எல்லாம் ஒரு நாள் சமைச்சு வச்சுட்டு அடுத்த நாள் அதையே பயன்படுத்துவாங்க. காலையில் சமைச்சதை நைட்டு பயன்படுத்துவாங்க. அதனால பதப்படுத்தி வச்சுக்கிறதுக்காக ஃப்ரிட்ஜ் எல்லாம் பயன்படுத்துவாங்க. நீங்கள் என்ன செய்வீங்க? இப்போ காலையில் வச்ச குழம்பு கெட்டு போகாமல் இருக்கணும்னா என்ன பண்ணுவீங்க?
0: அளவாக வச்சு அளவாக சாப்பிட்டுக்கிருவாங்க. அப்படி யாராவது வர்றது மாதிரி இருந்தால் சேர்த்து வச்சு சேர்த்து சாப்பாடு சேர்த்து போட்டு ஆக்கி கொடுப்பாங்க.
1: முன்னாடி சிறுதானியத்தை வச்சு சமைச்சு சாப்பிட்டீங்க. இப்போ அரிசி பருப்பு இதெல்லாம் வாங்குறதுக்கு எங்கே போவீங்க? எப்படி கிடைக்குது உங்களுக்கு?
0: இப்போ முதல்ல வந்து நாங்கள் ரேஷனில் வாங்கிக்கிட்டு இருந்தோங்க மேடம். ரேஷன் தான் இங்கே அகமலையில் போய் வாங்கணும், இல்லாட்டி கண்ணக்கரையில் இங்கே வந்து தான் வாங்கணும். ஊருக்குள்ளேயே வச்சு போடுறாங்க அரிசி பருப்பு. அது பெரும்பாலும் பழங்குடி மக்களுக்கு வந்து அரசாங்கம் ஒரு சில ஒரு உதவிகள் செஞ்சுருக்கு. 35 கிலோ அரிசி கொடுத்துட்றாங்க. ஏன்னா 35 கிலோ இருந்தால் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும். ஏன்டா இதை தான் சாப்பிட்றாங்க, வேறு எதுவும் கிடையாது. அப்போ அதனால 35 கிலோ அரிசி கொடுத்துட்றாங்க. அது வந்து 35 கிலோ அரிசி, மண்ணெண்ணெய், பருப்பு, ஜீனி, எண்ணெய் இதெல்லாம் கொடுக்கறதுனால பெரிய உதவியாக வந்து எங்கள் மக்களுக்கு இருக்குதுங்க மேடம். பெரும்பாலும் விறகடுப்பு தான் வச்சுருக்குறேங்க மேடம். கேசடுப்பு பெரும்பாலும் இல்லை, விறகு தான் பயன்படுத்திக்கிறோம். இப்போ எங்களுக்கு கவர்மெண்டில் அவர் ட்ரைபல் டைரக்டர் சார்கிட்ட நான் டெல்லி போகும்போது போய் கேட்கும்போது கூட அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி எங்கள் மக்களுக்கெல்லாம் 35 கிலோ அரிசி கொடுத்தா ஒரு உதவியாக இருக்குங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் சொன்னார், சார் இங்கே தமிழ்நாட்டுக்கே உங்கள் பழங்குடி மக்களுடைய குடும்ப அட்டைக்கு 35 கிலோ அரிசி நம்ம போட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி வந்து சாரு மற்ற இணை இயக்குனர்லாம் எல்லாம் இருந்தாங்க அந்த மீட்டிங்கில். சொல்லவும் சரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது பெரிய உதவியாக வந்து எங்கள் மக்களுக்கு இருக்குதுங்க மேடம்.
1: எப்பையிலிருந்து இது கிடைக்க ஆரம்பிச்சதுங்க ஐயா?
0: சில கார்டுகளுக்கு வந்து ஏஐஒய் கார்டாக இருந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க மேடம். இப்போ கேட்டிருக்கிறோம், இப்போ இதுலேருந்தும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குதுங்க மேடம். பண்ணி கொடுத்துருவாங்க.
1: இப்போ நீங்கள் சொன்னீங்க ஐயா டெல்லிக்கு போயிருந்தப்ப அப்படின்னு சொன்னீங்க ஒரு வார்த்தை. அப்போ நீங்கள் குடியரசு தின விழாவில் அங்கே போய் பங்கேற்று இருக்கிறீங்க இல்லையா? இந்த அனுபவங்களை பற்றி எங்கள் பகிர்ந்துக்கலாமா எங்கள் பண்பலை நேயர்களோட?
0: கண்டிப்பாக.
2: சொக்கனலை கிராமத்தை சேர்ந்த மூத்த விவசாயி கண்ணன் அவர்கள் குடியரசு தின விழாவில் கலந்து கொண்ட அனுபவத்தை கேட்கலாம் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை கொடை தென்றல் நிகழ்ச்சியில். இதுவரை நம்மோடு இணைந்திருந்தார்கள் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே. முருகேஸ்வரி அவர்களுடன் அபிநயா கணேஷ்.

நேர்களுக்கு அமைதியோடு நகரும் இரவு வணக்கம். நாள்தோறும் உங்களோடு பயணிக்கும் கொடைக்கானல் பண்பலையில் இனி நினைவே சுகம். நினைவே சுகம் என்று சந்திக்கும் மாவட்ட நேர்கள், வஞ்சி நகரம், தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம், நிதித்தொழிலுக்கு பேர் பெற்ற ஊர் என செல்லமாக

0: அழைக்கப்படுவது கரூர். ஆமாங்க, கரூர் மாவட்டத்தின் நேயர்களுக்கு தான் இன்று நினைவே சுகம் வர இருக்கு. உங்கள் விருப்ப பாடலை கேட்க அழைக்கலாம். முதல் முறையாக பேசும் கரூர் மாவட்ட அறிமுக நேயர்களுக்கு 94-870-77-448 94-870-77-448 வழக்கமான நேயர்களுக்கு 96-552-42-429 96-552-42-429 வணக்கம் முதல் நேயர்.
1: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
1: புலித்தலை பாடியா சார். நல்லா இருக்கீங்க?
0: நலமா இருக்கும்க்கா. என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு சூப்பர் குரூல இருந்து கட்டிட்ட போட்டோம்
0: சார். கேட்கலாம். நன்றி.
1: நன்றி சார்.

0: கூட எஃப்எம்மில் நினைவே சுகம் கேட்டுட்ருக்கோம். இன்னைக்கு கரூர் மாவட்ட நேயர்களுக்காக வந்துட்டு இருக்க வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: பேர் சொல்லுங்க.
1: கரூர்லேருந்து நாசர் பேசுகிறேங்க.
0: என்ன பாடல் கேட்கலாங்க
1: சார்? எல்லாத்துக்கும் அந்நியர் தினம் வாழ்த்துக்கள் சார். இன்னைக்கு
0: வாழ்த்துக்கள் எல்லாருக்கும்.
1: மணிப்பூர் மாமியா படத்திலிருந்து ஆனந்த தென்காற்று தாளாட்டுதே பாடுறாரு.
0: மலேசிய வாசகன் வித்தியாசமான குரலில் பாடியிருப்பாரு. மறுபடியும் மலேசிய வாசகன்
1: ரொம்ப ஒரு வித்தியாசமான குரலில் பாடியிருப்பாரு.
0: நன்றிங்க. பாடல் வருது கேட்கலாம்.
1: ஓகே சார்.

0: நேரம் இரவு 10:11 கொடைக்கானல் பண்பலையில் நினைவே சுகம் கேட்டுட்டு இருக்கோம். கரூர் மாவட்ட நேர்களுக்காக வந்துட்டு இருக்கு. முதல் முறையா புதுசா பேச வரீங்கன்னா உங்களுக்கான அலைபேசி எண் 94-870-77-448. வணக்கம், யார் பேச வந்திருக்கீங்க?
1: இரவு வணக்கம் சார்.
0: பேர் சொல்லுங்க.
1: கரூர் காந்தி கிராமம்.
0: என்ன பாடல் கேளுங்க வீரமணி?
1: வைதை காத்திருந்தேன்.
0: காத்திருந்து கேட்கலாங்க ஜெயச்சந்திரன் குரல்ல. நன்றி.

அழுத்தும் காளா கருப்பா வாடா, நீயும் இறங்கி வாடா, வந்துரு வந்துரு தானா வந்துரு, வந்துரு வந்துரு தானா வந்துரு, இல்லைன்னா பாட்டு படிப்பேன் உடுக்கை அடிப்பேன்.

0: இசையால் உங்கள் மனதை வருடி செல்லும் கோடு எஃப்எம் 100.5 நினைவே சுகம் கேட்டுருக்கோம். இப்போ நம்ம யார சந்திப்போம்? வணக்கம்.
1: வாழ்த்துகளோடு
0: நினைவே சுகத்தில்
1: நினைவது கரூர் மணவாடி பெருமாள் பட்டி மணிவேல்.
0: என்ன பாடல் கேட்கலாங்க மணிவேல்?
1: திருப்புமுனைப்படத்திலிருந்து அம்மா.

0: நிரமிரவு 10:21. கொடைக்கானல் பண்பலையில் நினைவை சுகம் வந்துட்டு இருக்கு. கரூர் மாவட்ட நேயர்களுக்காக வணக்கம். யார் பேசுறீங்க?
1: வணக்கம் சார்.
0: யாருங்க?
1: குளிக்கலையில
0: என்ன பாடல் கேட்கலாமா பிரியதர்ஷினி?
1: ராம்
0: கேட்கலாங்க. நன்றி.
1: தேங்க்ஸ்.

0: நம்ம கூட எஃப்எம் கூட ஒரு வகையில் நமக்கு தாய் மாதிரி தாங்க. எல்லா நாளும் இசையால் தாளாட்டிட்டுருக்கு. வணக்கம் நினைவே சுகம், யாருங்க?
1: வணக்கம் சார்,
0: யார் பேசுகிறீங்க?
1: கரூர் வெள்ளி எனக்கு சந்த தோட்டம் பெரியசாமி பேசுகிறேங்க.
0: என்ன பாடல் கேட்கலாங்க பெரியசாமி?
1: சத்யா படத்துலேருந்துங்க, வளையோசை கலகலவன, அந்த பாட்டை கொடுங்க.
0: வேற ஜோனர் மாற்றி விட்டீங்க, நன்றிங்க.
1: நன்றிங்க.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம், லதா மங்கேஷ்கர் குரலில் ரொம்ப அழகான பாடல். வணக்கம், யார் பேச வந்திருக்கீங்க இப்போ?
1: கரூர் மாவட்டம் கண்ணன் பேசுறேன்.
0: என்ன பாடல் கேட்கலாங்க கண்ணன்?
1: ஏனிப்படியிலிருந்து பூமே கலந்து
0: கேட்கலாங்க. நன்றிங்க.
1: வணக்கம் வந்து பாடல்கள்.

0: கம்மிங்களே எல்லாரோட மனசையும் தொற்றுவார். எஸ் பி பாலசுப்ரமணியம் வணக்கம். வாங்க, இது நினைவே சுகம். கரூர் மாவட்ட நேயர்களுக்காக வந்துட்டு இருக்கு.
1: இனிய இரவு இசையால் தாளாட்டி கொண்டிருக்கும் கோடை பண்புகளில் 100.5 கருசாமி உங்களுக்கும் இனி இரவு வணக்கங்க ஐயா. நான் கரூர் மாவட்டம் புலியூர்ந்து மனோரங்க ஐயா.
0: என்ன பாடல் கேட்கலாங்க?
1: மாப்பிள்ளை படத்துல வந்து மனை மீது கண்கள்.
0: சரிங்க, கேட்கலாம். கருப்பசாமி இல்ல, கனிமுத்து. நன்றிங்க.
1: நன்றி.

0: நேரம் இரவு 10:40. கொடைக்கானல் பண்பலை 100.5 நினைவை சுகம் கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு கரூர் மாவட்ட நேர்களை அன்போடு சந்திச்சுட்டு இருக்கு. வணக்கம்.
1: இரவு வணக்கம் கூறி நினைவே சுகம் நிகழ்ச்சியில் இணைவது கரூர் மாவட்டம் சனப்பட்டி வெள்ளாளப்பட்டி அன்பழகன்.
0: என்ன பாடல் கேட்கலாங்க அன்பழகன்?
1: அந்திமலை பொழிகிறது என்று தொடங்கும் பாடல்
0: ராஜபாடலை.
1: நன்றி
0: நன்றி
1: நன்றிங்க சார்.

0: இரவில் இசைமழை பொழியும் கொடைக்கானல் பண்பலையில் நினைவை சுகம் கேட்டுட்டு இருக்கோம். வணக்கம்
1: ஐயா. வணக்கம்
0: ஐயா, பேர் சொல்லுங்க ஐயா.
1: கரூர் மாவட்டம் செங்கமேட்ல இருந்து உலகநாதன் பேசுறீங்க.
0: நம்ம
1: நிலையத்தில் உள்ள அனைவருக்கும் ஐயா உங்களுக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: என்ன பாடல் கேட்கலாங்க ஐயா?
1: ஐயா 16 வயதுல படுத்துலீங்க, செந்தூரப்பூவே செந்தூரப்பூவே இந்த பாடல் நம்ம அனைத்து நேயர்களுக்காக வழங்கும் வர அன்போடு.
0: மயிலுக்கு இருக்கிற அழகுக்கும் அறிவுக்கும் அப்படியா கேட்கலாங்க. நன்றிங்க,
1: மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.

0: நேரம் இரவு 10:50. கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம் கேட்டுட்டு இருக்கோம். கரூர் மாவட்ட நேர்களுக்காக வந்துட்டு இருக்கு. வணக்கம், யாருங்க பேச வந்திருக்கீங்க?
1: வான வீதியில் ஒரு வர்ணஜாலம் படைக்கும் நமது கோடை பண்பலை வானொலிக்கும் பண்பலையில் பணிபுரியும் அன்பு அறிவிப்பாளர்கள் அனைவரும் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கங்கள் கூறி நிகழ்ச்சி நடந்தது. கரூர் மாவட்டம் கோசூர் தமிழ்ச்சோழந்து கணேசன்யா.
0: என்ன பாடல் கேட்கலாங்க
1: ஐயா? எனக்கு சர்க்கர் ஜாரம் படத்துல வந்து மஞ்சள் பூசும் மஞ்சள் பூசும் வஞ்சி பூங்கோடி அப்படிங்கிற பாடல் வந்து
0: கணேசன் பேர் வச்சிருக்கவங்க எல்லாம் அப்படித்தாங்க இருக்கீங்க. நன்றிங்க.

0: கொஞ்சி பேசி கொஞ்சி பேசி கொஞ்சம் பைங்கிளே.
1: நினைவு சுகம் நிகழ்ச்சியில் பேச வரும் நிறைவான நேயர் வணக்கம், பேர் சொல்லுங்க. என்ன பாடல் கேட்கலாங்கம்மா? கிருஷ்ணவேரியம் கேட்கலாங்கம்மா. நன்றி. நேர்களை, இதுவரைக்கும் நினைவேசுகும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கரூர் மாவட்ட நேர்கள் எல்லாருக்கும் நன்றி. மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். விடைபெறுகிறேன் கனிமுத்து.

நேயர்கள் அனைவருக்கும் ஈரோடு கைலாசத்தின் இனிய வணக்கங்கள். எண்ணத்தில் உதித்த வண்ணச்சந்தங்களை தின்னமாக தரவிருப்பது நோறு புள்ளியைந்தின் இரவு சிறகு.

0: ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
1: நான் செகண்ட் இயர்.
2: நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
0: எங்களை போலவே 2026ல நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
1: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
0: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1010.
1: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலைவாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம்.
2: சோ நீங்களும் பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.

இனித நெருப்பு பெறுகிறது கோடை பண்பலை 100.5 இரவு சிறகு. கோடை பண்பலை 100.5 நாளை வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள். காலை 5 மணிக்கு அருள் மாலை, அதில் 5:55 நமது இன்றைய நிகழ்ச்சிகள் கேட்கலாம். காலை 6:03 வசந்த விடியல், அதில் பொது மறைப்பொழிவு தன்னம்பிக்கை பாடல்கள் கேட்கலாம். 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா கேட்கலாம். 6:30 கேட்கலாம் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, புனித அந்தோணியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திண்டுக்கல்லின் வசந்த விடியல், அதில் செய்தி சேவை, கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தொழில் நேரம் இடம்பெறும். காலை 7 மணிக்கு சுகமான கலை நம் பண்பலையில் புலரும், அதில் 7:20 பாட்டும் பதமும் கேட்கலாம். 7:35 பூமேக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தருபார் இடம்பெறும். 7:40 பிருத்வி விமென்ஸ் இன்னர்வியரின் இன்று அன்று இடம்பெறும். காலை 8:03 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கலின் மனதோடு ராகம் நாளை ஈரோடு மாவட்ட நண்பர்களுக்காக வளம் வர காத்திருக்கிறது. அதில் 8:05 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம், அதில் 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் இடம்பெறும். காலை 9:03 உஷா சன்ஃப்ளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலமின் வானவில், 9:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், புனித அந்தோணியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திண்டுக்கல்லின் வானவில். காலை 10:03 சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரையின் நேற்றைய நிமிடங்கள் கேட்கலாம், அதில் 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்

நேரத்திலே நலம் நலமறிய விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். முற்பகல் 11:02 லேக் எஃப்எம் ஏரிச்சாலியிலிருந்து, நண்பகல் 12 மணிக்கு சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரையின் மகளிர் நேரம் நாளை ஆட்ட நாயகியாக வளம் வர காத்திருக்கிறது. அதில் 12:20 சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் வத்தலக்குண்டுவின் இணைய வாழ்க்கை கேட்கலாம். 12:30 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மேளவழி. பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR செந்தம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் கேட்கலாம். பிற்பகல் 2:15 பொன்னியின் செல்வங்கள் இடம்பெறும். 2:30 டோல் தமாக்கா தூள் கேட்கலாம். பிற்பகல் 3:00 உயிரெழுத்து நிகழ்ச்சி நம் பண்பலையில் ஒளிவளம் வரும். நாளைய உயிரெழுத்து நிகழ்ச்சியை அலங்கரிக்க இருப்பவர் ஈரோடு மாவட்டம் கோகிலா அவர்கள். 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும் கேட்கலாம். அதில் 3:40 பாட்டும் பதமும் இடம்பெறும். மாலை 4:00 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலமின் பாட்டுக்குள் பதில். 4:30 கேட்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திண்டுக்கல்லின் பாட்டுக்குள் பதில். மாலை 5:00 இடைக்கால வசந்தங்கள் வான்வழியே வருடம் சித்திர செவ்வானம். 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம். அதில் 5:40 நாவல் நேரம் இடம்பெறும். 5:55 பண்பலையின் வழியே ஆலய தரிசனம் செய்யலாம். மாலை 6:00 கதம மலர்கள். அதில் 6:10 போமேக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:40 பண்ணையும் பசுமையும் வேளாண் சிறப்பு தொடர். அதில் நாளை சிறுதானியத்தில் உயர்

புலர்ந்துள்ள விடியல் பொழுது அனைவருக்கும் இனிய நன்னாளை அமையட்டும் என வாழ்த்தி வரவேற்கிறது உங்கள் கோடை பண்பலை 100.5 MHz. இன்று சகவருடம் 1948, வைசாக 21 நாள், பராபவ ஆண்டு சித்திரை திங்கள் 28 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, மே மாதம் 11 தேதி 2026, திங்கள் கிழமை, நேரம் காலை 4:56.

இறைமையை இன்னிசையால் உணர கொடை பண்பலை நொற்பலை ஐந்தில் இது அருள் மாலை. வணக்கம் நேர்களே,